அன்பின் வடிவாய் திகழும் இறைவனுக்கு தித்திக்கும் தமிழால் பாமாலை சூட்ட இன்பம் சிந்தையிலே பாய்ந்தோட கோடை பன்மலை 100.5 அருள்மாலை.

கோடை பண்பலை 100.5 இன்று மலர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல் நிகழ்ச்சியில் பொதுமறை பொழிவு, 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா முத்தாரம்மன் கோயில் குலசேகரப்பட்டினத்தில் இருந்து, 6:30 அனில் பாஸ்தாவின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் கோயில் விழா தகவல்.

6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. காலை 7 மணிக்கு இனிய பாடல்களுடன் சுகமான காலை. நிகழ்ச்சியில் 7:20 பாட்டும் பதமும். 7:35 போமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்கமுக்கு தர்பார். 7:45 பிருத்வி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று. காலை 8:00 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களுக்காக வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் 8:05 போமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9:00 உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் பாஸ்தாவின் வானவில். 9:30 கேட்கலாம் வானவில். வானவில் இன்று நமக்கு தந்திருக்கும் தலைப்பு குரலின் குரல். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக ஜெயம் கொண்டா அவர்கள். காலை 10:00 பண்பலை வானவில் இந்தியாவில் கலையும் கானமும். ஓவிய கலை குறித்து விளக்கம் தருகிறார் சிறப்பு விருந்தினர் வேலூர் மாவட்டம் ஓவியர் பாலாஜி அவர்கள். முற்பகல் 11:00 தேடி வரும் பண்பலை. நண்பகல் 12:00 மகளிர் நேரம் படித்ததில் பிடித்தது. நிகழ்ச்சியில் 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி. 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக. பகல் 1:00 கடிதவழி விருப்ப கானங்களாய் தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். பிற்பகல் 2:00 ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக. தொடர்ந்து 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 வென்றார் வந்தார். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கரூர் பூபதி அவர்கள். நெறி அழுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள். பிற்பகல் 3:00 நேரின் பெயரோடு விருப்ப பாடலும் பொலிப்புரையும் இணைத்து உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கிறார் காரைக்குடி சாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சியில் 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4:00 அனில் பாஸ்தா தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துறிகையில் சினிமா கொட்டகை. 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் சினிமா கொட்டகை. மாலை 5:00 இடைக்கால இன்னிசையா சித்திரச்ச வானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் சித்திரச்ச வானம். நிகழ்ச்சியில் 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6:00 கதம்ப மலர்கள். நிகழ்ச்சியில் 6:05 போமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. மாலை 6:40 பண்ணையும் பசுமையும். காய்கறி பயிர்களில் உயர் விளைச்சல் ரகங்கள் மற்றும் வீரிய ஒட்டு ரகங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் கா இந்துமதி அவர்கள். இரவு 7:00 அடுத்தது என்ன. உணவுத்துறை சார்ந்த படிப்புகளும் மற்றும் வேலை வாய்ப்புகளும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் திருச்சி ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முதல்வர் ஆ பால்வண்ணன் அவர்கள். 8:00 தமிழ் செய்தி அறிக்கை. தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் நானகில் சிக்கபுக்கு விளையாட்டுகள் காத்திருக்கின்றன. 9:00 கொடைத்தென்றல் விருந்தினர் விருப்பமாய். 10:00 ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலோடு நினைவே சுகம். இடைவிடா இசைமெட்டுகளோடு இரவு சிறகு விரியும் 11:00 இணைந்தே இருங்கள். கோடை பண்பலை 100.5 நள்ளிரவு 12:00 வரை மகிழ்ந்தே இருங்கள். நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசித்து

வாழ்க்கை குறுகியது, வாழுங்கள். கோபம் தேவையற்றது, அதை தூக்கி எறியுங்கள். பயம் மோசமானது, அதை எதிர்கொள்ளுங்கள். நினைவுகள் இனிமையானவை, அதை ரசியுங்கள். பொன்னான நாளை இன்பமாய் வரவேற்று தொடங்கலாம் கோடை பண்பலை 100.5 இன் வசந்த விடியல்.

0: தொடக்கமாக தெய்வ புலவரின் வாக்கு.
1: புதுமறை பொலிவு அதிகாரம் இரவு அச்சம் குரல் எண் 1066.

0: பசுவிற்கு நீர் வேண்டும் என்று அடுத்தவரிடத்தில் பிச்சை கேட்டாலும் பிச்சை கேட்பதை விட நாக்கிற்கு இழிவான செயல் வேறு ஒன்றுமில்லை. குறள் எண் 1066 அதிகாரம் 20.
1: ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழி வந்தது இல்.
0: பசுவிற்கு நீர் வேண்டும் என்று அடுத்தவரிடத்தில் பிச்சை கேட்டாலும் பிச்சை கேட்பதை விட நாக்கிற்கு இழிவான செயல் வேறு ஒன்றுமில்லை. குறள் எண் 1066 அதிகாரம் 20.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்.
4: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
5: ஆர்கேஜி நெய்
2: 8:30 கேட்கலாம். வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் இன் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ்.
7: 6:10 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.

0: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு
1: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்,
4: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
5: ஆர்கேஜி நெய்
1: 8:30க்கும் கேட்கலாம். வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் மனதோடு ராகம்.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலை தரிசிக்கலாம் என்று

தங்கின் ஓசை, கடல் ஒளி, சன்னதி மணி ஓசை, இரண்டும் கலந்து விண்ணுயிர அம்பிகையின் அருளை தந்திடும் ஆலயம் செல்வோமா? மைசூருக்கு அடுத்து தசரா பெருவிழா விமரிசையாக கொண்டாடப்படும் கோயில் தூத்துக்குடி குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில். தலப்புராணம் தெரிந்து கொள்வோமா? ஒருமுறை அகத்திய முனிவரை வருமுனி தொந்தரவு செய்ததால் அவருக்கு எருமை தலையாக மாறட்டும் என்று சாபமிடுகிறார். மகிஷாசுரனாக தேவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தார். தேவர்கள் யாகம் செய்தார்கள். யாகத்தில் பெண் குழந்தை தோன்றினாள். 9 நாட்கள் வளர்ந்த குழந்தை லலிதாம்பிகையாக தோன்றினாள். அந்த 9 நாட்கள்தான் நவராத்திரி. பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி என 3 அன்னையரை கொண்டாடுவது நவராத்திரி. யாகத்தில் தோன்றிய அன்னை மகிஷாசுரமர்த்தினி அரக்கனை வதம் செய்தாள். இதனால் அம்பிகைக்கு உண்டான தோஷத்தை சிவபெருமான் நிவர்த்தி செய்து தம் உடலின் இடப்பாகம் தந்தார். இந்த நிகழ்வை சொல்ல முத்தாரம்மன் ஆலயத்தில் தசரா திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. 10 நாட்கள் கொண்டாடப்படும் விழாவில் முதல் 9 நாட்கள் அம்மன் தவம் செய்வாள். 10ஆம் நாள் விஜயதசமி அன்று 11 மணிக்கு சுவாமி, அம்பாள், பரிவார மூர்த்திகளோடு சூர சம்ஹாரத்துக்கு கொண்டு செல்லப்படும் சூலத்திற்கு பூஜைகள் நடைபெறும். 12 மணிக்கு முத்தாரம்மன் சிம்ம வாகனத்தில் கடற்கரை சிதம்பரேஸ்வரர் ஆலயத்துக்கு முன் எழுந்திருள்வாள். அம்பிகை மகிஷாசுரமர்த்தினி கோலம் கொண்டு சூரனை சம்ஹாரம் செய்வாள். வாணிவேடிக்கை நிகழ்த்தி அம்பிகை திருத்தேர் பூச்சவரத்தில் வீதி உலா வருவாள். அலைகடலன பக்தர்கள் ஆலயத்திற்கு வந்து கொண்டாடும் அற்புத தலம் இது.

0: நோக்கி இறைவன் ஞானமூர்த்தீஸ்வரரும் அம்பிகை முத்தாரம்மனும் சுயம்புவாக அருள் செய்கிறார்கள். இறைவன் இடது காலை மடக்கி இரண்டு திருக்கரங்களோடு வலது கரத்தில் செங்கோலும் இடது கரத்தில் விபூதி கொப்பரையும் கொண்டு அருள் செய்கிறார். அம்பிகை சிரசில் ஞானமுடி சூடி கண்மலர் அணிந்து வீரப்பால் புனைந்து கழுத்தில் தாலிப்பட்டும் மூக்கில் புள்ளக்கும் மூக்குத்தையும் அணிந்து அழகு திருமேனியோடு அருள் செய்கிறாள். வலது காலை மடக்கி வலது மேற்கரத்தில் உடுக்கையும் கீழ்கரத்தில் திரிசூலமும் இடது மேற்கரத்தில் நாகபாசமும் கீழ்கரத்தில் விபூதி கொப்பரையும் வைத்திருக்கிறாள். பாண்டிய மன்னர்கள் முத்துக்களை குவித்து தேவியாக வழிபட்டார்கள். முத்துக்கள் அம்பாளாக திருமேனி கொண்டன. அம்பிகை முத்தாரம்மனானாள். அது மட்டுமல்ல, முத்து முத்தான அம்மை நோயை ஆற்றுபவளாக இருப்பதால் முத்தாரம்மன். ஆலயத்தில் மடியேந்தி காணிக்கை பெறும் வழிபாடு சிறப்பாக நடைபெறுகிறது. ஆலயத்தின் புற்று மண்ணில் எண்ணெயும் மஞ்சளும் சேர்த்து இரவில் அம்பிகைக்கு சாற்றி மறுநாள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. தீராத நோய் தீர்க்கும் அற்புத பிரசாதம். நவமணிகளில் முத்து மட்டுமே பட்டை தீட்டாமலே தானே ஒளிவிடும். அதுபோல அம்பாள் சுயம்புவாக தோன்றி உலகை காக்க ஒளிர்கிறாள் முத்தாரம்மன் அம்பிகை. மகா மண்டபத்தில் பேச்சியம்மன் கருப்பசாமி பைரவர் திருமேனிகள் இருக்கின்றன. மண்டபத்தின் நடுவில் 32 அடி உயர குடிமரம் செப்புத்தகடுகளால் வேயப்பட்டு கம்பீரமாக காட்சி தருகிறது. அரக்கனை அழித்து அறத்தை நிலைநாட்டிய முத்தாரம்மன் அம்பிகையை மனதார வழிபடுவோம். இன்று குலசீகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

பக்தர்கள் பல்வேறு வேடங்கள் போட்டு அம்மனுக்கு 48 நாட்கள் விரதம் இருப்பார்கள். குறிப்பாக காளி வேடமிடுவார்கள். தமிழகத்தில் நடைபெறும் மிக பெரும் திருவிழா இது. 11ஆம் நாள் காப்பு களைந்து கொடி இறக்குவார்கள். 12ஆம் நாள் பாலபிஷேகம் செய்து அம்பிகை குளிர்விக்கப்படுவாள். ஆலயத்தில் ஒரே பீடத்தில் வடக்கு திசை

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா
0: வழங்கும் வசந்த விடியல்.

இன்று காலை 8 மணிக்கு வர காத்திருக்கிறது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களுக்காக வர காத்திருக்கிறது.

0: மதுரை மாவட்டம் திருமங்கலம் பத்ரகாளி மாரியம்மன் தேவஸ்தான வைகாசி திருவிழாவில் இன்று சுரசம்ஹாரம். திண்டுக்கல் மாவட்டம் செட்டிநாயக்கன்பட்டி ஆலக்குவார்பட்டியில் அமைந்துள்ள விநாயகர், காளியம்மன், மாரியம்மன், பகவதி அம்மன், கருப்பண்ண சுவாமி, முருகன் கோவில் உற்சவ திருவிழாவில் இன்றிரவு 8 மணிக்கு சுவாமி கோவில் வந்து சேருதல்.
1: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
3: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை,
4: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி,
3: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
4: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை, தொடர்புக்கு 7448633313.
4: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.
5: UGC அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீ PSG மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, UPSC, TNPSC போன்ற தேர்வுகளுக்கான பயிற்சி, விடுதி மற்றும் பேருந்து வசதிகளுடன் கூடிய கல்வி நிறுவனம். PSG காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சங்ககிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ PSG மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திருச்செங்கோடு சாலை, சங்ககிரி. தொடர்புக்கு 9842949255, 9865885530.

0: கோடி பண்பலை 105 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்.
3: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
4: ஆர்கேஜி நெய்
0: 8:30 கேட்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: இன்று பிறந்த நாள் மனநாள் காணும் அனைவரையும் வாழ்த்துகிறது நமது கொடை பண்பலை 100.5.
7: கோடை பண்பலையின் 100.5 பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நெகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
8: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: இன்னைக்கு பூந்தல் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான தம்பி வந்திருக்காரு, அவரை சந்திச்சிருவோம். வணக்கம், உங்க பேர் என்ன?
1: லோகேஷ்.
0: லோகேஷ், என் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களா யாராவது? இல்லை இல்லை, அப்போ பேசலாமா? லோகேஷ், எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க?
1: வித்யாசாகர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்.
0: ஓ, அங்கே படிக்கிறீங்களா? அங்கே என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 4th ஸ்டாண்டர்ட்.
0: ஓ, 4ஆம் படிக்கிறீங்களா? அங்கே உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லித் தருவாங்க?
1: பாட்டம்
0: எல்லாமே. ஓ, பாட்டெல்லாம் தெரியுமா உங்களுக்கு?
1: எல்லாமே சொல்லித் தருவாங்க.
0: எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: மாவட்டத்தின் சிறப்பு பெயர்.
0: அப்படியா, எங்க சொல்லுங்க.
1: சேலம் என்றால் மாம்பழம், பழனி என்றால் பஞ்சாமிரண்டம், மதுரை என்றால் மல்லிப்பூ, கும்பகோணம் என்றால் வெற்றிலை, காஞ்சிபுரம் என்றால் பட்டுப்புடவை, மனப்பார்மை என்றால் முறுக்கு, சிவகாசி என்றால் பட்டாசு, நாமக்கல் என்றால் முட்டை, திண்டுக்கல் என்றால் பூட்டு, ஈரோடு என்றால் மஞ்சள், திருப்பதி என்றால் லட்டு, திருச்சி என்றால் மலைக்கோட்டை, ஊத்துக்குடி என்றால் வெண்ணெய், நீலகிரி என்றால் தையம் தைலம், தூத்துக்குடி என்றால் முட்டு. நன்றி.
0: ஆஹா, சரி சரி. அப்ப தூத்துக்குடியில முத்து மட்டும்தான் கிடைக்குமா? இது யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க?
1: எங்க அம்மா.
0: அம்மா பேர் என்ன?
1: கோகிலா.
0: கோகிலாமாவா? அப்பா பேர் என்ன?
1: கார்த்திக்.
0: யாரெல்லாம் இருக்காங்க?
1: எங்க அண்ணா, எங்க அம்மா, நான்.
0: அண்ணா பேர் என்ன?
1: முகேஷ்.
0: முகேஷ் அண்ணா என்ன பண்றாங்க?
1: 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க.
0: 9ஆம் படிக்கிறாங்களா? சரி சரி. நீங்க படிச்சு பெரிய ஆளானதும் என்ன வேலைக்கு போவீங்க? வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.
2: மனம் மயங்கினோம் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரத்தில். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
4: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
3: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
4: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
4: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.
5: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
6: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
7: நம்கோடி பண்பலை 105 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்.
10: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.

0: மனதோடு ராகம்
1: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5
2: அனில் பாஸ்தா
1: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
0: உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 மணிக்கு சிறப்பு வென்றார் வந்தார்.
3: ஒரே ஒரு பெயர் தான்
4: கோடை பண்பலை.
3: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
5: இருக்கும்
6: வெறித்தனமா இருக்கும்.
7: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி
3: நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும்
7: கோடை பண்பலை 100.5.
8: எல்லா நாளுமே நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான்.
0: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
9: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
0: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை கோடை பண்பலை 100.5.
10: எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை எத்தனை பகையும் கண்டோம், அத்தனையும் சூடம் காட்டி சுட்டு.
11: இனி கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.
12: வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேண்டராஜன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது வர்த்தகம், அரிய வகை மண், சுகாதார நலன், போக்குவரத்து, பாரம்பரிய சின்னங்களை புதுப்பித்தல், திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். கடல்சார் பாதுகாப்பு, இணைய பாதுகாப்பு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த இதர துறைகளில் இணைந்து செயல்படுவதென இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை, இந்தோ பசிபிக் கொள்கை ஆகியவற்றில் மியான்மர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மியான்மர் அதிபருடன் தாம் ஆக்கப்பூர்வமான முறையில் பேச்சு நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். தமது முதலாவது வெளிநாட்டு பயணமாக இந்தியாவை அவர் தேர்ந்தெடுத்திருப்பது இந்தியாவுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்று கூறியுள்ளார். புத்தகயாவில் பகவான் புத்தரின் ஆசியுடன் அவர் தமது பயணத்தை தொடங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையே அனைத்து அம்சங்களையும் தாங்கள் ஆய்வு செய்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பை இறுதி செய்வது தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு புதுதில்லி வந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த பேச்சுக்கள் இன்று முதல் நாளை மறுநாள் வரை நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சந்தை அணுகல், வரியில்லாத நடவடிக்கை, வர்த்தக வசதி, முதலீட்டு ஊக்குவிப்பு உள்ளிட்ட துறைகளில் இடைக்கால ஒப்பந்தத்தின் அம்சங்களை இறுதி செய்வது குறித்து பேச்சுக்கள் நடைபெறும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் தாக்குதலுக்கு உள்ளாகி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள்

0: அதிகாரிகளை அவர் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது குண்டர் சட்டம் உள்ளிட்ட கடுமையான சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆணவ படுகொலையை தடுக்க தனிச்சட்டம் கொண்டுவர நீதியரசர் திரு கே என் பாஷா குழு அளித்துள்ள அறிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் திரு வன்னியரசு குறிப்பிட்டார். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் இல்லத்தில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் திரு விஸ்வநாதனுடன் இணைந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். பின்னர் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள வேந்தர் துணைவேந்தர் பதவிகள் விரைவில் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். விருதுநகரில் அரசு கலைக்கல்லூரி தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பருத்தி மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளதற்கு தொழில்துறையினர் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் பருத்தி பற்றாக்குறை தவிர்க்கப்படும் என்றும் விலை குறையும் என்றும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தைச் சேர்ந்த ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: பஞ்சு விலையேற்றத்தை தடுக்க நாங்கள் ஒரு குழுவாக டெல்லி சென்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு முருகன் அவர்கள் மூலம், விவசாயத்துறை அமைச்சர், ஜவுளித்துறை அமைச்சர், வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்களையும் தொடர்பு கொண்டு இறக்குமதி செய்கின்ற பஞ்சுக்குண்டான வரியை நீக்கும்படி கேட்டிருந்தோம். அவர்கள் எங்கள் கோரிக்கையை தயவுடன் ஏற்று ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரையை 11% வரி விதிப்பை குறைத்துள்ளார்கள். இதன் காரணமாக இறக்குமதி பஞ்சு கிடைக்கும். இது இப்படி கிடைக்கும் போது பஞ்சு பற்றாக்குறை தவிர்க்கப்படும், பஞ்சு விலை குறையும். இது எங்கள் ஆயத்த ஆடை ஏற்றுமதிக்கும், ஆயத்த ஆடை உள்நாட்டு வர்த்தகத்துக்கும் ஒரு சிறந்த பயனுள்ளதாக இருக்கும். இதற்கு எங்களது திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பாக மத்திய அரசு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: தமிழகத்தின் நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட 21 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனானின் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டதை அடுத்து அது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா லாவோஸ் கூட்டு ஆணையக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக லாவோஸ் துணை பிரதமர் திரு தோங் சவான் போம் விகானே புதுதில்லி வந்தடைந்தார். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தின் பெட்வா ஆற்றின் மீது கட்டப்பட்டுக் கொண்டிருந்த பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டுமென்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலை பகுதியில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்கள் வழங்கும் மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டுமென்று ஆட்சியர் திருமதி பிரியா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக கவிதாவும், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக சரண்யா ஹரியும், மதுரை மாவட்ட ஆட்சியராக ஆகாஷும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல் குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் பொக்லைன் இயந்திர ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் கோயில் மகா கருட சேவை பிரமோற்சவ தேர் திருவிழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி புனித அந்தோணியார் ஆண்டு திருவிழாவை ஒட்டி மேல் நரியப்பனூர் ரயில் நிலையத்தில் சேலம் சென்னை எழும்பூர் விரைவு ரயில் மற்றும் சென்னை எழும்பூர் சேலம் அதிவிரைவு ரயில் வரும் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 1 நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டம்

0: கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி சினேகா பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். விளையாட்டுச் செய்திகள். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டராஜன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் பிரிட்டனின் மார்க்ஸ் செபென், ரஷ்யாவின் கிரில் ஃபெலரெட்டோவ் இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி 11 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. ஒலிம்பிக் பதக்க இலக்கு திட்டத்தின் கீழ் 22 இந்திய படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற பல்ராஜ் பன்வார், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற அரவிந்த் சிங், ஜஸ்வீந்தர் சிங் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். 6 பிரிவுகளில் இந்த படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டி மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கம் பெற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அவர்கள் இத்திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்கிலும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டராஜன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: 6:55 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.

0: கோடை பண்பலையின் 1.5
1: அனில் பாஸ்தா.
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: வழங்கிய வசந்த விடியல்.
4: நிறைவிற்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். மீண்டும் வசந்த விடியல் நிகழ்ச்சி கேட்கலாம் நாளை காலை 6 மணிக்கு. இனி கேட்கலாம் இனிய பாடல்களுடன் சுகமான காலை.

இனிய காலை வணக்கம் நேர்களே. முயற்சிகளை விதைத்தவுடன் வெற்றிகள் முளைப்பதில்லை. முயற்சியில் பயணம் செய்து கொண்டே இருந்தால் வெற்றிகள் வெகு தூரம் இல்லை எனும் வரிகளோடு புலர்கிறது இன்றைய சுகமான காலை நிகழ்ச்சியில். உங்களோடு நான் கே.எஸ். கார்த்திக்.

நேர்களை இன்று காலை 8 மணிக்கு வரையும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜினியின் மனதோடு ராகம் இன்று தஞ்சாவூர் மாவட்ட நேர்களுக்காக வர காத்திருக்கின்றது இன்றைய மனதோடு ராகம்.

நேரம் காலை 7:21 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 சுகமான காலை. நேயர்களே, இன்று காலை 9 மணிக்கு வரையும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அணில் பாஸ்தாவின் வானவில் தரும் இன்றைய வண்ணம் குரலின் குரல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் ஜெயம் கொண்டான் அவர்கள்.

91.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் அமரகுந்தி பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் உதயசூரியன்.

சென்னை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார் வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் நீடித்த

0: அழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: வணக்கம் அண்ணா.
4: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
3: என்ன மண்ணா செய்து கொண்டிருக்கிறீர்கள்
4: அமைச்சரே? பார்த்தால் தெரியவில்லையா, காஃபி குடித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் வாருங்கள் அமைச்சரே, காஃபி சாப்பிடுவோம்.
3: சாப்பிடலாம் அண்ணா.
4: என்ன சாப்பிடலாமா? அமைச்சரே வாருங்கள் காஃபி சாப்பிடலாம் என்று அழைப்பது என்னுடைய நாகரிகம். பரவாயில்லை மண்ணா, இப்போதுதான் நான் காஃபி சாப்பிட்டு விட்டு வந்தேன். நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லுவதுதான் உங்களுக்கு நாகரிகம், புரிகிறதா?
3: என்ன ஒரு விருந்தோம்பல் பண்பு. அம்மண்ணா, காஃபி தானே, எத்தனை முறை வேண்டுமானாலும் குடிக்கலாமே. நானும் ஒரு குவளை காஃபி குடித்துக் கொள்கிறேனே.
4: அமைச்சரே, நான் காஃபி குடித்து விட்டேன், தர்பாருக்கு வேற நேரமாகிறது. புறப்படுங்கள் புறப்படுங்கள், போகலாம்.
3: மண்ணா, அப்போது எனக்கு காஃபி?
4: காஃபி தானே, எப்போது வேண்டுமானாலும் குடித்துக் கொள்ளலாம் அமைச்சரே, வாருங்கள்.
3: காஃபியில் கூட கஞ்சத்தனம்.
4: சரி அமைச்சரே, காலையில் எழுந்தவுடன் காஃபி குடிப்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
3: மண்ணா, கோபத்தை கிளறாமல் பேசாமல் வாருங்கள்.
4: அமைச்சரே, இப்போது என்ன, உங்களுக்கு காஃபி வேண்டும், அவ்வளவுதானே? யாரெங்கே, எனக்கும் அமைச்சருக்கும் காஃபி கொண்டு வாருங்கள்.
3: மண்ணா, எனக்கு மட்டும் கொண்டு வர சொல்லுங்கள். நீங்கள் இப்போதுதானே காஃபி குடித்தீர்கள்.
4: காஃபி தானே, எத்தனை முறை வேண்டுமானாலும் குடிக்கலாம் அமைச்சரே.
3: இவருக்கு ஒரு நீதி, பிறருக்கு ஒரு நீதி. சரி மண்ணா, இந்த காஃபியை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டீர்களே, இப்போது சொல்லட்டுமா?
4: வேண்டாம் அமைச்சரே, காஃபியை பற்றி என்னுடைய நினைவில் இருக்கிற செய்திகளை சொல்லுகிறேன், அதை கேளுங்கள் முதலில்.
3: இவரிடம் நாம் வாங்கி குடிக்கும் ஒரு கப் ஓசி காஃபியிற்கு இவருடைய சொற்பொழிவை வேறு கேட்க வேண்டுமாம்.
4: என்ன அமைச்சரே?
3: ஒன்றுமில்லை மண்ணா, சொல்லுங்கள், கேட்கிறேன் என்று சொல்ல வந்தேன்.
4: சொல்கிறேன் அமைச்சரே, இந்த காஃபி என்கிற வார்த்தை அரபிக் வார்த்தை. அரபு மொழியில் காஃபி என்றால் பீன்ஸில் இருந்து எடுக்கப்பட்ட ஒயின் என்று பொருள்.
3: ஓ அப்படியா. சரிமண்ணா, உலகில் எந்த நாட்டில் அதிகமாக காஃபி குடிக்கிறார்கள்?
4: நெதர்லாந்து நாட்டு மக்கள் தான் அதிகமாக காஃபி குடிக்கிறார்கள் அமைச்சரே. அதே போல உலகில் அதிக அளவு காஃபி தயாரிக்கும் நாடுகளில் முதல் இடத்தில் இருப்பது பிரேசில், இரண்டாம் இடத்தில் இருப்பது வியட்நாம். அது மட்டுமில்லை அமைச்சரே, உலக வர்த்தகத்தில் முதலிடத்தில் இருப்பது பெட்ரோலியம் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். இரண்டாம் இடத்தில் இருப்பது காஃபி தான் அமைச்சரே.
3: ஓ, வர்த்தக உலகில் காஃபி என்பது இவ்வளவு பெரிய பொருளாதார சக்தியாமண்ணா.
4: இதைவிட ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா, காஃபி பீன்ஸை தயாரிப்பதிலிருந்து அதை பவுடராக்கி ஒரு கப் காஃபி தயாரிப்பதற்கு 140 லிட்டர் வரை தண்ணீர் தேவைப்படுகிறதா அமைச்சரே?
3: அப்பப்பா, இந்த செய்தி மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது மன்னா.
4: அடுத்த ஆச்சரியம் சொல்லட்டுமா, உலகத்தில் இருக்கும் மக்கள் ஒரு நாளைக்கு 225 கோடி கப் காஃபி குடிக்கிறார்கள் என்று புள்ளி விவரம் சொல்லுகிறதா அமைச்சரே?
3: அடே அப்பா,
4: காஃபியை நாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் குடிக்கலாம், ஆனால் காலை 9:30 மணியிலிருந்து 11:30 மணிக்குள் குடித்தால் மட்டும்தான் அதில் இருக்கிற மொத்த விஷயங்களும் நம் உடலுக்குள் சென்று சேரும் என்றும் ஆய்வில் சொல்லுகிறார்கள்.
3: ஆய்வில் இன்னும் இது போன்று ஏதேனும் ஆச்சரியங்கள் இருக்கின்றனவாமண்ணா?
4: இருக்கிறது அமைச்சரே. நாம் காஃபி குடிப்பதற்கு முன்பு அதன் மனத்தை முகர்ந்து ஆஹா என்று மனசுக்குள்ளேயே சொல்லிக் கொள்வோமே, அந்த வாசனை காஃபியில் நம் எச்சில் பட்டவுடன் பாதியாக குறைந்து விடுமாம் அமைச்சரே.
3: இது என்னமண்ணா, வியப்பிலும் வியப்பாக இருக்கிறது.
4: அதே போல மதுபானங்கள் குடிப்பதனால் ஏற்படக்கூடிய லிவர் செரோசிஸ் என்கிற நோயை காஃபி குடிப்பதன் மூலம் தடுத்து நிறுத்த முடியுமாம் அமைச்சரே.
3: இருந்தாலும் மதுபானங்கள் குடிப்பதை மக்கள் தவிர்த்துக் கொள்ளத்தான் வேண்டும் அண்ணா.
4: சரியாக சொன்னீர் அமைச்சரே. இன்னொன்று, பிரேசில் நாட்டில் ஒரு கடையில் மரியாதையாக பேச பேச காஃபியின் விலை குறைந்து கொண்டே வருமாம் அமைச்சரே.
3: ஓ, அது எப்படி மண்ணா?
4: அமைச்சரே, பிரான்சில் உள்ள அந்த காஃபி ஷாப்பில் ஒரு காஃபி கொடுங்க என்று கேட்டால் அந்த காஃபியின் விலை 7 யூரோ. ஒரு காஃபி கொடுங்க சார் என்று சொன்னால் 4 யூரோ கொடுத்தால் போதுமானது. அதுவே ஹாய் சார், ஒரு காஃபி கொடுங்க பிளீஸ் என்று கேட்டால் 1 யூரோ கொடுத்தால் போதும் அமைச்சரே, ஒரு காஃபியை கொடுத்து விடுவார்கள். என்ன அமைச்சரே, ஏதோ உங்களுக்குள்ளேயே யோசித்துக் கொண்டு நீங்களாகவே சிரிக்கிறீர்கள்.
3: இல்லை மண்ணா, நீங்கள் அந்த கடைக்கு சென்றால் என்ன செய்வீர்கள் என்று யோசித்து பார்த்தேன், சிரிப்பு சிரிப்பாக வருகிறது.
4: ஓஹோ, அந்த காஃபி ஷாப்புக்கு நான் சென்றால் என்ன செய்வேன் என்று நீங்கள் நினைத்தீர்கள்?
3: ஐயா, நீங்கள் என்னை வாழ்த்த வேண்டும் என்று சொன்னபடியே அந்த காஃபி ஓனரின் காலில் விழுந்தாவது அந்த 1 யூரோவையும் கொடுக்காமல் ஃப்ரீயாகவே காஃபியை குடித்து விட்டு வந்து விடுவீர்கள் என்று நினைத்தேன், சிரிப்பு சிரிப்பாக வந்தது மண்ணா.
4: என்ன,
0: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது புமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.

0: நவத கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு. அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் உணவுத்துறை சார்ந்த படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்குகிறார் திருச்சி ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முதல்வர் ஆ. பால்வண்ணன் அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்க. 24 24 24 24 24 26 24 24 29 293 கொடைக்கானலின் முன் இணைப்புக்கு 0 4 5 4 2. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி கோடை பண்பலை 100.5.
1: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம். குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
0: நம் கோடி பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்.
4: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
5: ஆர்கேஜி நெய்
0: 8:30 கேட்கலாம். வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் மனதோடு ராகம்.
6: நடையிலும் உடையிலும் தலை வந்தார் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
8: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 சுகமான காலை. அனர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு வரையும் உயிரெழுத்து நிகழ்ச்சியின் இன்றைய பாடல் தெரிவுகளை செய்திருக்கிறார் காரைக்குடி சாமிநாதன் அவர்களின் தெரிவில் வரவிருக்கிறது இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
0: இன்று
2: ஜூன் 2
0: இவர் நீண்ட தூரம் ஒளிபரப்பப்படும் வானொலியின் தந்தை என போற்றப்பட்டவர்.
2: கம்பியற்ற தகவல் தொடர்பு முறையை உருவாக்கியவர்.
0: இத்தாலியின் பொலனா நகரில் மார்க்கோனியின் பிறப்பு.
2: உலகம் போற்றும் வானொலியை கண்டுபிடித்தது இவரது சிறப்பு.
0: வானொலி குறித்த ஆய்வினை முதலில் மேற்கொண்டவர் இந்தியாவின் ஜெகதீஷ் சந்திரபோஸ் ஆவார்.
2: மார்க்கோனியோ பல அறிவியல் அறிஞர்களின் ஆய்வினையும் தாண்டி வாழ்வுள்ள வானொலியை கண்டுபிடித்தவர் ஆனார்.
0: கம்பியில்லா தந்தி முறையை உருவாக்குவதில் வெற்றி கண்டார்.
2: கப்பல்களில் வானொலியை பொருத்தி நீண்ட தூர ஒலிபரப்பினை உண்டாக்கி தன் ஆய்வில் வென்று நின்றார்.
0: வானொலிக்கு முக்கியத்துவம் தர தொடங்கியது உலகம்.
2: அதனால் அதற்கான காப்புரிமையை பெறுவதில் மார்க்கோனியின் கவனம்.
0: 1896
2: மார்க்கோனி தான் புதிதாக கண்டுபிடித்த வானொலிக்கான காப்புரிமையை பெற்ற தினம் இன்று. ஐக்கிய ராஜ்யம் உட்பட 16 இறைமையுள்ள நாடுகளின் ராணி.
0: அவர் 2 எலிசபெத் எனப்படும் அலெக்சாந்திரா மேரி.
2: 54 நாடுகளை உறுப்பினராக கொண்ட காமன்வெல்த் அமைப்பின் தலைவர்.
0: இங்கிலாந்து திருச்சபையின் மிக உயரிய ஆளுநர்.
2: தொடர்ந்து 63 ஆண்டு காலமாக அரசியாக ஆட்சி.
0: 2 உலக போரின் போது பொது சேவையில் ஈடுபட்டது இவரது மாட்சி.
2: தந்தைக்கு பின் அரசியாக முடிசூட்டிக் கொண்டது அருமை.
0: முதன் முதலாக இங்கிலாந்து அரசியின் முடிசூட்டு விழா தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது இவருக்கு பெருமை.
2: 1953
0: 2 எலிசபெத் இங்கிலாந்து அரசியாக முடிசூட்டிய விழா
2: தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்ட தினம் இன்று.
0: பண்ணைப்புறத்தில் உதித்த இசை கலைஞர்.
3: பாட்டுக்கு நான் பாடுபட்டேன், அந்த பாட்டுக்கள் பல வீதம்தான்.
2: பாட்டாலே இன்றும் உலகை ஆண்டு கொண்டிருக்கும் இழை.

0: மெட்டிக்களால் இந்த அவனியெங்கும் பவனி வரும் கான குயில்,
1: எட்டு திக்கும் தன் சப்த ஸ்வரங்களால் கீதமழை பொழியும் ராகமுகில்,
0: அன்னக்கிளி திரைப்படம் மூலம் தமிழ் திரையில் அறிமுகம்,
1: நாட்டுப்புற இசை, கர்நாடக இசை, மேற்கத்திய இசையால் உலகெங்கும் தெரிமுகம்,
0: 60களின் ஆரம்பங்களில் 20,000-க்கும் மேற்பட்ட மேடை கச்சேரிகள் நடத்தி வந்தார்,
1: சென்னையின் தன்ராஜ் என்பவரிடம் பியானோ கிட்டார் கற்று தேர்ந்தார்,
0: லண்டனின் ட்ரினிட்டி இசை கல்லூரியில் கிளாசிக்கல் கிட்டார் தேர்வில் தங்கப்பதக்கம் வென்றது திறமை,
1: தமிழ் சினிமாவில் முதன் முதலாக பிரியா படத்தின் மூலம் ஸ்டீரியோ இசை அமைத்தது வழமை,
0: சிம்போனி இசை அமைத்து அகில உலக சாதனை படைத்தார்,
1: ரசிகர்களால் மேஸ்ட்ரோ என அழைக்கப்பட்டு இசை உலகில் சிறந்தார்,
0: 1943
1: புகழ்பெற்ற திரைப்பட இசையமைப்பாளர்
0: இளைய ராஜா பிறந்த தினம் இன்று.
1: இந்திய அளவில் அறியப்படும் திரைப்பட இயக்குநர்களில் ஒருவர்,
0: ஏ.ஆர். ரஹ்மானை இசை அமைப்பாளராக திரைக்கு அறிமுகம் செய்தவர்,
1: நடுத்தர மக்களின் வாழ்க்கை நிலைகளை திரைக்கு தந்தார்,
0: உண்மை கதைகளை உலகிற்கு தந்து மக்கள் மனங்களில் நின்றார்,
1: இதய கோயில் திரைப்படத்தின் மூலம் தமிழில் தடம்,
0: தேசிய விருதுகளை தன் கதைகளுக்காக பெற்றது இவரது பலம்,
1: சுருக்கமான வசனங்களும் சிறந்த தொழில்நுட்பங்களும் இவரது படைப்பு,
0: அதனால் நிறைய வெற்றிகளை தந்தது இவரது உழைப்பு,
1: 1956
0: திரைப்பட இயக்குனர் மணிரத்னம் பிறந்த தினம் இன்று.
2: தனியொரு மனிதனால் உலகம் முழுவதிலும் இருந்து சேகரிக்கப்பட்ட பொருள்களை கொண்டு
3: உருவாக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய
2: நேர்த்தியான கலை பொருள்களை கொண்ட
3: அருங்காட்சியகம் உள்ள மாநிலம்.
2: இதன் அலுவல் மொழி
3: தெலுங்கு,
2: கூடுதல் அலுவல் மொழி
3: உருது,
2: கோதாவரி,
3: கிருஷ்ணா,
2: மஞ்சிரா,
3: மூசி இதன் வழியாக பாயும் ஆறுகள்,
2: புள்ளிமான்,
3: பனங்காடை,
2: ஆவாரை போன்றவைகள் இதன் சின்னங்களுள் அடங்கும்.
3: ஆந்திர பிரதேசத்தில் இருந்து பிரிக்கப்பட்டு
2: புதிய மாநிலமாக உருவாக்கப்பட்டது.
3: இம்மாநிலத்தின் முதல் முதலமைச்சர் ஆனார்
2: க. சந்திரசேகர ராவ்.
3: 2014
2: தெலுங்கானா மாநிலம்
3: இந்தியாவின் 29வது மாநிலமாக
2: அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நாள்
3: என்று.
2: உருது கவிஞர் மஹி என்னும் சையத் அகமது
3: ஜைனத் பேகம் இணையாருக்கு மகனாக பிறந்தவர்,
2: மதுரை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பயின்று பட்டம் பெற்றார்,
3: தமிழ் குறியீடுகள் குறித்து ஆராய்ந்து முனைவர் பட்டம் பெற்றவர்,
2: பால்வீதி கவிதை தொகுதி மூலம் படைப்பாளியாக இனங்காட்டிக் கொண்டார்,
3: ஸ்லேடை வார்த்தைகளால் கேட்போரை கவரும் பாணி கொண்ட
2: கவிக்கோ என்று குறிப்பிடப்படும்
3: சாகித்ய அகாதமி விருது பெற்ற
2: தமிழ் எழுத்தாளர்
3: அப்துல் ரஹ்மான் நினைவு நாள்
2: இன்று.
3: ஆண்டு
2: 2017. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டுச்சு வைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
4: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
5: ஆரம்பிக்கலாங்களா?
6: பண்மலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 மணிக்கு சிறப்பு வென்றார் வந்தார்.
7: ஒரே ஒரு பெயர் தான்
8: கோடை பண்பலை.
7: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
9: இருக்கோ
10: தனமா இருக்கும்,
11: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி
7: இருக்கும்
11: கோடை பண்பலை 100.5.
12: எல்லா நாளுமே நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான்.
6: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு,
13: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
6: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை, கோடை பண்பலை 100.5.
14: எத்தனை

0: நம் கோடி பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்.
3: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
4: ஆர்கேஜி நெய்
0: 8:30 கேட்கலாம். வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் மனதோடு ராகம்.
5: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வாழ்க்கை.
4: வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ்.

இதுவரை காலை பொழுதினை கவின்மிகு கானங்களோடு இதமாக்கிச் சென்றது சுகமான காலை. இனி தொடரவிருக்கின்றது மனதோடு ராகம், தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களுக்காக. நிகழ்ச்சி வருமானதாக கேட்கலாம். செய்தி சுருக்கம்.

செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் புதுதில்லியில் இருதரப்பு பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தேம்பேசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவினர் நேற்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினர். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலை பகுதியில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி புனித அந்தோனியார் ஆண்டு திருவிழாவை ஒட்டி மேல்நரியப்பனூர் ரயில் நிலையத்தில் சேலம் சென்னை எழும்பூர் விரைவு ரயில் மற்றும் சென்னை எழும்பூர் சேலம் அதிவிரைவு ரயில் வரும் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 1 நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்கள் வழங்கும் மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி பிரியா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல்குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் பொக்லைன் இயந்திர ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். கடந்த மே மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று நீர்வரத்து வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று ஜகார்த்தாவில் தொடங்கியது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி நேரம் காலை 8:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: இனிய காலை வணக்கம்.

0: தொட்ட பாடல்களை இன்பமாய் கேட்கும் நேரமாய் கொடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் 1000 ஆண்டுகள் பழமையான வரலாறு, கலை, இசை மற்றும் கட்டிடக்கலையின் உயிரோட்டமாக திகழும் மாவட்டம். 1000கணக்கான ஓலைச்சுவடுகளை பாதுகாக்கும் பழமையான நூலகங்களில் ஒன்றான சரஸ்வதி மகால் நூலகத்தை கொண்டிருக்கும் தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாமா? நேர்கள் அழைக்கலாம். அறிமுகம் 24, 24, 24 மகளிர் 24, 24, 29 தஞ்சை சுற்றுவட்டார பொதுவான நேயர்கள் 24, 24, 26 மற்றும் ஒரு 290, 333 முன்னிணைப்பா 0-4-5-4-2 இணைச்சி வாங்க. இன்னைக்கு உங்க விருப்ப பாடல கேட்டு மகிழலாம். இணைப்பில் வரும் முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
1: அதத்தான்
0: ஆனாலும் நம்ம என்ன மறக்கணும்னு நினைக்கிறோமோ அதுதானே ஞாபகம் வரும்.
1: அது அதெல்லாம் ஒரு சும்மா ஒரு காலை அப்படியே கண்ணால நம்ம பஜல போய் பாத்துக்கிட்டு போறேன். நல்லது தான் நடக்குது, கெட்டது தான் நடக்குது, அதுக்காக இறங்கிய கூட முடியும்.
0: அதனால உற்சாகமா இருக்கணும் அப்படின்னா கவலையே இருக்கக்கூடாது, அப்படியே இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி வச்சிடணும். சரி, செல்வராஜ் ஐயா வீட்டுல யார் யார் இருக்கா?
1: என்னங்கம்மா
0: உங்க வீட்டுல யார் யார் இருக்காங்க?
1: வீட்டுல வந்து என் மனைவி கண்ணம்மாள் இருக்காங்க, என் மக சத்திய சுந்தரி, நீலகண்ட சுகனு, இவங்க எல்லாம் அங்க விலங்குளத்துல இருக்கிறாங்க. நான் முத்தூர்ல இருக்கிறேன்.
0: ஓ, அப்ப எப்ப போவீங்க குடும்பத்தை பக்கத்துக்கு?
1: வார வாரம் நல்லது கெட்டதுனா தான் போவேன். கோயில் விசேஷம்னா போவேன், நல்லது கெட்டதுனா தான் போவேன்.
0: அப்ப குடும்பத்தை பாக்குறதுனா போன்ல வீடியோ கால்ல பாத்துக்குவீங்களா?
1: ஆமா ஆமா ஆமா, மத்த நாள் பூராவே என் மருமகன் முத்துராமன் கடையில தான் இருப்பேன்.
0: இருந்தாலும் குடும்பத்தை பிரிஞ்சு வந்து இங்க இருக்கிறது சிரமமா இல்லையா, கஷ்டமா இல்லையா?
1: இல்லையா, எனக்கு 5 மக்கள், 5 மக்கள்ல 3வது மகள் இருக்கேன்.
0: ஓ, அதனால உங்களுக்கு வந்து சிரமமா தெரியல, எப்படியோ மகள் ஒருத்தவங்க கூட இருக்கிறனால. இருந்தாலும் என்னதான் மகள் மகன்லாம் இருந்தாலும் மனைவிதான் நம்ம கூட வருவாங்க, அப்படித்தானே சொல்லுவாங்க. மனைவியை பிரிஞ்சிருக்கிறது அவங்க வந்துட்டு போவாங்க, நீங்க போலனா கூட.
1: எல்லா மக்கள் விட்டு போறதுனால அவங்கள நான் பிரியா விட்டுட்டேன்.
0: சுதந்திரமா இருங்க, எவ்வளவு நாள் தான் என் கூட கஷ்டப்படுவீங்க அப்படிடா?
1: கண்டிப்பா கண்டிப்பா, என் மகள் என் மனைவியோடைய
0: என்ன பாடல் பாடுவீங்க? உன் கண்ணில் நீர் வழிந்தால்
1: தான்.
0: இந்த பாட்டு வந்து ரொம்ப சோகமான பாட்டு இல்ல? உங்க மனைவி பேர் கண்ணம்மா, நீங்க கண்ணம்மான்னு நிறைய பாடல் இருக்குல்ல.
1: கண்ணம்மாங்கிற பாட்டு இந்த இது கூட நான் கேட்பேன், இந்த பொற்காலத்துல கூட
0: தஞ்சாவூர் மண் எடுத்து அந்த பாட்டா,
1: தஞ்சாவூர் மண் எடுத்துங்கிற பாட்டை ரொம்ப விரும்பி கேட்பேன். மனைவியோட பேர் அடிக்கடி வரும்.
0: ஓ, நாங்க என்ன கண்ணம்மா அந்த மாதிரி பாடல் கேட்பீங்கன்னு நினைச்சேன், நீங்க இந்த மாதிரி பாடல் கேக்குறீங்க. சரி, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: கண்ணம்மாங்கிற பேர்ல எந்த பாட்டு வந்தாலும் ரசிப்பேன்.
0: உங்க மனைவி கேட்டுட்டு இருப்பாங்கன்னு என்ன சொல்றீங்க, நான் நம்புறேன். சரி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: காட்டுத்தீங்கிற படத்துல வந்து சூரன்
0: எல்லாருக்காவும் கேட்டலாம். நன்றிங்க.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.

0: ஆர்கேஜி நெய்
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: கொடைப்பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
3: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
5: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
3: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
6: வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில பேச்சு அப்படிங்கறது எதை வெளிப்படுத்தும்னா, நம்முடைய அறிவையும் சாமர்த்தியத்தையும் வெளிப்படுத்துவது பேச்சு. பேச்சு கலை என்பது சாதாரணமானதல்ல, அப்படியே நுட்பமான விஷயங்களை மக்களுக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு டெக்னிக் தான் பேச்சு கலை. வெறுமனை வந்து ஜாலியா 10 ஜோக் அடிக்கலாம், அது ஒரு மெத்தட் ஆஃப் ஸ்பீச். போர் அடிக்கிற மாதிரி அப்படியே அட்வைஸா அள்ளி விட்டுக்கிட்டே போகலாம், அது இன்னொரு டைப் ஆஃப் ஸ்பீச். அது யாருக்கும் பிடிக்காது. ஆனா பேலன்ஸ்டா இருக்கணும், வெல் பேலன்ஸ்டா இருக்கணும். எப்படி தெரியுங்களா? கொஞ்சம் மகிழ்ச்சியாவும் பேசணும், கொஞ்சம் அறிவோடையும் பேசணும், கொஞ்சம் சிந்திக்கிறாப்பிலையும் இருக்கணும், கொஞ்சம் சிரிக்கிறாப்பிலையும் இருக்கணும். அப்ப அது சரியானதா இருக்க முடியும். எப்படி அதை நம்ம புரிஞ்சுக்கிறது? வாழ்க்கையில மகிழ்ச்சியாவும் இருக்கணும், அதே சமயத்துல சிரிக்கணும் அப்படின்னு. அப்போ வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் சிந்திக்க தெரிந்த ஒரு மனிதனாகவும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வதற்குரிய ஒரு உணர்வு இருக்க வேண்டும். நம்ம எடுக்கிற பல முயற்சிகளை வந்து நம்மளால வாழ்க்கையில காப்பாற்ற முடியாது. ஏன்னா மனிதனுக்கு வந்து உணர்ச்சி தான் ரொம்ப முக்கியமா நிற்குமே ஒழிய, அறிவு 2 பட்சமாக தான் நிற்கும். ஒரு மனிதனுடைய உணர்ச்சி தான் ஜெயிக்குமே ஒழிய அறிவு பெருவா ஜெயிக்கிறது கஷ்டம். மனித வாழ்க்கை சந்தோஷமா போகணும்னா அதுல மகிழ்ச்சி, அன்பு, கருணை, நிறைய உணர்ச்சி இருக்கு. எப்பவுமே ஜாலியா இருக்கணும்னு ஒரே உணர்ச்சியோட இருக்கக்கூடாது. வாழ்க்கைங்கிறது உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் இடையில இருக்கிற பெரிய போராட்டம். சில சமயத்துல ரொம்ப அறிவுபூர்வமா இருக்கலாமா அப்படின்னு யோசிச்சா, கொஞ்சம் நான் இப்ப சொல்றது 2 எதிரெதிரான பக்கம். உணர்ச்சி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அறிவு முக்கியம். ஆனா எப்பவுமே நீங்க அறிவுபூர்வமா யோசிச்சிட்டீங்கன்னா சில காரியத்தை செய்யவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? எதையுமே யோசிக்காமே ஒரு காரியத்தை பண்ணணும். ரொம்ப ஒரு விஷயத்தை போட்டு அழட்டிக்கிட்டு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், பெரிய சிரமத்தில் போய் முடியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும், எட்டுக்கால் பூச்சி இருக்குல்ல, அந்த எட்டுக்கால் பூச்சியை பார்த்து வேற ஒரு பூச்சி கேட்டுதான், 8 காலை வச்சுக்கிட்டு எப்படி சமாளிக்கிறேன்னு அப்படின்னு. ஏன் இது வரைக்கும் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமாகவே இருந்தது இல்லையே, 8 கால் இருந்தால் எனக்கு என்ன, எந்த காலை முதல்ல எடுத்து வைப்பேன்னு கேட்டு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு சில கேள்வி கேட்டால் சில பேர் செட்டே போயிடுவான். அதாவது அதை கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் நீ எப்படி செய்கிறேன்னு மட்டும் கேட்டிங்கன்னா, நாம் இதை எப்படி செய்கிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டானா அவனால் அதை செய்ய முடியாது. யோசிக்காமல் இருக்கிற வரைக்கும் தான் அந்த காரியத்தை பண்ண முடியுமே ஒழிய, இதை நீ எப்படி செய்கிறேன்னு கேட்டுட்டா அதுக்கப்புறம் அவனால் செய்ய முடியாது. எட்டுக்கால் பூச்சி யோசிச்சு தான், இது வரைக்கும் நான் யோசிச்சதே இல்லை, நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன், நான் பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு இப்போ தெரியணும் நீ முதல்ல எந்த காலை எடுத்து வைப்ப, 8 காலில் எந்த காலை முதல்ல வைப்பேன், எதை 2வதாக வைப்பேன், எதை 3வதாக வைப்பேன், எப்படி வைப்பேன் எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லு. எது தவளை கேட்டு தான், ஏன் கேட்குறேன் அப்படின்னு தவளையை கேட்ட உடனே, நான் 2 கால் வச்சு முடியலையேன்னு ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கிறேன், நீ 8 காலை வச்சு அழகாக ஸ்மூத்தாக நடக்கிறியே, எப்படி நடக்கிற அப்படின்னு. இதுக்கு 8 கால் பூச்சிக்கு பதில் தெரியல. அந்த நேரம் பார்த்து அது பார்த்தது ஒரு மரவட்டை வந்தது. மரவட்டை என்ன புரியாது நமக்கு, ரயில் பூச்சிம்மா பார்த்துருக்கீங்களா, அதுக்கு வந்து ஒரு 500 காலாவது இருக்கும், இதுவாது 8, அது ஒரு 500 கால் வச்சுருக்கும், குச்சி குச்சி குச்சி குச்சி குச்சி குச்சி குச்சி, அது பாட்டுக்கு நீளமாக இருக்கும், இந்த பக்கம் ஒரு 200 கால், அந்த பக்கம் ஒரு 200 காலாவது குறைஞ்சபட்சம் இருக்கும். 8 கால் பூச்சி, நல்ல வேலை நான் ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னு நினச்சேன், நீ வசமாக சிக்கின. நம்மளுக்கு எப்போவுமே அவனை எவனாவது சிக்கலில் மாட்டினா அவன் ஒருத்தனை மாட்டாமல் விடமாட்டான். நீ 400-500 கால் வச்சிருக்கிற, எந்த காலை முதல்ல வச்சு எப்படி நடப்பேன்னு. அப்போதான் அந்த ரயில் பூச்சி சொல்லிச்சான், அப்படியா, இது வரைக்கும் நான் அதை யோசிச்சதே இல்லையே, நான் பாட்டுக்கு போகிறேன் நான் பாட்டுக்கு வரேன் எனக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லையே, நல்லா தானே இருக்கிறேன், எந்த காலை முதல்ல வைக்கிறேன்னா எனக்கு தெரியாது, இப்போ எனக்கு பதில் சொல்லி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுன்னு. அன்னையிலேருந்து அந்த ரயில் பூச்சியால் நடக்கவே முடியல. ஏன்னா எது முதல்ல போகுது, இதில் 300வது காலா, 200வது காலா, 7வது காலா, 8வது காலா. நான் இது எதுக்கு சொல்ல வரேன், சில விஷயங்கள்

0: ஆட்டோமேட்டிக்காக ரொட்டீனாக லைஃப்பில் போயிட்டே இருக்கும். இது எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அன்னையிலேருந்து அது அப்படியே நின்னே போயிடும். நம்மளால செய்ய முடியாது, சில விஷயத்தை யோசிக்காமே விட்டுடணும்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெரிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன. இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் உணவுத்துறை சார்ந்த படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்குகிறார் திருச்சி ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முதல்வர் ஆ. பால்வண்ணன் அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா, அப்ப அழையுங்க. 24 24 24 24 24 26 24 24 29 293 கொடைக்கானலின் முன் இணைப்புக்கு 0 4 5 4 2. அடுத்தது என்ன மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி கோடை பண்பலை 100.5.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
4: பின்ன பாத்திரங்கள எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
5: பர்னிச்சருக்குன்னு
4: மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
6: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா, கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
8: ஆஹா, செம்ம வாசனை.
9: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
10: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
11: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
12: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
11: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
13: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
14: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று GRT ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

0: ஆர்கேஜி நெய். கொடைப்பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: எட்டு மணி 25 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு. இப்ப இன்னும் பில்கா

0: திருக்கும் நேயர்வாங்க. வணக்கம்
1: அன்பு தங்கச்சி தீபா நடராஜன் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க சகோதரி?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்குமா. எங்க ஊரை பத்தி பெருமையா பேசுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சிமா.
0: சரி, எங்களுக்கும் மகிழ்ச்சி. உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா?
1: தஞ்சாவூர் அப்ரகாம் படித்தர் நகர் பத்மாவதி. அதுக்கு முன்னாடி நம்ம கோடை பண்பலையில பணியாற்ற நம்ம அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் 27ஆம் ஆண்டு உதய நாள் நல்வாழ்த்துகள்மா.
0: வரத்துக்கு முன்னாடியே வாழ்த்துக்கள் சொல்லி முந்திக்கிறோம்.
1: வாய்ப்பு இணைப்பு கிடைக்கிறது குதிரை கொம்பால இருக்கு.
0: இருந்தாலும் தேடி வரும் பண்பலை வந்து எல்லா ஊருக்கும் தானே வரப்போகுது. அப்ப உங்க ஊருக்கும் தான் வரும்.
1: எங்க தஞ்சாவூருக்கு வருவீங்களா?
0: எல்லா ஊருக்கும் தான். அதே நாங்க தஞ்சாவூர் விதிவிலக்கா
1: இல்ல, கிட்டத்தட்ட 10 வருஷம் வந்து அதனாலதான் கேட்டேன்.
0: எல்லா ஊருக்கும் வருவாங்க. இந்த மாதம் முழுவதும் எல்லா ஊருக்கும் தான் வரப்போறாங்க. அப்ப கண்டிப்பா தஞ்சாவூருக்கு வருவாங்க.
1: வந்தீங்கன்னா
0: முதல்ல வர மாட்டேன், வேற அறிவிப்பாளர் வருவாங்க.
1: என்ன
0: சமையல் செஞ்சீங்க?
1: நீங்க மோர்குழம்புமா? நான் இல்ல, அம்மா தான் செஞ்சிட்டு இருக்காங்க. நான் வேண்டியதை எடுத்து வந்துட்டு இருக்கேன்.
0: அதான் நீ அம்மா இருந்தா நம்ம எங்கிட்டு கிச்சன் பக்கம் எல்லாம் போவோம்.
1: இல்ல, எனக்கு செய்ய தெரியாது. அதான் காரணம், அம்மா அளவு கை பக்கம் எனக்கு வராது.
0: அப்படிலாம் சொல்லக்கூடாது, எல்லாமே வரும், நம்ம கத்துக்கணும்.
1: கண்டிப்பா சொல்றேன் சகோதரி நீங்க சொன்னதுக்காண்டே நான் கண்டிப்பா கத்துக்கிட்டு நான் சொல்லுவேன்.
0: எனக்காக மகிழ்ச்சியா தான் சரி இருக்கு. என்ன பாடல் கேட்கலாம்?
1: அது படத்தோட பேர் என் வாயில் உடையிலும் இணைப்பு சகோதரி கிட்ட சொல்லிருக்கேன். அந்த கண்ணம்மா உன்ன மனசுல நினைக்கிறேன், ஒரு பார்வை பாரடி இந்த பாட்டு.
0: ஓ சரி, அந்த கண்ணம்மா யாரு? போயிட்டாங்க போல. சரி, பாடல் கேட்கலாம். நன்றிங்க.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: மங்களன் மங்கள் வழங்கும் தங்கமான தள்ளுபடி,
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,000 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: என்னங்க நகை வாங்க
4: மங்களன் மங்கள் போலான்னு சொல்லுவியே?
3: கரெக்டா சொல்லிட்டீங்க.
4: அதான் மங்களன் மங்கள்ல பவுனுக்கு 1,000 ரூபாய் தள்ளுபடின்னு சொல்லிட்டாங்கல்ல.
1: மங்களன் மங்கள் வழங்கும் தங்கமான தள்ளுபடி உங்களுக்காக.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் மேலும் பவுனுக்கு 1,000 ரூபாய் அதிரடி தள்ளுபடியில். உங்கள் பழைய 916 நகைகள் அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,000 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, சேலம் மற்றும் திருச்சி.
0: ஆர்கேஜி நெய் வழங்கிய மனதோடு ராகம்.
5: RKG Nay. 13.

0: பேக்கேஜி நெய்
1: கோடைப்பன் விலை 0.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இனிய பண்பலை கோடை பண்பலை நுறுப்பிலேந்தில் இது மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தலையாட்டி பொம்மை அப்படின்னு சொன்னனாலே உடனே ஞாபகம் வர்றது வந்து தஞ்சாவூர் தாங்க. அந்த மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல தான் தந்துட்டுருக்கோம். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? லதாம்மா தஞ்சாவூரில் எங்கே இருக்கீங்க? புரியல. அருளானந்த நகர். தஞ்சாவூர் மெயின்ல இருக்கா? சரி சரி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லதாமா? எத்தனை வருடம் ஆகுது திருமணம் ஆகி? 20 வருடங்கள் காலத்தை கடத்தி விட்டீர்கள். எப்படி போகுது இல்லற வாழ்க்கை? ஆனால் நீங்கள் ஏதோ தொலைபேசியோ அலைபேசியோ தூரமாக வச்சுட்டு நீங்கள் எங்கே நின்னோ பேசுகிற மாதிரி இருக்கே. ஓ அப்படியா? ஓ வானொலியிலையும் கேட்டுட்டு மொபைல்லையும் பேசுறீங்க அப்படி? ம், 2-in-1 சொல்லுவாங்களே அதுவா? என்னங்க காலையிலேருந்து எல்லாரும் குண்டு குண்டாக தூக்கி போட்டுட்டு இருக்கீங்க. சரி, உங்களுக்கு திருமணமாகி 20 வருடங்கள் ஆயிடுச்சு. நிறைய சண்டைகள் வந்திருக்கும், நிறைய

0: பிரச்சனைகள் வந்திருக்கும், ஆனாலும் நம்ம வந்து இந்த குடும்பத்தை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு தோன்றதுக்கு காரணம் என்ன?
1: எங்க அம்மா அப்பாவும்
0: எல்லாம் பிள்ளைகளை சொல்லுவாங்க. நீங்க அம்மா அப்பாவை சொல்றீங்க?
1: அம்மா அப்பா தான் நமக்கு எப்படி சொல்றது, அவங்களோட உங்களோட அப்பா அம்மாவும் நிறைய இருந்தாலும் அவங்க நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிட்டாங்க.
0: இல்லை, நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என் பிள்ளைகளுக்காக தான் நான் எல்லாத்தையுமே பொறுத்து போகிறேன் அப்படி தான் சொல்லுவாங்க. அம்மா அப்பாவை யாரும் இது வரைக்கும் சொன்னதில்லை, நீங்கள் தான் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறீங்க. அப்போ லதாமா அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசம் அப்படியா?
1: அம்மா அப்பா பேர் எப்பவும் கெட்டு போகக்கூடாது.
0: ஓ, அதுக்காக என்ன நடந்தாலும் பொறுத்து போயிடலாம் அப்படி. சரி, ஒரு சூழ்நிலையில் பொறுத்தே போக முடியலை, அப்போ என்ன பண்ணுவீங்க? பெண்கள்ட்ட இருக்க அந்த ஒரு வீக்னஸ் அப்படின்னா அந்த அழுகை தான் சொல்லுவாங்க. அதனால பெண்கள் வந்து அழுக கூடாது, எதுக்கு எடுத்தாலும் அழுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இனிமே அழுக கூடாது, சரியா? அப்படியே அழுக வந்தால் கண்ணாடி முன்னாடி போய் நின்றுங்க. நின்று பார்த்தீங்கன்னா அழுகிறப்ப நல்லா இருக்காது, அதனால நிறுத்திடுவோம் நம்மளை, சரியா?
1: ஆ,
0: எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி. சரி, என்ன பாடல் கேட்கலாம் லதாமா? ஓ, என்னையா செஞ்சிருக்கீங்களா முட்டைக்கலக்கி? சரி, அவங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக. சரி, கேட்டலாம், நன்றிங்க.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கொடைப்பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க, ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
4: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
3: இது எதுக்கு?
4: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
3: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
7: என்றும் தரவே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோட ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இன்னும் சில நிமிடங்களில் வர காத்திருக்கிறது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அனில் பாஸ்தாவின் வானவில். வானவில் இன்று நமக்கு தந்திருக்கும் தலைப்பு குரலின் குரல். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக ஜெயம் கொண்டான் அவர்கள். இதயம் தொட்ட பண்பலையில் இன்பமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களுக்காக தான் வந்துட்டு இருக்கு. இப்ப நிகழ்ச்சியில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: தஞ்சையிலிருந்து கிருஷ்ணராஜ் பேசுகிறேன்.
1: வணக்கம் அப்படின்னு சொன்னோடனே இந்த அறிவிப்பாளர்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சா? அதனாலதான் அமைதியா இருந்தேன். அடுத்து என்ன பேச போறீங்க அப்படின்னு?
2: சவித்ரா ஐயாவோட கொஞ்சம் தொடர்புல இருந்தேன். அவனுடைய பாதிப்பு இருக்கும்ல?
1: பாதிப்பு எல்லாம் இல்ல, அந்த பழக்கம் அப்படித்தானே சொல்லணும். பாதிப்பு சொல்றீங்க?
2: ஆமா, அந்த பாதிப்புன்னா என்னன்னா அவரை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிருக்கேன்.
1: அந்த தாக்கம் அப்படி வச்சுக்கலாமா?
2: தாக்கம் தாக்கம் தாக்கம்.
1: அப்புறம் நீங்க என்ன வேலை பாக்குறீங்க?
2: நான் வந்து 65 வயது ஆயுது, 40 ஆண்டுகளா கட்டிட வரைபட வரைவாளரா உரிமம் பெற்றவரா இருந்தார். தற்போது ஓய்வு நானே எடுத்துக்கிட்டு வீட்டுல நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
1: 60 வயதுக்கு மேல அந்த ஓய்வு தானே தேவைப்படுது. ஓய்வும் மன நிம்மதியும் தேவைப்படுதுன்னு சொல்வாங்க.
2: மன ஓய்வுங்கிறதோட மன நிம்மதி தான் வேணும். பிள்ளைங்க எல்லாம் நல்லபடியா படிக்க வச்சாச்சு. ரெண்டே ரெண்டு பெண் குழந்தைகள். ஒரு பெண் குழந்தை வந்து எம்இ, அடுத்தது எம்பிபிஎஸ். திருமணம் முடித்து நல்லபடியா அவங்க அவங்க பேரன் பேத்திகளோட இருக்கிறாங்க.
1: வாரத்துக்கு ஒரு முறை கூட்டிட்டு வருவாங்களா பேரன் பேத்திகளை?
2: ஆமா, அவங்க டாக்டர் அம்மா வந்து ஏதோ 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு

0: அப்போ வருவாங்க. இவங்க மாசம் மாசம் வருவாங்க, நாங்க போவோம்.
1: இருந்தாலும் உங்களுக்கு மன நிம்மதி அப்படின்றது அந்த குழந்தைகளோட சிரிப்பு, அவங்களோட பேசுறது, அதுல தானே அதிகமா கிடைக்கும்.
0: இன்னொன்னு என்னன்னா, மெயினா வந்து நம்ம வந்து வாலிப பருவத்துல நம்ம குழந்தைகளுக்கு நேரத்தை செலவிட்டுக்க முடியாது. ஏன்னா கட்டடம் வரைபடம்
1: ஒரே வேலை
0: ஓடிக்கிட்டே இருப்போம். இப்ப வந்து பேரன் பேத்திகளை பார்க்கும்போது அதனுடைய பேச்சுகள், அதனுடைய அந்த குறும்புத்தனம் ரொம்ப மகிழ்ச்சியா
1: இருக்கும். அதான் சொல்லுவாங்க பெற்றோர்களுக்கு, நீங்க வந்து சம்பாதிக்கிறதா இருக்கட்டும் இல்ல வேலைக்கு போறதா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் வந்து காலம் எப்பயுமே வரும். ஆனா அந்த குழந்தை பருவத்துல இருக்க குழந்தைகளோட நம்ம நேரம் செலவழிக்கிற காலம் வந்து திரும்ப வராது. ஏன்னா குழந்தைகள் வளர்ந்துருவாங்க, அதனால அந்தந்த நேரத்துல அந்த குழந்தைகளோட நேரம் செலவழிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அத நீங்க இப்ப யோசிக்கிறீங்க?
0: இல்ல, இப்ப யோசிக்கிறதோட அப்ப வந்து என்னன்னா, நமக்கு வந்து வேலை பளு அதிகமாயிருக்கும்ல அந்த நேரத்துல.
1: ஆமா, நீங்க வர நேரத்துல அவங்க வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு தூங்கிடுவாங்க, திரும்ப காலையில அவங்க ஸ்கூலுக்கு போயிருவாங்க, நீங்க வேலைக்கு போயிருவீங்க. அப்படிதான் காலம் போயிருக்கும்.
0: காலம் போயிட்டு இருக்கும்.
1: சரி, இப்ப பேரம்பேத்திகளோட நல்லா செலவு பண்ணுங்க. அந்த நேரத்துல இப்ப செலவு பண்ணிக்கோ.
0: இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கேன். என்னுடைய துணைவியார நானே படிக்க வச்சு இன்னைக்கு வந்து ஒரு ஆங்கில ஆசிரியையா பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைங்களும் எங்களுடைய பிள்ளைங்க
1: தான். பரவாயில்ல, எந்த கணவரும் அதிகமா ஒரு ஆண்களோட வெற்றிக்கு பின்னாடி பெண்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட பெண்கள் தான் சொல்லுவாங்க எங்களோட வெற்றிக்கு பின்னாடி எங்களோட கணவன்மார்கள் தான் இருக்காங்கன்னு. அந்த மாதிரி உங்களோட மனைவியும் சொல்லுவாங்க.
0: கட்டாயமா, கட்டாயமா.
1: சரி, உங்கள்கிட்ட பேசினது மிக்க மகிழ்ச்சி. என்ன பாடல் கேட்கலாம்?
0: விடுதலை படத்துல காட்டுமல்லி.
1: சரி, கேட்டலாம். வழி நெடுக காட்டுமல்லி. நன்றிங்க.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: King!

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கொடைப்பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.

0: 90.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் அமரகுந்தி பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் உதயசூரியன்.
1: கோடை பண்பலை 90.5 சைபால்
2: முகத்தில் வருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
4: அசோக மன்னர் வந்துகிட்டு இருக்கார். அவருடைய ஆலோசகர்கள் எல்லாம் பக்கத்தில் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் எதிரில் ஒரு புத்த பிக்ஷு வர்றார். அசோகர் பார்க்குறார். ஓடி போய் அவர் காலில் விழுந்து வணங்குறார். அசோக மன்னரின் தலை அந்த புத்த துறவியின் பாதத்தில் பட்டுக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த அமைச்சருக்கு இது ரொம்ப சங்கடமாக போச்சு. ரொம்ப வருத்தப்பட்டார். நம்ம அசோக சக்கரவர்த்தி எப்பேற்பட்டவர், அவரோட தலை ஒரு சன்னியாசியின் பாதத்தில் படுறதா அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டார். அரண்மனைக்கு திரும்பினதும் அமைச்சர் மெதுவாக ஆரம்பித்தார். அரசே, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னார். எதுக்குன்னார் மன்னர்.

0: அசோக சக்கரவர்த்தியின் தலை, அதாவது அந்த சிரம் ரொம்ப மதிப்புமிக்க ஒன்று. அது வந்து ஒரு சன்னியாசியின் காலில் படலாமா அப்படின்னார். அசோகர் பதில் சொல்லலை, சிரித்தார், போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார், எனக்கு 3 தலைகள் வேணும் அப்படின்னார். சொல்லுங்கள், கொண்டுகிட்டு வரேன் அப்படின்னார் அமைச்சர். அசோகர் சொன்னார், முதல்ல எனக்கு தேவையானது ஒரு ஆட்டின் தலை, ரெண்டாவது ஒரு புலியின் தலை, மூன்றாவது ஒரு மனிதனின் தலை. இதுதான் அசோகர் கேட்டது. எங்கே இருந்தாலும் கொண்டு வாங்கன்னார். அமைச்சர் புறப்பட்டார். ஆட்டுத்தலை புலித்தலை கிடச்சிட்டுது. அப்புறமா ஒரு சுடுகாட்டுக்கு போய் ஒரு மனித தலையும் சேகரம் பண்ணிட்டு ராஜா கிட்ட வந்துட்டார். அரசே, உங்கள் ஆணைப்படி 3 தலைகளையும் கொண்டு வந்திருக்கிறேன்னார். அசோகர் பார்த்தார், ரொம்ப நல்லது, இப்போ இது 3 எடுத்துக்கிட்டு போய் சந்தையில் விற்றுட்டு வாங்க அப்படின்னார். அமைச்சர் அதுகளை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனார். முதல்ல ஆட்டுத்தலை நல்ல விலைக்கு விற்று போச்சு, நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு போட்டாங்க. அடுத்தபடியாக புலி தலையை ஒருத்தர் வாங்கிட்டார், அதை பாடம் பண்ணி வீட்டில் மாட்டி வைக்கலாமே அப்படின்னு நினச்சி அதையும் வாங்கிட்டு போட்டார். மனித தலையை மட்டும் வாங்கிறதுக்கு யாரும் முன் வரலை. எல்லாரும் அதை பார்த்ததும் பார்த்துட்டு விலகி போக ஆரம்பித்தாங்க. அமைச்சர் திரும்பி வந்தார். அரசே, இந்த தலையை மட்டும் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னார். சரி பரவாயில்ல, இதை வந்து இலவசமாகவே இனாமாவே யார்கிட்டையாவது கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னார். அமைச்சர் மறுபடியும் சந்தைக்கு போனார், இதை இலவசமாக தரேன், இதை வாங்கிக்கோங்க அப்படின்னார். அப்பவும் அதை யாரும் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இல்லை. மறுபடியும் திரும்பி வந்து மன்னர்கிட்ட விவரத்தை சொன்னார். இப்போ மன்னர் சொல்கிறார், அமைச்சரே, உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த தலைக்கு மதிப்பு, ஜீவன் போனதுக்கப்புறம் அதோடய மதிப்பும் போயிடுது. அதனால் மதிப்பு இருக்கும் பொழுதே பெரியவர்கள் பாதம் பணிந்து அந்த புனிதத்தை வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னார். பணிவுங்கிறது வேறு, அடிமைத்தனம்ங்கிறது வேறு. பெரியவர்களை பணிவது நமக்கு பெருமை தரக்கூடிய விஷயம். இதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு எப்போ காலில் விழணும், எப்போ காலில் விழக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். ஒரு சாதாரண ஆள் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். எதிரில் வந்த ஒரு பெரிய மனுஷன் ஓடி போய் அவர் காலில் விழுந்து தன்னுடைய தலையை அவர் பாதத்தில் கொண்டு போய் வச்சார். கொஞ்ச நேரம் கழித்து எழுந்திரிச்சு வந்துட்டார். வந்த பிறகு இவரை கேட்டேன், ஏன் திடீர்னு ஓடி போய் அந்த ஆள் காலில் விழுந்தீங்க அப்படின்னேன். அவர் போட்டிருக்கிறது என்னோட காணாமல் போன செருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படி விழுந்தேன்
1: அப்படின்னார். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெட்டிச்சு வைத்தோம் வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் வழங்கிய மனதோட ராகம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

Viking Bunions and Briefs. இன்னும் சில நிமிடங்களே தாங்க இருக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அனில் பாஸ்தாவின் வானவில். வானவில் இன்று நமக்கு தந்திருக்கும் தலைப்பு குரலின் குரல், திருக்குறள். உங்களுக்கு பிடிச்ச திருக்குறளை வந்து சொல்லலாம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் நமது சிறப்பு விருந்தினர் ஜெயம் கொண்டானவர்கள். இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் தஞ்சை மாவட்ட நேயர்களை சந்தித்து அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். நாளைக்கு மனதோடு ராகம் யார் வராங்க? நாளைக்கு காலைல 8 மணிக்கு தான் தெரியும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். தீபா நடராஜன், நன்றி நேர்களே. இனி வர காத்திருக்கிறது வானவில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி வரும் முன்பாய் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் புதுதில்லியில் இருதரப்பு பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தேம்பேசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவினர் நேற்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினர். தெலுங்கானா உருவான தினத்தையொட்டி அம்மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச் சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் விளைநிலம் காப்போம் இயக்கத்தின் கீழ் இம்மாதம் 15ஆம் தேதி வரை விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் வினாடிக்கு 4312 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று ஜகார்த்தாவில் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஓர் உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: Usha Sunflower Oil.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா வழங்கும் வானவில்.
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.

இனிய காலை வணக்கம் நேர்களே. சமூகத்தில் நல்ல மாற்றம் ஏற்பட கருத்து மலர்களால் தொடுத்திடும் மாலை வானவில். இன்றைய நிகழ்ச்சியில் ஈரடியில் உலகின் எல்லா காலத்திற்கும் ஏற்ப கருத்துக்களை சொல்லும், திருக்குறளின் சிறப்புகளை சொல்லும் குறளின் குரல். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இணைகின்றார் ஜெயம் கொண்டான் அவர்கள். திருக்குறளின் சிறப்புகளை சொல்ல அழைக்கலாம் அறிமுக நேயர்கள் 24 24 26 மகளிர் 24 24 29 பொதுவான நேயர்கள் 290 330 என்னும் எண்ணில்

0: அழைக்கலாம். அறிமுக நேயர்கள் 24 24 26 மகளிர் 24 24 29 பொதுவான நேயர்கள் 290 333 எனும் எண்ணில். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்காக சுழியம் 4542 சேர்த்து வாருங்கள். இப்போது நம்மோடு இணைகிறார் ஜெயகொண்டான் ஐயா அவர்கள். ஐயா வணக்கங்கய்யா.
1: ஐயா வணக்கம்.

0: சொல்லுங்க ஐயா.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்.
1: சீக்கிரம் திருநாக
0: கேக்குங்க, பேசலாங்க.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கங்க, பேசலாங்க. இன்றைக்கு குரலின் குரல் நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் வருகாங்க, அவங்களோட பேசலாமாங்கய்யா?
1: மகிழ்ச்சிங்கய்யா,
0: தொடரலாம். நிகழ்ச்சியில் வரவிருக்கும் முதல் நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: ஐயா வணக்கம்.
2: கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தை தோட்டம் பெரிய சாமி பேசுறேங்க.
1: ஐயா வணக்கம்.
2: ஆமாங்க. அதிகாரம் 55, குரல் எண் 541. ஓர்ந்து கண் ஓடாது திரை புரிந்து யார் மாட்டும் சேர்ந்து செய்வதற்கே முறை. இதற்கு திருவள்ளுவர் கொடுக்கும் விளக்கம், தனது ஆட்சியில் வாழ்வோர் யாராயினும் ஒரு குற்றம் செய்தால் வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாகுபாடு பாராமல் சிறிது கூட பரிவு காட்டாமல் ஏற்ற தண்டனையை வழங்க வேண்டும். குற்றம் செய்பவரிடம் இரக்கம் காட்டக்கூடாது. அவ்வாறு இரக்கம் காட்டினால் குற்றங்கள் பெருகி அரசு செயலிழந்து போகும். வாழும் மக்கள் கடும் துன்பத்திற்கு ஆளாக நேரிடும். இவ்வாறு திருவள்ளுவர் விளக்கம் கொடுத்துள்ளார் ஐயா. நீங்கள் விளக்கம் கொடுங்கள். நன்றி.
1: மிக்க மகிழ்ச்சியா. அதிகாரம் 55, செங்கோன்மையில முதல் குரல். ஆமா, நீதி தவறாமல் நடுவு நிலைமையோடு ஒரு அரசன் குற்றங்களை ஆராயும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் நீதி நடக்க வேண்டும் அப்படின்னு செங்கோன்மையில சொல்றார் யார். அதாவது செங்கோல் தவறாமல் ஆட்சி செய்ய வேண்டும். வேல் வந்து ஒரு மன்னனுக்கு வெற்றியை தராது, அவருடைய செங்கோல் போடாமல் இருக்கணும். நடுவு நிலைமையோட அறவழியில நிற்கணும் அப்படின்னு வலியுறுத்தக்கூடிய அழகான முதல் முதல் நேயர் சொல்வது மகிழ்ச்சியா இருக்கு.
0: நன்றிங்க பெரியசாமி. இப்போ இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: கல்வியின் மகத்துவத்தையும் உழைப்பின் வேண்டையும் எடுத்துரைக்கும் ஐயா அவர்களுக்கும் காரி தம்பிக்கும் அன்பு வணக்கம் கூறுவது பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி. வள்ளுவ வணக்கம் ஐயா.
1: மகிழ்ச்சி.
3: 16வது அதிகாரம், பொறையுடுமை. 160வது குரல். உண்ணாது நோற்பார் பெரியர் பெரு சொல்லும் இன்னாசோ நோற்பாரின் பெண் அப்படிங்கிறாரு. விரதமும் நோன்பும் இருக்கும் மனதிடம் கொண்ட ஞானிகளை விட பிறரின் வசை சொற்களை பொறுத்து கொள்பவர்கள் மேலானவர்கள் அப்படிங்கிறாரு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் பெற்றோர்கள் ஏதாவது கண்டிச்சாலோ கடுமையான வார்த்தைகள் சொல்லி அந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும்னு சொன்னாலோ பொறுத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. உடனே தவறான முடிவுகளுக்கு போயிடுறாங்க. இல்லைன்னா அவங்கள விட்டு விலகி அவங்க வெறுப்புக்கு ஆளாகிறாங்க, அவங்கள வெறுப்பாக பார்க்குறாங்க. அதை விட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க அனுபவசாலிகள் நம்ம அம்மா அப்பா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்கிறதையெல்லாம் நன்மைகளை எடுத்துக்கிட்டு வாழ்ந்தாங்கன்னா சிறப்பாக வாழ்வாங்க இல்லையா. அந்த இது இப்போ ஏன் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் தெரியலை. இனி வர சமுதாயம் குழந்தைகள்லாம் பெரியவங்க பேச்சை கேட்டு அவங்க ஏதாவது இடிப்பாறையில் ஏமரா மன்னன் கெடுப்பாறையிலும் கொடுன்னு சொன்ன மாதிரி அவங்க இப்போ ஏதாவது சொன்னால் கூட அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல் பேச்சு கேட்டு நடந்தாங்கன்னா மேன்மை அடைவாங்கிற என்னோட கருத்து. நீங்கள் விளக்கம் சொல்லுங்க ஐயா, கேட்டுக்கிறேன்.
1: மிக அழகாக பொறுமை தான் வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். அதிகாரம் 16 அறத்துப்பாலில் பொறைமுறை அதிகாரத்தில் நிறைவு குறட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்து இன்றைக்கு பதிவு பண்ண குறை. அதாவது உண்மாமல் இருக்கக்கூடிய அந்த துறவிகளை விட உயர்ந்தவர்கள் யாருன்னு அடுத்தவங்க சொல்லக்கூடிய அந்த கடும் சொற்களை

0: பொறுத்துக் கொள்பவர் பொறுமையோட உயர்வை மிக அழகா வள்ளுவர் நடத்துறாரு. எல்லாத்தையும் நம்ம கடுஞ்சொரு பேசணும், இனிமையா பேசணும். அதிகாரம் பத்துலையும் வள்ளுவர் சொல்லுவாரு, இனியவை கூறல், இனிய உலகாக இன்னமத கூறல், தனி இருக்க தாய்பவன் தட்டு. இனிய சொல் இருக்கும் போது கடுஞ்சொல்ல பேசுறது நம்ம கனி இருப்பது தாயை குறிப்பதற்கு சமம். அது போல பொறுமை தான் அவசியம். கடுஞ்சொற்களை பொறுத்து செல்ல வேண்டும் என்று வள்ளுவர் ஆரம்பிக்கிறார். நல்ல குரல் தான், வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி.
1: நன்றிங்க. இப்போ நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர்வர்க்கு வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், என் பெயர் சொல்லுங்க.
2: சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சு முத்து. வணக்கம் வணக்கம். அதிகாரம் 104 உளவு, குறள் எண் 1036 ஐயா. உளவினார் கைமடங்கின் இல்லை விளைவதுவும் விட்டோம் என் பார்க்கும் நிலை அப்படிங்கிற குறளுங்க ஐயா. அதாவது வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, உழவு தொழிலில் நின்று விட்டால் எல்லா ஆசைகளையும் விட்டுவிட்டோம் என்று சொல்லக்கூடிய அந்த துறவிகளும் முனைவர்களும் அவங்க கூட வாழ முடியாதுங்களாமா. அதாவது உழவர்கள் சேற்றில் கால் வைத்தால் தான் ஐயா எல்லாருமே சோற்றில் கை வைக்க முடியும். இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த தொழில் எது அப்படின்னா அது உழவு தொழில் தான்.
0: மிக அழகான துறையா. நம்முடைய கல்ச்சர் என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர் சொல்லக்கூடிய அளவு மிக முக்கியமான ஒன்று விவசாயம், வேளாண்மை. அதனாலதான் தேசத்தந்த மகாத்மா காந்தியடிகளும் இந்தியாவின் முதுகெலும் விவசாயம் சொன்னாரு. நீங்க சொன்னது மாதிரி நாம உழவு தொழிலை போற்றி வாழ வேண்டும். எல்லாவற்றையும் நீட்டு துறவு பூண்டவர்களும் பசியோடு உணவின்றி வாழ முடியாதுங்கிறதுனால அவர்கள் செய்யக்கூடிய உழவு தொழில் தான் மிக உயர்ந்தது. துறவிகளும் நிலைத்திருக்க இயலாதுன்னு வந்து அதனாலதான் அழுத்தமாக அதை சொல்லுகிறார். அதனால உலகினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேன் என்பதற்கு நிலை. உழவு அதிகாரத்துடைய 6வது அழகான குரல். இந்த அதிகாரம் முடித்தது விவசாயத்தினுடைய மேலாண்மைகளை பற்றி நண்பர் அழகா பேசுவார். மகிழ்ச்சிங்க ஐயா.
1: நன்றிங்க பேச்சு முத்து. இப்ப நிகழ்ச்சியில் இணையவருக்கும் அடுத்த நேயர்வருக்கு வணக்கம்.
3: ஐயா வணக்கம். ஐயா
0: ஐயா இனிய வணக்கம்.
3: வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. சிறப்பு வந்து ஐயா அவர்களுக்கு வணக்கம் ஐயா. ஐயா தேனி மாவட்டம் குள்ளப்பவனம்பட்டிலிருந்து ஐயப்பன் பேசுறேங்க ஐயா.
0: வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா?
3: நல்லா இருக்கும் ஐயா, நல்லா இருக்கும் ஐயா. உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. குரலை சொல்றீங்க, 122வது குரலுங்க ஐயா. காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனுன் கிள்ளை உயிர்க்கு. அதுக்கு பொருள் என்னன்னா ஐயா, ஐயா செல்வத்தை பாதுகாக்கிறது போல நம்ம அடக்கத்தை பாதுகாக்க வேணுமா, அதை விட உயர்வு ஊக்கம் தருவது வேற எதுவுமே இல்லையா.
0: மிக அழகான குரல்.
3: ஆமாங்க, அதுக்கு மேல நாங்கள் கேட்டு சொல்லிக்கோங்க.
0: ஆக்கம் அகமும் இல்லை உயிருக்கு. ஒருத்தர் அடக்கத்தை தான் உயர்ந்த பொருளாக கருதி காக்கணும். அதை காட்டிலும் நன்மை பெறக்கூடியது இந்த உலகத்தில் அந்த மக்கள் உயிருக்கு வேற இல்லைன்னு வந்து சொல்றாரு. அதனால அடக்கத்தோடு வாழ்ந்தவர்கள் அமரூரில் சென்றாக தேவனாக கருதப்படுவார்கள்.
1: நன்றிங்க ஐயப்பன். தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம். அதற்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவேளை.
4: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
7: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805. பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
7: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகள்.

0: தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று GRT ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: கோடை பண்பலை 100.5 நேர்கள் இணைந்திருப்பது உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்தா வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில். இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
8: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
9: அனில் சோயா சங்க்ஸ்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
0: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று GRT ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
10: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி, புதுக்கோட்டை.
11: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
10: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
11: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
10: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி, புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
11: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழை வாயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துகள்.

0: வேண்டும்.
1: நிச்சயமாக நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வானவில் நிகழ்ச்சி. இன்று குரலின் குரலாக நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜெயம் கொண்டான் அவர்கள். போ நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
3: வணக்கம்.
2: தேனி மாவட்டம் சாமஞ்சிபுரத்திலிருந்து நாகக்கண்ணி பேசுறேங்க ஐயா. இனியவை குரல் 10வது அதிகாரம் ஐயா 94வது குரல். துன்புறுவும் துவாமை இல்லாதும் யார் மாட்டும் இன்புறுவும் இன் சொலவர்க்கு அப்படின்னு சொல்றாரு. அது எதுக்குன்னா எவரிடத்துலயும் இன்பம் இன்பத்தை கொடுத்து இனிய சொல்ல மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிறாரு. துன்பத்தை கொடுக்கிற சொல்ல பேசணும்னா நமக்குத்தான் வர்ணைவன் சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் நம்ம இப்ப மனசார பேசணும்னா கூட நடிப்புன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களே அந்த மனசுல ஒண்ணு வெளிய ஒண்ணு வச்சு நடிச்சு பேசிட்டு இருக்காங்களே, இப்படிப்பட்ட உங்ககிட்ட நம்ம எப்படிங்களா இருந்து சொல்லலாம். நன்றிங்களா, சொல்லுங்க.
3: மிக அழகா 10வது அதிகாரம் இனியவை குரல்ல 4வது குரல் தேர்ந்தெடுத்து சொன்னீங்க. ரொம்ப அழகான குரல் தான். எல்லாரிடத்தும் எந்த நேரத்திலையும் நம்ம இனிய சொற்களை பேச வேண்டும். இனிய சொற்கள் பேசும்போது மகிழ்ச்சி இருவரிடத்தும் உண்டாகிறது. வறுமை அப்படிங்கிற துன்பத்தில் தரக்கூடிய நிலையே வராது இன்பம் பேசக்கூடியவங்களுக்கு. அதுதான் இந்த குரல் தருகிற விளக்கம். துன்புரு துவாமை இல்லாகும் யார் மாற்றும் இன்புறும் இன்சொல் அவர். அழகான குரல். வாழ்க்கையில எல்லாருக்கும் எப்போதும் இனிய சொற்களை பேச வேண்டும்.
1: நன்றிங்க. நான் கணிப்பு நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக, வணக்கம். அனைப்பில் வந்துட்டீங்க, உங்க பெயர் சொல்லுங்க.
4: ஐயா வணக்கம். பேசுவது பரணிதரன், திருத்தங்கல் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து.
1: கேளுங்க பரணிதரன்.
4: குறள் வந்து ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இது அதிகாரம் 14 ஒழுக்கமுடைமை குறள் எண் 131. இதோட விளக்கம் என்னன்னா ஒரு மனுஷனுக்கு எல்லா சிறப்பையும் முன்னேற்றத்தையும் தர்றது ஒழுக்கம் தான். அதனால அந்த ஒழுக்கத்தை வந்து நம்ம உயிரை விட மேலா பின்பற்றணும் அப்படின்ற விளக்கம் ஐயா.
3: மிகச்சிறந்த குறள் ஐயா. வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது ஒழுக்கம் தான். அதனால அது உயிரை விட மேன்மையானது. எல்லா விதமான சிறப்பையும் ஒழுக்கம் தரும். ஒழுக்கமா இருந்தாதான் அவன் மனிதன். அதனால அது உயிரை சமத்தில் மேன்மையானதாக பாதுகாத்து ஒழுங்கப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கிற விஷயத்தை வந்து வழிமுடிகிறார். ஒழுக்கமே உயர்ந்த செல்வம்.
1: நன்றிங்க பரணிதரன். இப்போ நிகழ்ச்சி நிலையம் அடுத்த நேயர் வருக, வணக்கம். வந்துட்டீங்க, உங்க பெயர் சொல்லலாம்.
5: இருவருக்கும் வணக்கம் ஐயா.
1: வணக்கம். யாருமா பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
5: தேனி மாவட்டம் சின்னமனூர் தொக்கநாதத்திலிருந்து பவன் தாய் பேசுறீங்க ஐயா.
1: சொல்லுங்க பவன் தாய்.
3: வணக்கம்.
5: 95வது அதிகாரம் அறுத்து குரல் வந்து 900. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். மருத்துவன் நோயை இன்னதென்று அறிந்து நோயின் காரணத்தை ஆராய்ந்து அதை தீர்க்கும் வழியையும் அறிந்து விளைவிடாமல் சிகிச்சை செய்தல் வேண்டும்.
3: மிக அழகான குரல். அதிகாரம் 95 மருந்துல 8வது குரல். ஒரு மருத்துவர் எப்படி இருக்கணும், ஒரு மருந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வள்ளுவர் 10 குரல்ல மிக நேர்த்தியா விளக்குறாரு. நோய் என்னங்கிறத ஆராயணும், அந்த நோய் தோன்றுவதற்கு என்ன காரணம், அதான் நோய் முதல்ல காரணம் அதை ஆராயணும். பிறகுதான் அதை தணிக்கக்கூடிய தீர்க்கக்கூடிய முறையை ஆராயணும் என்று மருத்துவ முறையினுடைய அடிப்படை கோட்பாட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மிக அழகா தெய்வத்தினர் திருவள்ளுவர் இந்த குரல்ல விளக்கியிருக்கிறாரு. மிக அருமையான குரல்.
1: நன்றி. பவன் தாய். இப்போ நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
6: வணக்கம். சத்தியமங்கலம் தொட்டாமலையிலிருந்து கோயிலா பழனிசாமி பேசுறாங்க. சிறப்பு விருந்த ஐயாவுக்கும் காலை வணக்கம்
3: ஐயா. இனிய வணக்கம்.
6: நன்றிங்க ஐயா. இதன் அறிதல் ஐயா.

0: பதினோராவது குரல். காலால் கலரில் நரி ஆடும், கண்ணாஞ்சால் வேலால் முகத் தளிரும் அப்படின்னு தருங்க. அதான் சமவெளியில ஒரு யானை கூட நாம மண்ணு கட்டணும்னா கூட யானை ஜெயிக்கிறோம். அதே சேற்றுல போய் சிக்கிச்சுன்னா அந்த யானைய வலிமை அறிஞ்சதா கூட குள்ள நரி கூட கொண்டுருங்க. இடத்துல எப்படி சரியா பயன்படுத்துறோமோ அத வந்து நாம சரியான முறையில பயன்படுத்திருந்தா நாம ஜெயிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு.
1: மிக அழகான குரலியா வள்ளுவர் வந்து மேலாண்மை பெற்றவங்களை மிக அழகா சொல்வாரு. வலிமை அறியணும், காலத்தை அறியணும், இடத்தை அறியணும், இதை அறிஞ்சு செய்வதுதான் வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். அதுல அதிகாரம் ஐம்பது இடநிலைகள்ல நிறைவு போறது காலால் கலரில் நடி அது கண்ணஞ்சா மேலால் களிர் களிர்னா யானை. பொதுவா யானை தான் ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் சேர்த்து மாற்றிக்கொள்ளுகிற பொழுது அதை யானையும் மறு ஜெயிச்சிடும். அதான் இடத்தை அறிதல். ஒரு பகைவனை வெல்ல வேண்டும் என்றால் நாம இடநெறிந்து சரியான முறையில செயல்பட்டா வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத யானை நரி கொண்டு சேற்று நிலத்தால இந்த குரலை விளக்கியிருப்பாரு. ரொம்ப அற்புதமான குரல். யார் காலத்தை வலியை இடத்தை அறிந்து செயல்படுகிறானோ அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியாளராக வருவான் என்பதை வள்ளுவர் அழகாக வலியுறுத்துறார்.
2: நன்றிங்க. அடுத்த நேரை சந்திப்பதற்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவேளை.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.

0: 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் அமரகுந்தி பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் உதயசூரியன். பண்பலை 100.5 நாளை முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் அருகில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கொடுமுடி ரகுநாதன்.
1: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவராயில்
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா வழங்கிய வானவில்.
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா
1: இணைந்து வழங்கியோர்.

0: மணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
0: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: நாம் இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வானவில் நிகழ்ச்சி. இன்று குரலின் குரலாக நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஜெயம் கொண்டான் அவர்கள். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம். அவருக்கும் சிறப்பு விருந்தினராயாக்கும் வணக்கம். ராணி தேனிரத்தின், நல்லா இருக்கீங்களா?
4: ஆமா, வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் ஐயா. அதிகாரம் வந்து 36 அதிகாரம், மெய்யுணர்கள் பொருளல்லவற்றை பொருளன்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. அது பொருளியா? நிலையற்ற பொருள்களை நிலையான மெய்ப்பொருள்கள் என கருதும் மயக்க அறிவினால்தான் மானில் துன்பம் பிறக்கிறது என்று சொல்றாங்க ஐயா.
4: ரொம்ப அழகான பொருள். எது உண்மை பொருள் அப்படின்ற அறிவினோம், அதான் வந்து ஒரு மெய் உணர்வு அப்படின்னு அதிகாரம் 36 முதல் குரல்ல பாடுறாரு. பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும், அது எப்படிப்பட்ட தன்மையா? மயக்கத்தன்மையா? மருளான மானா பிறப்புங்கிறாரு. அதனால எது உண்மை பொருள் என்பதை ரொம்ப அறிந்து அதன்படி நம்ம சிறப்பா செயல்படணும். இல்லைன்னா அந்த மயக்க அறிவினால் மாற்றேற்ற துன்பங்களே விளையும் என்று வள்ளுவர் பேசுகிறார். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் என்கிற அந்த வரி ரொம்ப அழுத்தமான வரி. அந்த மருளாகிய மயக்கத்திலிருந்து மக்கள் விடுபட்டு மெய்ப்பொருளை அறிய வேண்டும். இதுதான் மெய் உணர்தல்.
2: நன்றிங்க ராணி. இப்ப நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக, வணக்கம். பேர் சொல்லுங்க ஐயா.
5: திண்டுக்கல் மாவட்டம் திருப்பாரூர் பாலகிருஷ்ணன் பேசுறீங்களா ஐயா? நல்லா இருக்கீங்களா? நல்லமா இருக்கும் ஐயா. செயல் 68 அதிகாரம், 677 குரல். செய்தினை செய்வான் அவ்வினை உள்ள அறிவான். அதாவதுங்க, ஒரு செயலை வந்து செய்யப்பட்டாரு, அந்த செயல் வந்து நம்மளால செய்ய முடியுமா அல்லது செய்ய இயலாதா, அதனால வர்ற லாப நஷ்டம் என்னன்றத நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு அதற்கு பிறகு அந்த செயலை செய்ய தொடங்க வேண்டியா. அப்படி செய்ய தொடங்கினா நமக்கு வந்து நஷ்டம் தானே ஏற்படும் ஐயா? கேட்குறீங்க.
4: இசையோடு திருக்குறளை பாடி மகிழ்ச்சிருக்கீங்க, மகிழ்ச்சிங்க. ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பு கீரை சிந்திக்கணும். அப்படி சிந்திக்காமல் தொடங்குற செயலால நட்டமே விளையும். அதனால எதையுமே எண்ணி துணிய தருமம் துணிந்தபின் எண்ணமும் என்பது இழுத்து என்ற வள்ளுவருடைய வார்த்தைப்படி நீங்க சொன்ன இந்த குரல் வந்து சிந்தித்து செயல்படு என்பதை விளக்கக்கூடிய ஒரு நல்ல குரல்.
2: நன்றிங்க பாலகிருஷ்ணன். இப்போ நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
6: வணக்கம் சார்.
2: யாரம்மா பேசுறீங்க?
6: திண்டுக்கல்ல இருந்து மீனா விஜயராஜன் பேசுறேன்.
2: கேளுங்கம்மா. ஐயாட்ட
6: அதிகாரம் வந்து 19 சார், புறங்கூறாமை. குரல் வந்து 185. அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை, புறம் சொல்லும் புண்மையால் காணப்படும் அப்படிங்கிறாரு சார். அதாவது எப்போதும் கோல் சொல்பவனால் நல்ல விஷயங்கள் சொல்ல முடியாது என்பதை அவனது கோல் சொல்லும் தன்மையை மற்றவர்களுக்கு காட்டிவிடும் அப்படிங்கிறாரு சார். இதுக்கு வந்து என்ன காரணம்னா, அந்த கோல் சொல்றவங்களோட மனம் வந்து ரொம்ப குறுகின மனசமா இருக்கும். எந்த விஷயத்திலும் குறையத்தான் பார்ப்பாங்க, நல்ல விஷயமே கண்ணப்படாது. இவங்க எதிர்மறை சிந்தனை கொண்டவர்களா இருப்பாங்க சார். அடுத்தவங்க மனசுக்கு காயப்படுமே அப்படிங்கிறத நினைக்கவே மாட்டாங்க. அடுத்தவங்க முன்னேற்றத்துக்கு வந்து பொறுக்க முடியாத பொறாமை குணம் உடையவர்களா இருப்பாங்க. இது ஒரு மன ரீதியான பாதிப்புன்னு கூட சொல்லலாங்க சார். இயலாமை பொறாமையின் வெளிப்பாடு தான் இந்த புறங்குறது சார். நன்றி.
4: மிக அழகா நேர்த்தியா நல்ல விளக்கமா சொன்னீங்க. புறங்குறாமை அதிகாரம் 19 5 குறை. அதாவது ஒரு அறத்தை பற்றியே பேசினாலும் அதை மனசார பேசலைங்கிறத அவன் புறங்கூறக்கூடிய, அதாவது கேள் சொல்லக்கூடிய இழிந்த தன்மையால நம்ம அறிந்து கொள்ள முடியும்னு வள்ளுவன் பேசினான். அறம் நம்ம சொல்லும் நெஞ்சத்தான் நன்மை,

0: புறம் சொல்லும் உண்மையால் காணப்படும். புறம் பேசக்கூடிய தன்மை உடையவனாக இருந்தால் அவன் மனதார அறம் சொல்ல இயலாது பண்ணியிருக்கிறாரு. அதனால ஊர் ஒன்று பேசாம புறம் கூறாம மனதார அன்பு செலுத்தி வாழ வேண்டும் என்பது வள்ளுவருடைய வாழ்க்கை தத்துவம். மகிழ்ச்சிமா.
1: நன்றிங்க மீனா. பிணக்கிழச்சியிலையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். அனைப்புல வந்துட்டீங்க, உங்க பெயர் சொல்லுங்க.
2: என் பேர் ராம் சிதம்பரம், நான் 10th படிக்கிறேன்.
1: ராம் சிதம்பரம் எங்க இருந்து பேசுறீங்க?
2: காரைக்குடி.
0: மகிழ்ச்சி. 10th.
2: நான் இன்னைக்கு சொல்ல போற குரல் வந்து குரல் எண் 595, அதிகாரம் ஊக்கம் உடைமை. வெள்ளத்தணைய மரநீட்டம் மாந்தர்த்தம் உள்ளர்த்து அணைய உயர்வு.
0: குரலுக்கு விளக்கம் என்னப்பா? ராம் சிதம்பரம்.
1: ராம் சிதம்பரம் குரலுக்கு விளக்கம் தெரியுமா? ராம் சிதம்பரம் சொல்லுங்க.
2: தாமர பூக்கு அந்த தண்ணியோட அளவு எவ்வளவு இருக்கும்? அதோட அளவுதான் தண்டோட அளவு நீண்டுகிட்டே இருக்கும் தண்ணி ஏற ஏற. அதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளவு படிச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அறிவு இருக்கும், அறிவு வளரும்.
0: ரொம்ப அழகு ராம் சிதம்பரம். ஒரு 10th மாணவன், நல்ல திருக்குறள். வாழ்க்கையை ஊக்கமா இருக்கணும் எந்த நேரத்திலையும் ரெண்டு பேர் சொல்றாரு. அதிகாரம் 60 ஊக்கமுடைமையில 5th குறள் நீங்க சொன்னது. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தரும் உள்ளத்தனையது உயர். நீர்ப்பூக்கள் தாமரை மட்டுமல்ல, தாமரை பூண்டு இருக்கிற எல்லா நீர்ப்பூக்களும் அந்த தந்தோட அளவுதான் அந்த நீர் அளவை வச்சிருக்கும். அது போல மக்களுடைய உயர்வு என்பது அவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஊக்கத்தோட அளவுதான், அதுதான் ஒத்திருக்கும். ஊக்கம் இருக்கிற வரை ஒருவர் வாழ்க்கையில் வளர்ச்சி பாதையை நோக்கி பயணித்தார். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு மாணவர், 10th படிக்கிற ராம் சிதம்பரம், காரைக்குடி. நல்ல குரல் தம்பி, வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க ராம் சிதம்பரம். இப்ப நிகழ்ச்சியில இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம். பேர் சொல்லுங்க.
3: மதுரை முனிச்சாலையில இருந்து கமலா கிருஷ்ணன். உங்களோட பேசுறது ரொம்ப ஆனந்தமா மகிழ்ச்சியா இருக்கு சார்.
0: மகிழ்ச்சி.
3: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. 421 குறள், 43 அறிவுடைமை. அறிவற்றன் காக்கும் கருவி தெருவார்க்கும் உள்ளளித்த லாக அரண். அறிவு ஒருவனுக்கு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். அது மட்டுமின்றி பகைவர்களால் அழிய முடியாத உள் கோட்டையாகும். அதுக்கு கொஞ்சம்
0: அழகியா. அறிவுடைமை வாழ்க்கையில எத்தனை உடைமைகள் மனுஷனுக்கு இருந்தாலும் அறிவுதான் மிக சிறந்தது என்று வள்ளுவர் வலியுறுத்தக்கூடிய அதிகாரம் 43 அறிவுடைமை. அதுல முதல் குறள் ஐயா அழகா சொன்னீங்க, சீரா அழகா பிரிச்சுங்க. அறிவு அற்பம் காக்கும் கருவி சிறுவார்க்கு உள்ளளிக்கல் ஆகாரம். அறிவு வந்து ஆபத்துல இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு கருவி. பகைப்பெற உள்ள வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கூட்டம் அரண் அப்படிங்கிறார். அறிவிருக்கக்கூடிய மனிதன் ஆபத்திலிருந்து தன்னை பார்த்துக் கொள்ளலாம், பகைவர்கள் யாரையும் தரண்டாமல் தடுத்துக் கொள்ளலாம் என்று அதை தொடர்ந்து இன்னொரு 9 குறள் அறிவுடைய உயிர்களை வள்ளுவன் வலியுறுத்தாரு. ரொம்ப அழகான குறள். அறிவுடையவர்கள் எல்லாம் உடையவர்கள், அறிவு இல்லாதவர்கள் எது இருந்தாலும் எதுவும் இல்லாதவர்கள். மகிழ்ச்சிங்க.
1: நன்றிங்க கமலா கிருஷ்ணன். இப்ப நிகழ்ச்சியிடையும் அடுத்த நேயர் வருகவனே.
4: இனிய காலை வணக்கம் ஐயா. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன். சிறப்பு விருந்தின ஐயாவுக்கும் வணக்கங்க.
0: ஐயா வணக்கம்.
4: ஐயா 31வது வெகுளாமை, அதுல 310 குரலுங்க. இறந்தார் இறந்தார் அணையர் தினத்தை துறந்தார் துறந்தார் துணை. அதாவது அளவில்லா கோபம் கொள்வர் உயிரோடு இருந்தாலும் இறந்தவருக்கு சமமானவர், கோபத்தை விட்டவரோ மரணம் எல்லாம் பெருவாகி பெற்றவருக்கு சமம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தினம் இருக்கும், ஆனா அதுக்காக வந்து தினம் வந்து ஒரு அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம இருந்தாலும் கூட அது வந்து இறந்தவருக்கு தான் சமமானவங்க. அதனால கோபத்தை விட்டவங்க வந்து என்னைக்குமே வந்து ஒரு நல்ல வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு மேலான கருத்தை நீங்க சொல்லுங்க
0: ஐயா. கோபாலகிருஷ்ணன் ஐயா ரொம்ப அழகா சொன்னீங்க. அதிகாரம் 31 வெகுளாமையில நிறைவு குறள் நீங்க சொன்னது. கோபமே படக்கூடாதுன்னு வள்ளுவர் 10 குறளையும் வலியுறுத்துறாரு. முதல் குறள்ல வந்து செல்லிடத்து காப்பான் சுனன் காப்பான் அல்லிடத்து சாத்தியம் காவான்.

0: ஸ்டாலின் செல்லக்கூடிய இடத்துலதான் கோபத்தை பார்க்கணும். கோபம் செல்லாத இடத்துல பார்த்து என்னப்பா பயன், எல்லா இடத்துலயும் கோபப்படாம மகிழ்ச்சியா இருங்க, அது எதிர்க்கு நல்லது நமக்கு நல்லதுன்னு தொடங்கக்கூடிய வள்ளுவர். நீங்க சொன்னது மாதிரி கோபத்தை யார் நீக்கிறானோ அவன் தான் உங்களோடு வாழ்வதற்கு சமம். கோபம் கொள்பவனோ உயிரோடு இருந்தாலும் பெற்றவரை ஒப்பார், இறந்தார் இறந்தார் அணையர் அப்படின்னு வள்ளுவர் பேசினார். அதனால எல்லோரும் கோபப்படாமல் உயிரோடு வாழ்வோம். நன்றி ஐயா.
1: நன்றிங்கய்யா. அடுத்த நேர்களை சந்திப்பதற்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவேளை.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
3: GRP ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.

நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு. அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் உணவுத்துறை சார்ந்த படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்குகிறார் திருச்சி ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முதல்வர் ஆ. பால்வண்ணன் அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்க. 24 24 24 24 24 26 24 24 29 293 கொடைக்கானலின் முன் இணைப்புக்கு 0 4 5 4 2. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி கோடை பண்பலை 100.5.

0: காற்றலையில் பாடி வரும் இனிசை சோலை இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வானவில் நிகழ்ச்சி இன்று குரலின் குரலாக. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஜெயம் கொண்டான் அவர்கள். இப்போ நிகழ்ச்சியில் இனிவருக்கும் நேயர் வருக வணக்கம். உடனே வந்துட்டீங்க, பெயர் சொல்லுங்க.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடார் பேரு செல்வி ரவிங்க.
0: என்ன பேர் சொன்னீங்க?
1: செல்வி ரவிங்க.
0: செல்வி ரவி, சொல்லுங்கம்மா உங்களுடைய குரல் சொல்லுங்க. ஐயா
1: அதிகாரம் 30ங்க. வாய்மை பொய்மையும் வாய்மை இடத்த குறை நேர்த்த குறை நீர்ந்த நன்மை பயக்கும் எனின் ஒருவர் பேசும் பொய் மொழியில் பிறர் நன்மை அடைவாராயின் அப்பொய் மொழியும் வாய்மையே ஆகும். ஐயா
2: மிக அழகான குரல். அதிகாரம் 30 வாய்மையில ரெண்டாவது குரட்பாக சொன்னீங்க. பொய்மையும் முறை தீர்ந்த நன்மை பயக்குமெனின் குற்றமில்லாத நன்மையை தருமானால் சொல்லக்கூடிய பொய் கூட உண்மை ஆகும்னு வள்ளுவர் சொல்லல. உண்மை இடத்து வைக்கப்படும் அந்த பொய்மையும் வாய்மை இடத்த அப்படிங்கிற மூன்றாவது சீர் ரொம்ப முக்கியம். பொய்யை உண்மை என்று வள்ளுவன் சொல்லல, அது குற்றமில்லாத உண்மையை தரும் தான். அந்த பொய்யை நம்ம உண்மையில அந்த இடத்துல வச்சுக்கலாம். எவ்வளவு அழகான மூர்த்தியான வார்த்தைகளை வள்ளுவன் பயன்படுத்தி இருக்கிறார். அதனால குற்றம் தராத பொய் உண்மை இடத்து கருதப்படும் என்று வாயும் அதிகாரத்துல இரண்டாவது குரல்ல சொல்றாரு. ரொம்ப அற்புதமான குரல் தான். மகிழ்ச்சி.
0: நன்றிங்க செல்வி ரவி. இப்ப நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர்.
3: வணக்கம்.
0: வணக்கம். பெயர் சொல்லுங்க.
3: சேலம் வேம்பிடிதாளத்திலிருந்து தண்டபாணியா. அவை அஞ்சாமை 73 அதிகாரம் 721 குரல். வகையறிந்து வல்லவை வாய் சோறார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். அதாவது அதுக்கு பொருள் சொல்றார் ஐயா, சொல்லின் வளம் தெரிந்த நல்ல சிந்தனையுள்ள அறிஞர் அவையில் என்றும் வெல்லும் சொற்களையே பேசுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த அவையில வந்து நமக்கு பேச கிடைத்த வாய்ப்பை வந்து வெல்லும் சொற்களையே பேசி நன்மை பயக்கிற மாதிரியான வார்த்தைகளை பேசணுங்கிறத இந்த அவை அஞ்சாமையில சொல்றாரு. அவைங்கிறது அஞ்சுவதற்காக இல்லை, நம்ம கருத்தை தைரியமாக சொல்வதற்காகவே அவைங்கிறது ஒரு குறித்து இருக்கு. இதைத்தான் ஐயா சொல்லியிருக்காரு. இப்ப இருக்கிற சிறப்பு விருந்தினர் ஐயா என்ன சொல்றாருன்னு கேட்கணும்.
2: ஐயா ரொம்ப மகிழ்ச்சியா. அதிகாரம் 73 முதல் குரல் அவை அஞ்சாமை. கற்ற அறிவு எப்ப பயனுடையதாக மாறும்னா அது அவையில் அஞ்சாமல் நாம எடுத்துரைக்கிற பொழுதுதான் பயனுடையதாக மாறும். அதான் வள்ளுவர் சொல்றாரு, சொற்களை அதை அறிந்த தூய்மையை உடையவர்கள் அவையோட வேறுபாடுகளை எல்லாம் அறிந்து கற்றுவள்ளுவர் அவையில் எப்படி பேச வேண்டும், எந்தெந்த அவையில் எப்படியெல்லாம் பேச வேண்டும் என்று மிக சரியாக வாய் தவறி கூட தவறானவற்றை சொல்ல மாட்டார்கள். தொகையறிந்த தூய்மையவராக சிறந்த வார்த்தைகளை பேசினார்கள், தேர்ந்தெடுத்த சொற்களை பேசினார்கள் என்று அவை அஞ்சாமைன்னு வள்ளுவர் சொன்னார். வகையறிந்து வல்லவை வாய் தோறா சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். மிக அழகான குரல். அவை கண்டு அஞ்சாமல் எல்லோரும் பேச வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுங்கள்.
0: நன்றிங்க தண்டபாணி.

0: நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRT ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: காற்றலையின் இன்னிசை சோலை, இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வானவில் இன்று குரலின் குரலாக நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார் ஜெயம் கொண்டான் அவர்கள். நிகழ்ச்சியில் இப்போது இணையவருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், பெயர் சொல்லுங்க. கேளுங்கம்மா.
2: குரல் எண் 67 சார். உருவுகண்டு எல்லாமே வேண்டாம், உருள் பெரும் பேருக்கு அச்சாணி அன்னார் உடை. ஒருவரின் வெளிப்புற தோற்றத்தை கண்டு அவள் இகழ்கிறாள். உருண்டு ஓடுக்கு அச்சை உள்ள சிற்றாணி அச்சாணி எவ்வளவு முக்கியமோ அதுபோல் சிறியவராக தோற்றமளிக்கும் வலிமையானவர்கள் இந்த உடையில் உண்டு அப்படின்னு சொல்றாங்க சார். வாய்ப்புக்கு நன்றி சார்.
3: அமைக்க மகிழ்ச்சி. ஒரு அழகா, ஒரு ஆர்வத்தோடு, ஒரு மேடை தமிழ் போல உங்கள் குரல் ஒலித்தது மகிழ்ச்சிங்கமோ. உருவிருந்து எல்லாமே வேண்டும், உருள்புறம் தேருக்கு அச்சாணி அன்னாருடைய. உருண்டு ஓடக்கூடிய பெரிய தேராக இருந்தாலும் அது ஓடுவதற்கு ஒரு சிறிய அச்சாணி இருக்கிறது. அதனால் யார் உருவத்தை கண்டும் நம்ம எள்ளி கேலி பேசி நகையாடக்கூடாது என்று வள்ளுவன் சொல்லுகிற குரல் ரொம்ப அழகான குரல். உருவத்தை கண்டு யாரையும் மதிப்பிடக்கூடாது. மகிழ்ச்சிங்கம்மா.
1: நன்றிங்க சசிகலா தியாகராஜன். இப்போ நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம், இணைப்பில் வந்துடுங்க. உங்க பெயர் சொல்லுங்க.
4: பண்பலை பல்கலைக்கழகம் கோடை பண்பலைக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சிந்தனையோடு மலைக்கோட்டை மாநகரம் திருச்சி புத்தூர் துரை சுப்பிரமணியன் ஐயா. வணக்கம் ஐயா.
3: வணக்கம். வணக்கம் சுப்பிரமணியன்
4: ஐயா. வணக்கம் ஐயா, உங்கள்கிட்ட பேச ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
3: ரொம்ப மகிழ்ச்சி.
4: துறவரவியல் அப்படிங்கிற அதிகாரத்துல வாய்மை அப்படின்னு 291 குறள் ஐயா. வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். வாய்மை எனப்படுவது என்னவென்றால் எந்த உயிருக்கும் எல்லளவும் தீங்கு விளைவிக்காத சொற்களை சொல்வதே ஆகும் அப்படின்னு அதோட அர்த்தம். இதை பத்தி மேலும் சிறப்பான கருத்துக்களை நீங்க கூறினா ரொம்ப நல்லா இருக்கும்.
3: மகிழ்ச்சியா. அறத்துப்பால் 38 அதிகாரத்துல 30 அதிகாரம் வாய்மொழி, அல்ல முதல் குறள். வாய்மைனா என்னங்கிறதுக்கு வள்ளுவன் ஒரு வரையறை டெஃபினேஷன் இருக்கிறாரு. வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்று தீமை இல்லாத சொல், யாருக்கும் தீங்கில்லாத சொற்களை சொல்லுவதை வாய்மை எனப்படுது அப்படின்னு ஒரு உண்மைக்கான ஒரு புதிய விளக்கத்தை வள்ளுவன் சொல்றாரு. எப்போதும் யாருக்கும் தீங்கு தராத சொற்கள், நல்ல சொற்கள், இவை அனைத்தும் வாய்மையாக கருதப்படும் என்று வள்ளுவர் மொழிகிறார். நல்லா வாய்மையினா வாயில் பூசப்படும் மயில் அப்படின்னு ஒரு மைப்பூச்சி போல இல்லாமல் உள்ளத்திலே இருந்து வரக்கூடிய உண்மை சொற்களாக, யாருக்கும் தீங்கு தராத சொற்களாக இருக்க ரொம்ப மகிழ்ச்சிங்க. நல்ல குரல்.
1: நல்லா சொன்னீங்க. நன்றிங்க துரை சுப்பிரமணியம். இப்ப நிகழ்ச்சியில இணையக்கூடிய நிறைவான நேயர் வருக. வணக்கம். இணைப்புல வந்துட்டீங்க. உங்க பெயர் சொல்லுங்க. தேனியிலிருந்து ஹரிணியா?
5: ஆமாயா.
1: என்ன படிக்கிறீங்க?
5: 9th போறேன்யா.
1: சரி, குரல் சொல்லுங்க.
5: அதிகாரம் 64 அமைச்சியா. குரல் எண் 631. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் வாண்டாது அமைத்து. பொருள் சொல்றேங்கயா, தொழில் செய்வதற்கு தேவையான கருவி, அதற்கு ஏற்ற காலம், செய்யும் இடம், செய்யப்படும் அரிய ஆயுதம் ஆகியவற்றை நன்கு ஆராய வல்லவன் அமைச்சனாவான்.
3: மிக அழகு, மிக அழகு. தேனியிலிருந்து ஹரிணி, 9th வகுப்பு மாணவி. நீங்க 2 மாணவர்கள் பேசிருக்கீங்க, அதுவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
1: 10th 9th
3: 84 அமைச்சில முதல் துறை. நல்லா சொன்னீங்க. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு, அது நல்ல விளக்கமா. வினை செய்வதற்கு ஏற்ற கருவி என்ன, ஏற்ற காலம் என்ன, அதை செய்யக்கூடிய அந்த பாதை வழி என்ன என்பதை எல்லாம் ஆராய்ந்து செய்யக்கூடிய ஒரு சிறந்த அமைச்சர் அப்படின்னு ஒரு நாட்டை வலிமைப்படுத்துகிற, வழிநடத்துகிற

மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக

0: அமைச்சர்களுக்கான அடையாளங்களாக வந்து சொன்னது. ரொம்ப அழகா சொல்லுங்க, வாழ்த்துக்கள் ஹரி.
1: ஐயா, அதே போல அரண் வலியுறுத்தல் நான்காவது அந்த அதிகாரத்திலங்கயா, அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் ஈழ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்கான விளக்கம் சொல்லுங்க.
0: அறத்தான் வருவது இன்பம் அப்படின்னா, அறத்தால தர்மம் செய்வதால் அறம் செய்வதால் வர்றது மட்டும்தான் இன்பம், மற்றதெல்லாம் இன்பத்தை போன்று தோன்றும் ஆனால் இன்பம் இல்லை. புறத்த புகழும் இல்ல, அதாவது இன்பத்துல ரெண்டு இருக்கு, சிற்றின்பம் பேரின்பம். அதுல எது உண்மையான இன்பம், எது நிறைவான இன்பம், எது பேரின்பம்னா அறம் செய்வதால் மட்டும் வருவதுதான் என்று அதிகாரம் நான்கு அறம் வலியுறுத்தல வலியுறுத்தாரு. எல்லோரும் அறம் செய்ய விரும்புவோம், பேரின்பத்தால் சிலைத்து மகிழ்ந்து வாழ்வோம்.
1: நன்றிங்க, சிறப்பாக இந்த ஒரு மணி நேரமும் குரலின் குரலுக்கு நல்ல விளக்கம் தந்தோம். நன்றிங்கய்யா.
0: மகிழ்ச்சிங்கய்யா, மிக்க நன்றி.

இன்றைக்கு வானவில் நிகழ்ச்சியில் குரலின் குரல் சிறப்பாக நேயர்கள் வந்து குரல்களை சொல்லி அதற்குண்டான விளக்கங்களையும் பகிர்ந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியில் அத்தனை குரல்களுக்கும் நல்ல விளக்கம் தந்தார் ஜெயங்கொண்டாம் ஐயா அவர்கள். இன்றைக்கு 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பை சார்ந்த ஹரிணி அவர்களும் தேனியிலிருந்து காரைக்குடியை சேர்ந்த ராம் சிதம்பரம் அவர்களும் சிறப்பான குரலிற்கு விளக்கம் தந்தார்கள். அனைவருக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். கே எஸ் கார்த்திக். இதுவரை திருக்குறளின் சிறப்புகளை சொல்லிச் சென்றது குரலின் குரல். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் ஜெயம் கொண்டான் அவர்கள். நிகழ்ச்சிக்கு பொருள் நுட்பம் நாகராஜ், மணிவனன், எஸ் அனீஷ், கணினியாக்கம் ஆர் சிவக்குமார், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கே தேவி பிரியா. இனி தொடரவிருக்கின்றது பண்பலை வானவில் இந்தியாவில் கலையும் கானமும். நிகழ்ச்சியின் முகப்பில் வருகிறது செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் புதுதில்லியில் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தெம்பேசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவினர், மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர்

அமைச்சர் திரு ஜித்தன்ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினர். தெலங்கானா உருவான தினத்தையொட்டி அம்மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் முக்கிய பேருந்து நிலையங்களில் மாநில அரசு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் விளைநிலம் காப்போம் இயக்கத்தின் கீழ் இம்மாதம் 15 தேதி வரை விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. ஆகாஷ்வாணி வானொலியின் 90வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மதுரை வானொலி நிலையம் சார்பில் சிறப்பு வாக்கத்தான் இன்று நடைபெற்றது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் வினாடிக்கு 4312 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இத்தாலியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 6.1 பதிவாகியுள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பண்பலை 100.5 கலையும் கானமும். வணக்கங்களோடும் வாழ்த்துக்களோடும் அமுதா.
1: நிகழ்ச்சியில் இன்று நாம் சந்திக்க போகும் கலைஞர்
0: வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி ஓவிய கலைஞர் பாலாஜி அவர்கள்.
1: ஐயா வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். ஒரு ஓவியராக கோடை பண்பலை நேயர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமும் மகிழ்ச்சியும் கொள்கிறது கோடை பண்பலை 100.5. பாலாஜி ஐயா அவர்கள் வந்து எப்போது ஓவியரானீங்க, இல்ல ஓவியத்தின் மீது எப்போ உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டது, அதனுடைய சுவாரஸ்ய வரலாறு வந்து நாங்க கேட்கறதுக்கு அவளோடு இருக்கிறோம், சொல்றீங்களா?
2: ஓவியத்துறைக்கு வந்ததுக்கு முக்கிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட குடும்ப பின்னணிதான். என்னோட அப்பா வந்து ஒரு ஓவியர், மேலும் என்னோட முன்னோர்கள் வந்து காஞ்சிபுரம் கோயில சிற்பிகளா பணியாற்றி இருக்காங்க அப்படிங்கறது நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அது வந்து ஒரு மிகுந்த பெருமையாவும் இருந்துச்சு. கலை என்பது என்னோட குடும்பத்தோட பல தலைமுறைகளா இணைந்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த பயணத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமா இருந்தது மேம். அதனால சிறு வயதுல இருந்தே ஓவியம் மற்றும் கலை மீது இயல்பாவே வந்து ஈர்ப்பு ஏற்பட்டது. அதே நேரத்துல அப்பாவின் வழிகாட்டுதலும் குடும்பத்தின் கலை மரபும் என்னை இந்த துறையில வந்து தொடர்ந்து பயணிக்க ஊக்கப்படுத்தின. இன்று ஓவியத்தை ஒரு தொழிலாக மட்டும் இல்லாம என் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் தொடரும் ஒரு பொறுப்பாகவும் பார்க்கிறேன்.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க, அழகான ஒரு வார்த்தை. பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் தொடரும் ஒரு பாகமாக என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஓவியம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம் தர

0: நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: கோடை பண்பலை 3.5 கலையும் காணமும் நிகழ்ச்சிகள் இன்று நம்மோடு வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி ஓவிய கலைஞர் பாலாஜி அவர்கள்.
2: என்ன மாதிரியான ஓவியங்கள்லாம் வந்து நீங்க வரையக்கூடியவர்? நிறைய வகைகள் இருக்கு இல்லையா?
3: கண்டிப்பா.
2: சொல்லுங்க.
3: நம்ம வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் ஓவியம் பண்றோம். தமிழ்நாட்டோட பாரம்பரிய ஓவியமான
2: தஞ்சாவூர் ஓவியங்கள்
3: மற்றும் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் பெயிண்டிங், வாட்டர் பெயிண்டிங், அக்ரலிக் பெயிண்டிங், பென்சில் போர்ட்ரேட்ஸ், இதெல்லாம கைவினை பொருட்கள்.
2: தஞ்சாவூர் கலை தட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாரம்பரிய சின்னமாக கருதப்படுவது இல்லையா தஞ்சாவூர்ல?
3: நிச்சயமா.
2: அந்த கலை தட்டு பற்றி கோடை பண்பலை நேயர்களுக்கு சொல்ல முடியுமா?
3: நிச்சயமா மேம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து பாரம்பரிய கலை அடையாளங்கள் இருக்கு. அந்த வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டோட ஒரு பாரம்பரிய ஓவிய கலையோட அடையாளமா நம்ம தஞ்சாவூர் ஓவியம் இருக்கு, தஞ்சாவூர் தட்டு இருக்கு, தஞ்சாவூர் வீணை இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் தஞ்சாவூரை சேர்ந்த பல விஷயங்கள் வந்து ரொம்ப பிரபலமானது. அதுவும் இந்த தஞ்சாவூர் ஓவியம் வந்து மிகவும் பிரபலமான ஒண்ணு. இந்த ஓவியம் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 16-17 வந்து பிரபலமான ஒரு ஓவியம். அதே நேரத்துல இதுல வந்து நம்ம ஒரு 24 கேரக்டர் வந்து தங்கத்தால பயன்படுத்தி இந்த ஓவியத்தோட உயிரோட்டத்தை நம்ம வந்து மேம்படுத்துறோம். அதனால இது பெரும்பாலும் வந்து பழைய காலங்கள்ல வந்து ராஜாக்களோட அரண்மனைகள்லயும் தேவையான வீடுகளையுமே அலங்கார பொருளா இருந்தது. இன்னைக்கு பெரும்பாலும் எல்லாரும் வாங்கி அது அலங்கார பொருளா மாற்ற அளவுக்கு இன்னைக்கு மாறி இருக்கீங்க. அதே நேரத்துல இந்த பெயிண்டிங்கோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷன் மாதிரி ஒரு 4 பார்க்க முடியும், 400-500 இருக்கும். இது ஒரு பெரிய அசட்டாவும் இருக்கு. இப்ப பெயிண்டிங் இது பழமை ஆக ஆக இதோட விலையும் மிக கூடிக்கிட்டே இருக்கும். அதனால ஒரு குடும்பத்தோட ஒரு அசட்டாவும் இந்த பெயிண்டிங் இன்னைக்கு இருக்கு. இதோட சிறப்பு
2: ரொம்ப அருமை. அந்த காலத்துல இருந்து பழைய கற்காலம் தொடங்கி இந்த கால ஏஐ தொழில்நுட்பத்து வரைக்குமே வந்து இந்த ஓவியங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் வந்து நிறைய செய்திகள் சொல்லும். ஏன்னா மறைபொருளாக சொல்லக்கூடியது, யார் வந்து இந்த ஓவியத்தை ரசிக்கிறாங்களோ அவங்க எப்படி அதை உள்வாங்கி புரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத வைத்துதான் அந்த ஓவியம் வந்து வெளி உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. அது இல்லாம இந்த ஓவியம் சொல்லக்கூடிய கருத்து இதுதான் அப்படின்ற மாதிரியான விளக்கங்களுமே வந்து இருக்கக்கூடிய புத்தகங்கள் நிறைய நமக்கு பழங்காலத்துல இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்வது இந்த ஓலைச்சுவடிகள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சொல்லக்கூடிய ஒன்று. கல்வெட்டுக்கள் இதெல்லாம் கூட அந்த ஓவியத்தை பற்றிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத வந்து சொல்லக்கூடிய ஒன்று.

0: கவிதை பண்பலை 100.5 கலையும் காணமும் நிகழ்ச்சிகள் இன்று நம்மோடு வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி ஓவிய கலைஞர் பாலாஜி அவர்கள்.
1: பொதுவாக ஓவியங்கள் எதை உணர்த்துவதற்காக, எதை வெளியில சொல்றதுக்காக இருக்குதுங்க ஐயா? ஓவியங்கள் மூலம் வெளி உலகத்திற்கு என்ன மாதிரியான கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகிறது?
2: பொதுவாக வந்து கலை அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான உணர்வுகளோட வெளிப்பாடு தான் கலை. அதுலேயும் அழகியல் கலை அப்படிங்கிறது ஓவியம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான மருத்துவ முறைகள் இருக்கு. அதில் வந்து கலர் தெரப்பின்னு கூட ஒன்று இருக்கு. இந்த வர்ணங்களை பார்க்கும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நோய்கள் நம்ம கூட போயிடும். சில இடங்களை நம்மளால ரொம்ப நேரம் இருக்க முடியாது. அதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய நிறங்களாக கூட இருக்கலாம். அதனால நிறங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில எப்பவுமே ஒரு பங்கு வகிக்கிறது. நம்ம ஒரு யூனிவர்சலான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டிராபிக்ல கூட நம்ம கலர்ஸ் வச்சுதான் கம்யூனிகேட் பண்றோம். ரெட்டை பார்த்தா நிக்கிறோம், கிரீனை பார்த்தா போறோம். அப்படிங்கும் போது கலர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மொழியாவும் இருக்கு. இது நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் நம்மளோட பேசிக்கிட்டுதான் இருக்கு. கலர் அப்படிங்கிறது ஒரு துக்க செய்தி அப்படின்னா பிளாக் ரிப்பன் போடுவோம் இல்லைங்களா? அப்போ ஒரு ஒவ்வொரு வர்ணமும் ஒவ்வொரு விதமான உணர்வுகள் வந்து நிச்சயமா வெளிப்படுத்து. ஆக ஒரு அழகான ஓவியங்களை நம்ம வீட்டுல வைக்கும் போது ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இருக்கும், மன அமைதி இருக்கும். நம்ம அந்த ரூமுக்கான ஒரு

0: அப்படின்னு ஒரு மூடியே நம்ம ஒரு பெயிண்டிங் வந்து டிசைட் பண்ணோம். ஸோ அப்போ ஓவியம் அப்படிங்கிறது ஒரு அலங்கார பொருளா மட்டும் இல்லாம ஒரு உளவியல் ரீதியான, மருத்துவ ரீதியான, மனம் ரீதியான பல செயல்களை வந்து செய்யறதுக்கு ஓவியம் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க.

100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது சேலம் மாவட்டம் ஓமலூர்

0: கோடை பண்பலை 100.5 கலையும் காணமும் நிகழ்ச்சிகள் இன்று நம்மோடு வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி ஓவிய கலைஞர் பாலாஜி அவர்கள்.
1: அதுதான் அந்த காலத்துல வந்து எப்படிப்பட்ட சாயங்களெல்லாம் வைத்து ஓவியங்கள் வரைந்தார்கள். இப்போ வந்து அது நவீனத்துவத்தோட சமகால பார்வையோட வேறு வேறு வடிவங்கள் எடுத்து அது வந்து வெளி உலகத்திற்கு மக்களிடம் வந்து போய் சேர்க்கப்படுகிறது. இப்போ வந்து ரொம்ப சவாலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது வந்து எல்லா துறைகளிலும் எல்லா கலைத்துறையையும் விட்டு வைக்காத அளவிற்கு எல்லா இடங்களிலுமே வந்து அது ஒரு மனித குலத்திற்கு ஒரு சவால் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. இப்போ அந்த ஏஐ பயன்படுத்தி நிறைய ஓவியங்கள் வந்து ரொம்ப ரொம்ப தத்ரூபமா கொண்டு வராங்க. சமீபத்துல கூட ஒரு நிறைய காணொளிகள் வந்தது. ராஜா ரவிவர்மன் அவர்களுடைய ஓவியத்தை வந்து அப்படியே உயிரோட்டமாக நம்ம பாக்குற மாதிரி, அது வந்து உயிரோட்டமாக இருந்தால் அது எப்படிலாம் வந்து இருக்கும், அவருடைய ஓவியத்தை வந்து அப்படி மாத்தி இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இப்படிப்பட்ட அந்த ஏஐ தொழில்நுட்பத்துடைய தாக்கம் வந்து அந்த ஆதிகாலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓவியத்தை வந்து எந்த வகையில வந்து மேம்படுத்துமா அல்லது பாதிக்குமா, எப்படி உங்களுடைய கருத்து என்ன?
2: எப்பவுமே தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு வளர்ச்சிக்கான ஒரு முக்கிய விஷயமா தான் நம்ம வந்து பாக்கணும். அதே நேரத்துல பழங்காலத்துல வந்து இயற்கை வர்ணங்களை நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட்னா அவங்களே எல்லா வர்ணங்களையும் உருவாக்கணும். எப்படி ஒரு இயற்கை வைத்தியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே மெடிசன்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க, இன்னைக்கு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா மெடிசன்ஸ் ஈஸியா அவைலபிள் கிடைக்கணும். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஆர்டிஸ்டுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் ஈஸியா நம்மளால பை பண்ண முடியும், எல்லாரும் அவங்களே உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லாத நிலையில தான் நம்ம இருக்கிறோம். இதுவே வந்து ஒரு தொழில்நுட்பத்தோட வளர்ச்சி தான். எல்லா ஆர்டிஸ்டும் பெயிண்ட் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணணும் ஒன்னும் அவசியம் இல்லை அப்படிங்கிற நிலை. அதே நேரத்துல ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சியால வந்து ஓவிய துறையில புதிய வேலை வாய்ப்புகளும் வந்து உருவாகி இருக்கு. அதே நேரத்துல அந்த ஏஐ பயன்படுத்த தெரிந்த கலைஞர்கள் தங்களுடைய படைப்புகளை உலக அளவில சந்தைப்படுத்தவும் ஆன்லைன் மூலம் வருமானம் ஈட்டவும் முடிகிறது. அதே நேரத்துல கையால் வரையப்படும் ஓவியங்கள், தஞ்சாவூர் ஓவியங்கள், சுவர் ஓவியங்கள் மற்றும் பாரம்பரிய கலைகளுக்கு எப்போதுமே தனி மதிப்பும் இந்த சந்தையில இருந்துதான் செய்யுது. எனவே மாணவர்கள் வந்து ஓவிய கலைகளோடு டிஜிட்டல் தொழில்நுட்பங்களையும் கற்றுக்கொண்டால் எதிர்காலத்துல உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற முடியும். கலை மற்றும் தொழில்நுட்பம் இணையும் காலம் இது. அதனால வந்து நிச்சயமா வந்து ஏஐனால பெரிய பாதிப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. நன்மைகளும் இருக்கு, சில சவால்களையும் இருக்குன்னு நம்ம சொல்லலாம்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
2: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
1: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
2: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
2: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.
3: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் அம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
6: நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன. இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் உணவுத்துறை சார்ந்த படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்குகிறார் திருச்சி ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முதல்வர் ஆ. பால்வண்ணன் அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்க. 24-24-24-24-24-24-29-293-33 கொடைக்கானலின் முன் இணைப்புக்கு 0-5-4-2. அடுத்தது என்ன மாணவர்களுக்கான வழிகாட்டு

0: கோடை பண்பலை 100.5 கலையும் காணமும் நிகழ்ச்சிகள் இன்று நம்மோடு வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி ஓவிய கலைஞர் பாலாஜி அவர்கள்.
1: என்னை பொறுத்தவரை ஏ என்பது கலைஞர்களுக்கு போட்டியாளர் அல்ல, அது ஒரு கருவி. மனிதனின் உணர்வுகளையும் அனுபவங்களையும் பண்பாடு மற்றும் கைவண்ணத்தை ஏஐ முழுமையா பிரதிபலிக்க முடியாது. எனவே ஏஐயை சரியான முறையில் பயன்படுத்தினால் அது ஓவியத் தொழில் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும்.
2: இது வந்து நிறைய மாணவர்கள் வந்து நீங்க எப்போ உங்களை தொடர்பு கொண்டாலும் நான் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், வகுப்புல இருக்காங்க மாணவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கோடை விடுமுறையை வந்து மாணவர்கள் ஓவியங்கள் கத்துக்கிறதுல எப்படி செலவழித்தாங்க? வருட வருடம் இதனுடைய எண்ணிக்கை வந்து எப்படி இருக்கிறது?
1: ஏறக்குறைய நம்ம ஒரு 20 வருஷமா வந்து இந்த 20 வருஷத்துக்கு மேல வந்து இந்த பயிற்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஓவிய கலையில வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு நம்ம டாட் இமேஜின் அப்படிங்கிற ஒரு பெயர்ல ஒரு பேனர்ல தான் நம்ம இந்த பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு 10,000 மாணவர்களுக்கு நம்ம வந்து பயிற்சி கொடுத்துருக்கோம். இதுல வந்து அவங்களுக்கான அடிப்படை ஓவிய பயிற்சி, தஞ்சாவூர் ஓவிய பயிற்சி, போஸ்டர் கலர், ஆயில் கலர், வாட்டர் கலர், இது மட்டும் இல்லாம அவங்களோட ஓவியம் சார்ந்த வேலை வாய்ப்புகளும் இருக்கு. அவங்க வந்து ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கணும்னா அதுக்கான என்ட்ரன்ஸ்க்கான ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம். ஒரு ஆர்கிடெக்ட் படிக்கணும்னா அவங்களுக்கான என்ட்ரன்ஸ் கொடுக்குறோம்.
2: ரொம்ப அருமையா சொன்னீங்க பாலாஜி, ஓவியர் அவர்களே. ரொம்ப நல்ல ஒரு புரிதல்.

0: அறுவடை பண்பலை 100.5 கலையும் காணமும் நிகழ்ச்சிகள் இன்று நம்மோடு வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி ஓவிய கலைஞர் பாலாஜி அவர்கள்.
1: இந்த ஓவிய கலையில இத்தனை வருடம், கிட்டத்தட்ட 1999 இருந்து நீங்க 25 வருடங்களுக்கு மேலாக ஓவிய பயிற்சி, அது சம்பந்தமான கற்பித்தல், அது சம்பந்தமான கண்காட்சிகள் நிறைய இந்த மாதிரி பார்த்திருப்பீங்க. விருதுகள் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா பாலாஜி ஐயா?
2: விருதுகளும் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். தமிழ்நாடு அரசோட கலை வளர்மணி விருது வாங்கியிருக்கோம் 2017. அதுக்கப்புறம் சிறந்த ஓவியர் விருது வந்து நாட்டார்காடு ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் மூலமா வாங்கியிருக்கோம். ஓவிய கலை ரத்னா அப்படின்ற ஒரு விருது வாங்கியிருக்கோம். ஓவிய சுடர்மணி அப்படிங்கிற ஒரு விருது வாங்கியிருக்கோம். மாணவர்கள் இலவசமா ஓவிய பயிற்சி கொடுத்தால மக்கள் சேவகர் அப்படிங்கிற ஒரு விருது வாங்கியிருக்கோம். இள வளர்மணிங்கிற ஒரு விருது வாங்கியிருக்கோம். தமிழ்நாடு கலாச்சார பயிற்சி மையம் மூலமா வாங்கியிருக்கோம்.
1: வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய விருதுகள் உங்களை தேடி வரட்டும்னு கோடை பண்பலை சார்பாக வாழ்த்துகிறோம். நீங்க வந்து ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். 25 வருடங்களுக்கு மேலாக ஒரு ஓவியராக இருக்கிறீங்க, நிறைய ஓவிய பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறீங்க, ஓவிய ஆசிரியரும் கூட. ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும் ஓவிய கலையில அப்படின்னு, அது மாதிரி ஏதாவது இருக்கா?
2: கண்டிப்பா மேம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருக்குறளுக்கும் ஒரு விஷுவலா வந்து ஓவியத்தின் மூலமா விளக்கம் கொடுக்குற மாதிரியான ஒரு புத்தகத்தை நம்ம வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். இப்போ திருக்குறள் வந்து ஒரு உலக பொதுமறை, எல்லாருக்கும் இது போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓவியம் வந்து ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ், எல்லா மொழிகளையும் கடந்து விஷுவலா பார்த்தாலே எல்லாருக்கும்
1: புரியும்.
2: மொழி தெரிஞ்சாதான் ஒரு விஷயத்த புரிய வைக்கும் கட்டாயம் இல்லாம ஒரு ஓவியத்தின் மூலியமா சொல்லும் போது எல்லா மொழியிலும் நம்ம ஒரு தகவலை கொடுத்த மாதிரி ஒரு பதிவா இருக்கும் அப்படிங்கிறது.
1: கண்டிப்பா கண்டிப்பா
2: இந்த திருக்குறள்ல வந்து ஒரு புத்தகமா உருவாக்கிட்டு இருக்கோம்.
1: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது கேட்கும் போது. நல்லபடியா உருவாகட்டும். வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த ஓவிய கலையை, நீங்க சொன்ன மாதிரி எத்தனை தொழில்நுட்ப புரட்சி வந்தாலும் அதனுடைய அடிப்படை தன்மை மாறாமல் அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதில் உங்களை போன்ற ஓவியர்களுடைய பங்கு அதிகம். உங்களை போன்ற இந்த மாதிரி ரொம்ப அர்ப்பணிப்போடு இந்த கலையை காப்பாற்றக்கூடிய ஓவியர்கள் இருக்கும் வரை ஓவிய கலை இன்னும் உயிர் பெற்று அதிக வண்ணங்களோடு வாழும், வானவில் போல அதிக வண்ணங்களோடு வாழும் அப்படின்ற வாழ்த்துக்களோடு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.
2: நன்றி மேம்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
4: கோடை பண்பலையின் கலையும் காணவும் நவீன உலகோடு ஏதாவது ஒரு வகையில் தொடர்புடைய நம் பண்பாட்டை கலாச்சாரத்தை பறைசாற்றக்கூடிய கலைகள் எப்போது யார் மூலம் எங்கு உருவாக்கப்பட்டிருக்கும் என்ற கேள்விகளும் அதற்கான தேடல்களும் இருக்கும் வரை கலைகள் உயிர்ப்புடன் இருக்கும், அதன் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்றைய கலையும் காணவும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் அமுதா. மீண்டும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்று சந்திப்போமா? நன்றி, வணக்கம் நேர்களே.

கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம். நேய உறவுகளின் பங்கேற்பில் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி வருவதற்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பின் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தெம்பிசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழு நேற்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினார்கள். நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவப் படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்கள் அனைத்தும் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் விளை நிலம் காப்போம் இயக்கத்தின் கீழ் இம்மாதம் 15ஆம் தேதி வரை விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. தமிழகத்தின் முக்கிய பேருந்து நிலையங்களில் மாநில அரசு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. ஆகாஷ்வாணி வானொலியின் 90ஆவது ஆண்டு நிறைவு

விழாவை முன்னிட்டு மதுரை வானொலி நிலையம் சார்பில் சிறப்பு வாக்கத்தான் நடைபெற்றது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் வினாடிக்கு 4312 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இத்தாலியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 6.1 பதிவானது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் அம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 June 4 to 7 ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
2: இனிய முற்பகல் வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. எப்போதும் வெள்ளிக்கிழமை மட்டுமே நம் நேய சொந்தங்களை தேடிச் சென்று ஆச்சரியமூட்டும் தேடி வரும் பண்பலை இன்று சிறப்பு தேடி வரும் பண்பலையாக. எந்த ஊர்ல இருந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் யோசித்துட்டு இருப்பீங்க, நிறைய பேர் அங்கே போயிருப்பீங்க. ஆமாங்க, சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் அமரக்குந்தி பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து. நேய சொந்தங்களை இன்பமாய் சந்திக்க காத்திருக்கிறார் உதயசூரியன்.
3: கோடை பண்பலை 100.5 உதய விழா சிறப்பு தேடி வரும் பண்பலை. அதாவது ஒரு படித்த ஒரு சின்ன கவிதை, சொற்களுக்கு உயிர் உண்டு, சொற்களுக்கு உயிர் உண்டு, பத்திரமா பார்த்து போயிட்டு வா எனும் சொல் எனும் வார்த்தை பெற்றோர்களிடமிருந்து வந்தது, அது என்னுடனேயே பயணிக்கிறது. ஆம், சொற்களுக்கு உயிர் உண்டு. இந்த கவிதையை பார்த்த படித்த உடனே என் மனதில் தோன்றியது, ஒரு ஒளி ஊடகமாக இருந்தாலும் ஒரு நபராக உயிராக இருக்கக்கூடிய பண்பலை அப்படின்னா கோடை பண்பலையை சொல்லலாம். மக்களோடு இணைந்து மக்களுக்கு உகந்த நிகழ்ச்சிகளை தினந்தோறும் வழங்குவதால் அதனுடைய நேயர்கள் நாள்தோறும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மக்களுக்கு பணிகளுக்கு மத்தியில் அவர்கள் செய்யக்கூடிய வேலைக்கு இடையூறு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய அறிவை பொறுமையை வளர்க்கக்கூடிய பண்பலை கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை, சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்னைக்கு சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் அமரக்குந்தி பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து தாங்க வந்துட்டு இருக்கு. என் நேயர்களா ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடுவோம். ஐயா வணக்கம்.
4: வணக்கம். வணக்கங்க.
3: சொல்லுங்க.
4: என் பேரு ஷேக்ஸ்பியருங்க.
3: சரிங்க.
4: அமரக்குந்தி இந்த புண்ணிய பூமியில நான் பிறந்ததே ரொம்ப புண்ணியமா இருக்கிறதுங்க.
3: இல்ல, இந்த ஊர்கள்ல பக்கத்துல என்னென்ன ஊர் இருக்குங்க?
4: அமரகுந்திக்கு பக்கத்துல மல்லிகுட்டை, ஓலப்பட்டி, கருக்குப்பட்டி, வவத்தலூர், பெரியரிப்பட்டி, இப்படி எல்லாமே பட்டிக்கு தாங்க.
3: சரி சரிங்க.
4: இந்த கிராமத்தினுடைய தொழில், முக்கியமான தொழில் விவசாயங்க. அதை தொடர்ந்து இங்க ரொம்ப சிறப்பா இருக்கிறது கைத்தறிங்க.
3: நிகழ்ச்சி எல்லாம் கேட்டு இருக்கீங்களா?
4: எல்லாம்

0: நிகழ்ச்சியும் கலந்துக்கிறோம். நல்லா சிறப்பா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நம்ம ஊரினுடைய சிறப்பு தமிழ் சங்கம் வகுத்தது மதுரை, கலை அங்கம் வகுத்தது அமரகுண்டி. எல்லா நிகழ்ச்சியும் இந்த கோயில் நம்ம பகுதியில இல்லாத கோயில் தேவஸ்தானமே இல்ல. ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. உங்களை சந்தித்தல மிக மகிழ்ச்சி. ரொம்ப அடுத்தது எனக்கு ஒரு நிமிஷம், என்னுடைய குரு ஆசான புலவர் ஷேக்ஸ்பியர்
1: அவர்
0: என்னுடைய வளர்ச்சிக்கு
1: வயதில் சம வயதா இருப்பீங்களா?
0: எனக்கு 80 அவருக்கு 60.
1: அப்புறம் குருநாதர்ன்றீங்க
0: எனக்கு அவர் குரு. வயசு சின்னவனா சின்னவரா இருந்தாலும்

0: என்னுடைய குரு ஆசான புலவர் ஷேக்ஸ்பியர்.
1: அவர்
0: என்னுடைய வளர்ச்சிக்கு
1: வயதில் சம வயதா இருப்பீங்களா?
0: எனக்கு 80, அவருக்கு 60.
1: அப்புறம் குருநாதர்ன்றீங்க?
0: எனக்கு அவர் குரு. வயசு சின்னவனா சின்னவரா இருந்தாலும் என்னுடைய வளர்ச்சிக்கு முழு காரணம் ஷேக்ஸ்பியர்.
1: நீங்க குருவை மதிக்கும் சீடா?
0: அக்கா மகன். ஆமாங்க, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களுக்கு சரிசல மிக மகிழ்ச்சி.
2: வணக்கம் வணக்கம். பேர் கார்த்திக்.
1: அமரவந்தி
2: ஆஞ்சநேயர் கோயில்ல பூஜை பண்ணிட்டு
1: இருக்கேன்.
3: அமரவந்தி கலைத்துறையில வந்து கோல்காலாட்ட சிறப்பு முதுமணி கலைஞர்.
1: ஓ அப்படிங்களா? ஆமாங்க. இது வரைக்கும் எத்தனை வந்து அணியா பயிற்சி கொடுத்து அனுப்பியிருக்கீங்க?
3: இது வரலும் ஒரு 5-6 கிராமத்திற்கு பயிற்சி கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு பூரா அனைத்து மாவட்டங்களிலும்
1: என்னென்ன
3: கோல்கால் ஆட்டம்,
1: அதெல்லாம்
3: சிறப்பா வந்து தமிழ்நாடு பூரா கிட்டத்தட்ட ஒரு 15 மாவட்டத்துல சிறப்பா செஞ்சிருக்கோம். கேரளா வெளி மாநிலத்திலும் ஒரு 10 மாநிலம்.
1: எத்தனை அடி உயரம் வரைக்கும் அது இருக்குங்க?
3: 1.5 அடிக்கு மேல 2 இன்ச்.
1: 1.5 அடிக்கு மேல 2 இன்ச்.
3: 18, 2 இன்ச் கூட்டினா 20 இன்ச் இங்க 20 இன்ச் இங்க 20 இன்ச் உயரத்துல இருக்கணும். ஆமா ரெண்டு கால்லயும் நின்னு நடந்து பழகறதுக்கு ஒரு நபர் புதுசா வர்றவருக்கு எத்தனை நாள் ஆகுங்க? ஒரு 3 நாள் ஆகும். 3 நாள் பழகிக்கலாம். பழகிக்கலாம். பயிற்சி கொடுப்பீங்க? பயிற்சி. எப்படி பேலன்ஸ் பண்றதுக்கு வந்து நீங்க பயிற்சி எடுத்துக்கணும் இல்லீங்களா?
1: ஆமா ஆமா. நன்றிங்க. ரொம்ப பயிற்சி உங்களுடைய பயிற்சி சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி.
3: நன்றிங்க
1: இன்னைக்கு வந்து ஓய்வு பெற்றுச்சுனா உங்களுடைய பொழுதுபோக்கு
4: பொழுதுபோக்கு அறநிலைத்துறை சம்பந்தமா கோயில் எங்க அமரவங்கில இருக்கிற கோயில் சம்பந்தமா சிறப்பான வேலையில செஞ்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி
1: என்னென்ன பாத்தீங்கன்னா இந்த பெருநகரங்கள்லாம் இருக்கு, இதை தாண்டி வந்து விவசாயம்னா இந்த கால்வாய் பாசனங்களை என்னென்ன
4: இருக்கு, விவசாயம் மற்றும் இது தறி சம்பந்தமா இது நூல் சம்பந்தமா தறி தொழிலும் இருக்கு. அதே மாதிரி அறநிலைத்துறை சார்பா வந்து இப்ப கோயில் வந்து பல அதாவது பல கோடி சம்பந்தப்பட்ட ஒரு கோயில் ஒண்ணு கட்டிட்டு
1: இருக்கோம். உங்களை சந்திச்சல ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: கோபாலுங்க.
1: கோபால் ஐயா என்ன பண்ணிட்டு
5: இருக்கீங்க? தொழில் செய்யறீங்க?
1: எத்தனை வருஷமா இருக்கீங்க?
5: நாங்க ஒரு 5 வருஷம் செஞ்சுட்டு இருக்கேன்.
1: இது முன்னாடி வந்துருங்கய்யா. இப்போ நெசவு தொழில் அப்படின்னா அது கத்துக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுங்க?
5: நம்மளோட திறமையை பொறுத்துங்க.
1: கத்துக்கலாம். என்ன இப்போ என்ன நீங்க நெஞ்சிட்டு இருக்கீங்க?
5: நாங்க அபூர்வ சேலை, அபூர்வா பட்டு புடவை, பட்டு புடவை,
1: பட்டு புடவை.
5: இளம்பள்ளியில
1: கொடுத்துருவாங்க அவங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க
5: நாங்க உற்பத்தி பண்ணி கொடுத்துடணும். கலர் எல்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம உற்பத்தி நாங்க வீட்டுல மனைவி நானும் ரெண்டு பேரும். நன்றிங்க
1: ஐயா. வணக்கம், வாங்க
6: ஐயா. வணக்கங்க. சேலம் மாவட்டம் அமரகந்தியிலிருந்து செல்வராஜ் பேசிட்டு இருங்க.
1: செல்வராஜ் ஐயா ரொம்ப சிறப்பாக வந்து வரவேற்றீங்க. அதே போல இந்த என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
6: நாங்க வித்தை தறி தான் பார்த்துட்டு இருக்கோம்.
1: எத்தனை தறி போட்டிருக்கீங்க?
6: நாங்க ஒரு 2 தறி போட்டிருக்கோம்.
1: தொடர்ந்து பேசுவோம் நேயர்களே. கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் அமரகுந்தி பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து நேரலையாக

0: சென்னை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன்கோ.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67th பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர்சந்தை அருகில், ராஜபாளையம்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.

0: மணி டோல்கேட் அருகில் மதுரை. கால் 350-5151.
1: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவர் செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
2: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
1: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
2: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
2: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் அம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக iPhone வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
4: பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்னைக்கு சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் அமரகுந்தி பகுதியில இருந்தா இருக்குங்க. தேவர்களுக்கு இன்னொரு சொல் அமரர். அமரர்கள் வந்து அமர்ந்த இடம் குந்துதல்னு சொல்றாங்க. அதனால பெயர் காரணமாக இது அமரகுந்தி அப்படின்னு சொல்லி வந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்துதான் இன்றைய உதய உலா சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி இருக்குங்க. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: வணக்கம். சேலம் தொலசம்பட்டி நாகர்கோவில் நாகராஜன் பேசுறேங்க.
4: தொலசம்பட்டின்றது இங்கிருந்து எவ்வளவு தூரங்க?
5: 2 கிலோமீட்டர் இருக்குங்க.
4: சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
5: கைத்தறி நெசவு நெசிட்டு இருக்கிறேன்.
4: இங்க பெரும்பாலும் கைத்தறி நெசவுன்றது பண்பலையும் இணைவிரியா நண்பர்கள்.
5: கண்டிப்பாங்க, அது அதுதான் ஒரு உண்மை.
4: நிச்சயமாகவே அந்த டெய்லரா இருக்கக்கூடியவங்க, கைத்தறி நெசவு இந்த மாதிரி பல வேலைகள் செய்யக்கூடியவங்க வந்து மிகப்பெரிய வானொலியினுடைய நண்பர்கள் இல்லைங்களா?
5: வானொலி இல்லைனாவே எங்களுக்கு தொழிலுக்கு ரொம்ப கஷ்டம். அது பக்கத்துல அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு துணையா இருக்குது.
4: என்னோட நம்ம எப்படி புத்தகத்தை வாசிப்பது போல செய்தி வழியாகவே இந்த வானொலி நிகழ்ச்சிகளுக்கு செய்தி வழியா இருக்கீங்க இல்லைங்களா?
5: கண்டிப்பா.
4: வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நெசவு?
5: நான் ஒரு 20 அந்த வேலை தான் செஞ்சிட்டு இருக்கிறேங்க. பாடல் மட்டும் கொடுங்க. என்ன சி மச்சான் படத்துல இருந்து ராசிதான் கை ராசிதான் பாட்டு கொடுங்க.
4: வணக்கம், பேர் சொல்லுங்க.
6: அனைவருக்கும் காலை வணக்கம். நான் சேலம் கேஆர் தோப்பு சுப்பிரமணி.
4: சுப்பிரமணியா?
6: ஐயா சொல்லுங்க ஐயா.
4: பண்பலையில வானொலியில உங்களுடைய குரலை எல்லா நேரிலும் கேட்டிருப்பாங்க.
6: என்னென்ன உடமைகள்லாம் கொண்டு வருவாங்க
5: கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வந்து இந்த நேரில பங்கெடுத்துக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்த்துக்க ஐயா.
4: ஐயா வணக்கம்.
7: வணக்கம்.
4: பேர் சொல்லுங்க.
7: பேர் என் பேர் பரமசிவம், சித்த வைத்தியர்.
4: சரிங்கய்யா. இப்ப பக்கத்துல இருக்கிற ஒரு வெயில் எல்லாம் இருக்குல்லங்கய்யா, இப்ப பாத்தோம்னா அந்த நீர் தண்ணீர்ன்றது வந்து ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் குடிக்கணும்?
7: ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் குடிச்சா போதும்.
4: உங்களுடைய பகுதி பக்கத்துல எந்த பகுதின்னு சொன்னீங்க?
7: இங்க அமரவிந்தி கிராமம் மாங்கட்டபுட்டி குடியிருப்பு. அமரவிந்தி கிராமத்துல மாங்கட்டபுட்டியில குடியிருக்கிறோம்.
4: குடியிருக்கீங்க. அங்க எத்தனை வீடுகள் இருக்குங்க?
7: அங்க இருக்கு ஒரு 50-60 வீடு.
4: ஒன்னாவதுல இருந்து ரெண்டாவது போறீங்களா?
8: ரெண்டாவது போக போறேன்.
4: அதானே லீவ் எப்ப முடிஞ்சதுங்களா?

0: போனீங்க? நிறைய இடத்துல போனீங்களா? நிறைய போய் சுத்தி பாத்தீங்களா? சரிங்க, நன்றிங்க. அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: காளீஸ்வரி.
0: காளீஸ்வரிமா, எந்த ஊருங்க?
1: அமரவந்தி.
0: என்ன பண்ணிருக்கீங்க?
1: இயற்கை மருத்துவம் காலை நேரத்துல தான் சிறப்பா இருக்கும். சில நேரம் வந்து நம்ம ஈவினிங் செஞ்சுக்கலாம், பிரச்சனை இல்லை.
0: மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு எத்தனை நாள் ஆகும்?
1: அது ஒவ்வொருத்தருடைய மனநிலையை பொறுத்தது, சூழ்நிலையை பொறுத்து, காலநிலையை பொறுத்து. முதல்ல வந்து அவங்கவுங்களுக்கு அந்த எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இது பண்ண முடியும். நம்ம வலுக்கட்டாயப்படுத்தி நம்ம பண்ணோம்னா அது வந்து ரொம்ப நாள் ஆகும். ஆமா ஆமா.
0: நன்றிங்கம்மா, உங்களுக்கு. ஐயா வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சங்கர்.
0: சங்கர் ஐயா, அமரகுந்தியில பாத்தோம்னா சுத்தி நிறைய தென்னை மரங்கள் எல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து என்ன கிணத்து பாசனங்களா, ஆற்று பாசனமா?
2: கிணத்து பாசனம் தான்.
0: அப்படி இருக்கு இல்லைங்களா?
2: ஆமா.
0: நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் எலக்ட்ரிக்கல் ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கிறேன்.
0: எலக்ட்ரிக்கல்
2: ஹோல்சேல் பண்ணிட்டு கோயிலுக்கு புதுசு அறியும் இருக்கிறேன். முடிப்பு உங்களுக்கு
0: எலக்ட்ரிக்கல் பொறுத்த மட்டும் நீங்க என்ன ஒயரிங் வேலை பாப்பீங்களா, இல்ல உங்க கடையில ஏதாவது?
2: கடையில என்ன பொருள் வேணும், பொருள்கள் வாங்கி என்ன கொடுக்கணும் அதை நான் வாங்கி கொடுத்துருக்கேன்.
0: கடையா வச்சிருக்கீங்க?
2: ஆமா.
0: நீங்க அதை புதுசா பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றிலையும் அப்டேட் ஆயிருக்கு பொருள் இருந்து இல்லைங்களா? ஆரம்ப காலத்துல பீஸ் கட்டை இருந்து அது பிரேக்கிற மாதிரி இருக்கு. அப்படி அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல போய் எதுவும் வந்திருக்கீங்களா?
2: இன்னும் நிறைய வந்துருக்கு, நிறைய
0: வந்துட்டுதான்
2: இருக்கு. ஆமா ஆமா.
0: சுத்தில கூட ஆட்டோமேட்டிக்கா?
2: ஆமா, எல்லாம் வந்துருக்கு.
0: நல்லதுங்க. தந்துச்சவங்களா? ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இருகரம் கூப்பி வரவேற்க கூடிய உங்களுடைய பெயர்?
3: ஐயா ஜெயா தனபாலு.
0: எந்த ஊருங்க?
3: அமரகுந்தி.
0: சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நான் வந்து கைத்தறி துறையில மேலாளராக இருக்கிறேன்.
0: சரிங்க, பணியில் ஆச்சுருக்கீங்களா?
3: இல்ல இல்ல, ஓய்வுட்டாச்சு.
0: நூல் வந்து எப்படி உற்பத்தி பண்ணி அது வருதுங்களா? உங்களுடைய பணியை என்ன?
3: எங்களுடைய பணி வந்து உற்பத்தி செய்து விற்பனை செய்யறது. அரசு அரசு துறை கூட்டுறவு சொசைட்டி.
0: விற்பனை?
3: ஆமா. 43 வருஷம். இலவச வேட்டி சப்ளை செய்யறோம், அரசுக்கு செய்யறோம். அதே போல நாங்க இந்த அமரகந்தி கிராமத்துல ஒரு 43 ஆண்டுகளுக்கு முன்பு 1982 அமரகுந்தி காந்தி இளைஞர் நட்பணி மன்றம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி
0: மக்களுக்கு நிறைய பண்ணிருக்கீங்க. நன்றிங்க, சொல்ல மகிழ்ச்சிங்க. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: தொலசம்பட்டி குமார். நான் நூலகருங்க.
0: சரிங்க.
4: நம்ம
0: நிறைய வந்து நீங்க நூலகர் அப்படின்றனால
4: கண்டிப்பா
0: புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய பழக்கம் எந்த அளவுக்கு மாணவர்கள்ட்ட, அல்லது யார் அதிகமா இளைஞர்கள் படிக்கிறாங்களா, அல்லது வந்து யார் படிக்கிறாங்க?
4: கண்டிப்பா இப்ப குடும்ப பெண்மணிகள், அடுத்ததாக பள்ளி கல்லூரி இந்த போட்டி தேர்வு மாணவர்கள் படிக்கிறாங்க. இப்ப கொஞ்சம் புத்தக வாசிப்பு குறைஞ்சி இருந்தாலும் அதுக்கு பெற்றோர்கள் தான் முக்கிய காரணம். ஏன்னா பெற்றோர்கள் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு அவங்க கூட்டிட்டு போறாங்க, அதாவது டூர் கூட்டிட்டு போறாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டாயப்படுத்தி மாணவர்களை நூலகத்துக்கு கூட்டிட்டு வாங்க.
0: பள்ளிகள்ல பெரும்பாலும் கல்லூரிகள்ல தனியாவே நூலகம் அப்படின்றது இருக்கு. ஆனா தனியா அதையும் தாண்டி புத்தக பாடம் சார்ந்து இல்லாம மற்ற புத்தகங்கள் வந்து படிக்கணும்ன்றத சொல்றீங்க இல்லைங்களா?
4: கண்டிப்பாக. வாழ்க்கைக்கு தேவையான நமக்கு இந்த புத்தக வாசிப்பு என்பது மன அமைதியை நமக்கு அதிக அளவில் கிடைக்கும். இன்றைக்கு இந்த செல்போனுங்கிறது ஒவ்வொரு வீட்டிலும் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு போதாகரமான பிரச்சனையா உள்ளது.
0: படிக்கிற மாதிரி மனசுல அது பதியாது,
4: பதியாது, டெலிட் ஆயிடும். கண்டிப்பாக, அது வர்ற வேகத்துல டெலிட் ஆயிடும்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: மதன் கார்த்தி.
0: மதன் கார்த்தி, சாப்பிட்டீங்களா? தொடர்ந்து பேசுவேர்களே, கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்வு இன்னைக்கு சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் அமரகுந்தி பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து நேரலையாக.
6: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே.

0: ராஜபாளையம்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துகள்.
3: எல்லாத்திலையும்

0: அடிப்படை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன்கோ.
1: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் அம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
0: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை சேலம் மாவட்டம் ஓம்பலூர் வட்டம் அமரகுந்தி பேருந்து நிறுத்த அருகில் இருந்துங்க. ஒரு செல்போன் புதுசா வாங்கினோம் அப்படின்னா அதனுடைய துறப்பு பூட்டுக்காக பார்த்தோம் அப்படின்னா கை ரேகை விரல் ரேகையை பதிகிறப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடமா அப்படியே நிரம்பிட்டு வரும். அந்த மாதிரிதான் நேர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நிரம்பிக்கிட்டு வர்றாங்க. அவங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு நேரம் இருக்குமா அப்படின்றது தெரியல. வானொலியை கேட்டுட்டு அப்படி அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.

0: என்னுடைய பெயர் வந்து
1: பெற்றோர்களை போற்றக்கூடிய பாடல். உங்க பேருங்க?
0: சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரிக்கு அருகே உள்ள புக்கம்பட்டியில இருந்து கா ஜெயகோபி. பாட்டு பாடலா ஜெயகோபினா நேயர்கள் எல்லாருக்கும் தெரியும். நன்றி. ஆமாங்கய்யா,
1: பாடல் வந்து வானொலி கேட்டுட்டு.
0: ஆமாங்கய்யா, வானொலி தாங்க எனக்கு உயிர்.
1: சில நேரங்கள்ல மறந்து போயிடும், அது பாடுறப்பே உங்களுக்கு பயிற்சி எடுத்துக்கீங்களா?
0: ஆமாங்கய்யா, கண்டிப்பா. நான் எனி டைம் அதே ஒரு சிந்தனையாவே இருப்பேன், அதனால மேக்ஸிமம் வந்து பண்ணிடுறேன்.
1: வியந்து ஏதேனும் பாடல கேட்டிருக்கீங்களா?
0: கண்டிப்பாங்க, நிறைய கண்ணதாசன் பாட்டு வந்து நிறைய நம்ம சொல்லுங்க. வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. அந்த பாட்டுல வந்து உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. அந்த வரிகள் வாழ்க்கை தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வரிகளைங்க.
1: அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கங்க சார், என் பேர் பார்வதி, சேலம் மாவட்டத்தில இருந்து பேசுறேன்.
1: சரிங்கம்மா.
2: இங்க எங்க ஏரியா கோடை பண்பலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி.
1: சந்தோஷங்கம்மா.
2: அப்புறம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மாவுக்கு, கோடை பண்பள்ளிக்கு தாய், கோடை பண்பள்ளி தாய்க்கு எங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: ஏன்னா நம்மை வளர்ப்பது எப்படி ஒரு தாயோ, அது போல நம்மை நேர்த்தி படுத்தி வளர்ப்பதுல வந்து ஊடகம் தாய் அப்படின்ற ஒரு

0: புனைவை சொல்லிருக்கீங்க, நன்றிங்கம்மா.
1: அறிவிப்பாளர் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். அம்மாவோ அப்பாவோ தம்பியா தங்கச்சியா பெரியப்பா சித்தப்பா எல்லா வகையிலயும் எங்களுக்கு ஆறுதலா இருக்கு. ஆனா எங்க சேல மாவட்டத்துக்கு எடுக்க மாட்டேங்குதே, கொஞ்சம் அது என்னன்னு பாருங்க. கண்டிப்பா எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். விஜய் அண்ணனுக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், என் பேர் மௌனிகா. நான் சேலம் வந்து கேஆர் தொப்புல இருந்து பேசுறேன்.
0: உங்க பேருங்கம்மா?
2: என் பேர் மௌனிகா.
0: என்ன படிக்கிறீங்க?
2: காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன்.
3: நான் சேலம் உப்பாரப்பட்டியில இருந்து ரமேஷ் பேசுறேங்க.
0: கண்டுபிடிக்கிறதுக்கு மனதிற்குள் ஒரு மலையாளி குரல் வந்து தொடர்ந்து பேசுவோம். நேரிலே கொடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி இன்னைக்கு சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் அமரகுந்தி பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து நேரலையாக

0: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி இன்னைக்கு சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் அமரகுந்தி பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து வந்துட்டு இருக்குங்க. வணக்கங்க.
1: வணக்கம். நாம் சேலம் கேஆர் தொபர் கோமதி குப்புசாமி. என்றும் நிலைமையே எங்கள் புதுமையே எங்கள் கோடை பண்பலையே நீ வாழ்க, நீ வாழ்க, பல்லாண்டு வாழ்க, நீ நூறாண்டுக்கார வாழ்க. நீ மகிழ்ச்சியா இருந்தாதான் எங்கள் தாய் மகிழ்ச்சியா இருந்தாதான் நாங்க மகிழ்ச்சியா இருக்க முடியும். நீ ஒரு முறை சேர்ந்து போயிருந்தா நாங்களும் ஒரு முறை சேர்ந்து
0: போயிருவோம்.
1: நீ எப்பயுமே இந்த உற்சாகத்திலயும் இந்த மகிழ்ச்சியிலயும் இந்த இந்த கடலில் அலை கொண்டு நீ இன்பமாய் வாழ நாங்க வாழ்த்துக்கிறோம். நீ பொட்டு வெச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் தோரான தங்கரதம். நீ தங்க கட்டி சிங்க குட்டி தினிதா தினிதா உன் பேரை சொல்லும் பட்டி தட்டி. நன்றி நன்றி நன்றி.
2: திருநெல்வேலியில மருத்துவம் பயின்றேன். நான் ஒரு 16 வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ஊர் அமரகுந்தி. முதல் முதல் கண் வணக்கம், நன்றி கோடை பண்பலைக்கு. அப்படின்னா எவ்வளவு இன்னைக்கு வந்துட்டு சோசியல் மீடியாஸ் வந்துட்டாலும் பண்பலை அப்படின்றது நம்ம ஏழை மக்களுக்கான அனைத்து அவங்க சொன்னது போல பட்டி தொட்டியில இருக்கக்கூடிய மக்களுக்கான செய்தியை சென்ட்ரல் வாயிலாக காற்றின் வாயிலாக கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊடகமா இருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நெஞ்சார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்.
0: வணக்கம்.
3: வணக்கம். நான் விஸ்வநாதன், ஆசிரியராக பணிபுரேன். இதே கிராமத்தை சார்ந்தவன். இங்க எங்க அமரகுந்தியில சொக்கனார் கோயில் ஒரு 13 நூற்றாண்டில் கட்டப்பட்ட. நான் அறிவியல் ஆசிரியராக
0: இருக்கிறேங்க.
3: இல்ல, 8 வகுப்பு இருக்கக்கூடிய நடுநிலை பள்ளியில் படுகிறேன். எங்க 8 வகுப்பு மாணவர்களுக்கு என்ன பிராக்டிகலோ அது நாங்க செஞ்சு கொடுப்போம். ஆமாங்க, அருமையா இருக்கு. எங்க ஊர் வந்து வந்தது நீங்க ரொம்ப சிறப்பு.
0: உங்களுக்கு 10 வகுப்புக்கு மேல இயற்பியல் வேதியியல் தெரிஞ்சிடும்.
3: ஆமா,
0: ஏன்னா அந்த 8 வகுப்பு தான் அது மேல்நிலை கல்விக்கு உதவும்.
3: ஆமாங்க, அடிப்படையான அறிவியலை நாங்க கத்துக் கொடுக்கறது எங்களுடைய வேலையே.
0: சரிங்க,
3: உங்களை சந்திச்சது மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி.
0: ஐயா வணக்கம், பேச சொல்லுங்க.
4: எளிய பிற்பக்கள் வணக்கத்தோட சேல வேம்படிதான் தியாகராஜன்.
0: சரிங்க, வேம்படிதாளம்
4: தியாகராஜன். சீலகராஜ் இருக்கிற அலம்பலையில இப்ப நம்ம நண்பருங்க நேரில் கொண்டு வந்ததுனால போன் பண்ணாரு. கடை விட்டுட்டு வந்திருக்கிறேன்.
0: பொதுவா வந்து எடுக்கிறவங்க ஒரு நிறைய கலத்தை குறுக்கி எடுப்பாங்க.
4: ஆமா ஆமா.
0: எப்படி திரும்ப அதே மாதிரி மடிச்சு வைக்கிறீங்க? அது
4: கஸ்டமர் இருக்கிற வரைக்கும் எல்லாம் எடுத்து காமிச்சிருவாங்க. அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் எந்தெந்த சேலை எந்தெந்த இடத்துல வைக்கணும் நீட்டா எடுத்து வச்சிருவோம்.
0: மறுபடியும்
4: ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் ஓபன் பண்ணி காட்டிடுற சேலை இப்படிதான் இருக்குன்னு. ஒரு 10 சிலையை ஓபன் பண்ணி காமிச்சாதான் ஒரு 5 சிலையாச்சு எடுப்பாங்க. ஆனா காட்டுற வேலை நம்ம வேலை, நம்மளோட
0: வேலை.
4: திரும்ப பார்க்காம காட்டிடுவேன்.
0: நன்றி. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பெயர் துளசி தண்டசேகர். பக்கத்து ஊர் தான் துளசம்பட்டி.
0: அதனால அடைமொழி
5: அடைமொழியோட. ஆமா, நான் கைத்தறி நெசவாளி.

0: 40 வருஷமா கைத்தறிங்கிறது அமர்ந்து உட்கார்ந்து பகிறது தான். அப்புறம் நாடகங்கள் பாட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம்
1: ஒவ்வொருத்தருடைய
0: திறமையை பொறுத்து பொறுத்து இருக்குது. மறந்துட்டாங்கன்னா எடுத்து கொடுக்கறது தான், பக்கத்துல இருந்து வசனங்கள் எடுத்து கொடுக்கறது தான். உங்களுக்கு ஒரு வட்டம் பெரிய காமிச்சியே ராமச்சந்திரன் எப்படி தெரியுமா? நாங்க விஷயம் தெரிய ஓட்டிக்கிட்டு இருக்கோம் சார். நிகழ்ச்சி கேட்டுட்டு வந்திருங்க சார். 4 கிலோமீட்டருங்க சார். உங்களை சந்திச்சு பேசுறதுக்கு ரொம்ப
1: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: என்ன
1: படிக்கிறீங்க?
2: 8வது.
1: 8வது படிக்கிறீங்களா? ஓகே, உங்க பேர் சொல்லுங்க.
2: கனிஷ்கா.
1: நீங்க என்ன படிக்கிறீங்க?
2: 6வகுப்பு.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் கதிர் வேலன். அமரவந்தி. சொக்கனார் கோயில்
1: அனைவருக்கும்
4: மதிய வணக்கம். கேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச எஃப்எம் சார். ரொம்ப மகிழ்ச்சி. நம்பர் வந்தது நம்பூர் அமரவந்தி தான். நம்பூர் அமரவந்தி வந்து பெரிய ரெட்டியில கவுத்துனவருங்க ஐயா. நான் ஒரு ஆசிரியர்
1: பண்ணிருக்கேன்.
4: சயின்ஸ் வந்து மேஜர் வந்து ஜுவாலஜி. விலங்கியல் துறையில எம்பி வரை படிக்கிறேன் சார். பிளஸ் அக்க பஞ்சர் பண்ணிருக்கேன் சார். அதுல எம்டி முடிச்சிருக்கிறேன். முடிந்த அளவு சிறந்த சேவை செய்ய ஆசைங்க சார். கேஎஃப்எம் ரொம்ப நன்றிங்கய்யா. அனைத்து ஆரம்பித்தாக இருக்கும்.
1: தொடர்ந்து பேசுகிறேன். கொடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி இன்னைக்கு சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் அமரகுந்தி பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து நேரலையாக.
5: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
6: அனில் சோயா சங்க்ஸ்.
7: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர் உழவர் சந்தை அருகில் ராஜபாளையம்.
8: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: கோடை பண்பலை 105 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: சிறப்பு தேடி வரும் பண்பலை சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் அமரகுந்தி பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
5: பூர்ணிதா.
4: என்னமா படிக்கிறீங்க?
5: 9th ஸ்டாண்டர்ட் போக போறேன்.
4: ஓகே, சரிங்க. நீங்க படிச்சதா அப்படியே ஸ்கூல்ல கண்டினியூ பண்றீங்களா?
5: எஸ் சார், அதே ஸ்கூல்ல கண்டினியூ பண்றேன்.
4: மேல்நிலை பள்ளியா? உயர்நிலை பள்ளியா?
5: மேல்நிலை பள்ளி.
4: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: விஷ்மிதா.
4: நீங்க என்ன படிக்கிறீங்க?
5: நான் 9th போக போறேன்.
4: விடுமுறைக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் போயிருந்தீங்க?
5: ஒகேனக்கல் போனும்.
4: நிறைய இடங்கள்ல சுத்தி பாத்தீங்க. விடுமுறை முடிஞ்சேன்னு வருத்தப்படுறீங்களா இல்ல பள்ளி ஆரம்பிக்கலையே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா?
5: வெயிட் பண்ணிட்டு தான்
4: இருக்கேன். நண்பர்களோட சந்திச்சுருக்கேன். நன்றிங்க, நன்றிங்க. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: வணக்கங்க, நான் சேலம் மாவட்டம் இரும்பாலை பஞ்சமிக்காடு குஷாங்.
4: நேரில் எல்லாம் பேசிருக்கீங்களா?
6: பேசிருக்கிறேன், பேசிருக்கிறேன்.
4: பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரத்துல ரொம்ப நேயர்கள் வந்திருக்காங்க. ஐயா வணக்கம்.
7: வணக்கம்.
4: சொல்லிருங்க பேர்.
7: நான் ரமேஷ் உப்பாரப்பட்டி, சேலம் உப்பாரப்பட்டி.
4: ஆமாங்க. கடிதங்கள் எத்தனை எழுதிருக்கீங்க?
7: அதெல்லாம் கணக்கே இல்லைங்க, உங்களுக்கே தெரியும். கணக்கு இல்லாத போயிருக்கோம். கண்டிப்பா எப்பயுமே குறையாது இல்லையா? ஏன்னா நிகழ்ச்சி தான் வர முடியல, மற்றபடி அது மேல
4: வந்து கத்தவியா மாறினாலும் அது தொடர்ந்து
7: கண்டிப்பா தொடர்ந்துதான்
4: இருக்கீங்க. உப்பாரப்பட்டின்றது
7: சோ 2 கிலோமீட்டர் தாங்கய்யா. 2 கிலோமீட்டர் நான் நெசவு தொழில் பண்ணிருக்கேன். மனோர டெக்கரேஷன் போட்டோகிராஃபர். அந்த நம்ம கொடைக்கானல் எப்பவும் கேட்டதுக்கு அப்புறம் தான் தொழில் வந்து கொஞ்சம் மேன்மைப்படுத்தணும் வாய்ப்பு நிறைய கிடைச்சது. அதனால
4: தொழில் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்களை நிறைய
7: கத்து கொடுத்தது நம்ம கொடைக்கானல் வானொலி தான்.
8: சேலம் மாவட்டம் அமரவந்தியில இருந்து செல்வராஜ் பேசுறேன். எங்க ஊருக்கு வந்து கொடைக்கானல் பண்பலைக்கு இங்க இருக்கிற அனைத்து மக்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன். கொடைக்கானல் பண்பலைக்கு உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பு,
4: ரொம்ப தூரத்துல இருந்து
8: எங்க ஊருக்கு வந்ததுக்கு ரொம்ப ஒரு
4: பேருந்து இல்லாத இடத்துல இருந்து கூட நிறைய பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு
8: ரொம்ப நன்றிங்க ஐயா. கொடை பண்பலைக்கு ரொம்ப ஒரு வாழ்த்துக்கள். எங்க ஊருக்கு வந்தது அமரவந்தி கிராமத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப ஒரு வாழ்த்துக்கள்.
4: என்ன பாட்டு நான் பாடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு வரையும் மட்டும்
9: எனக்கு மேடம் உண்டு. எனக்கும் இடம் உண்டு அருள் மட்டும் முருகன் மலரடி நிழலில். எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில். எனக்கும் இடம் உண்டு.
4: நன்றிங்க ஐயா. வணக்கம்.
8: இதய நாடியின் இசை துடிப்பான கோடை பண்பலை 100.5 வணக்கம். சேலம் மாவட்டம் கூலியூர் சுரேஷ். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கீங்க.
8: ஓகேங்கய்யா.
4: நேர்களை கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருப்பாங்க? தோராயமா
8: தோராயமா ஒரு 50-60 பேர் இருப்பாங்கய்யா. நிறைய பேர் பேசிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த பகுதிக்கு வந்து நம்ம சிறப்பு தேடிவரும் பண்பலை வந்ததுக்கு கோடை பண்பலைக்கும் உங்களுக்கும் மற்றும் கேட்டுக்கொண்டிருக்க நேர்கள் அனைவருக்கும் சேர்ந்து என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேங்கய்யா. ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்குதுங்கய்யா. மேலும் அந்த 1 மாசம் ஃபுல்லாவே சிறப்பு தேவையான பண்பலை ஒவ்வொரு நாளும் மக்கள் வந்து எதிர்பார்த்து காத்துக்கிற அளவுக்கு வந்து ஒவ்வொரு ஊர்லயும் போய் சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ரொம்ப அருமையா மக்களுக்கு ரொம்ப அருமையா பேசி நல்ல நிகழ்ச்சி சிறப்பா பண்ணிருந்தீங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் மீண்டும் இந்த அமரவந்தி கிராமத்துக்கு வந்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
10: உதயசூர் சாருக்கு வணக்கம். நான் சேலம் மாவட்டம் துளசம்பட்டி சுதாகர் சார்.
4: வணக்கம்.
10: வணக்கம் சார். நான் நெசவு தொழில், பட்டு நெசவு தொழில் சார். நான் இப்போ எங்க தாத்தா காலத்துல நாங்க எல்லாம் பட்டு நெசவு தான். நாங்க இது காலம் முட்டு காலமா நாங்க செஞ்சிட்டு
4: இருக்கோம்.
10: ஆமா, தீவிர ரசிகர் நாங்க. கோடை பண்பலை ஆரம்பத்தில
4: கேட்டு
10: ஆமாங்க சார். இந்த பாடல் வந்து

0: வர பாடல் வந்து நம்ம பெருந்துறை சுவாமி சுந்தரம், இரும்பால வெங்கடேஷ், சூரமட்டி வரிசை இளங்கோ, வீரான
1: அருப்புக்கோட்டை.

இதுவரை கேட்டோம் கொடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் அமரகுந்தி பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து வந்து சென்றது. நேர்களை உற்சாகமாக சந்தித்து நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் அறிவிப்பாளர் உதயசூரியன் அவர்கள். இனி கேட்கலாம் மகளிர் நேரம், படித்ததில் பிடித்ததாக.

0: இன்று படித்ததில் பிடித்தது. சகோதரிகளே, அறிவு என்னும் கடலுக்கு புத்தகம் ஒரு கலங்கரை விளக்கம். அறியாமை என்னும் இருளை போக்கி உயரிய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தந்து நம்மை மகிழ்ச்சி பாதையில் அழைத்து செல்லும் அறிவு பெட்டகத்தில் நீங்கள் படித்து ரசித்த கவிதைகள், சிந்தனை துளிகள், நாவல்கள், சிறுகதைகளை பற்றி சுருக்கமாக கூற வரலாம் இன்றைய மகளிர் நேரத்தில். அறிமுக மகளிர் 24 24 26 அனைத்து சகோதரிகளும் 24 24 29 290 333 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12 மணி 3 நிமிடம்.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: இப்ப இனிப்புல வந்திருக்கும் நேயர், வாங்க. வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
1: வணக்கம். விருதுநகர் மாவட்டம் திருத்தாங்கல் டெய்லர் பாக்கியலட்சுமி. நல்லா இருக்கீங்களாக்கா?
0: நல்லா இருக்கோம் பாக்கியா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். அனைவரும் நல்லா இருக்காங்களா?
0: எல்லாருமே நல்லா இருக்காங்க. படித்ததில் பிடித்தது என்ன சொல்ல போறீங்க?
1: தமிழறிய தமிழனே. அவர் எழுதியது வந்து மூ ஏழுமலை.
0: தமிழறிய தமிழனே.
1: தமிழறிய தமிழனே.
0: சொல்லுங்க.
1: தாய்மை பத்தி பேச போறேன். தாய்மை தான் தலைப்பு. பத்து மாதம் சுமந்திடுவாள், பத்தியம் பழம் இருந்திடுவாள், பகல் இரவாய் காத்திடுவாள், பாசத்தனை பகிர்ந்திடுவாள், சிற்றெரும்பு கடிக்காமல் சிறுத்தையுடன் கவனித்திடுவாள். தான் பெற்ற சேய் நலநாடு நாளும் வளர நயந்து நவம் இருப்பாள் தாய். சேய் நாம் புசித்திட தாய் அவள் பசித்திருப்பாள். சீரோடு உணவளிப்பாள், சீராட்டி தான் மகிழ்வாள். நிலாச்சோறு ஊட்டிடுகையிலே கனபல கண்டு கண்டிருப்பாள் தாய். அழுகினை அறிமுகம் செய்திடுவாள், அறிவின் அறிவுதவாய் அவள் இருப்பாள். பெரியோர்கள் நம்மை போற்ற பெரும் புகழ் நாமடைய பேதை அவள் பேரறிவு புகட்டிருப்பாள். தான் பெற்ற சேய் நூலாகாமல் இருக்க தன் குருவினை பாலாக்கி கொடுத்திடுவாள். தாய்ப்பாலுடன் அன்பு பாலையும் ஊட்டி அகந்தைகளை நாமறிய வண்ணம் அன்போடு அரவணைத்து காத்திடுவாள். நோய் நம்மை கொல்லும் எனினின் நோயாளியாய் ஆகிடுவாள். நோய்கள் பல தான் பெற்று மனம் நோகாமல் நாமை வழி நடத்திடுவாள். தன்னுயிர் போக்கி தம்முயிர் காத்திடுவாள். ஆம், தாய்மை அதுதான் தாய்மை, அவள் என்றும் உண்மை. தாய்மைதான் நம் போற்றினால் தரமோடு வாழ்ந்திடலாம் தரணியிலே. நன்றி.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு தாய், தாயோட அன்புக்கும் தாய்க்கும் ஈடு இணையே கிடையாது. அதை நம்ம எப்போ உணர முடியும்னா, நம்ம வந்து தாயாகும் போது தான் அதோட அருமை வந்து நமக்கு நல்லாவே புரியும். இப்போ இணைப்பில் யாருங்க? வணக்கம்.
2: நம் நிலையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் நிர்மலா மேமுக்கும் இனிமையான மதிய வணக்கங்கள்.
0: பேர் சொல்லுங்க.
2: அத்தானி கள்ளிப்பட்டி சுப்லட்சுமி சென்ட்ரல் குமார் மேம். நலங்களா மேம்?
0: நல்லா இருக்கும் சுப்லட்சுமி. பாக்கியலட்சுமி போய் சுப்லட்சுமி வந்திருக்கீங்க.
2: சரிங்க மேம். நிலையத்தில் அனைவரும் நலங்குதரங்க மேம்.
0: எல்லாரும் நல்லா இருக்கோமா? சொல்லுங்க. படித்ததில் பிடித்தது
2: மேம். புத்தகத்தின் பேர் வந்து இதமான வாழ்விற்கு இனிய அறிவுரைகள் மேம். ஆசிரியர் வந்து சிவா பக்த வச்சலங்க மேம்.
0: சொல்லுங்க
2: மேம். நன்மை தரும் எளிய வழிகள். தோல்வி வந்த பொழுது விடாமுயற்சியுடன் இருத்தல், துன்பம் வந்த பொழுது தைரியமாக இருத்தல், பதவி வந்த பொழுது பணிவுடன் இருத்தல், ஏழ்மை வந்த காலத்திலும் நேர்மையாக இருத்தல், கோபம் வந்த பொழுதும் நிதானமாக இருத்தல், செல்வம் வந்த பொழுதும் எளிமையாக வாழ்தல்.
0: இதெல்லாம் கடைபிடிச்சோம் அப்படின்னா இனிமையான வாழ்க்கை வந்து நமக்கு அமையும் இல்லைங்களா? சரி, நன்றிங்க மேம்.

0: இப்ப இணைப்புல யாருங்க? வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா.
1: திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கம்லேருந்து சௌந்தர்யா பேசுகிறேன்.
0: சௌந்தர்யா சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, என்ன சொல்ல போறீங்க?
1: புத்தகம் உயர்ந்த ஆசிரியர் விவேகானந்தர் அக்கா.
0: புத்தக பேர் சொல்லுங்க.
1: உயர்ந்த சிந்தனை.
0: உயர்ந்த சிந்தனைகள்
1: சொல்றேங்கக்கா.
0: சொல்லுங்கம்மா.
1: மனிதன் எப்போதும் உயர்ந்த சிந்தனை கொண்டவனாக இருக்க வேண்டும். நோக்கம் எது என்பதை முதலில் தீர்மானித்துக் கொள். செயலில் இறங்கிய பிறகு பின்வாங்குவது கூடாது. சந்தேகம், பயம், சம்பல் போன்ற தீய குணங்கள் வெற்றியை நெருங்க விடாது. பெண்களால் ஆக சிறந்த ஆன்மீக சாதகர்களை உருவாக்க முடியும். அதற்கு சான்று என் தாய். பக்திக்கு அடுத்தபடியாக தியானம் அவசியம். இதனால் மன தெளிவு பெறும். இது நான் பிடிச்ச வரீங்களுக்கா?
0: ரொம்ப

0: சார்ந்த ஆன்மீக சாதகர்களை உருவாக்க முடியும். அதற்கு சான்று என் தாய். பக்திக்கு அடுத்தபடியாக தியானம் அவசியம். இதனால் மன தெளிவு பெறும்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க. உயர்ந்த சிந்தனைகளும் உயர்ந்த எண்ணங்களும் நமக்கு வந்து வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வாழ்க்கையில அடுத்தடுத்து போறதுக்கான வழிகள் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. நன்றிங்கம்மா.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
5: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
4: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
4: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
3: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
4: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
4: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.
0: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துகள். நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன. இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் உணவுத்துறை சார்ந்த படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்குகிறார்

0: திருச்சி ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முதல்வர் ஆ. பால்வண்ணன் அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்க. 24 24 24 24 24 26 24 24 29 293 கொடைக்கானலின் முன் இணைப்புக்கு 0 4 5 4 2. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி கோடை பண்பலை 100.5.
1: இசைப்பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது மகளிர் நேரம். இப்ப இணைப்புல வந்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
2: தேனி மாவட்டம் பெரியகுளத்துல இருந்து நாகலட்சுமி லங்கோன் பேசுறேங்கம்மா. அனைவருக்கும் மதிய வணக்கங்கம்மா.
1: சொல்லுங்கம்மா.
2: புத்தகம் பேரு எது சரியான கல்வி அப்படின்னு இளையம் எழுதின புத்தகம்மா.
1: எது சரியான கல்வி?
2: ஆமாங்கம்மா,
1: சொல்லுங்க.
2: பதற்றம் படிப்பை ஒழித்து விடுகிறது. பயமும் பதற்றமும் இரட்டை குழந்தைகள். பதற்றத்துடன் படிக்கும் பொழுது அயற்சியும் சோர்வும் ஏற்படுகின்றன. நாம் படிப்பது மறக்கிறது, மனம் மேலே செல்ல மறுக்கிறது. மனம் உந்தித்தல்ல இன்னும் இன்னும் என சின்ன சின்ன கேட்கும் தீயை போல இன்னும் செய்திகளை கேட்கும் ஆவல் நம்மை படிப்பில் கரைய வைத்து விடுகிறது. கடிகாரம் உள்ளே பார்க்காமல் நாம் படிப்பதை தொடர்வோம். எவ்வளவு படித்தாலும் செம்புடன் திகழ்வோம். வெறுப்புடன் படித்தால் கற்கண்டு பற்றிய பாடமும் கசக்கும். மயிலுடன் படித்தால் பாகற்காய் பற்றிய கட்டுரையும் பாகாய் அப்படின்னு எழுதியிருக்காங்கம்மா.
1: சாப்பிடக்கூடிய அந்த உணவு பொருட்களை வச்சே சொல்லியிருக்காரு இல்லைங்களா?
2: ஆமாங்கம்மா.
1: சரிங்கம்மா, ரொம்ப நல்லா இருந்தது, நன்றிங்கம்மா. இப்ப இணைப்புல வந்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம்.
3: அம்மா வணக்கம்மா.
1: பேர் சொல்லுங்கம்மா.
3: ஆ சரிங்கம்மா. ஆ அருப்புக்கோட்டையில இருந்து குழந்தை திரசம்மாள் பேசுறேம்மா.
1: சொல்லுங்க
3: அம்மா, ஒரு வாழ்த்து சொல்லணும்.
1: ம், யாருக்காக?
3: அருப்புக்கோட்டை குற்றாலிங்கம்மா அவர்களையும் இன்னைக்கு 51வது நாள் கல்யாணத்து நாள்மா. திருமண வாழ்த்துக்கள்.
1: கோடை பண்பலையின் சார்பா திருமண நாள் நல் வாழ்த்துக்கள் அவருக்கு.
3: ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா.
1: சொல்லுங்க, இன்னைக்கு படித்ததில் பிடித்தது?
3: புத்தகத்தோட பேர் வந்து அன்பே ஆனந்தம். இதை எழுதின ஆசிரியர் வந்து வரலோட்டி ரங்கசாமி அவர்கள்.
1: சரிங்கம்மா.
3: அப்ப இது என்ன எழுதியிருக்காங்கன்னா, எத்தனை துரோகங்களை எதிர்கொண்டாலும் எவ்வளவு வழிகளை அனுபவித்தாலும் அன்பின் வழியில் பயணிக்கும் போது அத்தனையும் மாறி வாழ்க்கை ஆனந்தமாகும் என்பதை அழகாக சொல்கிறது அன்பே ஆனந்தம்.
1: அன்பே ஆனந்தம், அன்பா இருந்துட்டாலே போதும், எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்ம வசப்படுத்திக்கலாம் இல்லைங்களா?
3: கண்டிப்பாம்மா.
1: அதனால கிடைக்கக்கூடியது மிகப்பெரிய ஆனந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிங்கம்மா.

0: கோடை பண்பலை 100.5 ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீலவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாயவளை நீலவழி சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
3: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போற முக்கியமான தலைப்பு இன்டர்நெட் மித்ஸ் வெர்சஸ் ஃபேக்ட்ஸ். இன்டர்நெட்ல பல தகவல் சர்க்குலேட் ஆகிட்டே தான் இருக்கு, ஆனா அது எல்லாமே உண்மை இல்லை. சில மித்ஸ் நம்மளே நம்பி நம்மளே நம்ம பயந்து நிறைய கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ சில காமன் மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸை பார்க்கலாம். மித், ஓடிபி சொன்னால் மட்டும்தான் மணி போகும். ஃபேக்ட் அது இல்லை. ஃபேக் லிங்க்ஸை கிளிக் பண்ணாலும் போகும், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிங்கனாலும் போகும், எது மூலியமாகவும் பணம் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சோஷியல் மீடியா யூஸ் குறைவு தான், எனவே நான் சேஃப். ஃபேக்ட் அது இல்லை. ஒரு கேர்லெஸ் கிளிக் கூட ஸ்கேமுக்கு காரணமாகலாம். ஃப்ரீ வைஃபை எல்லாம் சேஃப் கண்டிப்பாக கிடையாது. பப்ளிக் வைஃபைல டேட்டா தெஃப்ட் ரிஸ்க் நிறையவே இருக்கு. டெலீட் பண்ணால் ஆன்லைன் போஸ்ட்டு மறைஞ்சு போயிடும். இன்டர்நெட்ல ஒன்ஸ் நம்ம ஷேர் பண்ணிட்டோம்னா அது எங்கேயோ சேவ் ஆயிருக்குது, கண்டிப்பாக அது போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹேக்கர்ஸ் வந்து ரிச் பீப்புளை தான் டார்கெட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக கிடையாது. சாதாரணமான மக்களையும் தினமும் டார்கெட் பண்ணுறாங்க. அன்னோன் நம்பர்லேருந்து வர லிங்கை ஓப்பன் பண்ணால் எதுவுமே ஆகாது, கிடையாது. ஒரு கிளிக்கே ஒரு மால்வேரை கூட இன்ஸ்டால் பண்ணலாம். பாஸ்வேர்ட் ஷார்ட்டாக இருந்தால் ஈஸியாக நினைவில் வச்சுக்கலாம். வீக் பாஸ்வேர்டு வந்து

0: ஈஸியாக ஹேக் பண்ணலாம். ஒன்லி கம்ப்யூட்டர் தான் ஹேக் ஆகும், கண்டிப்பாக கிடையாது, உங்கள் ஃபோன் கூட ஹேக் ஆகலாம். யூடியூப் அல்லது சோஷியல் மீடியாவில் சொல்கிற ஹெல்த் டிப்ஸ், நீங்கள் ஃபேக் மெடிக்கல் அட்வைஸ் எப்போவுமே டேஞ்சர். நினைவில் வைங்க, இன்டர்நெட்டில் எல்லா தகவலும் உண்மை இல்லை, அதனால் கேட்டதும் நம்பாதீங்க, வெரிஃபை பண்ணுங்கள். அவேர்னஸ் தான் பெஸ்ட் சைபர் செக்யூரிட்டி.
1: இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு நன்றி.
2: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மேளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இதே நேரம் இணைவார்.
3: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மேளவழி.
4: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
3: கோடை பண்பலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 மணிக்கு சிறப்பு வென்றார் வந்தார்.
5: கொடி முகமானால் ஒரே ஒரு பெயர் தான்
6: கோடை பண்பலை.
5: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
7: இப்படி இருக்கும்,
8: வெறித்தனமா இருக்கும்.
9: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி,
5: நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும்.
9: கோடை பண்பலை 100.5.
10: எல்லா நாளுமே
11: நல்ல நாள் தான்,
10: எல்லா நேரமும்
11: நல்ல நேரம் தான்.
3: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
12: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
3: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை, கோடை பண்பலை 100.5.
13: எத்தனை

0: நேர்களின் நம் கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 3 மணிக்கு நேயர்களின் பெயர்களோடும் விருப்பப்பாளர்களோடும் பொலிப்புரையோடும் இணைந்து வலம் வர காத்திருக்கிறது உயிர் எழுத்து. இன்றைய நிகழ்ச்சி காரைக்குடி சாமிநாதன் அவர்களின் தெரிவில் வலம் வர காத்திருக்கிறது. பகல் 2 மணிக்கு 2:30 வெஞ்சார் வந்தார். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் கரூர் பூபதி அவர்கள். கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது மகளிர் நேரம். இன்று படித்ததில் பிடித்தது, இப்ப இணைப்புல யாருங்க?
1: அன்பு சகோதரிக்கு இனிய பகல் வணக்கம் கூறி பண்பலையில் இணைவது நாமக்கல் மாவட்டம் ஓலப்பள்ளியிலிருந்து விஜயலட்சுமி மதிவாணன்.
0: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: அதாவது மேடம், நான் படித்த புக்கு வந்து இன்று மகிழ்ச்சி நாள். எழுத்தாளர் வந்து டாக்டர் கோ ராமநாதன். அதாவது அவர் வந்து உள்ள ஒரு சின்ன தலைப்பு அதிசயம் நிகழும்னு கொடுத்திருக்கிறாரு மேடம். ஒரே ஒரு யோசனை உங்களையும் உலகத்தையும் மாற்றிவிட முடியும். எடிசன் தற்செயலாக மின் விளக்கை கண்டுபிடித்தால் இன்று உலகமே வெளிச்சமயமாகிவிட்டது. பூமிதான் சூரியனை சுற்றுகிறது என்று கலிலியோ கண்டுபிடித்ததும் எதேச்சையான உண்மை. கீழே விழுந்த ஆப்பிள் பழத்தின் மூலம் நியூட்டன் புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்தார். இப்படி பெரிய பெரிய அம்சங்கள் மட்டுமல்ல, நாம் தனிமையில் இருக்கும் பொழுதும் மகிழ்ச்சியில் இருக்கும் போதும் நம் மனதில் எண்ணற்ற யோசனைகள் வருவதுண்டு. அவற்றில் எதையாவது சிறப்பு எடுத்து செய்யும் போது ஒரு நாள் நாம் மிகப்பெரிய மாற்றமாக வாழ்க்கையை அமைத்துவிடும். மனதில் தோன்றும் சிந்தனைகளை வீணாக்கிவிடக் கூடாது. இது ரொம்ப நல்லா இருக்குதுங்க மேடம், எனக்கு படிச்சுதல் பிடிச்சிருந்துருங்க மேடம்.
0: எப்ப வாசிச்சீங்க?
1: இப்போ ஒரு வாரம் இருக்குங்க மேடம்.
0: ஒரு வாரம் இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி படிச்சது இப்ப வரைக்கும் நல்ல ஞாபகம் வச்சுக்காரு, நல்லா அழகா சொல்றீங்க.
1: எங்கிட்ட இருக்குதுங்க மேடம்,
0: திரும்ப திரும்ப அதை எடுத்து படிக்கணும் அப்படின்னு தோணுது இல்லைங்களா?
1: நல்ல நல்ல கருத்துக்களை எல்லாம் நான் பிராக்கெட் பண்ணி வச்சுக்கிறேங்க மேடம், அதே தான் எடுத்து மறுபடியும் படிப்பேங்க மேடம்.
0: அப்படி படிக்கும் போது நமக்குள்ள ஒரு மாற்றம் உருவாகும் அப்படின்னு நம்புறீங்க?
1: ஆமாங்க மேடம்.
0: சரிங்கம்மா, நன்றிங்க.
1: நன்றிங்க மேடம்.
0: கோடை பண்பலை 100.5 நம்ம கேட்டுட்டு

0: இருக்கோம். படித்ததில் பிடித்தது. கண் இமையில் மறைந்த கனவுகள் அப்படிங்கிற புத்தகத்தில் சிரிப்பு என்ற தலைப்பில் உள்ள ஒரு புது கவிதை உங்களுக்காக. எழுதியவர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள தேவக்கோட்டையில் பிறந்தவர். மிகச்சிறந்த எழுத்தாளர், பதிப்பாசிரியர் மற்றும் இதழாசிரியர். தனது எளிமையான மற்றும் ஊக்கமளிக்கும் எழுத்துக்களாலும் சிந்தனையை தூண்டும் பல நூல்களையும் எழுதுவதில் புகழ்பெற்ற எழுத்தாளராகவும் விளங்கியவர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். சிரிப்பில் பற்பல விதங்கள் உண்டு. அவை ததும்பும் சிரிப்பு, தத்துவ சிரிப்பு, விரக்தி சிரிப்பு, விபரீத சிரிப்பு, அரும்பும் சிரிப்பு, அரைக்குறை சிரிப்பு, அசட்டு சிரிப்பு, அவுட்டு சிரிப்பு, வில்லன் சிரிப்பு, வெற்றி சிரிப்பு, எளிமை சிரிப்பு, ஏளன சிரிப்பு, மென்மை சிரிப்பு, இன்னும் உள்ளன பெருமை சிரிப்பு, பெருமித சிரிப்பு, உள்ளது மறைத்து உதிர்க்கும் சிரிப்பு, களங்கமில்லா குழந்தையின் சிரிப்பு, அடுக்கி சொன்னேன் அடக்கம் சிறப்பு. இதை படிக்கும் போதே எல்லாருக்குமே வந்து அப்படி தோணும், என்னது சிரிப்பில் எத்தனை வகைகளா அப்படின்னு. படிச்சு பாருங்க, உங்களுக்கும் புரியும்.
1: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
5: கோடை பண்பலை 100.5. இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: நேரம் நண்பகல் 12:40. நம்ம கேட்டுட்டு இருக்கோம் மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. இப்ப இணைப்புல யாருங்க? கொடை பண்பலை 100.5 இனி தமிழ் செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலாக.
1: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அந்நாட்டின் புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். நீதிபதிகள் ஷீல் நாகு, ஸ்ரீ சந்திரசேகர், சஞ்சீவ் சச்தேவா, அருண் பாலி மற்றும் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்றனர். உச்சநீதிமன்றத்தில் தற்போது 37 நீதிபதிகள் உள்ளனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கலாச்சார பாரம்பரியத்தில் முன்னணி மாநிலமாக தெலங்கானா திகழ்வதாக தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் வளர்ச்சிக்காக தெலங்கானா மக்கள் பங்காற்றியதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெலங்கானா மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தெலங்கானாவின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி தனி மாநில போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்தவர்களின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்னாப்பிரிக்கா துணை அதிபர் பால் மாஷாட்டேல் உடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதித்ததாக அமைச்சர் கூறியுள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையே சர்வதேச அளவில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இத்தாலியில் தேசிய தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார்.

0: தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா இத்தாலி இடையேயான உறவுகள் வலுவடையட்டும் என்று கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கிடையே பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கேரளம் சட்டப்பேரவை துணைத் தலைவராக காங்கிரஸ் கட்சியின் திருமதி ஷனிமோல் உஸ்மான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இன்று கேரளம் சட்டப்பேரவையில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வேட்பாளர் திருமதி ஷனிமோல் உஸ்மான் 99 வாக்குகளும், அவரை எதிர்த்து நின்ற இடதுசாரி ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் திரு முகமது முஹாசினுக்கு 34 வாக்குகளும் கிடைத்தன. பிஜேபியைச் சேர்ந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. மத்திய பிரதேச மாநிலம் சிதி மாவட்டத்தில் ஒரே ஆண்டில் 53 கர்ப்பிணி தாய்மார்கள் உயிரிழந்ததை அடுத்து தேசிய மனித உரிமை ஆணையம் அம்மாநில தலைமைச் செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக வெளியான ஊடக செய்திகளை அடுத்து தாமாக முன்வந்து மனித உரிமை ஆணையம் 2 வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. சிபிஎஸ்இ தேர்வு விடைத்தாளை சரிபார்ப்பதற்காக விண்ணப்பித்தவர்களின் வசதிக்காக இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளம் வரும் 6 தேதி வரை செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்றவர்கள் மட்டுமே இந்த இணையதளத்தை பயன்படுத்தலாம் என்றும் சிபிஎஸ்இ கூறியுள்ளது. மாணவர்கள் ஆதார் எண்ணை பயன்படுத்தி சரிபார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்ற பின் குறைபாடுகளை தீர்க்க மீண்டும் சரிபார்ப்பதற்கு 100 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும், விடைத்தாள் மறு மதிப்பீட்டிற்காக ஒரு விடைத்தாளுக்கு 25 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமரின் சொட்டு நீர் பாசன திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் இத்திட்டம் மூலம் தக்காளி சாகுபடி செய்து பயன்பெற்றுள்ளதாக விவசாயி ஒருவர் தெரிவித்தார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தலகா பூசர்வட்டி கிராமத்தில் வந்து நான் வசித்து வருகிறேன். நான் வந்து 2 ஏக்கரில் வந்து தக்காளி பயிர் சாகுபடி செஞ்சு அதன் மூலம் வந்து சொட்டு நீர் பயன்படுத்தி வர்றேன். அதனால் சொட்டு நீர் பயன்படுத்துறதுனால எனக்கு தண்ணி வந்து சிக்கனமாகுது, ரெண்டாவது வந்து நேரமும் எனக்கு மிச்சமாகுது. தண்ணி வந்து 2 ஏக்கர் பயிர வந்து 4 ஏக்கர் வந்து பயன்படுத்தலாம். ரெண்டாவது வந்து உர மேலாண்மை எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குறிப்பிட்ட உரம் வந்து செடியில் பயன்படுத்துறதுனால வந்து செடி வந்து அதிக மகசூல் கொடுக்குது. இதனால் வந்து தக்காளி நல்லா மகசூல் கிடைக்குது. அனைவரும் சொட்டு நீரை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து 100% மானியம் கிடைக்கிறனால மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மீன்வளத்துறை சார்பில் மீன்பிடி கலன்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளது. தமிழ்நாடு கடல்சார் ஒழுங்குமுறைப்படுத்தும் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட மீன்பிடி கலன்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: படகு உரிமையாளர்கள் ஆய்வு நாளன்று படகினை தங்களது பதிவு செய்யப்பட்ட தங்குதளத்தில் நிறுத்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீன்பிடி கலன்களில் பதிவெண் தெளிவாக தெரியும் வண்ணம் எழுதியிருத்தல் வேண்டும் மற்றும் மீன்பிடி கலன்களுக்கு வரையறுக்கப்பட்ட வண்ண குறியீட்டில் படகானது இருத்தல் வேண்டும். ஆய்வு செய்யும் நாளில் படகின் பதிவு சான்று, மீன்பிடி உரிமம், படகு காப்பீடு உரிமம், வரி விலக்களிக்கப்பட்ட டீசல் எரிஎண்ணெய் புத்தகம் மற்றும் துறை மூலம் வழங்கப்பட்டுள்ள தொலைதொடர்பு கருவிகள் மற்றும் கடற்பயண பாதுகாப்பு கருவிகள் ஆகியவற்றினை ஆய்வுக்குழுவினரிடம் காண்பிக்க வேண்டும். மேலும் அனைத்து விசைப்படகுகளிலும் டிரான்ஸ்பாண்டர்கள் பொருத்தியிருப்பதை ஆய்வுக்குழுவிடம் கட்டாயம் காண்பிக்க வேண்டும். மேலும் ஆய்வில் காண்பிக்கப்படாத விசைப்படகு மற்றும் நாட்டுப் படகுகளுக்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்ட டீசல் எரிஎண்ணெய் நிறுத்தம் செய்யப்படுவதுடன் அப்படகுகளுடன் இயக்கத்தில் இல்லாததாக கருதி படகுகளின் பதிவு சான்று உரிய விசாரணைக்கு பின் ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அமெரிக்க புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. மேலும் இதன் வழியாக கடத்திச் செல்ல முயன்ற 45 மில்லியன் டாலர் மதிப்பிலான 1 டன் போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 1933 அடி நீளமும் 55 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்ட இந்த சுரங்கத்தில் மின்சார இணைப்பும் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 1993

0: ஆண்டிற்கு பிறகு தெற்கு கலிபோர்னியா எல்லைப் பகுதியில் மெக்சிகோ நாட்டுடன் இணைந்து 99 பாதாள சுரங்கங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் ஹான்வா ராணுவ தளவாட தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தை அடுத்து தொழிற்சாலை மூடப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தொழிற்சாலையில் சன்மு ராக்கெட் ஏவுவதற்கான கருவிகளும் ஏவுகணைகளும் தயாரிக்கப்படுகிறது. இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் தொற்று பரவி வரும் நிலையில் இந்தியா 2வது கட்டமாக மருத்துவ உதவிப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவு அமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில் பாதுகாப்பு கவசங்கள், மருந்துகள், சத்துணவுப் பொருட்கள் உள்ளிட்ட 43 டன் மருத்துவப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஆப்பிரிக்க நாடுகளில் பொது சுகாதாரம் மேம்படும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே இந்தியாவில் எபோலா வைரஸ் தொற்று அறிகுறிகள் ஏதும் இல்லை என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வந்த இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காய்ச்சல், தலைவலி, உடல்வலி உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் இருப்பவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 25-23, 21-16 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் புஸ்னானை வென்றார். நியூசிலாந்தில் நடைபெறவுள்ள மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலீமா டாட்டே தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஆக்லாந்தில் இப்போட்டிகள் வரும் 15 தேதி முதல் 21 தேதி வரை நடைபெறுகிறது. இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, உருகுவே ஏ பிரிவிலும், நியூசிலாந்து, சிலி, கொரியா, பிரான்ஸ் பி பிரிவிலும் இடம்பெற்றுள்ளன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டாண்டனில் இப்போட்டி 11 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அந்நாட்டின் புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: செய்திகளுக்கான நேரம் வந்தது கூட தெரியாம சகோதரிகள் சொல்லக்கூடிய கவிதைகளையும் சிவானை போடக்கூடிய பாடல்களையும் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். மகளிர் நேரத்துல படித்ததில் பிடித்தது. இப்ப இணைப்புல யாருங்க? வணக்கம்.
2: மதிய வணக்கம்க்கா. நல்லா இருக்கீங்களாக்கா?
1: நல்லா இருக்குமா. உங்க பேர் சொல்லுங்க.
2: பெங்கம்பேட்ல இருந்து அமுதாங்கா.
1: அமுதா, என்ன சொல்ல போறீங்க அமுதா இன்னைக்கு நிகழ்ச்சியில?
2: சிந்தனை துளைகள், வாழ்க்கை வெற்றிகள்ங்கா, அப்துல் கலாமின் பொன்மொழிகள்ங்கா.
1: சொல்லுங்கம்மா.
2: வாழ்க்கை வெற்றி பெற வேண்டும், ஆனா நல்ல நண்பர் தேவை, ஆனால் அது நாள் முழுவதும் வெற்றி பெற வேண்டும், எதிராளி தேவை. ஒரு முறை வந்தா அந்த அது கனவு, இருமுறை வந்தா அது ஆசை, பல முறை வந்தா அது லட்சியம். முடிவு வரும், முடிவு செய்யப்படும், உன் முடிவு வரை அல்ல நீ நினைத்து முடிவு வரை. அவ்வளவுதான்.
1: கையில புக்கு வச்சிருக்கீங்க, அப்படியே வாசிச்சாச்சு இல்லையா?
3: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
4: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
3: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
4: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
4: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.
5: கோடை பன்மலை 105 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: இசை பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது. மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தவை. இப்ப இணைப்புல யாருங்க? பேர் சொல்லுங்கம்மா.

0: கரூர் ரெங்கநாடு வீதியில இருந்து பரமேஸ்வரி சுரேஷன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் பரமேஸ்வரி. கரூர் ரொம்ப வெயிலா இருக்கா?
0: பயங்கரமா இருக்கு.
1: சரி சொல்லுங்க, இன்னைக்கு படித்ததில் பிடித்தது?
0: பொன்மொழிகள் புத்தகம். ஆசிரியர் வந்து முத்துக்கருப்பன்.
1: சொல்லுங்கம்மா.
0: எனக்கு பிடிச்சது வந்து, நோய் வரும் அளவுக்கு எவர் ஒருவர் உண்ணுகிறாரோ அந்த நோய் தீருமுறை என்பதை தவிர்க்க நேரிடும். மனதுக்கு பிடித்து விட்டால் இனிப்பு என்பது எப்படி ஒரு சுவையோ அதே போல கசப்பும் ரசிக்கக்கூடிய ஒரு சுவைதான். இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச வரீங்களா?
1: கசப்பு, அதுலயே ஒரு சுவை இருக்கு அப்படிங்கறது உணரணும்.
0: ஆமாங்கக்கா.
1: சரிங்கம்மா, நன்றிங்கம்மா.
0: நன்றிங்கக்கா.

கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. இன்றைய நிகழ்ச்சியில் சகோதரிகள் பங்கு பெற்று அவர்கள் படித்து ரசித்த செய்தி

0: செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டனர். பங்கு பெற்று சிறப்பித்த சகோதரிகளுக்கும் கேட்ட ரசித்தனைய நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக் நன்றி நேர்களே.
1: என்னதான் சொல்லுச்சான் ராஜினி?

கோடை பண்பலை 100.5 இனி காவிய கானங்களாய் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. மனதை விட்டு நீங்காத நெஞ்சம் நிறைக்கும் பாடல்களை கடித வழியில் காட்டலையில் கேட்டு மகிழ்ந்திடும் நேரமாய் இப்பொழுது நம்

நெஞ்சில் நிறைந்த வகையில் முதலாவதாக வெளிக்கவிருக்கின்றது May 3, 1969 வெளிவந்த சாந்தி நிலையம் திரைப்படத்திற்காக ஜி எஸ் மணியின் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா. பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தென்காசி, சுபுலாபுரம், ஸ்ரீனிவாசன், அருண், தங்கராஜ், அனிஷா, வெள்ளையம்மாள். இவர்களுக்காக ஒலிக்கிறது பாடல்.

நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கூடை பண்பலை வானொலி 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நெஞ்சில் நிறைந்தவையில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது நவம்பர் 29, 1968 வெளிவந்த உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக. கிருஷ்ணன் பஞ்சுவின் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடலை பாடியிருக்கிறார் பி சுசிலா. பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் ஈரோடு, தாண்டாம்பாளையம், வேணி, நடராஜன், தேவி, முருகேசன், லக்ஷ்மி. இவர்களுக்காக வருகிறது பாடல்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
3: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
2: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
3: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
3: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.
4: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத

வாசமாக கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

0: அடுத்த நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
1: கூடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
3: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
2: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது மே 14 1980 வெளிவந்த அவன் அவள் அது திரைப்படத்திற்காக முக்தா ஸ்ரீனிவாஸ் இயக்கத்தில் MS விஸ்வநாதன் இசையில் பாடலை பாடியிருக்கிறார்கள் SP பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் மதுரை கைத்தறி நகர் குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி இவர்களின் விருப்பத்தில்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசியில சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துகள்.

மேக முகில்களின் வழியை இன்னிசை பாடி வரும். இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை. நெஞ்சில் நிறைந்தவையில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கின்றது செப்டம்பர் 12, 1964 வெளிவந்த புதிய பறவை திரைப்படத்திற்காக தாதா மிராசியின் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் பாடலை பாடியிருக்கிறார் பி. சுசீலா. பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கொண்டரசம்பாளையம் தமிழ் இனியால் தான்யா, குகன், சாய், பிரணவ்.

நேரம் பிற்பகல் 1:26 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது அக்டோபர் 29, 1970 வெளிவந்த சொர்க்கம் திரைப்படத்திற்காக டி ஆர் ரமணாவின் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடலை பாடியிருக்கிறார் பி சுசிலா. பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தேனி, ஆண்டிப்பட்டி, துரை, பெருமாள், ஜோதி, கவியமுதன், பாக்யபாரதி இவர்களுக்காக ஒழிக்கிறது பாடல்.

0: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன், எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது, தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

காற்றலையில் பாடி வரும் கான குயிலி தினம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது June 29, 1967 வெளிவந்த முகூர்த்த நாள் திரைப்படத்திற்காக பி மாதவன் இயக்கத்தில் கே வி மகாதேவன் இசையில் பாடலை பாடியிருக்கிறார் பி சுசீலா. பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் அபிராமம், வைரக்காரன் தெரு, சையது ராஜா, சவித்ரா பர்வீன், சாகுல் ஹமீது இவர்களுக்காக ஒழிக்கிறது பாடல்.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

காற்றலையில் பாடிவர் மின்னிசை சோலை. இது நம் கோடை பண்படை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவையில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது நவம்பர் 1, 1967 வெளிவந்த ஊட்டி வரை உறவு திரைப்படத்திற்காக ஸ்ரீதர் இயக்கத்தில் MS விஸ்வநாதன் இசையில் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி, முல்லக்காடு, பாபு சரஸ்வதி, பாலமுருகன், பாண்டித்துரை இவர்களுக்காக TM சவுந்தரராஜன், P. சுசிலாவின் குரல்களில் ஒலிக்கிறது இந்த பாடல்.

நவது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன. இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் உணவுத்துறை சார்ந்த படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்குகிறார் திருச்சி ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முதல்வர் ஆ. பால்வண்ணன் அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்க. 24 24 24 24 24 26 24 24 29 293 கொடைக்கானலின் முன் இணைப்புக்கு 0 4 5 4 2. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி கோடை பண்பலை 100.5.

காற்றலையில் பாடி வரும் இன்னிசை வானம் பாடி. இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது ஜனவரி 14 1965 வெளிவந்த எங்கு வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக சாணக்கியாவின் இயக்கத்தில் MS விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் பாடலை பாடியிருக்கிறார்கள் TM சவுந்தரராஜன், LR ஈஸ்வரி. பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் சிவகங்கை, இளையான்குடி, இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மசீத், ரிஃபாயா. இவர்களுக்காக வருகிறது பாடல்.

நெஞ்சில் நிறைந்தவையில் அடுத்தாக ஒழிக்க வருகின்றது. மே 27 1966 வெளிவந்த சந்திரோதயம் திரைப்படத்திற்காக கே சங்கர் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். திருப்பூர், காங்கயம், பர்வதம், பாலகிருஷ்ணன், தனபால், சத்யா, ரித்யாஸ்ரீ இவர்களுக்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலாவின் குரல்களில் ஒழிக்கிறது பாடல்.

0: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: இன்னைக்கு ஒரு நேயருக்கான கேள்விக்கு பதில் பேசுறேன். ஒருத்தர் கேக்குறாங்க, யூரின் போகும்போது அப்படியே சென்ஸ் இல்லாமே யூரின் போயிடுறோம், சில டைம் வந்துட்டு அதுல ரத்தம் கலந்த மாதிரி ஒரு ரெட் கலரா போகுது அப்படின்னு சொல்றாங்க. யூரினோட கலர் பாத்தீங்கன்னா எது நிர்ணயிக்குது? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உணவும் பிளஸ் குடிக்கிற தண்ணியும் வச்சுதான் யூரினுடைய கலர் வந்துட்டு நிர்ணயிக்கிறோம். ஒரு மூணு நாள் தண்ணியே குடிக்காம நம்ம வந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்ம யூரின் வந்து பாத்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் கலர்ல வரும். அதே வந்து நிறைய குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, தண்ணி ஒரு நாளைக்கு 5 லிட்டர் 6 லிட்டர் தண்ணி குடிக்கிறவங்களுக்கு யூரின் வந்து கிளியரா இருக்கும். பட் ஜென்ரலா நம்ம என்ன சொல்லுவோம், யூரினோட கலர் வந்துட்டு ஒரு லைட் எல்லோ கலர்ல இருக்கணும்ன்றது நார்மல். அதுல ரத்தம் கலந்திருந்தாலோ இல்ல வேற ஏதாவது சி மாதிரி எல்லோ கலர்ல பால் மாதிரி வந்திருந்தாலோ அல்லது ரொம்ப ப்ரௌன் கலர்ல இருந்திருந்தாலோ இந்த மூணு விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப கவனமா பாத்துக்கணும். ஏன்னா இது எல்லாமே கேன்சருக்கான அறிகுறியா இருக்கலாம். வலி இல்லாமல் ரத்தம் போல அல்லது பிங்க் கலரோ இல்ல ஏதாவது சகப்புனுடைய டிஞ்சோ நம்ம யூரின்ல இருக்குன்னா டெஃபினெட்லி அது கேன்சருக்கான ஒரு அறிகுறியா இருக்கும். நேயர்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, கேன்சருடைய யூரின் கலர் வலி இல்லாமல் ரத்த கலர்ல வரும். யூஸ்வலா வலி இருந்துச்சுன்னா தென் அது இன்ஃபெக்ஷன் சொல்லும். நிறைய பேருக்கு யூரின் போற பாதையில இன்ஃபெக்ஷன் இருக்கும், ஸ்பெஷலி லேடிஸ்க்கு. அவங்களுக்கு வந்துட்டு சப்போஸ் வலிச்சு வலிச்சு யூரின் போகுது, சூடா போகுது, யூரின் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெட் கலர்ல ஏதாவது வருதுன்னா இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். பட் வலி இல்லாமலே ரெட் கலரா போகுதுன்னா கண்டிப்பாக நீங்க உங்களுடைய டாக்டரை அனுசரிச்சு பார்க்கணும். இது வந்துட்டு கேன்சருக்கான அறிகுறியா இருக்கும். சிம்பிளான அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட் பண்ணாலே நம்ம கண்டுபிடிச்சிருவோம், கிட்னில இருந்தோ இல்ல யூரின் பையில இருந்தோ ஏதாவது ஒரு சோர்ஸ் இருக்கும் கேன்சருக்கான சோர்ஸ். ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் யூரின் போற பாதையில வந்துட்டு ரத்தம் வருது, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி ஏதோ ஒரு கட்டியோ இல்ல ஒரு சதையோ இருக்குன்னு பாத்துட்டோம்னா நம்பர் ஒன் நாங்க பண்ற வேலை வந்து யூரின் போற பாதையில ஒரு சின்ன கேமரா விட்டு பாத்துருவோம். அந்த கட்டி எங்க இருக்கு, எந்த லொகேஷன்ல இருக்கு, எப்படி இருக்கு பாக்குறதுக்கு, ஒரு இடத்துல இருக்கா இல்ல நிறைய இடங்கள்ல இருக்கான்னு பாத்துருவோம். அதே சின்ன கேமரா மூலயமா நாங்க அந்த சதையில இருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து டெஸ்ட்டுக்கும் எடுத்துருவோம். நார்மலா யூரின் டெஸ்ட்

0: வீட்டில் தெரியாத விஷயங்கள் நம்ம கண் பார்வையில அந்த எண்டோஸ்கோபி மூலமா நம்ம பார்த்துடலாம். ஸோ எப்பவுமே நாங்கள் என்ன சொல்லுவோம், ஒருத்தருக்கு பிளட் வருது யூரின்ல, யூரின் டெஸ்ட் கொடுத்தாங்க, அதுல வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவோம், எப்பவுமே எல்லா பேஷண்ட்டுக்கும் அந்த சிஸ்டோஸ்கோபி, அதாவது யூரின் போற பாதையில எண்டோஸ்கோபி போட்டு பாக்குறது தான் மெயின். அது பார்த்துட்டோம்னா கண்டுபிடிச்சிடும். ஒன்ஸ் பார்த்துட்டு அதுல இருந்து சத டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டா யூரின் பாதையில இருக்கிற கேன்சர் வந்துட்டு மிகவும் நன்றாகவே குணப்படுத்த முடிகிற கேன்சர். ஸோ கண்டுபிடிச்சிட்டோம், ட்ரீட்மெண்ட் பண்றோம், பேஷண்ட் ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஸோ தயவு செய்து யாருக்காவது இந்த மாதிரி யூரின்ல பிளட் வருது அப்படின்னா வலி இருக்கோ இல்லையோ உங்க டாக்டர் போய் பாருங்க, தாமதம் பண்ணாதீங்க.
1: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
5: நெஞ்சில் நிறைந்தவையில் நிறைவாக ஒழிக்கவிருக்கின்றது மார்ச் 27, 1965 வெளிவந்த பணம் படைத்தவன் திரைப்படத்திற்காக டி ஆர் ரமணாவின் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் பூந்தாண்டவம், புண்ணியக்கோட்டி, உமா, நட்சத்திரா, தருண். இவர்களுக்காக

நிறைவுக்கு வருகிறது நெஞ்சில் நிறைந்தவை. இனி தொடரவிருக்கின்றது வென்றார் வந்தார். நிகழ்ச்சி வரும் முன்னதாக கேட்கலாம் ஆங்கில செய்தி அறிக்கை டில்லி அஞ்சலாக.

0: தண்ணீரில் விழுந்து தன்னை மாய்த்துக்கொள்ள வானதி விரும்புகிறார். அப்போது தொலைவிலே ஓடத்திலே குந்தவையும் வந்தியத்தேவனும் வந்து கொண்டிருப்பதை கவனித்து, எப்படியாவது தனக்கு இவ்வளவு ஆதரவளித்த குந்தவையிடம் சொல்லிக்கொள்ளாமல் தன்னை மாய்த்துக்கொள்வது சரியாக இருக்காதே என்று நினைத்தபோது, எப்படி குந்தவை தேவி தன் உயிரை மாய்த்துக்கொள்ள அனுமதிப்பார் என்று எண்ணியபோது திடீரென்று வானதிக்கு மயக்கம் வருவது போல இருந்தது. வானதியின் மனோரதம் நிறைவேறியது. அவள் தண்ணீரிலேதான் மயக்கம் போட்டு விழுந்தாள். கொதித்து கொண்டிருந்த உடம்பு இனிதாக குளிர்ந்தது, இதயம் குளிர்ந்தது. கீழே கீழே கீழே போய்க் கொண்டிருந்தாள். எத்தனை தூரம், எத்தனை காலம் போனாள் என்று சொல்ல முடியாது. சில வினாடி நேரமாகவும் இருக்கலாம், நீண்ட பல யுகங்களாகவும் இருக்கலாம். ஆம், கடலின் அடியில் உள்ள அற்புத லோகத்துக்கு அவள் வந்துவிட்டாள். நாகலோகம் என்பது இதுதான் போலும். ஆஹா, எத்தனை அழகிய மாளிகைகள், எத்தனை அடுக்கு மெத்தைகள், முடிவில்லாமல் சிகரம் எங்கே இருக்கிறதென்று தெரியாமல் அல்லவா இந்த மாளிகைகள் உயர்ந்து விளங்குகின்றன. இங்கு உள்ள வெளிச்சம் எதனால் இவ்வளவு குளிர்ந்து மனோரம்யமாக இருக்கிறது? தண்ணீருக்குள் புகுந்து வருவதால் ஒளிக்கிரணங்களும் குளிர்ந்திருக்கின்றன போலும். ஒளி எங்கிருந்து வருகிறது? மாளிகைச் சுவர்களிலிருந்தே வருகிறது போலிருக்கிறது. ஆம், அதில் வியப்பில்லைதான். தங்கத்தினாலும் முத்துக்களாலும் வைர வைடூரியங்களினாலும் நாக சர்ப்பங்களின் சிரோரத்னங்களினாலுமான விசித்திர மாட மாளிகைகள் குளிர்ந்த வெளிச்சத்தை பரப்புவது இயல்புதானே. அதோ கூட்டமாக வருகிறவர்கள் யார்? அவர்களுடைய தேகங்கள் எப்படி காந்திமயமாயிருக்கின்றன! முகங்களிலேதான் என்ன தேஜஸ்! இவர்களெல்லாம் தேவலோகத்து ஸ்திரீ புருஷர்களைப் போல அல்லவா தோற்றமளிக்கிறார்கள்?
1: நாம் வந்திருப்பது ஒருவேளை நாகலோகமில்லையோ? தேவலோகத்துக்கு வந்துவிட்டோமோ?
0: பிறகு கனவுக்குள் ஒரு கனவைப் போல சில நிகழ்ச்சிகள் அதிவேகமாக நடந்தேறின. சிங்கார அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்த மணிமண்டபம் ஒன்றுக்கு வானதியை அவர்கள் அழைத்துச் சென்றார்கள். மண்டபத்தின் மத்தியில் பொன்னியின் செல்வர் தமது பொன்முகத்தில் புன்னகை பொலிய நின்று வானதியை வரவேற்றார். தேவதுந்துபிகள் முழங்க, மணிகளும் மலர்களும் பொழிய, மங்கள கோஷங்கள் ஒலிக்க, இளவரசரும் வானதியும் மாலை மாற்றி திருமணம் புரிந்து கொண்டார்கள். அந்த ஆனந்தத்தின் மிகுதியை தாங்க முடியாமல் வானதி மூர்ச்சியாகி விழுந்தாள். வெகுநேரம் நினைவின்றி கிடந்த பிறகு இரு கரங்கள் அவளை தூக்கி எடுத்தன. அந்த கரங்கள் பொன்னியின் செல்வருடைய திருக்கரங்கள் என்று முதலில் வானதி கருதினாள். அவர் தன்னை தூக்கி எடுத்து வாரி அணைத்து மடியில் போட்டுக்கொண்டு மூர்ச்சை தெளிவிக்கிறார் என்று எண்ணினாள். ஆனால் கைகளிலே வளையல் தட்டுப்பட்டதும் சிறிது ஐயம் உதித்தது.
1: ஏ வானதி, வானதி, இப்படி செய்து விட்டாயே என்ற குரலும் பெண் குரலாக ஒலித்தது.
0: மிக மிக பிரயத்தனம் செய்து

0: மனதி சிறிதளவு கண்ணிமைகளை திறந்து பார்த்தாள். குந்தவையின் முகம் அவள் கண்ணில் பட்டது.
1: அக்கா, அக்கா, என் கல்யாணத்துக்கு நீங்கள் வந்திருந்தீர்களா? தங்களை காணவில்லையே
0: என்று வானதியின் வாய் முணுமுணுத்தது. வானதி மீண்டும் ஒருமுறை நினைவற்ற நிலையை அடைந்தாள். அவளுடைய கண்களும் மூடிக்கொண்டன. கொஞ்சம் கொஞ்சமாக சுய நினைவு வரத் தொடங்கியது. நாகலோகத்திலோ தேவலோகத்திலோ தான் இளவரசரை மணந்தது வெறும் பிரமை என்பதை உணர்ந்தாள். இளவரசரை பற்றிய துயரமான செய்தி கேட்டதையும், அதன் பேரில் தான் ஓடைக்கரையில் வந்து நின்றதையும், தலை சுற்றி நீரில் விழுந்ததையும் நினைவுபடுத்திக் கொண்டாள். இந்த நினைவுகள் அவளுக்கு எல்லையற்ற ஏமாற்றத்தை அளித்தன. நெஞ்சில் சுருக்கென்று ஈட்டி பாய்வது போன்ற வலியையும் அளித்தன. கண்களை திறக்க முயன்றாள், ஆனால் முடியவில்லை. தன்னை தண்ணீரிலிருந்து தூக்கி கரை சேர்த்தது யாராக இருக்கும்? இளைய பிராட்டியாகத்தான் இருக்க வேண்டும். சற்று தூரத்தில் படகில் வந்து கொண்டிருந்த குந்தவை தேவியாகத்தான் இருக்க வேண்டும். தன்னை எதற்காக அவர் காப்பாற்றியிருக்க வேண்டும்? ஒரேடியாக முழுகி தொலைந்து போகும்படி விட்டிருக்கக்கூடாதா? கண்களை திறந்து பேசுவதற்கு முடிந்தவுடனே, என்னை காப்பாற்றினீர்கள் என்று இளைய பிராட்டியுடன் சண்டை பிடிக்க வேண்டும். தம்முடைய அருமை தம்பியிடம் அவருடைய அன்பு இவ்வளவுதானா? இதோ இளைய பிராட்டி பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? யாரிடம் சொல்லுகிறார் கேட்கலாம். மயக்கத்தில் ஏதோ பிதற்றுகிறாள். இந்த மட்டும் உயிர் பிழைத்ததே பெரிய காரியம். நம்முடைய படகு மட்டும் இன்னும் சற்று தூரத்தில் இருந்திருந்தால், இவள் ஓடையில் விழுந்தது நம் கண்ணில் படாமல் போயிருந்தால், அதை நினைத்தாலே எனக்கு கதி கலங்குகிறது.
2: நாம் பாராமல் விட்டிருந்தால் ஒரு விதத்தில் நல்லதாய்ப் போயிருக்கும். இந்த பெண்ணின் வாழ்க்கை இனிதாக முடிந்திருக்கும். தங்களால் உயிர் பிழைத்த கொடும்பாளூர் இளவரசி வாழ்க்கையில் எவ்வளவோ மனவேதனைப்பட வேண்டியிருந்திருக்கும்.
1: ஆஹா, இது யார் நம்மிடம் இவ்வளவு அனுதாபத்துடன் பேசுகிறது? ஆம், அந்த வாலிபர்தான். குடந்தை ஜோதிடர் வீட்டிலும் அரசலாற்றங்கரையிலும் பார்த்த அந்த வீர வாலிபர்தான். இளவரசர் கடலில் மூழ்கிய செய்தியையும் அவரே கொண்டு வந்திருக்க வேண்டும். இன்னும் இவர்கள் என்ன பேசிக்கொள்ளப் போகிறார்கள் கேட்கலாம். கண்ணை திறக்க முடியாவிட்டாலும் காது நன்றாய் கேட்கிறதல்லவா?
3: இது என்ன, இவ்வளவு நெஞ்சிறக்கம் இல்லாமல் பேசுகிறீர்? ஆண் பிள்ளைகளின் மனதே கல்மனதாகத்தான் இருக்குமோ என்றது இளைய பிராட்டியின் குரல்.
2: அப்படி கல் நெஞ்சன் என்று தீர்ப்பு கூறும்படியாக இப்போது நான் என்ன சொல்லிவிட்டேன்?
3: இந்த பெண் இறந்திருந்தால் நல்லது என்று சொன்னீரே, அது போதாதா? எவ்வளவு சிரமம் எடுத்து இவளை நான் வளர்த்து வருகிறேன் தெரியுமா?
2: இவள் பிதற்றிய வார்த்தைகளை தாங்கள் கேட்டீர்களா?
3: உம்முடைய செவிகளில் என்ன விழுந்தது?
2: இளவரசரை மணந்து கொள்வது பற்றி ஏதேதோ சொன்னதாக காதில் விழுந்தது.
3: ஆம், நினைவு தெரியாத மயக்கத்திலே கூட அவளுடைய வாய் அப்படி முணுமுணுத்தது. இளவரசர் மீது ஆசை அவள் உள்ளத்தில் அப்படி வேரூன்றி இருக்கிறது.
2: அந்த ஆசை இந்த பெண்ணுக்கு நல்லதல்ல. அதனால் துன்பமும் ஏமாற்றமும் தான் ஏற்படும்.
3: ஏன் அவ்வாறு சொல்கிறீர்? இவளை காட்டிலும் இளவரசருக்கு ஏற்ற உயர்குலப்பெண் வேறு யார்? புராதனமான கொடும்பாளூர் வீரவம்சத்தை பற்றி உமக்கு தெரியாதா?
2: நன்றாய் தெரியும். நான் நினைப்பது ஒன்று, தாங்கள் சொல்வது இன்னொன்று. இந்த பெண் எவ்வளவு உயர்குலமாயிருந்தால் என்ன, இவள் மனத்தில் உள்ள சபலம் நிறைவேறப்போவதில்லை.
3: கட்டாயம் நிறைவேறியே தீரும். இது இவள் மனத்தில் உள்ள சபலம் அன்று, என்னுடைய மனோரதம், நான் செய்திருக்கும் தீர்மானம்.
2: தங்கள் தீர்மானமாயினும் இந்த விஷயத்தில் நிறைவேறாது.
3: ஏன் மீண்டும் அவ்விதம் சொல்லுகிறீர்? இளவரசர் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் பத்திரமாய் இருக்கிறார் என்று சற்று முன் நீர் கூறியது உண்மைதானே?
2: ஆஹா, இது என்ன இன்பமான செய்தி!
3: இளவரசர் பத்திரமாயிருக்கிறாரா?
2: நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் இருக்கிறாரா?
3: இந்த செய்தியை கேட்க இந்த செவிகள் கொடுத்து வைத்திருக்கின்றனவே. ஓடை நீரில் மூழ்கி சாகாமல் நான் உயிர் பிழைத்தது எவ்வளவு நல்லதாய் போயிற்று. இளைய பிராட்டிக்கு எத்தனையோ விதத்தில் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இதுவும் ஒன்று இப்போது சேர்ந்தது.
1: ஆனால் ஐயோ, இது என்ன மேலே இவர் சொல்லும் செய்தி? செவியில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல இருக்கிறதே.
2: அம்மணே, இளவரசர் பத்திரமாயிருக்கிறார் என்பது உண்மைதான். அதனால் இவளுடைய ஆசை நிறைவேறும் என்பது என்ன நிச்சயம்? இளவரசர் இந்த பெண்ணை மணந்து கொள்ள மாட்டார் என்று நான் நினைக்கிறேன்.
3: நீர் எதை வேண்டுமானாலும் நினைக்கலாம். இந்த உலகில் நான் இட்ட கோட்டை தாண்டாமல், என் பேச்சை தட்டாமல் நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்மகன் இருக்கிறான். அவன்தான் என் தம்பி அருள்மொழிவர்மன்.
2: இளவரசி, அத்தகையவன் நானும் ஒருவன் இருக்கிறேன்.
3: பின்னர் எனக்கு என்ன குறைவு? என்னுடைய எண்ணம் நிறைவேறுவதற்கு என்ன தடை? பழுவேட்டரையர்கள் இதற்கு கூட குறுக்கே வருவார்களா என்ன?
2: அது எனக்கு தெரியாது. தங்களிடம் இளவரசருக்கு எல்லையற்ற அன்பு உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். வேறு எந்த காரியத்திலும் தங்கள் வார்த்தையை கேட்பார். அவருக்கு ராஜ்யம் ஆளுவதில் சிறிதும் இஷ்டமில்லை.

0: கண்முன்னால் இலங்கை மணிமகுடத்தை வேண்டாம் என்று மறுத்தார். ஆயினும் தங்கள் வற்புறுத்தலினால் ராஜ்யம் ஆளுவதற்கு கூட சம்மதிப்பார். ஆனால் இந்த பெண்ணை மணப்பதற்கு சம்மதிக்க மாட்டான் என்றா சொல்லுகிறீர்? அவ்விதம் என் அருமை தோழியை நிராகரிப்பதற்கு அவன் இவளிடம் என்ன குறையை கண்டான்? நீர்தான் என்ன கண்டீர்?
1: அமணி, நான் இந்த பெண்ணிடம் ஒரு குறையும் காணவில்லை. கண்டாலும் நம்ப மாட்டேன். இளைய பிராட்டி அரண்மனையில் பணி செய்யும் எல்லோரிலும் கீழான செடி பெண்ணும் எனக்கு தேவகன்னிகைதான். இளைய பிராட்டியின் தோட்டத்தில் வாழும் முயற்குட்டி என் கண்களுக்கு தேவேந்திரனுடைய ஐராவதத்துக்கும் மேலானதாக தோன்றும். இளவரசரும் இந்த பெண்ணிடம் குறை ஒன்றையும் காணவில்லை. ஆனால் அவருடைய மனது வேறொரு பெண்ணிடம் சென்றிருக்கலாம் அல்லவா?
0: ஐயோ, எவ்வளவு கொடுமையான வார்த்தைகள்! இந்த வாலிபர் எதற்காக இவ்விதம் நம்முடைய புண்பட்ட உள்ளத்தில் வேலை எடுத்து குத்துகிறார்?
2: வானர்குலத்து வீரரே, தாங்கள் கூறுவது எனக்கு விளங்கவில்லை. என் தம்பியை பற்றி ஏன் இப்பேற்பட்ட அவதூறு கூறுகிறேன்?
1: அவதூறு ஒன்றுமில்லை அமணி, உண்மையைத்தான் கூறுகிறேன். கண்ணால் கண்டு காதினால் கேட்டதை சொல்லுகிறேன்.
0: மேலே சொல்லுங்கள். எவ்வளவு கஷ்டமான விஷயத்தை கேட்கவும் இப்பொழுது நான் சித்தமாயிருக்கிறேன்.
3: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: சுழற்காற்று அடிச்ச சமயம் அருள்மொழிவர்மர் கடல்ல குதிச்சிட்டார்னு பார்த்திபேந்திரன் சொன்னதுமே வீராதி வீரரான பெரிய பழுவேட்டரையர் சுழற்காற்றினால வேரோட பறிக்கப்பட்ட நெடுமரத்தை போல தரையில விழுந்து நினைவிழந்ததை பார்த்தோம். இப்படி இருக்க வானதிக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியின் தாக்கம் நல்லாவே புரியுது. செய்தியின் முற்பகுதியை கேட்டதுமே பெரியவர் அவசரப்பட்டுட்டார். பிற்பகுதியை கேட்டப்புறம் கொஞ்சம் தெளிவு பிறந்துட்டது. பாவம் வானதி, இந்த செய்தியின் முற்பகுதி முடிவை தேடிக்க தூண்டிடுச்சு. இந்த முடிவுக்கான விளக்கம், தான் விழற ஓடை தன்னை அரிசிலாற்றில் சேர்க்கும், அரிசிலாறு கடலில சங்கமமாகவும், அந்த கடல்ல தான் பொன்னியின் செல்வர் தனக்காக காத்துக்கிட்டு இருக்கார். நேர்களே, நாவல் ஆசிரியர் கல்கியின் இளமை காலத்திலே நேர்ந்த ஜலகண்டம் அவர் மனத்தில் ஏற்படுத்தியிருந்த தாக்கம் பற்றி ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதையொட்டின வர்ணனைகள் நம்ம இதுவரை கண்டிராத ஆழத்திற்கு இழுத்து விடுகின்றன. சிறு வயதினருக்கான விளையாட்டுகளில் ஒன்று தூங்குறானா தூங்குறது போல பாசாங்கு பண்ணுறானான்னு கண்டுபிடிப்பது. அசந்து தூங்கினா இடது கால் மட்டும் லேசாக அசையும்னு சொல்லுவாங்க. விவகாரமான பையன் மாட்டிக்க மாட்டான். இங்கே அதே உத்தி. நாம் பாராமல் விட்டிருந்தால் ஒரு விதத்தில் நல்லதாய் போயிருக்கும் என்கிறான் வந்தியத்தேவன். கொஞ்சம் கொஞ்சமாக சுய நினைவு திரும்பிக்கிட்டு இருக்கு வானதிக்கு. இன்னும் இவர்கள் என்ன பேசிக்கொள்ள போகிறார்கள் கேட்கலாம். கண்ணைத்தான் திறக்க முடியல, காது நல்லா கேட்குது. நல்லது. சூரிய நாராயண பந்தனம் என்ற பகுதியில் விண்ணிலிருந்து விழுந்த நீர் எவ்விதம் கடைசியாக கடலை சென்று அடையுமோ, அவ்விதம் எந்தெந்த தேவர்களை குறித்து வணங்கினாலும் அது இறுதியில் கேசவன் என்னும் ஸ்ரீமன் நாராயணனையே சென்று அடையுது என்ற கருத்தை இந்த பகுதியில் அமைச்சிருக்கார் ஆசிரியர். சர்ப்பம் என்கிற சொல்லுக்கு பொருள் வளைஞ்சு வளைஞ்சு ஊறுவது, பாம்புகளை குறிக்கிற சொல். இவற்றிலே நாகங்கள், அவை வைத்திருக்கும் மணிகள், அவற்றின் ஒளி, இப்படி பல தொன்ம கருத்துகள் புராணங்களில் பார்க்கலாம். எல்லா நாகங்களும் சர்ப்பங்கள், ஆனால் எல்லா சர்ப்பங்களையும் நாகங்கள்னு கொள்ள முடியாது. சிரோ ரத்னங்கள், பாம்பு தலைமணிகள் கற்பனை தான். பிரயத்தனம், பெருமுயற்சி. மயக்கத்தில் இருந்து விடுபட்டு கண்ணிமைகளை திறக்கவே பெருமுயற்சி தேவைப்படுது வானதிக்கு. சொல்ல வேண்டிய விஷயங்களை சரம்சரமாக தொடுத்து அதே சமயம் குந்தவைக்கும் உபகை தந்து பேச வந்தியத்தேவனுக்கு சொல்லித்தரணுமா என்ன? பாருங்களேன், இளைய பிராட்டியின் தோட்டத்து முயல் குட்டி தேவலோகத்து யானையை விட சிறப்பானதான்.
3: செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார். நேர்களே, செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில்

0: சிறப்பான முறையில் பங்கு பெற்று செந்தமிழை சரியான உச்சரிப்போடும் தூய தமிழ் சொற்களோடும் பேசி அசத்திய நேயர்களையும் 105 நிகழ்ச்சிகள் குறித்த விமர்சனங்களை தெளிவாக எடுத்துரைத்து கடிதம் எழுதி அனுப்பிய நேயர்களையும் நிலையம் அழைத்து அவர்களுடைய மனம் விரும்பிய பாடல்களை பரிசாக தரும் நிகழ்ச்சியே வென்றார் வந்தார். இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக பங்கு பெற காத்திருக்கிறார் கரூர் திருக்காடுதுறை பூபதி அவர்கள். வணக்கங்க ஐயா.
1: வணக்கம்மா.
0: எந்த நிகழ்ச்சியில வென்று இங்க வந்திருக்கீங்க?
1: நான் வந்து தங்கல் அன்புடன் பகுதிக்கு இந்த காலையில் சுகமான காலை 7 மணிக்கு ஒளிபரப்பாரு நிகழ்ச்சியில் வர்ற தக்கு கும்புக்கு தருபார் அந்த பகுதியில் வர்ற ஒரு நிகழ்ச்சியை பற்றி எழுதின விமர்சனம். அது என்ன நிகழ்ச்சின்னா, உலகிலேயே நீளமான பாலம் இது, இந்தியாவிலேயே நீளமான பாலம் இது, தமிழ்நாட்டிலேயே நீளமான பாலம் இது, அதை பற்றி அவங்க மிஸ்டர் கஜேந்திரன் மிஸ்டர் சேலம் ராதா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னாங்க. அதை கேட்டு அது விமர்சன கடையை எழுதி அது மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கேங்க. நான்
0: சிறப்புங்க. முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
1: கொடைக்கானல் மலையில் பிறந்து காற்றலையில் தவழ்ந்து வந்து உன்னை கேட்பவர்களின் செவிகளில் நுழைந்து அறிவெனும் அமுதை அயராது ஊட்டிக்கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 என்சைக்ளோபீடியா, அதாவது அறிவு களஞ்சியமான உன்னை எந்த பக்கம் புரட்டினாலும் அறிவுதான். நீ ஒரு மாசற்ற ஊடகம். கோடானு கோடி நேயர்களை உறுப்பினர்களாக கொண்ட உன் குடும்பத்தில் நானும் ஒரு உறுப்பினர் என்று சொல்லிக்கொள்வதில் பேருவகை அடைகிறேன். உன்னை கேட்கும் அனைவரையும் எல்லா நல்ல முறையிலும் முன்னேற்ற ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் உன் அருமை பெருமைகளை என்னவென்று சொல்வது? சொல்ல வார்த்தைகளை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் உன் தொப்புள் கொடை உறவாகிய நான், நா பூபதி ஆயுட்கால நேயர், மனைவி பாரதி இல்லத்தரசி, மகள் மோனிகா, பேரன் பெயர் தீரன், மருமகன் மிஸ்டர் கோபிநாத், மகன் ஸ்ரீசுதன், திருக்காடுதுறை நஞ்சை புகழூர் அஞ்சல், புகழூர் வட்டம், கரூர் மாவட்டம்.
0: குடும்ப உறவுகள் எல்லாரையும் சேர்த்து எங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்திட்டீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. இவ்வளவு நாளாக வந்து தூரத்தில் இருந்து நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருந்திருப்பீங்க இல்லைங்களா?
1: ஆமாங்கம்மா.
0: இப்போ வந்து நிலையத்துக்கே வந்து உங்களுடைய விருப்ப பாடலை கேட்க போகிறீங்க.
1: ஆமாங்கம்மா.
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: முதல் பாடலுங்கம்மா, எனக்கு என்னோடய பேரனுக்காக, சின்னத்தம்பி படத்துலேருந்து தூளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கு, இது என்னோடய பேரனுக்காக.
0: நன்றிங்க.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை,
3: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி,
2: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
3: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை, தொடர்புக்கு 7448633313.
3: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.
4: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: நிகழ்ச்சியில முதல் பாடலும் கேட்டுட்டீங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு?
8: ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம்.
7: ரொம்ப ரசிச்சு கேட்டுட்டு இருந்தீங்க, அதை நான் பக்கத்துல இருந்து பாத்துட்டே தான் இருக்கே.
8: ஆமா மேடம், ஆமா.
7: இல்ல, பக்கம் பக்கமா எழுதி கொண்டு வந்திருக்கீங்களே, அப்படி என்ன எழுதிருக்கீங்க அந்த பேப்பர்ல?
8: நம்ம புற கொடைப்பண்பலை போய் 100.5 பத்தி தான், வேற என்னத்தை பத்தி எழுத முடியும்?
7: சரி, எந்த நிகழ்ச்சிகள்லாம் நீங்க வந்து விரும்பி கேட்பீங்க?
8: நான் வந்து காலையில எந்திரிச்ச உடனே அலுவலகம் போகுது 7:30 வரலும் கேட்பேன். இந்த இன்று அன்று வரலும் கேட்பேன் சுகமான காலையில. அப்புறம் மதிய வேலைக்கு போயிடுவேன். மதியானம் சாப்பாட்டுக்கு வரும்போது இந்த 2 மணிக்கு வர இந்த பொன்னியின் செல்வங்கள் கேட்பேன். அதில் ராமசாமி சுதர்சனையா வந்து ரொம்ப அந்த பொன்னியின் செல்வங்களோட கேரக்டரை பற்றி, இந்த பூங்குழலி, வந்தியத்தேவன், அந்த அவங்க அந்த இளவரசர், அவங்கள பற்றியெல்லாம் ரொம்ப, அருள்மொழிவர்மன் இளவரசரை பற்றியெல்லாம் அவங்க பேசுகிறது அப்படியே ஏற்ற இறக்கமாக பேசி அப்படியே அந்த காட்சியை வந்து நம்ம கண் முன்னாடி கொண்டு வருவாங்க மத்தியானம். அப்புறம் ஈவினிங் வந்து 6:30-6:30 வருவேன். அப்புறம் 9 மணிக்கு கொடைத்தண்டல வந்து நான் தவறாமல் கேட்பேன்.
7: தவறாமல் கேட்பீங்க. கேட்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் வந்து வீட்லேயே அப்படியே செஞ்சு பார்த்துக்குவீங்க போல.
8: ரொம்ப ரசித்து கேட்பேங்க. இந்த கொடைத்தண்டல் வந்து மேக்ஸிமம் நான் வந்து தவற மாட்டேன். ஒரு 99% வந்து நான் நைட் வந்து கொடைத்தண்டல் மிஸ் பண்ண மாட்டேன்.
7: சரி, உதயவிழா சிறப்பு நிகழ்ச்சியாக சிறப்பு வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. உதயவிழா நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துருக்கேன்.
8: 2 உதயவிழா நிகழ்ச்சியில் நான் கலந்துருக்கிறேங்க. நம்ம தெரசா யூனிவர்சிட்டியில் நடந்த கலைவிழா உதய விழாவிலையும், நம்ம கரூரில் நடந்த உதய விழாவிலையும் நான்
7: கலந்துருக்கிறேன். இப்போ கொண்டாட போகிறது எத்தனாவது உதய விழா?
8: 27வது உதய விழா.
7: எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க?
8: ஆமாம் ஆமாம், வர இப்போ July 1 வரும்னு நினச்சி எதிர்பார்த்துட்டு இருக்கேன் மேடம்.
7: சரிங்க, இப்போ என்ன பாடல் கேட்கலாம்?
8: இப்போ அடுத்து வந்து என்னுடைய மனைவிக்காக மேடம், வேண்டும் வேண்டும் உங்கள் உறவு, வசந்தத்தில் ஒரு நாள் படத்துலேருந்து என்னுடைய மனைவிக்காக.
7: அவங்களுக்காக பாடல் கேட்கலாம். கோடைப்பான்பலை 100.5.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: இசைமேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
3: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: இசைப்பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டு இருக்கிறது வென்றார் வந்தார். இப்போ நிகழ்ச்சியில் வந்துட்டு பூபதி ஐயா வந்திருக்கீங்க. நிகழ்ச்சிகள் குறித்து சிறப்பான முறையில் விமர்சன கடிதங்கள் எழுதி அதில் செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து நிலையம் வரலாம் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னப்ப எப்படி இருந்தது உங்களுக்கு?
5: ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னதவம் செய்தோம்
4: அப்படின்னு இருந்தது. என்னைக்கு வரணும்னு சொல்லியிருந்தாங்களா?
5: ஆமாம் மேடம், ஒரு வாரத்து முன்னாடி ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி அவங்க ஒரு டேட் சொன்னாங்க, இது மாதிரி June 2 வாங்க செவ்வாய்க்கிழமை வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த நாளை எதிர்நோக்கி நான் காத்துக்கிட்டே இருந்தேன்.
4: நாளைக்கே June 2 வந்துடக்கூடாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா?
5: கட்டாயமாங்க.
4: சரிங்க, இப்போ திருக்காடுதுறை பூபதி அப்படின்னு சொல்லிட்டாலே எங்களுக்கு வந்து உங்களுடைய எழுத்துக்கள் தான் எங்களுக்கு ஞாபகம் வரும்.
5: ரொம்ப சந்தோஷங்க.
4: ஏன்னா அதிகமாக அவங்களுடைய கடிதங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு அறிவிப்பாளர்கள் பண்ணக்கூடிய நிகழ்ச்சிகளை கேட்டு ரொம்ப அழகாக ஒரு கவிதை தொகுப்போடு ஒரு ஸ்பெஷல் பாராட்டு கொடுப்பீங்க.
5: ஆமாங்க மேடம், அது வந்து ஒரு வானொலி மேலே அதுலேருந்து வர்ற விஷயங்கள் மேலே அந்த சொல்கிற விதம் அறிவிப்பாளர் வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த விதம் வந்து ரொம்ப என்னை கவர்ந்துரு மேடம். எல்லாத்தோட என்னென்னா, வானொலிங்கிறது வந்து எந்த ஒரு கெடுதலுமே செய்யாத ஒரு மாசற்ற ஊடகம். அதனால் மக்களுக்கு கேட்குறவங்களுக்கு எந்த தீங்குமே கிடையாது. அதே மாதிரி அந்த வானொலி கேட்குறனால அவங்க அன்றாட பணிகள் எதுவுமே பாதிக்காது. அதனால் அன்றாட பணிகளை செஞ்சுக்கிட்டே வானொலி கேட்கலாம். நம்ம அறிவு வந்து காதில் கொட்டிக்கிட்டே இருக்கும். அது காலையில் 4:55 ஆரம்பித்து 20 வரை எல்லாமே முத்து முத்துமான நிகழ்ச்சி தான். எல்லா அறிவிப்பாளர்களும் திறமசாலிகள் தான். திறமசாலி இல்லாமல் இங்கே வந்து சர்வே பண்ணவே முடியாது வானொலி நிலையத்தில். ஸோ திறமசாலியாக இருக்கிறனால தான் வந்து கோடை பண்பலை இத்தனை கோடி நேரில் கவர்ந்துருக்கு. எனக்கு எல்லா நிகழ்ச்சிகளும் பிடிக்கும், யாரையுமே நான் குறை சொல்ல. இருந்தாலும் அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செப்புக்கு செந்தமிழ்னு வரும். அதில் வந்து நம்மெல்லாம் தமிழன், நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவன். அந்த தமிழனை, அந்த தமிழை சரியாக பேச வைக்கிறதுக்கு நம்ம தம்பி JP ரமேஷ்குமாரும் சுபா மேடமும் என்ன

0: கஷ்டப்படுவாங்க. அவங்க எவ்வளோ தமிழ் புலமை, அவங்களுக்கு வந்து நான் தமிழ் பெருங்கடல் நான் பட்டம் கொடுத்துருக்கேன். அவங்க அவ்வளோ மட்டும் இல்லை, எல்லாரும் திறமசாலி தான். ஆனால் தமிழை வந்து எவ்வளோ ஒரு டேலண்டாக இருந்தால் அந்த அவங்க யாராவது தப்பாக சொன்னால் ஜேபி ரமேஷ்குமார் தம்பிக்கு முன்னாடி சுபம் மேடம் மணி அடிச்சிருவாங்க. ஸோ அதனால் தமிழில் எவ்வளோ புலம் இருந்தால் அதை செய்ய முடியும். ரொம்ப பாராட்டி ஆகணும். எல்லோரும் நல்லா தான் பண்ணுறாங்க, குடைத்தண்டு எல்லாம் பண்ணுறாங்க, அந்த வானவில் எல்லா நிகழ்ச்சியும் எல்லாமே மக்களுக்கு நன்மை மட்டும்தான் செய்யுது.
1: கோடை பண்பலை வந்து தொடர்ந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிறத கூட அருவி மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. இப்போ என்ன பாடல் கேட்கலாம்?
0: மூணாவது பாட்டு வந்து என் பொண்ணுக்கும் பையனுக்காக, என் மகனும் மகளுக்காக, ஆழக்கடலில் தேடிய முத்து, சட்டமீன் கையில் படத்துலேருந்து.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி
1: அனில் சோயா சங்க்ஸ்
2: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: 30க்கு ரசிக்கலாம். பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
1: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: வானிலைகளில் வர்ண ஜலம் படித்துக் கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார். இன்னைக்கு யார் வந்திருக்கீங்க?
3: கரூர் மாவட்டம் திருக்கடுதுறை கிராமம் பூபதி வந்திருக்கேன்.
2: சரி, உங்க பேரை நீங்களே சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சி தானே உங்களுக்கு.
3: கோடை பண்பலை எத்தனை கோடி பேர் கேட்கறாங்க.
2: கோடை பண்பலை உங்க வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு?
3: அது கோடை பண்பலை அப்படின்னு சொல்றத விட, நான் ஆரம்பத்துல பிறந்ததுலேருந்தே வானொலி எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பஞ்சாயத்து ரேடியோ இருந்துச்சு. அதுல ஆரம்பிச்சு நான் சொல்றது வந்து, நான் 5வது படிக்கும் போதே ஆரம்பித்து அப்படியே வந்து எங்கள் வீட்டில் ரேடியோ வாங்கி அப்படியே திருச்சி வானொலி, கோயம்புத்தூர் வானொலி கேட்டு நான் 7வது படிக்கும்போது திருச்சி வானொலியில் போய் நான் பேசியிருக்கேன். அப்புறம் ஸ்ரீலங்கா இலங்கைக்கு ஒளிபரப்பு கூட்டுஸ்தானத்துக்கு லெட்டர் எழுதியிருக்கேன் அப்போவே சின்ன வயசுலேயே. அப்படியே வளர்ந்துக்கிட்டே வந்து வானொலியோடய யார் வந்துக்கிட்டே வந்துச்சு. இலங்கை நம்ம கோடை பண்பலை 100.5 ஆரம்பத்துலேருந்தே கேட்டேன். 2008 நம்ம நிலையத்துக்கு வந்தேன். அதுக்கப்புறம் அந்த கோடை பண்பலையில் ரொம்ப ஈர்க்கப்பட்டு அப்பிருந்தே நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்பேன். அப்பிருந்தே கடிதங்கள் எழுத ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரக்கணக்கான கடிதங்களை வந்து நான் நம்ம கோடை பண்பலை
2: நடக்கவே அடிச்சு நிகழ்ச்சி முடிஞ்சு அடுத்த செகண்டே அனுப்பிச்சிருக்கேன். நைட் எத்தனை மணி வரைக்கும் உட்கார்ந்து எழுதுறீங்க?
3: நைட் நான் ஒரு 10 மணிக்கு யாம் வந்துச்சு. ஒரு 10-11 மணிக்கு அப்பவே எந்திரிச்சு எழுதி கொண்டு வந்தேன்.
2: யார் யாருக்கெல்லாம் வந்து நம்ம எழுதணும், யார் யார் பேரெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா?
3: அதுங்க வானொலி வந்து நான் கேட்குறேன், எனக்கு பயன்படுத்துக்கும் இல்லாமல் இந்த வானொலி வந்து முதலே சொன்ன மாதிரி கேட்டுக்கிட்டே தன்னை அன்றாட பணிகளை செய்யலாங்கிற முறையில் எல்லா டீ கடை, ஒரு சலூன் கடை, ஒரு துணி செலவு பண்ணுறவங்க, பூக்கடை வச்சிருக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, குறிப்பாக எஸ்பெஷலி வீட்டில் தனியாக இருக்கிறவங்க, இப்போ வயசானவங்க, அப்போ பையன் பொண்ணெல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, வெளியூர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ரேடியோ ரொம்ப துணையாக இருக்குது. அதே மாதிரி காரில் போகிறவங்களுக்கும் ரொம்ப துணையாக இருக்குது, சந்தோஷமாக களைப்பு தெரியாமல் கூட்டிகிட்டு போகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா
2: கூடயே ஒரு ஆள் வந்து அவங்களை வந்து
3: அப்படி உற்சாகப்படுத்திக்கிட்டே ஒரு நல்ல முறையில் மூளையை செயல்படுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்குது. வீட்டில் தனியாக இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்னையும் கூட நான் கூட நேரம் கிடைக்கும் போது தான் கேட்பேன். ரேடியோவை வந்து காலையில் போட்டு நைட் ஆஃப் பண்ணாமல் கேட்குறவங்கள எங்கள் மாமனார் திரு முத்துசாமி அவர்கள், சங்கரம்பாளையம் நாமக்கல் மாவட்டம், எங்கள் அக்கா திருக்காடுதுறை கிராமம் அங்கேயர் கண்ணி அவங்க எங்கள் அக்கா பேர். எங்கள் தாய் மாமா வந்து ஜிஎஸ் பெரியசாமி. சகோதரர் வந்து திரு கே ரவிக்குமார். இவர் வந்து ஒரு தொழிலதிபர். இவர் வந்து காரில் போகும்போது கேட்டுட்டே போவார். என் கூட சக வேலை செய்கிற முனிராஜன் ஒரு தம்பி, அவரு தொடர்ந்து ஒரு நம்ம கோடை பண்பலையை கேட்டு, இது எப்படின்னா நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணும் போதோ அவங்களை நேரில் சந்திக்கும் போதோ நம்ம கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகள் பற்றி எங்கிட்ட விவாதிப்பாங்க. என்ன விட அதிகமாக கேட்டு எங்கள் மாமனார்லாம் என்ன விட நிகழ்ச்சியை பற்றி சொல்லுவார். அதே மாமா இருக்கார், தாய் மாமா ஜிஎஸ் பெரியசாமி, அவங்கெல்லாம் என்ன விட நிகழ்ச்சியை பற்றி சொல்லுவார். அதனால் என்ன விட ரொம்ப நான் தான் சொல்ல முடியாது. என்ன என்ன என்ன விட அதிகமாக கோடை பண்பலை நிறைய பேர் தீர்த்துருக்கு. நிறைய பேர்த்தோடைய மனக்கவலையை தீர்த்துருக்குது, தடிமையை போக்கியிருக்குது, அவங்களுடைய அறிவை வளர்த்துருக்குது, அவங்கள வந்து நல்ல வகையில் வழிநடத்திக்கிட்டு வருது நம்ம கோடை பண்பலை 100.5.
2: நைட்டு பூரா உட்காந்து எப்படினாலும் இவங்க பேரெல்லாம் ஞாபகப்படுத்தி எழுதியிருக்கீங்க.
3: இது வந்து அவங்க வந்து கோடை பண்பலை 100.5 கேட்கறதுக்கு வந்து அவங்க அவங்களுக்கு வந்து சமர்ப்பணம்.
2: அவங்களுக்காக என்ன பாடல் குறிக்கலாம்?
3: அவங்களுக்காக வந்து சலங்கையிட்டால் ஒரு மாது என்னுயிர். இப்போ எனக்கு வந்து அடுத்தது வந்து என்னுயிர் நீத்தானே. அதாவது எங்கள் எனக்கு மேலதிகாரி ஒருத்தர் இருக்காரு, ராமமூர்த்தி சாரு. அவர் வந்து காரில் போகும்போது கேட்டுட்டு போவார். அவர் வந்து அவர் ஜென்சி அவருக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: சரி, அந்த அவங்களுடைய குரல்ல அந்த பாடல் கேட்கணும்னு விருப்பப்படுறீங்க இல்லையா? கேட்கலாம்.

0: கோடை பண்பலை 100.5 வந்துட்டு இப்போ நிறைவான பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். நிலையம் வந்து இவ்வளவு நேரமும் உங்களுடைய விருப்ப பாடல்களோட விருப்பமானவர்களையும் விருப்பமான பண்பலை நிகழ்ச்சிகளையும் அறிவிப்பாளர்களையும் பற்றி உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துகிட்டமைக்காக நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள், தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க.
1: எனக்கும் ஒரு பெருமதிப்புக்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கும், ஒளிபரப்பு அதிகாரிகளுக்கும், அறிவிப்பாளர் பெருமக்களுக்கும், நிலையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும், கோடான கோடி நேயர் பெருமக்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும். நன்றி.

0: இனி உயிர் எழுத்து நிகழ்ச்சி வருவதற்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். நாட்டின் வளர்ச்சிக்கு சமூகத்தில் அனைத்து தரப்பினரின் முன்னேற்றம் இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 18 நடைபெறவுள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலுக்கு வரும் 8 வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி சென்னையில் இன்று துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பழங்குடியினர் நலத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப் பணிகள் குறித்து மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்மரபினர் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்டங்களை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் சென்னை மதனக்குப்பம் ஏரி மற்றும் பூங்கா பகுதியில் மேற்கொள்ளப்படவுள்ள வளர்ச்சிப் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை ரயில்வே கோட்டத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் விரைவு ரயில் வரும் 20 திண்டுக்கல் வரை மட்டுமே செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் விரைவு ரயில் அதே நாளில் திண்டுக்கல்லிருந்து இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருச்சி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நியூசிலாந்தில் நடைபெறவுள்ள மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3 மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: வணக்கம் நேயர்களே,

இது உங்கள் கோடை பண்பலை 100.5. கண்களால் பார்க்க முடியாத சில உணர்வுகள் இருக்கின்றன. அவை சில நேரங்களில் பாடலின் வரிகளாகவும் சில

நேரங்களில் நினைவுகளாகவும் சில நேரங்களில் நம் மனதில் பதிந்துவிட்ட வார்த்தைகளாகவும் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கும். அந்த சொல்லுக்கு உயிர் கொடுக்கவும் அந்த உணர்வுக்கு குரல் கொடுக்கவும் உங்கள் இதயத்தின் மொழியை உங்களிடமே திரும்பிக் கொண்டு வரவும் ஒலிக்க காத்திருக்கிறது 100.5 உயிரெழுத்து. இங்கே ஒலிப்பது வெறும் பாடல்கள் அல்ல. ஒவ்வொரு பாடலுக்கு பின்னாலும் ஒரு கதை, ஒவ்வொரு கதைக்குள்ளும் ஒரு வாழ்க்கை, ஒவ்வொரு வாழ்க்கைக்குள்ளும் ஒரு உணர்வு. அந்த உணர்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த இனிய தருணத்தில் உங்களோடு இணைவது தனசேகரன். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் உங்களோடு காரைக்குடி சாமிநாதன் அவர்கள். கோடைப்பண்பலை 100.5 நிலைய இயக்குனர், நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள், அறிவிப்பாளர்கள் மற்றும் அங்கு பணிபுரியும் அனைத்து நல் இதயங்களுக்கும் என் இனிய வணக்கங்களை தெரிவித்து இவ்வாறாக அறிமுகப்படுத்துகிறார். என் அன்பு நெஞ்சங்களான மனைவி ஆனந்தி, மகள் கிருத்திகா, மருமகன் சந்துரு, பேத்தி சஷ்டிகா மற்றும் மகன் மணிகண்டன் ஆகியோருடன் இணைந்து வாழும் ஒரு மகிழ்ச்சியான குடும்பத் தலைவன் நான். இன்றைய உயரெழுத்து நிகழ்ச்சி நீங்காத நினைவுகள் என்னும் தலைப்பில் முதல் பாடலாக

பூந்தளிர் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் வா பொன்மயிலே என்ற பாடலுக்கு இவ்வாறாக பொழிப்புரை பொழிந்திருக்கிறார். அழகிய பொன்மயிலே, எனக்காக பிறந்த என் உயிரின் உறவே, என் மனதில் தேங்கியிருக்கும் ஏக்கத்தையும் தவிப்பையும் வார்த்தைகளால் விவரிக்க முடியவில்லை. எத்தனை எண்ணங்கள் வந்தாலும் என் மனம் தேடுவது உன் நினைவுகளையே. நீ இல்லாத ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகமாக நிகழ்கிறது.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
3: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
2: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
3: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
3: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.
4: இசைமேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
8: வணக்கம். நம்ம நாமக்கல் இமயம் மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும்னா, கருவில இருந்து ஒரு நேரம் நம்ம கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னன்னா, அவங்க கழுத்துல இருக்க எலும்பு டாக்டர் எக்ஸ்ரே பார்த்துட்டு அந்த கேப் குறைஞ்சு போச்சு கழுத்துல, ஸோ வந்து எலும்பு உங்களுக்கு தேஞ்சு போயிருக்கு, ஸோ வேற ஏதாவது இதனால எனக்கு பிரச்சனை வருமா, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இது வந்து என்னன்னா, கேப் குறையிறது அப்படிங்கிறது என்ன ஆகுனா, நாளடைவில் சில பேர் என்ன பண்ணுவோம்னா, கிரானிக்காக நிறைய பேர் வெயிட் தூக்குவாங்க. மெயினாக வந்து தலையில் பார்த்தீங்கன்னா நிறைய மூட்டை தூக்குறது, இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் சின்ன வயசில் ஒன்றும் பெருசாக தெரியாது. லேட்டரான் போக போக போக பார்த்தீங்கன்னா அவங்களோட கழுத்து எலும்பு, ஏன்னா கழுத்து அமைக்கப்பட்டது வந்து நம்ம தலையை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு தான் அதோட ஸ்ட்ரென்த் இருக்கணும். அதுக்கு மேலே ரொம்ப ஜாஸ்தி வெயிட்டும் தூக்கக்கூடாது. ஸோ அது தூக்கி வச்சு கிரானிக்காக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த கழுத்து எலும்பில் இருக்கிறது எல்லாம் நசுங்க ஆரம்பிக்கும், இல்லைனா தேய ஆரம்பிக்கும். அது நடுவில் வந்து டிஸ்க்னு சொல்லியிருக்கும். யூஸ்வலாக அந்த டிஸ்க் எதுக்கு அமைக்கப்பட்டிருக்குன்னா, நம்மளோட தண்டுவடத்தில் ஏற்படுற ஒரு ஷாக் ஏதாவது வருது, இப்போ எங்கேயாவது குதிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான அதிர்வு அலையை வந்து அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் மெயினாக அந்த டிஸ்க் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம மூமெண்ட் குனிறோம், நிமிடுறோம், இந்த மாதிரி வேலைக்கும் அந்த டிஸ்க் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அதில் வந்து என்னென்னா, இந்த டிஸ்க் வந்து நம்ம எலும்பு தெய்யுது, டிஸ்க் இந்த கேப் குறையுதுன்னா டிஸ்க் வந்து வெளியில் வருதுன்னு அர்த்தம். அந்த வெளியில் வர இடத்துல என்னென்னா, பின்பக்கத்தில் தான் மூளையிலேருந்து ஒரு நரம்பு வரும். அந்த நரம்பு வந்து சில சமயம் அழுத்தம் ஏற்படலாம். அழுத்தம் ஏற்படும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு கைக்கும் வந்து மறுத்து போகிற மாதிரி, கை ஏதாவது வெயிட் தூக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏதாவது தவுண்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்குன்னா டெஃபினட்டாக அதில் வந்து ஜவ் வீங்கி நரம்பு அழுத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் யூஸ்வலாக MRI எடுப்போம். MRI எடுத்து பார்த்துட்டு எவ்வளோ தூரம் அழுத்தம் அந்த இதை இருக்குது, சின்ன அழுத்தமாக இருந்ததுன்னா எதுவும் பண்ண மாட்டோம், கொஞ்சம் அழுத்தம் ரொம்ப பெருசாக இருக்குது, ஜாஸ்தி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த டைமில் என்ன பண்ணணும்னா, தேவைப்பட்டதுன்னா அதுக்கு சர்ஜரி மாதிரி பண்ணி அந்த ஜவ்வை ரிலீஸ் பண்ணி சின்ன ஒரு பிளேட் மாதிரி போடுற மாதிரி இருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா. இல்லை ஓரளவுக்கு கம்மியாக இருக்குன்னா வெறும் மருந்து மாத்திரை, ஊசி, கொஞ்சம் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ், ஃபிசியோ இதெல்லாம் பண்ணாலே டெஃபினட்டாக அந்த வலியுமே கம்மியாகும். யங் ஏஜாக இருக்கும் போது டெஃபினட்டாக நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் எல்லாமே 1 மந்த் 2 மந்த்ஸ்க்கு வந்து ஒரு கன்சர்வேட்டிவாக தான் ட்ரை பண்ணி பார்ப்போம், எதுவும் மருந்து மாத்திரை ஊசி ரெஸ்ட்டில். இன்கேஸ் அதில் சில பேர் கேட்கலனா தான் ரேராக சர்ஜரிக்கு போவோம். பட் ஏஜ் ஆகவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தேஞ்சு போயிருக்கும், ஜவ் வீங்கியிருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு யூஸ்வலாக ரொம்ப அழுத்திட்டு இருக்கு அப்படின்னா டைரெக்டாக சர்ஜரியே ப்ரிஃபர் பண்ணிடுவோம். ஸோ ஒரு தேய்மானத்தை பொறுத்து இருக்குது. பர்டிகுலர் இந்த நேருக்கு வந்து வெறும் கழுத்தில் வந்து தேய்மானமும் அழுத்தம் மட்டும்தான் இருக்குது, பட் ஆனால் பெருசாக கைக்கு போகிற நரம்பு அழுத்தில். ஸோ அதனால் வந்து இவருக்கு வந்து மருந்து மாத்திரை ஊசியிலே இது வந்து பெட்டராக சரியாயிடும்.
9: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது.
8: மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
7: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ

அடுத்த பாடலாக நேயர் தெரிவு செய்திருப்பது மீண்டும் ஒரு காதல் கதை படத்தில் வரும் பாடலுக்கு இவ்வாறு தன் உணர்வுகளை பிரதிபலித்திருக்கிறார். பூபாலம் இசைக்கும் இனி அதிகாலை வேளையில் வானம் தீட்டிய வண்ணக் கோலத்தின் நடுவே முழுநிலவாய் மிளிரும் உன் முகத்தைக் கண்டு என் மனம் பரவசமடைந்தது. அந்த ஒரு பார்வை என் இதயத்தில் என்றும் அழியாத ஒரு ஓவியமாக பதிந்துவிட்டது.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துகள்.

ரோஜா இதழ்களைப் போல மென்மையும் மனம் வீசும் மலரைப் போல இனிமையும் கொண்டவளே. மலர்களால் மஞ்சம் அமைத்து இனிய தென்றலின் இசையில் உனக்காக காதல் பாடல்கள் பாடுவேன். உன் புன்னகையை விட அழகான மலர் இந்த உலகில் வேறு உண்டோ என்று இவ்வாறு பொழிப்புரை வரைந்துள்ளார் இன்றைய நம் நேயர்.

நேரம் 3:25. நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 இன் உயிரெழுத்து நிகழ்ச்சியில்.

உயிரெழுத்து நிகழ்ச்சியில் தேகம் சிறகடிக்கும் வானம் குடைப்பிடிக்கும் என்ற பாடலுக்கு வானிலிருந்து மெதுவாக இறங்கி வரும் இனிய சாரல் மலையே, உன் அன்பின் துளிகளில் நனைய என் மனம் ஏங்குகிறது. உன் அழகிய உருவம் என்ற குடையின் நிழலை தேடி என் எண்ணங்கள் சிறகடித்து பறக்கின்றன. உன் அருகாமையே என் வாழ்வின் பேர் இன்பம்.

கோடைப்பண்பலை 100.5 நேயர்த்தம் மனம் நிறைத்த பாடல்களை இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் செவிநுகர செய்து கொண்டிருப்பவர் காரைக்குடி சாமிநாதன் அவர்கள். அடிவானத்து பிறைநிலவு ஒரு நாள் முழுநிலவாய் மாறுவது பிரபஞ்ச நியதி. ஆனால் உண்மேல் நான் கொண்ட காதல் ஒருபோதும் தேய்பிறையை அறியாத அண்ட பேரொளி. நாளுக்கு நாள் பெருகி வழியும் இந்த பிரவாகம் மரணத்தை தாண்டியும் வாழும், ஒருபோதும் வீழாது.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

படத்தில் இடம்பெற்றிருக்கும். இந்த பாடலுக்கு தன் எண்ண கருத்தை இவ்வாறாக தெரிவித்துள்ளார் நம் நேயர். முற்பிறவியில் தொடர முடியாமல் போன உறவு இப்பிறவியில் மீண்டும் இணைந்தது போல உணர்கிறேன். என் மனதின் ஆயிரம் எண்ணங்களை உன்னிடம் சொல்ல நினைத்தாலும் வார்த்தைகள் வர மறுக்கின்றன என்னவளே. என் இதய துடிப்பின் ஒவ்வொரு நொடியிலும் உன் பெயரே எதிரொலிக்கிறது.

0: பாட்டும் பதமும்
1: நாம் இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் காரைக்குடி சாமிநாதன் அவர்களின் தெரிவில்

தன் இணையின்றி புறா வாழ முடியாதது போல நானும் என் அன்புக்குரியவளை பிரிந்து வாழ முடியாது. அவளின் நினைவுகளே என் மூச்சாகவும் அவளின் அன்பே என் உயிராகவும் மாறிவிட்டது. பிரிவின் வழி என்னவென்று உணர்த்தும் ஓர் இனிய காதல் காவியம்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ணத்துரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: அடுத்த பாடலாக ராமன் அப்துல்லா திரையிலிருந்து தெரிவு செய்திருக்கும் நம் நேயர் இவ்வாறாக: என் சுவாசத்தோடு கலந்த சுவாச காற்றே, என் உயிரில் கலந்துவிட்ட இனிய உறவே, தாயின் அன்பை போல என்னை அரவணைக்கும் அன்பு தேவதையே, உன் மடியில் சாய்ந்து என் கவலைகளை மறந்து சுகமாக உறங்குவதற்கு எனக்கொரு சிறு இடம் தருவாயோ

0: நவத கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு. அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் உணவுத்துறை சார்ந்த படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்குகிறார் திருச்சி ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முதல்வர் ஆ. பால்வண்ணன் அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்க. 24 24 24 24 24 26 24 24 29 293 கொடைக்கானலின் முன் இணைப்புக்கு 0 4 5 4 2. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி கோடை பண்பலை 100.5.
1: அன்பு நேய உறவுகளே, காதலின் இனிமை, நினைவுகளின் நெகிழ்ச்சி, ஏக்கத்தின் ஆழம் மற்றும் பாசத்தின் பெருமையை எடுத்துரைக்கும் இந்த இனிய பாடல்களை பொலிப்புரையுடன் எழுதி அனுப்பியிருந்தார் சுவாமிநாதன் அவர்கள். இசை என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அது மனங்களை இணைக்கும் ஓர் இனிய பாலம். மலர்கள் வாடலாம், நினைவுகள் மாறலாம், ஆனால் மனதில் பதிந்த இனிய பாடல்களும் உண்மையான அன்பும் என்றும் நிலைத்திருக்கும். இதுவரை கேட்டு ரசித்தோம் உங்கள் கோடை பண்பலை 100.5 உயிர் எழுத்து. மீண்டும் ஓர் இனிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வினை பெறுகிறேன். உங்கள் தனசேகரன். கோடை பண்பலை 100.5 இனி அனில் பாஸ்தா

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத் தூரிகை வருவதற்கு முன்பாய் செய்திச் சுருக்கம்.
1: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். நாட்டின் வளர்ச்சிக்கு சமூகத்தில் அனைத்து தரப்பினரின் முன்னேற்றம் இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலுக்கு வரும் 8ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி சென்னையில் இன்று துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பழங்குடியினர் நலத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப் பணிகள் குறித்து மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்மரபினர் நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்டங்களை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கேட்டுக் கொண்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் சென்னை மதனக்குப்பம் ஏரி மற்றும் பூங்கா பகுதியில் மேற்கொள்ளப்பட உள்ள வளர்ச்சிப் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை ரயில்வே கோட்டத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் விரைவு ரயில் வரும் 20ஆம் தேதி திண்டுக்கல் வரை மட்டுமே செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் விரைவு ரயில் அதே நாளில் திண்டுக்கல்லிலிருந்து இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருச்சி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெறவுள்ள மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5.
1: பன்மலை 100.5 அனில் பாஸ்தா.
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: வழங்கும் வண்ணத்தூரிகை.

கோடை பண்பலை 100.5 வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியில் இன்று சினிமா கொட்டகை. நேர்களே, எப்பொழுதும் மகிழ்ச்சியை தரக்கூடிய சினிமா பற்றிய திரை கேள்விகளோடு பயணிக்க காத்திருக்கிறது 100.5 வண்ணத்தூரிகை. நிகழ்ச்சியில் சினிமா என்னும் கலை சித்திரத்தில் இருந்து கேட்கப்படும் திரை கேள்விகளுக்கு உங்களுக்கு தெரிந்த பதில்களை சொல்ல வரலாம் இந்த எண்களில். அறிமுகங்கள் 24 24 24, மகளிர் 24 24 29, பொதுவான நேயர்கள் 24 24 26, 290 333 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2.

0: போடு அப்படி போடு அப்படி போடுன்ற மாதிரி.
1: அதான் சினிமா அப்படினாலே மகிழ்ச்சி மட்டும்தான் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்களே.
0: ஆமா
1: அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னா சினிமானா மகிழ்ச்சி மட்டும்னு?
0: மகிழ்ச்சி மட்டும் இல்லை, அதையும் தாண்டின நிறைய விஷயம்,
1: நிறைய விஷயங்கள் வந்து சினிமால இருந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து இருக்கு இல்லையா?
0: ஆமா, சரி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரசனைகள். அதுல வந்துட்டு சிலருக்கு வந்து பாடல் வரிகளை பிடிக்கும், சில பேருக்கு பாட்டோட இசையை பிடிக்கும், சில பேருக்கு அந்த பாடல்ல வரக்கூடிய நடன காட்சிகளை பிடிக்கும்,
1: நடிகர்களை பிடிக்கும். நடிகர்கள் யாரு நடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்துதான் நாங்களாம் படத்துக்கு போவோம்.
0: அப்படியா? சரி, யாரா இருந்தாலும் நான் ரசிப்பேன்.
1: அப்படியா? நல்ல திரைப்படங்கள், வரவேற்கக்கூடிய படங்கள் அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் குடும்பத்தோட போய் பார்க்கலாம். அப்படியான படங்களை தான் இப்ப நம்ம எதிர்பார்க்கிறோம்.
0: சரி, இப்ப அதுக்கான கேள்விகளும் தயாரா இருக்கு. வாங்க, இணைப்புல காத்திருக்கும் நேயர். எப்படி ஒரு அதிரடியான இசைகளை கொடுத்து வரவேற்கிறோம் பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் காரண சிவகுமார்னே.
1: ஆமா, வாங்க. வணக்கம்.
2: இனிய மாலை. வணக்கம்.
1: பேர் சொல்லுங்க.
2: திண்டுக்கல் மாவட்டம், அய்யலூர். கார்த்திக்.
1: கார்த்திக் ஐயா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும்.
1: உங்க ஊர்ல மழையா?
2: மழை இல்லைங்க, வெயில் தாங்க பயங்கரமா இருக்கு.
1: இங்க கொடைக்கானல் நல்ல மழைங்க. இப்ப கூட மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. அப்படி நனைஞ்சேதான் வந்தோம் நாங்களாம் நிலையத்துக்கு. சரிங்க.
0: மழையில நனைஞ்சாலும் இசையில நனையிறதுக்காக உங்களை கூப்பிட்டுருக்கோம்.
1: ஆமா, இசை மழையில நனையிறதுக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரியுது. சரி, உங்களுக்கான குறிப்பு பாடல் கேளுங்க. என்ன கேள்வின்னு அந்த பாடல்ல இருந்து தான் வரும். கேளுங்க.
0: கண்ணவு

0: கேட்டீங்களா? நீங்க பாட்டு கவனிக்காம பக்கத்துல பேசிட்டு தான் இருந்தீங்க. இந்த பாத்தீங்களா,
1: இல்ல நான் பேசறேன்
0: இல்லையா,
1: தாய்
0: பின்னாடி இருக்கிறவர் பேசுறாரு.
1: ஹலோ.
0: ஆமா ஆமா சொல்லுங்க. திருவிழால அந்த பாடல் கேட்டிருப்பீங்க.
1: எல்லா பாட்டும் போறாங்க. எல்லா ஜி என்ன எல்லாரும் ஈஸ்வரி பண்ண பாடலுங்களா?
2: ஆமாங்க. இந்த பாடலை எழுதிய திரைப்பட பாடலாசிரியர் யார், அதுதான் கேள்வி.
1: அதெல்லாம் என்ன தெரியாதுங்க, இந்த மாதிரி பாட்டுலாம் என்ன சொல்றது.
2: அதெல்லாம் எனக்கு தெரியாங்க, நான் ரசிக்க மட்டும் தான் செய்வேன்.
0: திருவிழாக்கு போனமா, பாட்டு கேட்டமா, சாமியை கும்பிட்டமா, வந்தமான்னு இருப்பாரு. சரிங்க, நீங்க நிகழ்ச்சி கேளுங்க, யார் எழுதுனா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்க.
2: இப்ப இணைப்புல யாருங்க? வணக்கம்.
3: இருவருக்கும் மாலை வணக்கம் மேடம். நலம் இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். பேர் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
2: இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். இப்ப ஒரு பாடல் கொடுத்திருந்தோம், அந்த பாடல வந்து எல்லாரும் ஈஸ்வரி பாடி இருக்காங்கன்னு
3: சொல்லிட்டாங்க.
2: அந்த பாடலை எழுதிய திரைப்பட பாடலாசிரியர் யார் தெரியுமா? ஆமா,
3: ஒரு குழு கொடுங்களேன்.
2: அவர் வந்து 4000க்கும் மேற்பட்ட பக்தி பாடல்களை எழுதிய ஒரு கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர்,
0: பக்தி இலக்கிய படைப்பாளி,
2: வானொலி தொலைக்காட்சி சொற்பொழிவாளர், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப்படியே சொல்லிட்டே போலாம். அகத்தியர் படத்துல உலகம் சமநிலை பெற வேண்டும் அப்படிங்கிற பாடல் இப்ப வரைக்கும் ரொம்ப
0: பிரபலமான ஒரு பாடல். திரைப்பட பாடலும் இல்லதான்,
2: திரைப்பட பாடலாசிரியர் அவர். சரிங்களா, நிறைய பாடல்களை எழுதியிருக்காரு.
1: கூகுள்ல
2: கலைமாமணி விருது வாங்கினவர்.
1: ஆமாங்கம்மா, நிறைய அவர் இலக்கிய வாழ்க்கையே பச்சைப்பா கல்லூரி டாக்டர் மாணவர மு வரதராசின் மாணவரா இருந்தாராமா.
0: ஆமா, படிச்சிட்டீங்க, கட்டுரை ஃபுல்லா
1: படிச்சிட்டீங்க
0: தானே? சரிங்க,
2: பாத்தீங்களா, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது திரும்பவும் வந்து
1: 32 நூல்கள் நெய்தல் பதிப்பாக வெளியிட்டு இருக்கான். குழந்தை இலக்கிய வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி இருக்கார் அம்மா.
2: சரிங்க சரிங்க, வாசிக்கணும், வாசிச்சிட்டே இருக்கலாம். நிகழ்ச்சி முடிச்சு போயிரு.
0: சரி, என்ன பாடல் கேக்கலாம் சொல்லுங்க.
1: அம்மா, படம் பாத்தீங்கன்னா சின்ன கண்ணம்மா. இசைஞானி இளையராஜாவினுடைய இன்னைக்கு பிறந்த

0: ஆமா அவருக்கு பிறந்த நாள் தான், அதனால
1: வாழ்க்கையில் அர்த்தம் கொண்டு பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளை மகளுக்காக ஒரு தந்தை பாடக்கூடிய பாடல்.
0: மகளுக்காக தந்தை நீங்க பாடலாம், ஆனா இப்ப அந்த நேரத்துக்கு பாட்டு அந்த பாட்டு
1: இளையராஜா பாட்டு
0: இளையராஜா பாட்டு நல்ல பாட்டு கேட்கலாம்,
2: நாங்க கொடுக்க தயார், கேளுங்க.

ராஜா ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா நேற்று இல்லை நாளை இல்லை.

0: சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
3: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
5: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
6: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
5: எப்படிமா?
6: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
5: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
7: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்ர செவ்வானம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
10: நேரம் 4:17, கோடை பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை.
11: நிறைய தெரிய கேள்விகள் வந்துட்டு தயாரா இருக்கு. கேள்வி கேட்டோம், அதற்கான பாடல்களையும் கொடுத்துட்டோம். இப்ப இனிப்பில இருந்திருக்கும் நேயர், வாங்க. வணக்கம்.
12: வணக்கம் மேடம், இருவருக்கும் மாலை வணக்கம்.
10: பேர் சொல்லுங்க.
12: மதுரை மாவட்டம் உசிரம்பட்டில இருந்து தவசங்கர்.
10: தவசங்கரா?
12: ஆமாங்க மேடம்.
11: அப்ப கஷ்டமான க்வெஸ்சன் கேட்டுருவோம்.
10: ஏன் சங்கர்ன்ற பேர்ல அப்படி கேப்பீங்களோ?
11: அப்படிலாம் இல்ல,
10: அப்படிதானா?
11: அப்படிதான் கேப்பேனா?
12: அப்படியே சொல்றாங்க. ஆமா.
11: ஐயோ, சரி, அப்படி சொல்லிட்டீங்க. நானே வாங்கி கொண்டு உங்க கையில குடுத்துறேன், சரிங்களா?
10: குறிப்பு பாடல் கேளுங்க.

0: கோடை பன்மலை 100.5 அனில் பாஸ்தா
1: தாராபுரம் VSN சூரியன் ரணரிசி.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: வழங்கி கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா

0: கேட்டிங்களா? என்ன படம்?
1: கேட்டேன் மேடம்.
2: என்னென்ன படம் பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க?
0: என்னெல்லாம்
2: தெரியுதோ சொல்லுங்க. அடுத்து
0: இந்த படத்தோட
2: இசை இசையமைப்பாளர்
1: வைரமுத்து மேடம்.
2: நடிச்சது வந்து கமலஹாசன், ஸ்னேகா.
1: ஆமா மேடம்.
2: என்ன கேள்வி இப்ப கேப்பாங்க பாருங்க.
1: இப்பதான்
2: உங்களுக்கு கேள்வியே.
0: உங்களுக்கு தெரியாத பதிலா, இசையமைப்பாளர் பரத்வாஜ் இசையமைத்து பாடிய முதல் படம் எது, பாடல் எது?
2: அவரே இசையமைத்து அவரே பாடியிருப்பாரு.
0: ஆமா,
2: அது என்ன படம், என்ன பாடல்?
0: அதுதான் இங்க ஸ்பெஷல்.
1: காதல் மன்னன் படத்துல மேடம்.
2: என்ன பாட்டு? எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க.
0: பார்த்த பின்பு நன்றிங்களா?
1: அந்த
2: ஒரு பேர் வரும்,
1: நல்ல சாங்.
2: அந்த காதல் மன்னன்ல கதாநாயகியோட பேர் என்ன? அதான் பாட்டே.
1: என்ன மேடம் இப்படி இப்படி?
2: இல்ல இல்ல,
1: அந்த
2: இல்ல
0: இல்ல, படம் பேரை சொல்லிட்டீங்க, பாட்டு என்னன்னு சொல்லணும்ல.
2: அந்த பாட்டு தான் அந்த பொண்ணு பேருன்னு சொன்னேன், வேற ஒண்ணும்
0: இல்ல. சரி, அடுத்த நேயர் சொல்றாங்களா அப்படின்னு கேட்டுருவோம்.
1: இல்ல மேடம், மேடம்
2: நீங்களே சொல்லிறீங்களா?
0: வாய்ப்பே இல்லையா?
1: என்னமோ ஒரு மேடம், அந்த அது பேரு
2: வாய் வரைக்கும் வருது, வாயில இருந்து வெளியே
0: வர பேரா? என்னது அந்த பேரு?
2: சரி விடுங்க,
1: ஒரு குளு கொடுங்க மேடம்.
0: யோ,
2: அந்த அம்மா பேரு வந்து அந்த அம்மா
0: ஒரு அம்மா.
1: திலோத்தம்மா.
0: சரிங்க, திலோத்தம்மா.
2: எப்படி உங்களை கஷ்டப்பட்டு பதில் சொல்ல வைக்கிறோம்னு மட்டும் பாருங்க.
3: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல்கள்.

0: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி
1: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
0: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை, தொடர்புக்கு 7448633313.
0: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.
2: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
3: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்கக்கா.
2: எப்படிமா?
3: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
2: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துகள்.

0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: கோடை பண்பலை 100.5 இன்ச்சு மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 அடுத்தது என்ன. இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் உணவுத்துறை சார்ந்த படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்குகிறார் திருச்சி ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முதல்வர் ஆ. பால்வண்ணன் அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா, அப்ப அழையுங்க. 24 24 24 24 24 24 24 29 293 கொடைக்கானலின் முன் இணைப்புக்கு 0 4 5 4 2. அடுத்தது என்ன, மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி கோடை பண்பலை 100.5.

0: கோடை பன்மலை 100.5 அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: வழங்கிய வண்ணத்தூரிகை.
0: நமது கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணுன்னு சொன்னாங்க.
6: பருத்தி இன்னர்வேர் தான்?

0: நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
0: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
0: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
2: வழங்கும் வண்ணத்தூரிகை. என்றுமே தித்திக்கும் கோடை பன்மலை இன்னொரு புள்ளியாய்ந்தது சினிமா கொட்டகை. நேரம் பாத்தீங்கன்னா மாலை 4:31 ஆயிருச்சு. சினிமா அப்படின்னாலே நேரம் போறதே தெரியாது. அதுவும் இன்னைக்கெல்லாம் இசைஞானியோட பாடல்கள் வேற.
3: 3 மணி நேரம் தான் ஒரு சினிமா.
2: ஆமா,
3: நம்ம பன்மலையை பொறுத்த வரைக்கும் எத்தனை மணி நேரம்?
2: எத்தனை மணி நேரம் சொல்லுங்க.
3: நள்ளிரவு
2: 12 மணி வரை
3: இருக்கு. அதையும் தாண்டி கூட கேட்கலாம், ஆர்வமா இருக்கும் அப்படின்றாங்க. சரி, என்னைக்கு 24 மணி நேரத்துக்கும் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி வரும்னு தெரியாது. சரி, இப்ப வந்துட்டு கேள்வி தயாரா இருக்கு, கேட்கலாம். வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
4: இருவருக்கும் இனிமையான மாலை வணக்கம்.
2: பேர் சொல்லுங்கய்யா.
4: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சிவாங்க மேடம்.
2: சிவாயா, எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கீங்க? இருவரும் நலங்களா?
2: நல்லா இருக்கோம். நாமக்கல் வெயிலா?
4: செம்மி அடிக்குதுங்க,
2: பட்டை கிளப்புது.
3: இல்ல, எதுக்காக நாங்க சிரிச்சோன்றதை இப்ப நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. இந்த பாடலை கேளுங்க.

0: கேட்டிங்களா பாடல் கேட்டிங்களா? கேட்டவரு பாட்டு போட்டவர் எல்லாம் சிவா தான்.
1: சரி, அப்படி அந்த இயக்கம் இசை யாரெல்லாம் நடிச்சிருக்கா அப்படின்றதையும் சொல்லிருங்களேன். இயக்கம் இயக்குனர்
0: டைரக்டர் யாருங்க?
1: ஆமா, என்ன சொல்லுவோம்? அவர் பேர்ல ஒரு கடவுள் இருக்காருன்னு சொல்லுவோம்.
2: அமீரான் அமிர்தா ராஜன்.
0: எங்கயோ பார்த்து படிக்கிறீங்க,
1: எங்க
0: கரெக்ட்டா சொல்லுங்க. கரெக்ட்டா
2: அமீரான் அமிர்தான்.
1: அமீரான் அமிர்கான் அமிர்தான், எதுல யார் கரெக்ட்?
0: ரம்ஜானா?
2: என்ன மேடம்,
0: ரம்ஜான் கேட்டு
1: அமீரான் அமிர்கான் அமிர்தான் அப்படின்றீங்களே, எது கரெக்ட்?
2: மட்டும்
1: தெளிவா
0: சொன்னீங்க.
1: ரஜினிகாந்த், சோபனா, ரகுவரன், வினு சக்கரவர்த்தி எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இந்த பாடல் வரிகள் வந்து புலமை பித்தன் எழுதினங்க.
0: என்னமோ சொல்ல வந்தீங்க சொல்லுங்க.
2: ரகுவரன் இருக்கா நம்ம மேடம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கே தெரியும்.
0: அப்படிங்களா? நீங்க படம் பார்க்கல, பேரை மட்டும் கேட்டிருக்கீங்க. சிவான்.
2: ஆமா, ரொம்ப வருஷம் பார்த்து.
0: ஆமா, இது வந்து 80ல வந்த படம் தான்.
1: சின்ன வயசு ஃப்ரெண்ட் இடையில தான் அவர் மீட் பண்ணுவாரு. அதுக்கு அப்புறம் தான் என்னென்னமோ நடக்கும். படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்.
0: சரி, என்ன கேள்வி உங்களுக்கான கேள்வி என்னன்னு கேளுங்களே.
1: இயக்குனர் அமீர்ஜான் இயக்கிய முதல் தமிழ் திரைப்படம் எது?
2: என்ன மேடம்?
0: இப்ப டைரக்டர் அமீர்ஜான் இருக்கார்ல, அந்த படத்தை இயக்கியவர்.
2: ஆமா,
0: அவர் இயக்கிய முதல் தமிழ் திரைப்படம் எது? அதுதான்
2: கேள்வி. ஆமா,
1: இயக்குனருடைய பேர் வேணா உங்களுக்கு புதுசா இருக்கலாம். ஆனா அவர் இயக்கிய படங்களை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இந்த படம் அவர் தான் எடுத்திருக்காரா அப்படின்னு தோணி.
0: பிரபலமான படங்கள் எடுத்திருக்காரு. இது வந்து 1984 வெளியான படம்.
1: கார்த்திக் முரளி.
0: இல்ல இல்ல, மௌனம்லாம் பேசக்கூடாது. அது இல்லைங்க.
1: இல்லைங்க சிவா, நன்றிங்க. அடுத்த நேயர் சொல்லுவாங்க, கேளுங்க. இப்ப இணைப்புல யாருங்க?
0: வாங்க, வணக்கம்.
1: பேரை சொல்லுங்க, இவ்வளோ யோசிக்கிறீங்களே.
0: இணைப்புல வந்துட்டீங்க, பேசுங்க.
3: வணக்கம்க்கா.
0: பேர் சொல்லுங்கம்மா.
3: கரூர் காந்தி கிராமத்துல அகல்யா பேசுறேன்.
0: அகல்யா, முதல் முறையா பேசுறீங்களா?
1: அவங்க படங்கள்ல அதிகமான படங்களை இயக்கிய இயக்குனர் அப்படிங்கிற பெருமை வந்து இவருக்கு இருக்கு.
0: யாருன்னு கேட்டுறாதீங்க, அவர் தான்.

0: அவர் வந்து இயக்கிய முதல் தமிழ் திரைப்படம் எது?
1: அமீர்கான் அப்படின்னு சொன்னோம்னா போக வேண்டியதான் பாலிவுட்டுக்கு.
0: ஆமா, அமீர் ஜான்.
1: 1984 வந்த படம்.
2: 84ங்களா? எனக்கு தெரியலையா. வேற ஏதோ க்ளோ கொடுங்க பேசணும்.
1: அதாவது இந்த படத்துல வந்து முரளி நடிச்சிருப்பாரு.
0: முரளி நடிச்சிருப்பாரு.
1: அந்த இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க, குயிலி. அவங்க பேரு
0: குயிலி. நடிச்சிருப்பாங்க.
1: ஒரு பாட்டு கூட இருக்கு, பிரபலமான பாடல், குளிக்குது ரோசா நாத்து அப்படின்னு அந்த பாட்டு.
0: என்ன படம்னு தெரியல. சரிங்க, நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. என்ன படம், அவர் எந்த படத்தை இயக்கியிருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, வணக்கம். பேசலாமா?
1: ஐயோ, எனக்கு பதில் தெரியும், யாரா சொல்லிர போறாங்கன்னு வந்திருக்காரு. யார்,
0: பேர் சொல்லுங்கயா.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க.
3: இது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பாந்தர காட்டில இருந்து கருப்பண்ணன், கேகே நின்ற கருப்பண்ணன்.
0: கருப்பண்ணன் ஐயா, கேள்வி கேட்டிங்களா
3: மேடம்? தென் லைன் புடிச்சிட்டேன், நான் கேக்கல.
1: சரிங்க, இயக்குனர் அமீர் ஜான் இயக்கிய முதல் தமிழ் திரைப்படம் எது? இந்த படம் வந்து 1984 வந்தது. இதுல வந்து முரளி நடிச்சிருக்காரு. இதெல்லாம் சொல்லட்டும்.
0: டைரக்டர் அமீர் ஜான்.
3: நிலவுங்களா?
1: என்னங்க?
0: நிலவு இல்லை.
1: இல்லங்க.
3: வேற குழு மேடம்.
1: சரிங்க, முதல் எழுத்து வந்து பூ அப்படின்னு தொடங்கும்.
0: அதான் ஒரு மலரும் ஒரு விலங்கும் சேர்ந்தது.
1: அப்படி கூட வச்சுக்கலாம்.
0: ஒரு மலரும் ஒரு விலங்கும் சேர்ந்து தான் அந்த படம்.
3: பூ விலங்கு.
0: விலங்கு தான் அதுவும்.
3: சரி
0: மேடம். என்னங்க?
1: உங்களுக்கான பாடல் கேக்கலாம்.
4: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் புட்டில் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: பாட்டி, என்ன குடிக்கிறீங்க?
7: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
6: இது எதுக்கு?
7: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
6: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
10: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: பூமக்ஸ் இன்னர்வேர், தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
11: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்ர செவ்வானம்.
12: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன். வைக்கிங்
13: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

காலைந்ததுதாம் பழி எனும் விதை நெஞ்சில் விழுந்தது. பயிரென தினம் அது வளர்ந்தது யுத்தத்தால். அதோ அதோ விடியது சத்தத்தால், அராஜகம் அழியது ரத்தத்தால். அதோ தலை உருளுது சொர்க்கங்கள், இதோ இதோ தெரியுது துடிக்குது புஜம். ஜெயிப்பது நிஜம்.

0: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கி கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
3: கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்து தந்து கொண்டு இருக்கிறது வண்ண தூரிகையில. இன்னைக்கு வந்துட்டு சினிமா கொட்டகை.
4: ஆமா, இன்னும் 15 நிமிடங்கள் தான் இருக்கு. சுவாரஸ்யமான கேள்விகள்
3: நேர்களை வந்து ரொம்ப மணி நேரம் முடிச்சிட்டோமா அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு கேள்வி வந்துருது.
4: நேர்களை வந்து ரொம்ப உற்சாகமா, இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா எல்லா டீட்டெயிலும் கேட்டு வேற குவெஸ்டின் கேக்குறாங்களே அப்படின்னு யோசி
3: வளர்ச்சி எங்க போய் கேள்வி கேக்குறாங்க பாரு.
4: இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். இவரும் பாடியிருக்காரு, இவரும் எழுதியிருக்காரு, இவரும் நடிச்சிருக்காரு அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்.
3: கேட்டோம்ல அந்த இயக்குனர் பேரு அமிர்தா.
4: அவர் என்ன விடலையா நீங்க?
3: இல்ல, அமிர்தான்னு சொன்னோம். அதே இயக்குனர் இன்னும் என்னென்ன படங்கள்லாம் இயக்கியிருக்காரு அப்படின்றது அவங்களுக்கு தெரிய தெரிய வந்துச்சுன்னா ரொம்ப அப்படி இதெல்லாம் அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு
4: இப்ப நீங்க தெரியப்படுத்துவீங்க. அடுத்த வாரம் வந்து கேள்வி கேட்கும்போது படார்னு சொல்லிடுவாங்க.
3: இப்ப நம்ம வந்து கேட்க போற அந்த கேள்வி வந்து அந்த இயக்குனர் பேர்ல
4: அதான் கேக்குறேன். அவரை விடல இன்னும் 15 நிமிஷத்துக்கு அவர் தான் அமிர் ஜான். யார் இப்ப யார் வரான்னு பாமா. வாங்க,
3: யாருங்க?
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம்யா, பேர் சொல்லுங்க.
5: கோவை மாவட்டம் சின்னவம்சிருந்து ஸ்ரீ செல்வராஜ்

0: மஞ்சளா பேசுங்க மேடம். திறமை ஜெகன மேடம்க்கு ரொம்ப நன்றி
1: இணைப்பு கொடுத்ததுக்காகவா?
0: ஆமாங்க
1: ஆமாங்க, நேரா பார்த்தோம், மிக்க மகிழ்ச்சி. சரி
2: சரிங்க,
0: அமுதா மேடம் தானுங்க?
1: அமுதா காவா? அமுதா மேடம் இல்ல, நிர்மலா.
2: நிர்மலா, அது இப்ப முக்கியம் இல்ல. இப்ப வந்து உங்களுக்கான குறிப்பு
1: குரல் ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும். சரிங்க ஐயா, கேள்வி கேட்கலாமா?
0: கேளுங்க.
1: உங்களுக்கு குறிப்பு பாடல் ஒண்ணு கேளுங்க.

0: பாட்டுதான், என்ன பாட்டு?
1: நல்ல படம்
2: மேடம், தர்ம பத்திரிங்க மேடம்.
0: சரிங்க சரிங்க, இயக்குனரை கேட்க மாட்டோம், ஏன்னா அவர் அமீர் ஜான்.
1: இசை சொல்லுங்க.
0: ஆமா ஆமா, அவரே தான் இசை.
2: இளையராஜா தான் மேடம்.
1: இசை ஞானி.
0: யாரெல்லாம் நடிச்சிருக்கா? இயக்குனர் வசனகர்த்தா பாடலாசிரியர் யார்? அவருடைய தந்தை பெயர் என்ன?
1: அவர் வந்து பிரபலமான ஒரு பாடலாசிரியரோட பையன், ரொம்ப பிரபலமான தமிழ் திரையுலகில் ரொம்ப பிரபலமான ஒரு கவிஞர் பாடலாசிரியர். அவரோட பையன் தான் இந்த படத்துக்கு பாடலாம் எழுதியிருக்காங்க.
0: இவரை வந்து யாராலையும் மறக்க முடியாது.
1: அப்ப ரெண்டு பேர் பேரை நீங்க தான் சொல்லணும், யாரு தந்தை யாரு மகன் யாரு.
2: கங்கையமுன சார் தான் பிரபலமான பாடலாசிரியர் டைரக்டர் எல்லாமே.
0: அவர் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா?
2: அன்னை யாரும் தெரியுங்களே மேடம்.
1: சரிங்க, நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. இதுக்கான பதில் என்ன, யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க, வணக்கம்.
0: யார் வந்திருக்கீங்க, பேர் சொல்லுங்க.
3: காற்றில் அடிப்பது பஞ்சு, நம்ம செடிகள் ஒழிப்பது கோடை பண்பலின்
0: ஊர். எங்க காணா?
3: இவரோட மாவட்டம் திருத்துறை திருவாஜி சினியம்பாளையம் சோமசுந்தரம். இருவரும் எப்படி இருக்கு மேடம்?
0: நல்லா இருக்கும்,
1: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கு மேடம். மழை பயங்கரமா அடிக்குது மேடம்
1: திருவாச்சிலயா? ஈரோட்ல ஃபுல்லாவா?
0: நாமக்கலுக்கு
1: கொஞ்சம் அனுப்பி வைங்க.
0: பதில் தெரியுமா?
3: கண்மணி
0: சுப்பு.
1: யார் அவர்? கண்மணி சுப்பு யாரு?
0: யாருடைய பையன்?
1: பாடலாசிரியர். யாருடைய பையன் அவரு? பிரபலமான ஒரு கவிஞருங்க.
0: கவிஞர், பாடலாசிரியர்.
1: 60, 70, 80கள்.
0: நடிகர் அப்படின்னு கூட சொல்லலாம்.
1: 60க்கு சொன்னேன் நான், 60, 70.
0: போங்க, பழைய கவிஞர்.
1: யாராலையும் மறக்க முடியாது.
0: ஏங்க பழைய கவிஞர்ல அவர் மட்டும்தான் இருக்காரா? கவிஞர் அப்படின்னா அதிகமா நம்ம வந்து இவர் பேரை தான் உச்சரிச்சிருக்கோம்.
1: அந்த கண்மணி சுப்புன்றதுல கண் மட்டும் எடுத்துக்கோங்க.
0: கவிஞர் வாலி.
3: மேடம் பஞ்சு அருணாச்சலம் மேடம்.
1: இங்க பாருங்க, கண்மணி சுப்புன்னு சொன்னீங்களா?
3: ஆமா
1: மேடம். அந்த கண்மணி சுப்புல கண்ணை மட்டும் எடுத்துக்கோங்க.
0: கண் அப்படினா மீதி நீங்க போட்றலாம். யாருன்னு
1: எடுத்து யார் அந்த கவிஞர்? என்னங்க நீங்க போங்கங்க.
0: கவிஞர் கண்ணதாசன்ங்க, அவருடைய பையனா?
3: பழைய பாடகர் மேடம்.
1: அத தான் சொல்றேன், 60கள்ல 70கள்ல எழுதினவர்.
3: அவங்க தான் எழுதியிருக்காங்க.
1: ஆமா ஆமா, 60னா அப்ப அங்க அப்பதானே எம்ஜிஆர் சிவாஜி தானே?
0: கவிஞர் கண்ணதாசனுடைய பையன் தான் கண்மணி சுப்பு. இவர் வந்து அன்புள்ள அத்தான், சித்திரை பூக்கள் அப்படிங்கிற படங்களை கூட இயக்கியிருக்காரு.
1: சரிங்க சோமசுந்தரய்யா, நன்றிங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
4: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி. அனில் சோயா சங்க்ஸ்.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
7: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
8: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
9: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
8: 2026-2027 கல்வியாண்டிற்கான

0: உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்ர செவ்வானம்.
2: நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அப்படி இப்படின்னு
2: நிறைய வந்து கேள்விகளை கேட்டாச்சு. அதுக்கான பதில்களையும் நேர்கள்ட்ட இருந்து நம்ம வாங்கிட்டோம்.
1: வித்தியாசமான கேள்விகள், சுவாரஸ்யமான கேள்விகள். அதாவது என்னடா இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டு பாடா படுத்துறாங்களே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் இப்ப
2: கேட்டு எதுவா இருந்தாலும் அவங்களையும் சொல்ல வச்சுட்டோம், சொல்லிட்டாங்க.
1: அதனால இந்த நிகழ்ச்சியை கேட்கும் போது உங்களுக்கு என்னன்னா அவர் இப்படியும் பண்ணியிருக்காரு அப்படியும் பண்ணியிருக்காருன்னு ஒரு ஆச்சரியம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றக்காக.
2: இதே நிகழ்ச்சி மீண்டும் எதிரொலிக்கும் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு.
1: அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம்
2: நிர்மலா அசோக்,
1: பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே.
2: நன்றி நேர்களே.

0: அறுவடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கிய வண்ணத்துரிகை.
3: இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் ஆர் சுந்தரராஜன், எஸ் அனிஷ், கணினியாக்கம் ஆர் சிவகுமார், தொலைபேசி ஒருங்கிணைப்பு தேவி பிரியா. 100.5 இனி கேட்கலாம் சித்திரச பானம். நிகழ்ச்சி வருவதற்கு முன்பாய்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நாட்டின் வளர்ச்சிக்கு சமூகத்தில் அனைத்து தரப்பினரின் முன்னேற்றம் இன்றியமையாதது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 18 நடைபெறவுள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலுக்கு வரும் 8 வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என மாநில

பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேகா அரசு பொறுப்பேற்ற பின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் எதிர்வரும் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்மரபினர் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்டங்களை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் மேல்நிலை துணைத் தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயின் முதன்மை வர்த்தக மேலாளராக திரு ஆர் செந்தில்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மதுரை ரயில்வே கோட்டத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் விரைவு ரயில் வரும் 20ஆம் தேதி திண்டுக்கல் வரை மட்டுமே செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் விரைவு ரயில் அதே நாளில் திண்டுக்கல்லில் இருந்து இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருச்சி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

பகலும் இல்லை, இரவும் இல்லை, இரண்டிற்கும் நடுவே இருக்கும் இந்த அழகான நேரம் மனசுக்கு கொஞ்சம் அமைதியையும் காதுகள் கொஞ்சம் இசையும் தேடும் நேரம். அந்த தேடலுக்கு துணையாக இதயத்தை வருட வரும் இனிய பாடல்களை தர வருகிறது நம் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: மணிக்குயில் இசைப்பாடும் நேரம் மாலை 5:09 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். பூவோடு வண்டு பேசும் மொழி காதலின் முதல் அகராதி, கண்களோடு கண்கள் பேசும் மொழி இதயத்தின் அகராதி. சில உணர்வுகளை சொல்ல முடியாது, அந்த இசை மட்டுமே சொல்லும். அப்படி ஒரு மென்மையான காதல் ராகம்தான் இது.

அன்பே நீயே அழகின் அமுதே என்ற வரி ஒரு காதலனின் புகழ்ச்சி அல்ல, அவனின் உலகமே அவள்தான் என்று சொல்லும் இதயத்தின் உண்மையான உணர்வு.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துகள்.
3: கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 10 மணிக்கு கேட்கலாம் நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக. இளமை பரிமாறும் அந்த நொடிகளில் காலம் கூட நின்று ரசிக்கிறது. இரு உயிர்கள் ஒன்றாகும் அந்த தருணத்தில் காதல் மட்டுமல்ல வாழ்க்கையே அழகாகிறது.
4: Yes, I love this idiot. I love

இடைக்கால கீதங்களை செவிக்கு விருந்தளித்துக் கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். அவளின் நினைவுகளின்றி தூங்காத கண்ணிற்கு இரவு முழுக்க அவள் நினைவுகள் தான் தாலாட்டு. கண்மூடும் நேரம் வந்தாலும் அவள் முகம் மட்டும் கனவாக வந்து நிற்கிறது.

0: கோடைப்பான் விலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இடைக்கால கீதங்களை செவிக்கு விருந்தளித்துக் கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். யாருக்காகவோ பாடிய குரல் இன்று அவளுக்காக மட்டும் முருகி பாடுகிறது. நெஞ்சின் ரகசியங்களையும் காதலின் மௌனங்களையும் இசையில் கலந்து தன் காதலை வெளிப்படுத்துகிறான் காதலன்.

0: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
1: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
0: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
1: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
0: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
1: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.

கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சித்திர செவ்வானம். நதியோரம் சந்திக்கும் இளம் காதலர்களுக்கு அதுவே கன உலகம். வனங்கள் கூட காதலர்களின் காவிய கூடமாக மாறுகிறது.

பயிற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்ச வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 3, மாரப்பன் புன்னகை. குந்தவையின் பல்லக்கு போன திக்கையே பார்த்து கொண்டிருந்தான் விக்ரமன். எவ்வளவு நேரம் இப்படி ஒரே திக்கை பார்ப்பா என்று மாரப்பனின் கடூர குரலை கேட்டு விக்ரமன் திடுக்கிட்டான். இனி விக்ரமன் செண்பகத்தீவில் இருந்த காலத்தில் தாய் நாட்டையும் தாய் நாட்டில் உள்ளவர்களை பற்றியும் அடிக்கடி சிந்தனை செய்வான். அருள்மொழி, சிவனடியார், பொன்னன், வள்ளி, காஞ்சிநகர் பெண் ஆகியவர்கள் அவனுடைய உள்ளத்தில் இடைவிடாமல் தோன்றுவார்கள். அவர்களுக்கிடையில் மாரப்ப பூபதியும் சில சமயம் அவனுடைய நினைவுக்கு வருவான். அப்போது விக்ரமனு

0: அவனுடைய உள்ளமும் உடலும் அருவறுப்பினாலும் அவமானத்தினாலும் சுருங்கி போகும். சித்தப்பா தன்னை வஞ்சித்து நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார் என்று சிராப்பள்ளி மலையில் அவன் புலிக்கொடியை உயர்த்த முயன்ற அன்றைய தினமே வெளியாகிவிட்டது. அந்த முயற்சிக்கு மாரப்ப பூபதி பூரண உதவி செய்வதாய் வாக்களித்திருந்ததற்கு மாறாக அவர் அச்சமயம் அருகில் வராமலே இருந்துவிட்டது மாத்திரமில்லை. அவரே முன்னதாக பல்லவ சேனாதிபதிக்கு தகவல் தெரிவித்தவர் என்பதும் அவனை சிறைப்படுத்தி காஞ்சிக்கு கொண்டு போன வீரர்களின் பேச்சிலிருந்து தெரிந்துவிட்டது. ஆகையால் மாரப்ப பூபதியை பற்றி நினைக்கும் போதெல்லாம் விக்ரமனுடைய உள்ளம் கசந்ததோடு நாவும் கசந்தது. சோழ வம்சத்தில் இப்படிப்பட்ட மனிதர் ஒருவரும் பிறந்ததை எண்ணி எண்ணி அவன் மனம் குன்றினான். இவ்வாறு அவனுடைய அருவறுப்புக்கும் அவமான உணர்ச்சிக்கும் காரணமாயிருந்த மாரப்ப பூபதி இப்போது சற்றும் எதிர்பாராத சமயத்தில் திடீரென்று எதிரில் நின்றதும் விக்ரமனுக்கு எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லவும் வேண்டுமா? ரத்தின வியாபாரியின் முகத்தில் தோன்றிய திகைப்பை மாரப்ப பூபதி கவனித்தவனாய், ஏனையா இப்படி மிரளுகிறீர்? ஏதோ திருடனை பற்றிய பேச்சு நடந்ததே, ஒருவேளை நான் தான் திருடன் என்று நினைத்துக் கொண்டீரோ என்று சொல்லி மீண்டும் ஏளனச் சிரிப்பு சிரித்தான். இதற்குள் விக்ரமன் ஒருவாறு சமாளித்துக் கொண்டு விட்டான். இந்த நாட்டு திருடர்கள் எப்படி இருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது ஐயா. நான் இந்த நாட்டான் அல்ல. ஆனால் நரசிம்ம சக்கரவர்த்தியின் ஆட்சியில் திருட்டு புரட்டை கிடையாதென்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகையால் நீர் திருடராயிருக்க முடியாது என்றான். அசலூர்காரனாயிருந்தாலும் அகம்பாவத்தில் மட்டும் குறைச்சல் இல்லை. நீர் எந்த தேசம் ஐயா? உமது பெயர் என்ன? எதற்காக இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறீர் என்று பூபதி கேட்டான். உமக்கு தெரிந்தே ஆக வேண்டுமானால் சொல்கிறேன். என் பெயர் தேவசேனன். இரத்தின வியாபாரம் செய்ய வந்திருக்கிறேன் என்றான். ஓஹோ, இரத்தின வியாபாரம் செய்வதற்கா வந்திருக்கிறீர்? அப்படியா சமாச்சாரம்? இரத்தின வியாபாரி ஒவ்வொரு கல்தச்சனாக கூப்பிட்டு எதற்காக ரகசியம் பேச வேண்டும்? பல்லவ நாட்டிலிருந்து சிற்பிகளை கலைத்து அழைத்து போகிறவர்களுக்கு நரசிம்ம சக்கரவர்த்தி என்ன தண்டனை விதிப்பார் தெரியுமா என்று கேட்டான் பூபதி. எனக்கு தெரியாது ஐயா. நான் தான் அயல் நாட்டான் என்றேனே. இவ்வளவு விசாரணை புரியும் நீர் யார் என்று எனக்கு தெரியவில்லையே என்றான். மாரப்ப பூபதி கடகடவென்று சிரித்தான். நான் யார் என்று தெரியவில்லையா? நல்லது. வெண்ணாற்றங்கரை போர்க்களத்தில் உயிரை விட்ட பார்த்திப மகாராஜாவுக்கு உடன் பிறந்த சகோதரன் நான். தற்சமயம் சோழ நாட்டின் பிரதம சேனாதிபதி. இப்படி சொல்லிய போது இரத்தின வியாபாரியின் முகத்தில் ஏதாவது மாறுதல் தெரிகிறதா என்று மாரப்பன் உற்று பார்த்தான். அடுத்து அங்கு என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

0: மனமருடும் கீதங்களை செவிகீதம் சேர்த்து நிறைவு பெறுகிறது சித்திர செவ்வானம். மீண்டும் கேட்கலாம் நாளை மாலை 5 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் கௌரி.
1: ஒரு கோலக்கிளி சோடி தன்ன தேடுது தேடுது மானே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 7 மணிக்கு கேட்கலாம். அடுத்தது என்ன? உணவுத்துறை சார்ந்த படிப்புகளும் மற்றும் வேலை வாய்ப்புகளும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் திருச்சி சென்னீஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முதல்வர் ஆ. பால்வண்ணன் அவர்கள்.
1: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர செவ்வானம்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: நாகப்பட்டினம் மாவட்டம் காயா ரோகணேஸ்வரர் கோயிலை தரிசிக்கலாம் என்று

தியானத்தின் மூலவர் காயா ரோகணேஸ்வரர் சுயம்புமூர்த்தி. காயம் என்றால் உடம்பு, ஆரோகணம் என்றால் அணைத்துக் கொள்ளுதல். ஈசன் மகரிஷியின் உடலை தன் சிவலிங்க திருமேனியோடு சேர்த்து கொண்டதால் இறைவனுக்கு காயாரோகணர் என்று பெயர். நாகாபரணம் சூடி நெற்றிப்பட்டத்துடன் பெரிய சிவலிங்கமாக கிழக்கு பார்த்தபடி காட்சி தருகிறார். சப்த ரிஷிகளுக்கும் சிவபெருமான் மூல சிவலிங்கத்திலிருந்து தோன்றி சோமா ஸ்கந்தராய் காட்சி கொடுத்த தலம். மூலவருக்கு பின்புறம் தனி மாடத்தில் சிவன் அம்பாள் நடுவில் முருகப்பெருமான் சிலையும் இருக்கிறது. சப்த விடங்க தலங்களில் ஒன்று. ஆலயத்தில் நாகாபரண பிள்ளையார் காட்சி தருகிறார். அம்பிகை நீலாயதாட்சி கண்கள் கருநீலத்தின் நான்கு திருக்கரங்களோடு தெற்கு நோக்கி நெஞ்சு திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். 64 சக்தி பீடங்களில் ஒன்று. அம்பாள் கன்னியாக இருப்பதால் ஈசன் நந்தியை அவளுக்கு பாதுகாப்பாக அனுப்பினார். நந்தி அம்பாள் சந்நிதியில் இருந்து கொண்டே தன் கழுத்தை முழுமையாக திருப்பி இறைவனையும் வணங்கும் காட்சி அற்புதமாக இருக்கிறது. சிவன் தலங்களில் பிரதோஷத்தின் போது அம்பிகையும் இறைவனும் ரிஷப வாகனத்தில் எழுந்தருவார்கள். ஆனால் இத்தலத்தில் மோகினி வடிவில் பெருமாளும் புறப்படும் அற்புதம் இத்தலத்தில் மட்டுமே நடைபெறும்.

ஆலயத்தில் ஐந்து நிலை ராஜகோபுரம், கொடிமரம், பலிப்பீடம் தொடர்ந்து ஒரு பெரிய வெள்ளி நந்தி வாகனம் இருக்கிறது. 63 நாயன்மார்களில் ஒருவரான அதிபத்த நாயனார் அவதாரம் செய்த திருத்தலம். மீனவராக அதிபத்த நாயனார் தினமும் வலைவீசி நடுக்கடலில் பிடிக்கும் மீன்களில் முதல் மீனை ஈசனுக்கு அர்ப்பணித்து மீண்டும் கடலிலேயே விட்டு விடுவார். ஒரு நாள் ஒரே ஒரு மீன் தான் அவருக்கு கிடைத்தது. மன மகிழ்ச்சியுடன் அதையும் இறைவனுக்கு அர்ப்பணித்தார். குடும்பம் வறுமையில் வாடியது. மறுநாள் அதிபத்தரின் வலையில் தங்க மீன் கிடைத்தது. அந்த மீனையும் இசனிக்கே அர்ப்பணம் செய்தார். வறுமையிலும் கூட விலை உயர்ந்த தங்க மீனை இறைவனுக்கு தியாகம் செய்த அவரின் அருஞ்செயலை எண்ணி மகிழ்ந்த இறைவன் அவருக்கு காட்சி கொடுத்து ஆட்கொண்டான். இந்நிகழ்வை இன்றும் ஆவணி ஆயில்ய நட்சத்திர நாளில் திருக்கோவில் அருகிலுள்ள கடலுக்கு இறைவனும் இறைவியும் ஆயிரக்கணக்கான அடியார்களோடு கடலுக்கு செல்கிறார்கள். அதிபத்தரின் உற்சவர் சிலையை படகில் வைத்து கடலுக்கு எடுத்து சென்று அதிபத்தர் தங்க மீனை சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்வை நடத்தி காண்பிக்கிறார்கள். கோயிலுக்குள் அருகிலுள்ள வீடுகளில் யாராவது இருந்துவிட்டால் கோவில் நடையை அடைத்து விடுவார்கள். பரிகார பூஜை செய்த பின்னர் தான் கோவில் நடை திறக்கப்படும். ஆனால் இத்தலத்தில் இதிலும் ஒரு வேறுபாடு. சிவனருள் பெற்ற அதிபத்த நாயருக்கு மரியாதை தரும் விதமான இவ்வூரில் மீனவ சமூகத்தில் யாராவது இறந்துவிட்டால் உடலை ஆலயத்திற்கு முன்பாக வைப்பார்கள். சிவச்சாரியார் கருவறை சிவபெருமானுக்கு அணிவித்த மாலை, வஸ்திரம் ஆகியவற்றை உடலுக்கு அணிவித்து தீர்த்தம் கொடுப்பார். அதன் பிறகு இறுதி சடங்கிற்காக தூக்கி செல்வார்கள். இப்படி செய்வது இறந்தவரின் ஆன்மா சிவபதம் அடையும் என்பது நம்பிக்கை. முக்தி தரும் காயாரோகணேஸ்வரும் நீலாயதாட்சியும் அனைவருக்கும் அருள் செய்யட்டும். நாகப்பட்டினம் மாவட்டம் காயாரோகணேஸ்வரர் கோயிலை தரிசித்தோம் இன்று.

0: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: இசை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதுங்க. இதுக்கு புகழ் அப்படின்னு ஒன்று ஒரு பொருள் உண்டு. ஈதல் இசைபட வாழ்தல், அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு, இது ஒரு வார்த்தை சொல்கிறோம். இந்த இசை என்பதற்கான விஷயத்தில் ஒலி, ஓசை, மற்றவையும் நம்ம சொல்கிறது உண்டு. இசை மனித வாழ்க்கையில் வேண்டுமா ஒரு கேள்வி கேட்குறோம். இசை எங்கிருந்து அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்றால், ஆதி மனிதர்கள் காட்டில் மரங்களுடைய மர்மர ஓசைம்பாங்க. அதாவது ஒரு மரம் இன்னொரு மரத்தின் மீது உரசுகிற போது இருக்கின்ற ஓசை ஒரு ஓசை. அடுத்ததாக மூங்கில் காடுகளில் நெருப்பு பிடித்ததன் காரணமாக அதிலே அந்த துளைகள் விழ

0: அது வழியாக வண்டி வெளியே சென்று உள்ளே சென்று வர காற்று புகுந்து வெளியே வர அது ஒரு ஓசை கேட்கும். அருவியின் ஓசை, அலைகளின் ஓசை, எல்லாவற்றையும் பார்த்த மனிதன் இந்த ஓசையெல்லாம் ஒழுங்குபடுத்துறான். அப்பத்தான் இசை அவனுக்கு கிடைக்குது. இந்த இசை அவனுக்கு என்ன பெருமையை தருது அப்படின்னு கேட்டா அவனுக்கு மன நிம்மதியை தருதுங்க. இசையால் வசமாக இதயம் இது என்று ஒரு பாடல் நம்ம கேட்டிருப்போம். அப்ப இசை தேவையான்னு கேட்டா இசை கட்டாயம் வேணுங்க. எப்படி இசை வேணும்னு நினைக்கிறோம்னு கேட்டா தாயினுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய குழந்தை எந்த இசையை முதல்ல கேட்குது அப்படின்னு கேட்டா தாயினுடைய இதய ஓசையை தான் முதல்ல கேட்குதான். லஃப்டப் லஃப்டப் அப்படிங்கிற அந்த தாளத்தை கேட்டுக்கிட்டே இருக்கான். இந்த குழந்தை பிறந்த உடனே வீரிட்டு அழுகும். அழுகிற குழந்தைய கொஞ்ச நாள் அப்படி கையில் வச்சுக்கிட்டே இருந்துட்டு மார்போடு அணைச்சிக்கிட்டா அந்த அழுக சத்தம் குறையுமா? இதுக்கு என்ன காரணம் டாக்டர்னு நான் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், ஒன்றும் இல்லைங்க, அந்த தாய் வயிற்றில் இருக்கிற போது அது கேட்ட மிக இனிய ஓசை எதுன்னு கேட்டால் அந்த இதய ஓசை தான். இந்த குழந்தை வெளியே வந்த உடனே அந்த ஓசை நின்று போயிடுது. அப்போ அந்நியமான ஒரு இடத்துக்கு வந்துட்டோமோங்கிற எண்ணம் அதனுடைய இதில் ஏற்படுது. திரும்ப அந்த குழந்தைய மார்மேது அந்த தாயோ தந்தையோ சாத்து கொள்ளுகிற போது அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பும் கதகதப்புணர்வும் மீண்டும் அந்த இசை கேட்கிற வாய்ப்பும் இருக்குது. இப்படி நெஞ்சுக்கிட்ட குழந்தைய வச்ச உடனே அந்த குழந்தை திரும்ப அந்த ஓசையை கேட்குது. அந்த லயத்திலே அப்படியே தூங்கிடுது. அப்போ பாருங்க, இதயத்தினுடைய அந்த ஓசை தான் முதல் முதல்ல குழந்தை கேட்குற ஒரு ஓசையாக இருக்குது. அடுத்ததாக தாயினுடைய தாளாட்டு. அந்த குழந்தைக்கு அம்மா பாடுற தாளாட்டுக்கு பாருங்க, தாள் என்றால் நாக்குன்னு அர்த்தம். அந்த நாக்கு அசைச்சு பாடுற போது ஏற்படுற இசை இருக்குல்ல, அதுதான் குழந்தைய தூங்க வைக்குது, குழந்தைக்கு நிம்மதியை தருது, ஆறுதலை தருது. கண்ணதாசன் அவர்கள் ஒரு முறை சொன்னார், என்னுடைய தாயார் நான் சிறுவயதாக இருந்தபோது எனக்கு பாடிய பாடல்கள் இருக்கு இல்லையா, அந்த பாட்டு தான் என்னை வந்து பாட தூண்டியது. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை என்கிற அந்த பாட்டில் அவள் கவிஞனாக்கினாள் என்னை அப்படின்னு ஒரு வரி கூட அவர் சொல்வார். அவள் கவிஞனாக்கினாள் என்றால் என்னுடைய தாயினுடைய அந்த தாக்கம் எனக்கு இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு இடத்துல அவர் சொல்றார். அப்ப இசை என்பதனுடைய நுணுக்கத்தை பாருங்க, நோய் போக்கும் தன்மை இசைக்கு உண்டுங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அப்பர் சுவாமிகள் தன்னுடைய வயிற்று நோயை போக்கிக் கொள்வதற்கு சிவபெருமாண்டத்திலே அவர் பாடின அந்த பாட்டு, சூளை நோயை போக்குவதற்கு கூற்றாயினவாறு விளக்ககள் என்கிற பாட்டு அவருடைய வயிற்று நோயை போக்கியதும்பாங்க. அதே போல போன கண்ணை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இசையால் பெற்றார் அப்படிம்பாங்க. மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீது என்று பாண்டிய மன்னனுக்கு அந்த வெப்ப நோயை போக்குவதற்கு திருஞான சம்பந்தர் பாடியதும் ஒரு இசைப்பாடல் தான். போன உயிரை மீட்டுக் கொன்ற முடியுமா என்றால் இசையால் முடியும் என்று நம்புகிற காலம் இருந்தது. இவை எல்லாம் எதற்காக என்று சொன்னால், இன்றைக்கு இந்த இசை மிகுதியான சத்தத்தையுடையதாக மாறிவிட்டதன் காரணமாக நமக்கு அச்சம் ஏற்படுகிறது. காட்டு விலங்கறியும் கைக்குழந்தை தானறியும் பாட்டின் இசை இதனை பாம்பறியும் சொன்னா, இந்த இசையின் தன்மையை மென்மையாக இரவு நேரத்திலே வானொலியிலே நாம் கேட்கின்ற சில அருமையான கீதங்கள் இருக்கு இல்லையா, அவை இனிமேல் உண்டாக்கும். அதனால் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை வகையான நோய்களும் போக வேண்டும் என்று சொன்னால் மெல்லிய இசையை கேட்டு பழக வேண்டும். இசையை கற்றுக்கொண்டால் இன்னும் இனிமை.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை. நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத், பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்கள்.
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்ற
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samrit Bharat. Join Indian Navy.
2: இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5. தேனி வந்து

தேன் பருக தென்றல் வந்து தாலாட்ட, இயற்கை தந்த இன்பத்தில் இதயம் என்றும் திளைத்தாட, கதம்பமலர் போலவே அன்பும் பண்பும் மனமாக அகிலம் முழுவதும் பரவிட, கோடை பண்பலை 100.5 இல் இணைந்து ரசிப்போம் கதம்பமலர்கள்.

அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் உணவுத்துறை சார்ந்த படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்குகிறார் திருச்சி ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முதல்வர் ஆ. பால்வண்ணன் அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்க. 24 24 24 24 24 26 24 24 29 293 கொடைக்கானலின் முன் இணைப்புக்கு 0 4 5 4 2. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி கோடை பண்பலை 100.5 இல்.

நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு. அடுத்தது என்ன?

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துகள். நமது கோடை பண்பலை 100.5 நாளை காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்காக, காலை 9 மணிக்கு வானவில் வேளாண்மையில் பெண்களின் பங்கு, சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் முனைவர் சே சரத் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை, நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம், நாங்களும் நடிப்போம்ல. பிற்பகல் 3 மணிக்கு ஈரோடு மாவட்டம் மேட்டு வளவு காயத்ரி குமார் அவர்களின் தெருவில் உயிரெழுத்து, மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகை விடுகதை வண்ணத்தூரிகையாக, இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன +2 மாணவர்களுக்கான ஆலோசனை நிகழ்ச்சி, இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது, இரவு 10 மணிக்கு தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம் கரூர் மாவட்ட நேயர்களுக்காக.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தாவேக்கு அரசு பொறுப்பேற்ற பின் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் புதுதில்லியிலிருந்தும் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்தும் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு அவர்கள் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதல்கட்டமாக 18,123 கோடி ரூபாய் இத்திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய தொகையில் முதல்கட்டமாக 2,177 கோடி ரூபாய் நிதி உதவி கிடைக்கப்பெறும். கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான மற்றும் நிலையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் ஜல்ஜீவன் எனப்படும் உயிர் நீர் இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பத்திண்டா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், கிராம பஞ்சாயத்துகள் மூலமாக 30 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தொடர் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆஷா மற்றும் முன்கள மருத்துவ பணியாளர்கள் மூலம் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். 36 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு வாய் புற்றுநோய் பரிசோதனை மற்றும் 17 கோடி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய்

0: பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 182,000 மேற்பட்ட ஆயுஷ்மான் சிகிச்சை மையங்கள் மூலம் நோய் தடுப்பு மற்றும் மறுவாழ்வு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு நட்டா கூறினார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படவுள்ள ஒரு காலி இடத்தை நிரப்புவதற்கான இடைத்தேர்தல் அறிவிப்பை தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் இன்று வெளியிட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள பேரவையின் கூடுதல் செயலரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திருமதி தேன்மொழி, இம்மாதம் 8 வரை வேட்புமனுக்களை காலை 11 முதல் பிற்பகல் 3 சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். இம்மாதம் 9 வேட்புமனுக்கள் பரிசீலனை நடைபெறும். வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள 11 கடைசி நாள் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் இருப்பின் இம்மாதம் 18 காலை 9 முதல் மாலை 4 வரை தலைமைச் செயலகத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரி திருமதி தேன்மொழி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைத் தோட்டங்களை மாநில அமைச்சர் திரு ஷாஜகான் இன்று நேரில் பார்வையிட்டார். பாபநாசம் பகுதியில் சுமார் 432 ஹெக்டேரிலும் திருவையாற்றில் 295 ஹெக்டேரிலும் வாழை மரங்கள் பயிரிடப்பட்ட நிலையில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின்படி 82 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளிடம் சேத விவரங்களை கேட்டறிந்த அமைச்சர் திரு ஷாஜகான் இந்த சேதம் குறித்து முழுமையான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நிவாரணம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். புஞ்சை நிலங்களில் விளைவிக்கப்படும் வேளாண் பொருட்களை விற்பனை செய்வதற்கான கூடங்களை அரசு ஏற்படுத்தி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் கைத்தறி, துணிநூல் மற்றும் கதர்த்துறை செயல்பாடுகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. இத்துறை மூலம் தயாரிக்கப்படும் வேட்டி சேலைகள், பவானி ஜமக்காலம், கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் சேலைகள், பரிசுப் பொருட்கள், புதிய ரக வடிவமைப்புகள் உள்ளிட்ட தயாரிப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மக்கள் பிரச்சினை குறித்து குறிப்பாக குழந்தைகள் பெண்கள் வன்முறைக்கு ஆளாவது குறித்து எதுவும் பேசவில்லை என்று தெரிவித்தார். அரசு நிர்வாகத்திலும் மாநிலத்தின் பாதுகாப்பிலும் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் எதிர்வரும் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போதைய சூழ்நிலையில் மீண்டெழுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கட்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும், அதைக் கண்டு தங்களது கட்சியினர் துவண்டுவிட மாட்டார்கள் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை மேற்கொள்ளும் அலுவலர்கள் மற்றும் துணை கணக்கெடுப்பு அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் ஆய்வு மேற்கொண்டார். நாட்டின் எதிர்கால திட்டமிடல் மற்றும் வருங்காலத்தில் வரவிருக்கும் நலத்திட்டங்கள், உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றுக்கு உதவும் வகையில் துல்லியமாக கணக்கெடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார்.
2: சென்டர்ஸ் வந்து இட் இஸ் அ பேஸ் டேட்டா. நம்மளோட ஃபியூச்சர் பிளானிங்கு, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்க்கு, அதுக்கெல்லாம் வந்து ஒரு பேஸ் டேட்டாவா வந்து கவர்மெண்ட் இது எடுத்துட்டு பண்ணும். 2 கட்டமா நம்ம சென்டர்ஸ் இன்ஃபர்மேஷனை பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸா வந்து ஆகஸ்ட் மந்த்ல நம்ம இந்த ஹவுஸ் ஹோல்ட் எனுமரேஷன் வந்து பண்ண போறோம். பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த மந்த் ஆஃப் பிப்ரவரி 2027 வில் பி டூயிங் பாப்புலேஷன் எனுமரேஷன் தான். 2 ஃபேஸ் ஆஃப் எனுமரேஷனும் வந்து நல்ல முறையில நடக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம பிளாக் பிக்ஸ் பண்றது, ஜியோ ஃபென்சிங் பண்ண வேண்டிய விஷயங்கள் அதெல்லாமே வந்து நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா, ஃபீல்ட் லெவல்ல போய் நம்ம எனுமரேட்டர் அந்த டேட்டாவை கேப்சர் பண்ணும் போது ரொம்ப சீக்கிரமா பண்ணி முடிக்கலாம் அந்த விஷயத்த. இன்னொரு முக்கியமான விஷயம், 2011 மேனுவல் சென்சஸ் தான் பண்ணிருப்போம். இந்த வாட்டி வந்து எல்லாமே நம்ம டிஜிட்டலா பண்ண போறோம்.
0: தென்மேற்கு பருவம்

0: கனமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் ஜூன் 4 வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு மத்திய பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய சத்தீஸ்கர் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து வடக்கு தமிழகம் வரை விதர்பா, தெலுங்கானா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு.
0: மாவட்ட செய்திகள். பழங்குடியினர் நலத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப் பணிகள் குறித்து மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் ஆட்சியர் திருமதி பிரியா இன்று ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 3 நாட்கள் பயிற்சி வகுப்பினை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா துவக்கி வைத்து உரையாற்றினார். சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்மரபினர் நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்டங்களை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் சென்னை மதனகுப்பம் ஏரி மற்றும் பூங்கா பகுதியில் மேற்கொள்ளப்படவுள்ள வளர்ச்சிப் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தெற்கு ரயில்வேயின் முதன்மை வர்த்தக மேலாளராக திரு ஆர் செந்தில்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன், அம்சகருணன், அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-10 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அஸ்டியூன், வி கியாங் டான் இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் 2வது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன், அம்சகருணன், அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பன்மலை இன்னொரு புள்ளியாய்ந்துள்ளது கதம்ப மலர்கள்.

0: வணக்கம் நேர்களே.
1: இந்த பூமியே எங்க சாமி அம்மா, செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
0: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
2: தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன.
3: காய்கறிகள் மனித ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத தாவர உணவுகள் ஆகும். அன்றாட வாழ்வில் இவற்றின் பங்கு மிக முக்கியமானது. எனவே காய்கறி பயிர்களில் உயர் விளைச்சல் ரகங்கள், அதிக மகசூல், பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி, வறட்சி வெப்பத்தை தாங்கும் திறன், விரைவில் முதிர்ச்சியடைதல் மற்றும் உரங்களை சிறப்பாக பயன்படுத்துதல் போன்றவற்றை முறையாக கையாண்டால் விவசாயிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கிறது, உணவு உற்பத்தி அதிகரிக்கிறது, மேலும் நவீன விவசாய முறைகளுக்கு ஏற்றவையாக அமைகின்றது. காய்கறி பயிர்களில் உயர் விளைச்சல் ரகங்கள் மற்றும் வீரிய ஒட்டு ரகங்கள் குறித்து விளக்கம் தருகிறார் தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் க. இந்துமதி அவர்கள்.
4: முனைவர் க. இந்துமதி, இணை பேராசிரியர் தோட்டக்கலை வேளாண்மை அறிவியல் நிலையம் பாப்பாரப்பட்டி. காய்கறி பயிர்களின் உயர் விளைச்சல் ரகங்கள் மற்றும் வீரிய ஒட்டு ரகங்கள். காய்கறி பயிர்களை பொறுத்த வரைக்கும் ரகங்கள் தேர்வு ரொம்ப முக்கியமான பகுதி, நல்ல மகசூல் மற்றும் லாபம் பெறத்துக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் பெங்களூரு ஆகிய நிறுவனங்களிலிருந்து வெளியிடப்பட்டிருக்க உயர் விளைச்சல் காய்கறி ரகங்கள் மற்றும் வீரிய ரகங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல தக்காளி. தக்காளியில் வந்து பார்த்தீங்கன்னா PKM1 அப்படிங்கிறது ரொம்ப வருஷம் முன்னாடி வெளியிடப்பட்ட ரகம். ஆனால் இன்றைய அளவுக்கும் ரகங்களில் ரொம்ப நல்லா மகசூல் தந்துட்டுருக்க ஒரு முக்கியமான ரகமாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தர அளவு பழங்களை கொண்டது. அண்ணாஜிங்கிற ரகத்தினை சடுதி மாற்றம் செய்து உருவாக்கப்பட்டது. 1 ஹெக்டருக்கு 30-35 டன் மகசூல் தரக்கூடியது. 335 நாட்கள் வயதுடையது. அடுத்தது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட வீரிய ஓட்டு ரகம் கோ3. இது வந்து நல்ல சிவப்பு நிறம் கொண்ட பழங்களை கொடுக்கும். 145 நாள் வாழ்நாள் கொண்டது. 1 ஹெக்டருக்கு 96 டன் மகசூல் கிடைக்கும். இந்த ரகம் இலை சுருட்டு நச்சுயிரி நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. அடுத்த ரகம் வீரிய ஓட்டு ரகம் கோ4. இதோட மேற்பகுதி கொஞ்சம் தட்டையா இருக்கும், கொத்து கொத்தா இருக்கும். 5-6 பழங்கள் கொண்ட கொத்துக்களாக காணப்படும். 140-150 நாட்கள் வயதுடையது. 92 டன் 1 ஹெக்டர்ல மகசூல் கிடைக்கும். அடுத்த ரகம் கோ5ங்கிற ரகம், அதாவது இது வந்து ஹைபிரிட் டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம். வீரிய ஓட்டு ரகம் உற்பத்தி செஞ்சு அதுல இருந்து தேர்வு செய்யப்படும்

ஒரு ரகம். ஆடி மற்றும் தை பட்டத்திற்கு ஏற்றது. இதோட வாழ்நாள் 160 நாட்கள். ஒரு ஹெக்டருக்கு 39 டன் மகசூல் தரும். தக்காளி இலை சுருட்டு நோயினை தாங்கி வளரும் திறன் கொண்டது. அடுத்தது இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் பெங்களூருவோட ரகங்கள், வீரிய ஓட்டு ரகங்கள் அர்க்க ஆதித்யா. இது வந்து ஒரு பழம் வந்து 90-100 கிராம் எடையுள்ள பழங்களா இருக்கும். தக்காளி இலை சுருட்டு நச்சுயிரி பாக்டீரியா வாடல் நோய் மற்றும் இலைக்கருகள் நோயினை தாங்கி வளர தன்மை கொண்டது. 140-150 நாட்கள்ல ஒரு ஹெக்டருக்கு 60-65 டன் மகசூல் கிடைக்கும். அடுத்தது அர்க்கா சாம்பிரான். இது வந்து தக்காளி இலை சுருட்டு நச்சுயிரி பாக்டீரியா வாடல் மற்றும் இலைக்கருகள் நோயினை தாங்கி வளரும் தன்மை கொண்டது. 110 நாட்களில் 80-85 டன் மகசூல் தரக்கூடியது. முக்கியமான காய்கறி பயிர் கத்திரி. கத்திரியில வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட வீரிய ஓட்டு ரகம் கோபிH2 இருக்கு. இது காய்த்துளைப்பானுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது. நீள்வட்டமா ஊதா நிறத்துல இருக்கும். இதுல அஸ்கார்பிக் அமிலத்தோட அளவு அதிகமா இருக்கும். வாடம்பூரா நடவு செய்யறதுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. மகசூல் வந்து ஒரு ஹெக்டருக்கு 50 டன் கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா அர்க்கா அவினாஷ். இது வந்து உயரமான படர்ந்து வளரும் செடிகளை கொண்டது. பச்சை நிற காய்களை கொண்டது. 95-115 நாள் வாழ்நாள் உடையது. ஒரு ஹெக்டருக்கு 40-42 டன் மகசூல் கிடைக்கும். அடுத்தது மிளகாய். மிளகாயில பாத்தீங்கன்னா வீரிய ஓட்டு ரகம் கோ1. இது வந்து நீளமான பச்சை நிற காய்களை கொண்டது. ஒரு ஹெக்டருக்கு 6-7 டன் வரமிளகாய், அதாவது காய்ந்த மிளகாயும், 28 டன் பச்சை மிளகாயும் மகசூல் கிடைக்கும். இதோட வயது வந்து பாத்தீங்கன்னா 195-205 நாட்கள். காய் அழுகல் நோய்க்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது. IAHR பெங்களூரு, அதாவது இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் பெங்களூருவோட வீரியோட்டு ரகங்கள் மற்றும் ரகங்கள் பாத்தீங்கன்னா மிளகாயில அர்க்கா ஹரிதா அர்க்கா கியாதி. இது வந்து பாத்தீங்கன்னா உயரமான பரவக்கூடிய செடி வகைகள் ரெண்டுமே. இதோட பாத்தீங்கன்னா சராசரியா அர்க்கா ஹரிதால வந்துட்டு 8-10 டன் மகசூல் கிடைக்கும். அர்க்கா கியாதியில 40 டன் வரைக்கும் நமக்கு வந்து மகசூல் கிடைக்கும். அடுத்தது பீர்க்கங்காய். பீர்க்கங்காயில வந்துட்டு நம்மளோட தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்து ரகம் MDU1. இதோட வாழ்நாள் வந்து பாத்தீங்கன்னா 120 நாள். இதுல வந்து 19 டன் ஒரு ஹெக்டருக்கு மகசூல் கிடைக்கும். அர்க்கா விக்ரம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வீரிய ஓட்டு ரகம். இதோட முதல் அறுவடை 46 நாள்லயே துவங்கிடும். 120 நாள்ல நமக்கு 34 டன் வரைக்கும் மகசூல் கிடைக்கும். பீர்க்கங்காயிலேயே அர்க்கா பிரசான் ஒரு ரகம் வெளியிடப்பட்டிருக்கு IAHR மூலமா. அது வந்து பாத்தீங்கன்னா 125 நாள்ல 26 டன் மகசூல் நமக்கு கிடைக்கும். அடுத்து பொரியல் அவரை, ரொம்ப முக்கியமான காய்கறி பயிர். அதுல வந்துட்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட ரகங்கள் கோ15 கோ16 ரெண்டு இருக்கு. இதுல கோ15 வந்து பந்தல் அவரை, கோ16 வந்துட்டு குத்து அவரை. கோ16 வந்து வருஷம் முழுவதும் பயிரிட ஏற்றது. 125 நாட்கள்ல 16 டன் வரைக்கும் இதுல மகசூல் கிடைக்கும். அதோட பாத்தீங்கன்னா காய்ப்புவோட தாக்குதல் இந்த ரகத்துல குறைவா இருக்கு. அர்க்கா சுப்ரியாங்கிறதும் பொரியல் அவரை ரகம் தான். இது வந்து பொரியல் அவரைக்கும் பயன்படுத்த நடவு செய்யலாம். அதே சமயம் மொச்சைக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம். ஹெக்டருக்கு 19 டன் வரைக்கும் நமக்கு மகசூல் கிடைக்கும். அடுத்து புடலை. புடலையில கோ1 கோ2 ரகங்கள் இருக்கு. அதோட வீரிய ஓட்டு ரகம் கோ1 இருக்கு. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா கோ1 135 நாட்கள்ல 18 டன் மகசூல் கிடைக்கும். இதுவே கோ2 வந்து 125 நாள் வாழ்நாள் கொண்டது. 25 டன் மகசூல் கிடைக்கும் ஒரு ஹெக்டருக்கு. வீரிய ஓட்டு ரகமான கோ1 வந்துட்டு 34 டன் ஒரு ஹெக்டருக்கு கிடைக்கும். இதோட வாழ்நாள் வந்து 120-130 நாள். சுரக்காயில வீரிய ஓட்டு ரகம் கோ1 இருக்கு. இது நல்ல ரொம்ப நீளமான திரட்சியான சதைப்பற்றுள்ள காய்களை கொண்டது. இதோட மகசூல் வந்து பாத்தீங்கன்னா 60 டன் வரைக்கும் இருக்கும் ஒரு ஹெக்டருக்கு. பாகற்காய். பாகற்காயில வீரிய ஓட்டு ரகம் கோ BHB GOH1 இருக்கு. இது வந்து அதிக அளவு கசப்பு தரக்கூடிய மொமாடிசின் அளவு உடையது. 115-120 நாட்கள்ல நமக்கு 52 டன் மகசூல் கிடைக்கும். சின்ன வெங்காயத்துல நமக்கு 2 ரகங்கள் விதைகள் மூலமா பயிர் பெருக்கம் செய்யக்கூடிய ரகங்களை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டு இருக்கு. கோ ON 5 மற்றும் கோ 6. இது ரெண்டுமே வந்து விதை மூலமா பயிர் பெருக்கம் செய்யக்கூடிய சின்ன வெங்காய ரகங்கள். இதுல கோ ON 5 வந்து பாத்தீங்கன்னா 90 நாட்கள்ல 18 டன் மகசூல் கொடுக்கும். கோ 6 வந்து பாத்தீங்கன்னா 90 நாட்கள்ல 22 டன் மகசூல் கொடுக்கும் ஒரு ஹெக்டருக்கு. இது ரெண்டுமே வந்து நல்ல நிறம், இளஞ்சிவப்பு நிறம் கொண்ட திரட்சியான கிழங்குகளை கொண்ட ரகங்கள் இது ரெண்டுமே. அடுத்தது வெண்டையில பாத்தீங்கன்னா வீரிய ஓட்டு ரகம் கோ 5 வெளியிடப்பட்டிருக்கு. இது வந்து
120 நாட்களில் நமக்கு

0: 28 டன் மகசூல் கொடுக்கும். இந்த ரகம் வந்து மஞ்சள் நரம்பு தேமல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது, அதே சமயம் ஈனேச நிலச்சுருட்டு நோய்க்கும் எதிர்ப்பு திறன் கொண்டது. கொடுத்த வரையில வந்து வெளியிடப்பட்டுள்ள இருக்கிற புதிய ரகம் வந்து MDU2. இது வந்து ஒரு குட்டை ரகம். இதோட காய்கள் வந்து 15-16 சென்டிமீட்டர் நீளம் இருக்கும். ஒரு செடி வந்து பாத்தீங்கன்னா 115 காய்கள் வரைக்கும் கொடுக்கும். மொத்தமா ஒரு ஹெக்டர்ல நமக்கு 14 டன் வரைக்கும் மகசூல் கிடைக்கும். முள்ளங்கியை பொறுத்த வரைக்கும் இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தோட அர்கான் நிஷாந்த்ங்கிற ரகம் வந்து ரொம்ப நல்ல மகசூல் கொடுத்துட்டு இருக்கு. 50-55 நாள்ல 35 டன் ஒரு ஹெக்டருக்கு நமக்கு இந்த அர்கான் நிஷாந்த்ல கிடைக்கும். இது வந்து நல்ல நீளமான வெண்மை நிற கிழங்குகள், நல்ல வெண்மை நிறமா இருக்கும். அதே நேரம் பாத்தீங்கன்னா முள்ளங்கியில வரக்கூடிய பிசியாலஜிக்கல் டிசார்டர்ஸ் சொல்லுவாங்க, வினையியல் நோய்களோட பாதிப்பு வந்து இதுல வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். இந்த உயர் விளைச்சல் வீரிய ஒட்டு ரகங்கள் மற்றும் ரகங்களை வந்து பயன்படுத்தி விவசாயிகள் நல்ல மகசூல் பெறணும்னு கேட்டு நன்றி.
1: கோடை பந்தலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும். காய்கறி பயிர்களில் உயர் விளைச்சல் ரகங்கள் மற்றும் வீரிய ஒட்டு ரகங்கள் குறித்து விளக்கம் தந்தார் தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் கா. இந்துமதி அவர்கள்.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
3: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
4: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
3: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
4: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
4: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.
1: நமது கோடை பந்தலை 100.5 நாளை காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் திருவாரூர் மாவட்ட நேர்களுக்காக, காலை 9 மணிக்கு வானவில் வேளாண்மையில் பெண்களின் பங்கு. சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் முனைவர் சே சரத் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பந்தலை. நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம், நாங்களும் நடிப்போம்ல. பிற்பகல் 3 மணிக்கு ஈரோடு மாவட்டம் மேட்டு வளவு காயத்ரி குமார் அவர்களின் தெருவில் உயிரெழுத்து. மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகை விடுகதை வண்ணத்தூரிகையாக. இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன +2 மாணவர்களுக்கான ஆலோசனை நிகழ்ச்சி. இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது. இரவு 10 மணிக்கு தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம் கரூர் மாவட்ட நேயர்களுக்காக.

இசையின் இனிய ஓசையில் இணைந்து மகிழ்ந்தோம் கதம்ப மலர்கள். 100.5 லினி அடுத்தது என்ன? +2 மாணவர்களுக்கான ஆலோசனை நிகழ்ச்சி.

கோடை பண்பலை 100.5 அடுத்தது என்ன? நிகழ்ச்சியில் உணவுத்துறையின் படிப்புகள் மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்து விளக்கமளிக்கிறார் திருச்சி சென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முதல்வர் ஆ. பால்வண்ணன் அவர்கள். நேயர்கள் தங்களது கேள்விகளோடு இணையலாம் இந்த எண்களில். அறிமுக நேயர்கள் அழைக்கலாம் 24 24 24, மகளிர் அழைக்கலாம் 24 24 29, அனைத்து பொதுவான நேயர்களும் அழைக்கலாம் 24 24 26, முன் இணைப்பிற்கு 0 45 42 இணைத்து. உணவுன்றது வெறும் பசியை போக்கும் பொருள் மட்டும் இல்லைங்க, அது ஆரோக்கியத்தின் அடித்தளம். அந்த உணவை பாதுகாப்பாகவும் தரமாகவும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் உணவுத்துறையின் படிப்புகள் மற்றும் வாய்ப்புகள் குறித்து நம்முடன் பகிர்ந்து

0: கலந்து கொள்ள வந்திருக்கிறார் திருச்சி ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முதல்வர் ஆ. பால்வண்ணன் அவர்கள். அவர்கள் இக்கோடை பண்பலை 100.5 சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இனிய இரவு வணக்கம் ஐயா.
1: வணக்கம். வணக்கம்
0: வணக்கம் ஐயா. கோடை பண்பலை 100.5 இணைந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி ஐயா.
1: எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஐயா. பைலப்பன் அவர்களுக்கு என்னோட முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு.
0: ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்களும் கோடை பண்பலை 100.5 இணைந்ததற்கு எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
1: சொல்லுங்கம்மா
0: ஐயா, உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க ஐயா, நாங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் உங்களை பத்தி.
1: ஓகே. நான் வந்து 1996 மங்களூர்ல மங்களாவரம்ன்ற ஊர்ல கேட்டரிங் படிப்பு படித்தேன். இந்த படிப்பு படிக்கிறதுக்கு முன்னாடி நான் சைனிக் பள்ளியில, அமராவதி நகர்ல இருக்கிற சைனிக் பள்ளியில நான் படித்தேன். அங்க படிச்சு முடிச்சுட்டு என்னோட அப்பா தான் இங்க வந்து கைட் பண்ணாங்க. இந்த மாதிரி கேட்டரிங் படிப்பா ரொம்ப நல்லா லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்பா சொல்லும்போது எனக்கு வந்து இதை பத்தின தொழிலை பத்தின எந்த ஒரு முன் அறிவும் இல்லாம பரவாயில்ல அப்பா சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தொழிலை தேர்ந்தெடுத்தேன். பேசிக்கா எனக்கு வந்து அந்த தொழில பெரிய ஆர்வம் எல்லாம் இல்லாம தான் நான் உள்ள போனேன். உள்ள நுழைஞ்ச பிறகு அந்த தொழிலோட ஆர்வம் வந்து என்னை ரொம்ப நல்லா தொத்திக்கிச்சு. நிறைய அதுல இருந்து கத்துக்கணும்ன்ற ஆர்வமும் வந்து வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அனுபவம் மூலமா கத்துக்கிட்டு இப்போ என்னோட அனுபவ அறிவை என்னோட மாணவர்களுக்கு கொடுத்து அவங்களெல்லாம் பெரிய துறையில வளர்த்து விட்டு இருக்கேன். இது ஒரு பெரிய பெருமையாவும் சந்தோஷமாவும் ஃபீல் பண்றேன்.
0: வாழ்த்துக்கள் ஐயா. உங்க அப்பா தான் உங்களுடைய குருன்னு சொல்றீங்க. உணவு துறையில உங்களுக்கு ஆர்வம் எப்படி ஏற்பட்டுச்சு?
1: உணவு துறையில முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு பெருசா வந்து டைரக்டா ஒன்றும் ஆர்வம் இல்லைங்க. ஆனா எனக்கு வந்து தோணுனது வந்து உள்ளுக்குள்ள அந்த தொழிலை தேர்ந்தெடுத்த பிறகு என்னோட ஆர்வத்தை நான் வளர்த்துக்கிட்டேன்னா எனக்கு அது பிடித்தமா தான் இருந்துச்சு. அதுல இருக்கிற ஒவ்வொரு செயல்களும், அதாவது ஒரு ஃபுட்டை செய்யறோம், ஒரு சமைக்கிறோம், ஒரு உணவை சமைக்கிறோம், சமைச்சு அது ஒரு என் ப்ராடக்டா கையில கிடைக்கும் போது அதோட சுவையை பார்த்தும் அதோட அழகை பார்த்தும் நம்ம பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு பிரமிப்பு வரும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: அதுக்கான எக்ஸாம்பிள் நான் பின்னுக்கு நான் சொல்றேங்க.
0: உணவு கலைன்றது ஒரு முக்கியமான கலை தானே?
1: உணவு கலைன்னே கரெக்டா சொல்லிட்டீங்க. அந்த கலைய அறிஞ்சு தெரிஞ்சு படிச்சோம்னா பெரிய ஒரு வாழ்க்கையும் அமைஞ்சிருக்கு. என்னோட மாணவர்கள் நான் பெருமையா சொல்லுவேன், 2001 நான் வந்து இந்த படிப்பு சொல்லி கொடுக்கும் தொழிலுக்குள்ள நுழைஞ்சேன்.
0: சரிங்கய்யா.
1: இன்னைக்கு முதல்வரா இருக்கேன். ஒரு 3-4 ஆண்டுகளை முதல்வரா பயணிச்சுட்டு இருக்கேன். இந்த தொழில எனக்கு கிடைச்ச நிம்மதி, அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்றோம் இல்லைங்களா, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது வந்து நிறைய வந்து கிடைச்சது.
0: சரிங்கய்யா.
1: எதனாலன்னா ஒரு மாணவனோட வாழ்க்கையை பண்படுத்த முடியுது.
0: கண்டிப்பா.
1: இது இந்த தொழில டிசிப்ளின், எப்படி மிலிட்ரியில எப்படி டிசிப்ளின் தேவையோ அதே மாதிரி இங்கேயும் வந்து டிசிப்ளின் கண்டிப்பா இருக்கணும். இருந்தா வாழ்க்கையில முன்னேறதுக்கு இது போல துறை ஒண்ணுமே கிடையாதுங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா.
1: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு அடுத்த கேள்வி எது?
0: ஐயா, உணவுத்துறை சார்ந்த முக்கியமான படிப்புகள்லாம் என்ன இருக்கு?
1: உணவுத்துறை பாத்தீங்கன்னா பெரிய வளர்ச்சி அடையிற, வளர்ச்சி அடைஞ்சுகிட்டே இருக்கிற, சாப்பாடு இருக்கிற வரைக்கும், மனுஷன் இருக்கிற வரைக்கும் சாப்பாடு இருக்கும்.
0: கண்டிப்பா.
1: அதனால அதுக்கான படிப்புகளும் நிறைய வளர்ந்துட்டு இருக்கு. பிடெக் போன்ற படிப்பு, டெக்னாலஜி சம்பந்தம் பற்றி, அதாவது ஒரு உணவை வந்து டெக்னாலஜியா பயன்படுத்தி செய்யக்கூடிய விஷயம். டெக்னாலஜின்னு சொல்றது வந்து தொழில்நுட்பம். ரிசர்வேஷன் சம்பந்தப்பட்ட படிப்புகள்லாம் அந்த டெக்னாலஜி கீழே வரும்.
0: சரிங்கய்யா.
1: அதே வந்து நியூட்ரிஷன் சொன்னோம்னா அதை பத்தின அதுல இருக்கிற பயாலஜிக்கல் விஷயங்களை கத்துக்கிறது நியூட்ரிஷன் சம்பந்தப்பட்ட விஷயம். அது இல்லாம சயின்ஸ் பேஸ்டா படிக்கிறாங்க. அதுதான் இப்ப நாங்க வந்து எங்களோட கல்லூரியில சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது வந்து சயின்ஸ் பேஸ்டா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து பிஎஸ்சி கேட்டரிங் அண்ட் ஃபுட் சயின்ஸ் அப்படிங்கிற ட்ராக்ல இருக்கு. இது மாதிரி நிறைய இந்த தமிழ்நாடு பூராமே நிறைய கல்லூரிகள் வெவ்வேறு அப்ரூவல்ல நடந்துட்டு இருக்கு. இதுல கவர்மெண்ட்ல நடத்தக்கூடிய ஒரு ப்ரோக்ராம்க்கு ஜே

0: ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி உள்ளுக்குள்ள நுழையணும். அது வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் கோர்ஸ் இருக்கு, அதையும் படிக்கலாம்.
1: சரிங்க,
0: இதுக்கு வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதை கிளியர் பண்ணாதான் உள்ளுக்குள்ள போக முடியும்.
1: சரிங்க, இப்போ டெக்னாலஜி ஸ்டடீஸ்ன்னு சொல்றீங்க, இதுல வந்து ஃபுட் டெக்னாலஜி நியூட்ரிஷன் படிப்புக்கு என்ன வித்தியாசம் இருக்கு?
0: ஃபுட் டெக்னாலஜின்னு சொன்னது முதல்ல சொன்ன மாதிரி தான், டெக்னாலஜின்றதே வந்து ப்ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்டது, அதாவது பாதுகாக்கிற உணவை வந்து பாதுகாத்து அதுக்கு மதிப்பு கூட்டல் கொடுத்து எப்படி அதை இன்னும் அதோட வேல்யூ அடிஷன் கொடுத்து பண்றது தான் வந்து ஃபுட் டெக்னாலஜி. அதுல வந்து நிறைய டீடைல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நியூட்ரிஷன் வந்து பாத்தீங்கன்னாக்க இது பயாலஜிக்கல், இது அதோட பயாலஜிக்கலுக்கான தமிழ் அர்த்தம் எனக்கு தெரியல, ஆனா அந்த பயாலஜிக்கல் இது உண்டு.
1: சரிங்க, ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நம்ம பேசலாம்.
2: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம். அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் உணவுத்துறையின் படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கமளிக்கிறார் திருச்சி ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முதல்வர் ஆ. பால்வண்ணன் அவர்கள். உணவுத்துறையில் உணவுத்துறை தொடர்பாக படிச்சுட்டு உணவுத்துறையில் தடம் பதிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களில் இப்போ ஒருத்தவங்க நம்ம நிகழ்ச்சியில் இணைகிறாங்க. அவங்களுடைய உணவுத்துறை பயணத்தை

0: சிவனன் அவர்கள். உணவுத்துறையில் உணவுத்துறை தொடர்பாக படிச்சுட்டு உணவுத்துறையில் தடம் பதிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களில் இப்போ ஒருத்தவங்க நம்ம நிகழ்ச்சியில் இணைகிறாங்க. அவங்களுடைய உணவுத்துறை பயணத்தை பற்றி கேட்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் அண்ணா, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: என் பேர் ஜனார்த்தனன்.
0: ஜனார்த்தனன், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் வந்து என் சொந்த ஊர் வந்து திண்டுக்கல். இப்போ வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சென்னையில்.
0: சரிங்க. என்ன சந்தேகம் நீங்க கேட்க போறீங்க?
1: சாரி மேடம்.
0: அண்ணா, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு.
1: ஓகே.
0: என்ன சந்தேகம் கேட்க போறாரு? உணவுத்துறை பத்தின சந்தேகம்.
2: இல்ல, அவர் எங்க கல்லூரியில கல்லூரியோட படிச்ச முதல் மாணவரும்மா.
0: ஓ, சரிங்கண்ணா.
2: இவரோட அனுபவத்தை மட்டும் கேளுங்க. இவர் எந்த கல்லூரியில படிச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் கேளுங்க.
0: ஐயா, உங்களுடைய அனுபவம் பத்தி சொல்லுங்க.
1: ஆமா, நான் படிச்சதெல்லாம் வந்து திருச்சியில் இருக்க ஜெனிஸ் அகாடமியில இருந்து. நான் வந்து 3 இயர்ஸ் வந்து கேட்டிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நான் முடிச்சேன்.
0: சரிங்க.
1: முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து கேட்டிங் முடிச்சு 2 மந்த் வந்து செகண்ட் இயர் வந்துட்டு வந்து நான் கேரளாவில் வந்துட்டு ட்ரைனிங் போனேன்.
0: சரிங்க.
1: அப்பயே வந்து எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், பைசா ஹோட்டலில் தான் வந்து ட்ரைனிங் எல்லாம் முடிச்சது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃப்டர் 3 இயர் லாஸ்ட் இயர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணும்போது மட்டும் எனக்கு அங்கேயே வந்து ஜாப் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணி ஜாப்போட தான் நான் காலேஜ் விட்டு வெளியே போனேன்.
0: சரிங்க.
1: பட் அந்த காலேஜ்ல வந்து ரொம்ப ஒரு ஒஸ்டான பர்சன் அப்படின்னா நான் தான் ரொம்ப செட்டப் பண்ணிட்டு ஜாலியாக இருந்துட்டு அப்படின்னு. பட் எனக்காக வந்து எங்கள் பால் ஷெஃப், அதுக்கப்புறம் எங்களோட சீனியர்ஸ் எல்லாமே எனக்காக ரொம்ப வந்து திட்டி திட்டி வந்து ஒரு சின்ன பிள்ளைய சொல்லிக் கொடுக்குறமா சொல்லி கொடுத்து நான் இன்னைக்கு வந்து இந்த லெவல்ல வந்து ஒரு ஸ்டூஷப்பா நிக்கிறேன்னா அது காரணம் வந்து எனக்கு வந்து எங்கதான்.
0: சரிங்கண்ணா.
1: அப்புறம் எங்க பிரேம் சார், வினோத் சார் இவங்க எல்லாம். இப்ப வந்து நான் வந்து ஒரு 5-star ஹோட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டூஷப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்ப மந்த்லி வந்து ஒரு 65,000 சேலரி வாங்குறேன். அதான் 12th நான் எல்லாம் படிச்சு பாஸ் ஆகணும்னு நினைச்சு என்னையே வந்து இது இந்த அளவுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னா அது காலையில காலேஜ் ஃபுல்லாமே காலேஜ்
0: தான்.
1: இப்போ வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு நான் ஒர்க் பண்ணது எல்லாமே 5-star ஹோட்டல் தான். நான் வந்துட்டு எங்கள் ஸ்டெஃப் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன், ஷெஃப் இந்த மாதிரி வந்துட்டு வேற இடத்துல வச்சு ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னு. எங்கள் ஷெஃப் வந்து அது வந்துட்டு ஓகே, அங்கே நீ போ, இன்னும் கொஞ்சம் உனக்கு க்ரோத் ஆகி மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயம் நான் எடுக்கும் போது இப்போ வரைக்கும் எங்கள் காலேஜில் எங்கள் பிரின்ஸிபால் எல்லாத்துலேயும் வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் நான் வந்து இதை விடுவேன். ஏன்னா இதுக்கு எல்லாமே ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணதெல்லாம் வந்துட்டு எங்கள் ஷெஃப். அதே மாதிரி வந்துட்டு என்னோட நான் வந்துட்டு என்னோட தம்பி அங்கே தான் படித்தான் ஜெனிஸ் அகாடமியில். இப்போ அவனும் வந்துட்டு மேரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்.
0: சரிங்க.
1: பேர் வந்துட்டு ராஜேஷ் சொல்லி ஒரு பையன். வேற
0: உணவுத்துறையில் நீங்களும் ஒரு தடம் பாதிச்சிருக்கீங்க இந்த இடத்துல.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. என்னோட லைஃப்பில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்னு வந்து என்னோட காலேஜ் லைஃப். அந்த காலேஜ் லைஃப் வந்துட்டு என்னை வந்து டோட்டலாவே வந்து என்னை சேஞ்ச் ஆக்கி இன்னைக்கு வந்து என்னை இந்த நிலைமை கொண்டு வந்திருக்க காரணமே எங்களோட குரு
0: புள்ளிலங்க
1: சார்.
0: கண்டிப்பா வாழ்த்துக்கள் அண்ணா.
1: ஓகே மேடம், தேங்க்யூ ஸோ மச்.
0: ஐயா, இப்போ நம்ம பிளஸ் டூவில் பார்த்தீங்கன்னா நிறைய குரூப் இருக்குது. இதில் எந்த குரூப் எடுத்தால் நம்ம உணவுத்துறை பற்றி படிச்சுக்கலாம், இல்லை எல்லாராலையும் அது படிக்க முடியுமா? எந்த குரூப் எடுத்தாலும் நம்ம உணவுத்துறை பற்றி படிக்க முடியுமா?
2: நிச்சயமா, எந்த இது எடுத்தாலும் எந்த குரூப் எடுத்தாலும் கண்டிப்பாக படிக்க முடியும்.
0: சரிங்க. உணவுத்துறையில
2: துறைக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயம் அந்த பையன் ஆர்வமா இருக்கணும் இந்த தொழில.
0: சரிங்க. உணவுத்துறையில என்னென்ன வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கு?
2: வேலை வாய்ப்புன்னு சொன்னீங்கன்னா கவர்மெண்ட் இதுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க ஐஆர்சிடிசி, அதாவது ரயில்வே, இந்தியன் ரயில்வே இருக்கு
0: இல்லைங்களா,
2: அதுல இருக்கு. அதே மாதிரி நம்மளோட பாதுகாப்பு படைகள் இருக்கு இல்லைங்களா, ஆர்மி, நேவி, ஏர்போர்ட்ஸ், இது எல்லாத்துலயுமே கேன்டீன்லயும் கேட்டரிங் பிரிவுகள்லயும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி சுற்றுலாத்துறையில நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சுற்றுலாத்துறைன்னு சொன்னோம்னா கவர்மெண்டோட ஹோட்டல்ஸும் இருக்கு. அது அல்லாமல்

0: வெளி ஹோட்டல்ஸும் இருக்கு.
1: அதாவது பிரைவேட் ஹோட்டல்ஸ்லயும் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். கல்வித்துறை என்ன எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் சொன்ன இல்லைங்களா, அந்த கவர்மெண்ட் காலேஜஸ்ல லெக்சரர் போஸ்டிங் கூட படிக்கலாம்.
2: சரிங்கய்யா.
1: இது தவிர விமான பணிப்பெண்களாகவும் க்ரூ மெம்பர்ஸாகவும் கப்பல்ல வேலை செய்யலாம், மற்ற ஈவெண்ட் எடுத்து செய்யலாம், ஒரு ஆண்டர்பிரினரா மாறலாம், தொழில் முனைவோரா
2: மாறலாம்.
1: இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள். இது தவிர நிறைய இருக்குங்க.
2: சரிங்கய்யா. ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் பேசலாம்.
3: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
5: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று ஜிஆர்பி ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
6: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துகள்.

0: உங்களுடைய பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம். அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் உணவுத்துறையின் படிப்புகள் மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்து விளக்கமளிக்கிறார் திருச்சி ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முதல்வர் ஆ. பால்வண்ணன் அவர்கள். ஐயா
1: சொல்லுங்கம்மா.
0: பொதுவாக இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டாக்டர் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, ஆனால் இந்த உணவுத்துறையை தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் தயக்கப்படுறாங்க. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: பொதுவாக நம்ம ஊரில் நம்ம இந்த தொழிலுக்கான மரியாதை ரொம்ப கம்மியாக இருக்கு. அதாவது வெளிநாடுகளில் இந்த செஃப்னு சொன்னாவே இந்த துறைக்கான மரியாதையே வேற. அவங்க கொடுக்குற மரியாதை பார்த்தீங்கன்னா ஒரு செஃப் வந்து ஒரு டாக்டர் இன்ஜினியர் போன்ற ஒரு ப்ரொஃபஷனுக்கு உள்ள கொடுக்குற மரியாதையே கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம ஊரில் இன்னும் அது இந்த வளர்ச்சி அடையலை. இனிமே அதை எதிர்பார்ப்போமாக. இப்போ டாக்டர் ஷெஃப் தாமு அவர்கள் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு பத்மஸ்ரீ விருதெல்லாம் இப்போ சமீபமாக பிரதமர் கையால் வாங்கினாரு. அது போன்ற ஒரு பெருமைக்குரிய ஒரு தொழில் தான் இந்த தொழில். மாணவர்கள் தங்களால முடியும், தனக்கு ஆசை இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க, தொழிலுக்கான குவாலிபிகேஷன்ஸ் அவங்கள்ட்ட இருக்குன்னாக்க கண்டிப்பா இந்த அந்த ஆசையும் வேணும். அவங்களுக்கு செய்யக்கூடிய மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அவங்களுக்கு இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுனாக்க கண்டிப்பா அவங்க வந்து இந்த தொழிலை தேர்ந்தெடுக்கலாம். அவங்க வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்கும். நிறைய தொழில் முனைவோர்களை இது இந்த தொழில் உருவாக்கும். சாதாரணமா ஒரு மனுஷன் வந்து வேலை பார்த்துட்டே இருக்கிறது வாழ்க்கை பூரா இருந்தாவே நல்லது இல்லை. அவன் ஒரு சின்ன கடையை ஆரம்பிச்சா கூட அவங்க பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் இந்த உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில ஒரு ரெஸ்டாரண்டோ ஒரு அல்லது ஒரு ஹோட்டலோ உண்டாகிட்டு தான் இருக்கு. இப்போ அந்த தொழில வேலை வாய்ப்புக்கு கொஞ்சம் கூட குறை கிடையாது. அதனால நிச்சயமா இந்த மாணவர்கள் தகுதி உள்ள மாணவர்கள் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்து தன்னை வளர்த்திக்கலாம். இது மாதிரி பல மாணவர்களை இந்த எங்களோட இன்ஸ்டிடியூஷன் உருவாக்கி இருக்கு. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளா இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூஷன். இது போன்ற நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. நல்ல இன்ஸ்டிடியூஷனா பார்த்து தேர்ந்தெடுங்க. எங்க இன்ஸ்டிடியூஷனுக்கு வரணும்னு நான் சொல்லல, பட் பொதுவா நிறைய கல்லூரிகள் தேர்ந்தெடுத்து பண்ணும்போது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்.
0: கண்டிப்பாங்க ஐயா, அதற்கான ஆர்வத்தை வந்து மாணவர்கள் தான் உருவாக்கி கொள்ளணும்.
1: உண்மைதான்
0: ஐயா. இப்ப என்னென்ன வெரைட்டியா நீங்க வந்து பாரம்பரிய உணவுகள் அந்த மாதிரி எல்லாம் என்னென்ன வெரைட்டியான ஃபுட் எல்லாம் சொல்லித்தரீங்க சமைக்கிறதுக்கு?
1: இந்த கல்லூரி வந்து எங்க கல்லூரி மட்டும் பத்தி நான் சொல்ல முடியும் இந்த கேள்விக்கான பதில். இங்க வந்து எப்படின்னாக்கா அழகப்பா யூனிவர்சிட்டியால அவங்க கொடுக்கப்பட்ட சிலபஸ் இருக்கு எங்களுக்கு. அதன்படி அவங்க வந்து வரையறுத்திருக்காங்க இந்தந்த உணவுப் பொருட்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட் படி ஒவ்வொரு செமஸ்டர்லையும் அவங்களுக்கு எக்ஸாம் நடக்கும், ப்ராக்டிகல்ஸ் நடக்கும். நீங்க எப்படி ஒரு சாதாரண படிப்புல படிக்கிறோமோ அது மாதிரி இதுலயும் வந்து தியரட்டிக்கல் பார்ட்டும் இருக்கும், பட் ப்ராக்டிக்கல் பார்ட் பெரும்பகுதியா இருக்கும்.
0: கண்டிப்பாங்க.
1: எந்த அளவுக்கு பெரும்பகுதி இருக்கோ அது வந்து அதோட இம்பார்ட்டன்ஸும் தெரியும். ஏன்னா ஸ்கில் ஓரியன்ட் கோர்ஸ் இது, கைத்தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம். எப்படி ஒரு தங்கம் செய்யக்கூடிய ஒரு ஒரு தொழிலாளி எப்படி முனைப்போட செய்யணுமோ அது போல உணவை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியும் அதே முனைப்போட அதை உருவாக்கணும். அந்த பொருள் அப்பதான் கஸ்டமரை சேரும் போது நல்ல ருசிக்கப்பட்டு ரசிக்கப்படும்.
0: சரிங்க ஐயா. இப்ப ஒரு வருஷத்துல எத்தனை பிராக்டிக்கல் டெஸ்ட் எல்லாம் வைக்கிறீங்க?
1: வருஷத்துக்கு எங்களுக்கு வந்து ஒவ்வொரு செமஸ்டருக்கும் எங்களுக்கு வந்து அந்த ஒரு 15-16 கிளாஸஸ் நடக்குமா, நடக்கும். அதுல ஒவ்வொரு உணவு முறைகளையும் கத்துக் கொடுப்போம். அதாவது

0: இந்திய உணவு முறை ஒரு மாதிரி இருக்கும், அதே வட இந்திய உணவுகள் முறை வந்து ஒரு மாதிரி இருக்கும், அதே மாதிரி சவுத் இந்தியன் முறைகள் வந்து தனியா இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிற கான்டினென்டல் ஃபுட்ஸ் சொல்லுவோம், சைனீஸ் ஃபுட்ஸ் சொல்லுவோம், இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையா இருக்கும். அதெல்லாம் ஒவ்வொரு இதுல சொல்லிக் கொடுப்போம் ஒவ்வொரு செமஸ்டர்ல.
1: சரிங்கய்யா. இப்போ
0: இது இந்த தொழில் வந்து சமையல் மட்டும் அல்ல, இதுல வந்து கலந்திருக்கிற விஷயங்கள் வந்து சமையல் தவிர ஃப்ரண்ட் ஆபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க வரவேற்படை இருக்கும் பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, பெண்களுக்கு இதெல்லாம் வேலை வாய்ப்புக்கான ஒரு பகுதி. அதே மாதிரி ஹவுஸ் கீப்பிங் ஒரு துறை இருக்கு, அதே மாதிரி உணவு சமைத்த பிறகு அதை சர்வீஸ் செய்யும், அதாவது பரிமாற ஒரு தொழில் இருக்கிறது, அதுவும் தனித்தனி படிப்புகளா இருக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது.
1: இப்போ இந்த படிப்புகள்லாம் படிக்கணும்னா கவர்மெண்ட்ல இருந்து ஸ்காலர்ஷிப் எதுவும் கிடைக்குமாங்க ஐயா?
0: இந்த படிப்புகளுக்கு கவர்மெண்ட் யாரும் ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறது இல்லை, பட் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு இது இருக்கு, ஒரு அவங்க தகுதி அடிப்படையில செய்யறாங்க.
1: சரிங்க. சரிங்க. இப்போ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரா ஆகணும்னா நமக்கு என்னென்ன தகுதி எல்லாம் தேவை?
0: ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ஆபீசருக்கு அவர் வந்து பேசிக் டிகிரி இருந்தா போதும், யூஜி இருக்கணும். அந்த யூஜியில அவர் வந்து ஃபுட் டெக்னாலஜியோ அல்லது டைரி டெக்னாலஜியோ அல்லது பயோடெக்னாலஜியோ அல்லது ஆயில் டெக்னாலஜியோ அல்லது அக்ரிகல்ச்சரல் சயின்ஸோ மெட்டரி சயின்ஸோ பயோகெமிஸ்ட்ரியோ மைக்ரோ பயாலஜியோ ஏதோ இது மாதிரி எது படிச்சிருந்தாங்கனாலும் சரி, அது கூட ஒரு முதுகலை பட்டம் படிச்சிருக்கணும். அது வந்து அது படிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து தகுதி கல்வி தகுதிக்கு ரெடி ஆகிறாங்க. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எஃப்எஸ்ஓ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
1: சரிங்கய்யா.
0: அது அதுக்கான டீடைல்ஸ் இன்னும் நிறைய இருக்கு, அது தனியா சொன்னா அது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகும்.
1: சரிங்கய்யா. ஒரு பாடலுக்கு அப்புறமா நம்ம திரும்பி பேசலாங்கய்யா.

0: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவர் செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
1: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
0: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
1: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
0: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
1: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.
2: கோடை பண்பலை 100.5 அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம கூட இன்னைக்கு திருச்சி ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முதல்வர் ஆ பால்வனன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. நேயர்கள், உங்களுடைய கேள்விகளை இந்த எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அறிமுக நேயர்கள் அழைக்கலாம் 24 24 24, மகளிர் அழைக்கலாம் 24 24 29, அனைத்து பொதுவான நேயர்களும் அழைக்கலாம் 24 24 26. முன்னிணைப்பிற்கு கொடைக்கானலின் முன்னிணைப்பான 0-45-42 இணைத்து. இப்போது அடுத்த நேயராக உணவுத்துறையில் தடம் பதிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர் ஒருவர், அவர் வந்து நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கிட்ட படிச்சுட்டு அவங்க உணவுத்துறையில் தடம் பதிச்சிருக்காங்க. அந்த நேயர்கிட்ட இப்போ நம்ம பேசிடலாம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
3: என் பேர் அன்பரசன் மேடம்.
2: அன்பரசன் ஐயா, என்ன பண்ணிட்டுருக்கீங்க?
3: நம்ம வந்து இப்போ மணப்பாறை முறுக்கு நம்ம சொந்தமாக ஓனாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் மேடம்.
2: சரிங்கய்யா.
3: நம்ம 2014 இருந்து 17 ஜென்னிஸ் ஸ்டூடண்ட்.
2: சரிங்கய்யா.
3: 3 இயர் BSc ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மட்டும். அது காலேஜ் வந்து எப்படின்னா எல்லாமே தெளிவாக சொல்லி தராங்க. இப்போ ப்ராக்டிக்கல்னா அது தனியாக இண்டிவிஜுவலாக ரெண்டு பேர் கொடுத்து அவங்களுக்கு தேவையான இப்போ கிட் அண்ட் ப்ராக்டிக்கலாம் இன்னைக்கு எல்லாமே கொடுத்துட்றாங்க.
2: சரிங்கய்யா.
3: நம்மளே ரெடி பண்ணி வச்சு டிஸ்பிளே பண்ணோன்னா அவங்களே வந்து டைரக்டாக ஒவ்வொரு ஸ்டாப் இண்டிவிஜுவலாக எப்படி பண்ணிக்கலாம், என்ன டேஸ்ட் எப்படிங்க எல்லாம் பார்க்குறாங்க.
2: சரிங்கய்யா.
3: அதே மாதிரி சர்வீஸ் பண்ணால் சர்வீஸ் தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு இதே வச்சுருக்காங்க. அதுலேயும் திரும்ப எல்லாமே நம்ம எப்படி சர்வ் பண்ணணும், வர்ற கஸ்டமரை எப்படி டேக் ஓவர் பண்ணி சீட்டில் உட்கார வைக்கணும், அதுலேருந்து A to Z எல்லாமே சொல்லி தருவாங்க.
2: சரிங்கய்யா.
3: அதெல்லாம் முடிச்சுட்டு நமக்கு வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் தனியாக முருகு

0: அப்படின்னு ஆரம்பிச்சு இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் மனப்பாரம்
1: முறுக்கு. சரிங்க ஐயா, சிறப்பு வாழ்த்துக்கள் ஐயா.
0: தேங்க்யூ மேடம்.
1: சரிங்க
2: அம்மா, நீங்க தொழில் முனைவருக்காக கேட்டீங்களே.
1: ஆமாங்க ஐயா,
2: அதற்கு இவர் ஒரு பெரிய சான்று.
1: சரிங்க ஐயா.
2: 2017 அவரோட கோர்ஸ் முடிச்சாரு. முடிச்சுட்டு பணியில ஹோட்டல் பணிகள்ல கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு அதுக்கு பிறகு தனியா தொழில் தொடங்கி ஒரு பெரிய ஒரு தொழில் முனைவோர். இது வந்து மற்ற பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்காரு
1: அவரு. சரிங்க ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா.
2: நன்றி.
0: இதே மாதிரி காலேஜ் முடிச்சதும் ஃபர்ஸ்ட் வேற காலேஜ் படிச்ச கேட்டீங்க. அங்க நமக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு நம்ம 1 இயர் வேஸ்டா போன மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு வந்து நான் ஜெனிஸ்ல சேர்ந்தது.
1: சரிங்க ஐயா.
0: திண்டுக்கல்ல படிச்சேன். அங்க பிராக்டிக்கல்னா அவங்க வந்து ஒன்லி ஸ்டாஃப் சமைப்பாங்க. 50 ஸ்டூடெண்ட் நின்று சுத்தி தான் பார்க்க முடியும். இங்க வந்து அப்படி கிடையாது, ரெண்டு ரெண்டு பேரா பிரிச்சிருவாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் கொடுத்து அவங்களே சமைக்க சொல்லுவாங்க.
1: சரிங்க ஐயா.
0: அதனால நான் டிஸ்கவுண்ட் இங்க வந்து நான் சேர்ந்தது. இப்ப நாங்க சேர்ந்தனால நல்லதா இருக்கு எனக்கு.
1: சரிங்க ஐயா.
0: ஆ ஓகே மேம்.
1: நன்றிங்க ஐயா.
0: ஓகே. ஆ நன்றி. தேங்க் யூ மேம்.
1: அடுத்த நேயரை சந்திச்சிடலாம். வருக, வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம் மேடம், என் பேரு கலையரசன், தேனி பெரியவளத்துல இருந்து பேசுறேன்.
1: சரிங்க ஐயா, என்ன சந்தேகம் கேட்க வர்றீங்க?
3: சரி மேடம், என் தம்பி வந்து 12th வந்து 345 மார்க் எடுத்திருக்கேன் மேடம். ஆனா அவன் வந்து கேட்டரிங் படிக்கலாம்னு ஒரு இதுல சொல்லிட்டு இருக்கான். ஆனா வீட்டுல வந்து அதெல்லாம் வேணாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது எதனாலன்னு புரிய மாட்டேங்குது.
2: என்னோட அப்பாவும் இததான் சொன்னாரு, இந்த கோர்ஸ் எடுத்து படிதான் நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உங்க பையனையும் அவரையும் வந்து இந்த கோர்ஸ்ல சேருங்க, இது அவருக்கு ஆர்வம் இருக்குதான்னு பாத்துக்கங்க.
3: அதுல ஆர்வம் சார், அந்த பையன் இப்போ ஃப்ரீயாக இருக்கிறப்ப கூட சமையல் அந்த மாதிரி நல்லா பண்ணிட்டுருக்கேன்.
2: கண்டிப்பாக போட்டு விடுங்க, அவர் நல்லா வருவார்.
3: சரிங்க.
1: நன்றிங்க ஐயா.
3: நன்றிங்க.
2: சந்தேகம் கிளியர் ஆயிடுச்சுங்களா ஐயா?
3: சரிங்க சார், கேட்குறேங்க சார்.
2: நன்றிங்க.
1: நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் பேசலாம்.
4: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம். அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களது கேள்விகளோடு இணையலாம். இந்த எண்களில் அறிமுக நேயர்கள் அழைக்கலாம் 24 24 24, மகளிர் அழைக்கலாம் 24 24 29, அனைத்து பொதுவான நேயர்களும் அழைக்கலாம் 24 24 26, முன்னிணைப்பிற்கு 0 45 42 இணைத்து. ஐயா, இப்போ சிறு முதலீட்டில் உணவு தொழிலை எப்படியெல்லாம் நம்ம தொடங்கலாம்?
1: ஒவ்வொரு தொழிலுக்கும் முதலீடு முக்கியமான ஒரு விஷயம். முதலீடு தயார் பண்றப்ப முதல்ல அனுபவமும் வேணும்.
0: கண்டிப்பா
1: நம்ம நேரா போய் தொழில இறங்கிட முடியாது. மற்ற தொழில் மாதிரி சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த உணவுக்கு தொழிலுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க, நம்மள்ட்ட காசு இருக்கு, நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து இந்த தொழில முன்னேறலாம் நினைக்கிறாங்க. உண்மையா அனுபவம் அந்த தொழில இருந்துச்சுனாக்க எங்கெங்க என்னென்ன தவறுகள் நடக்கும், என்னென்ன தவறுகளை சரி செய்யலாம், எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கறதெல்லாம் அனுபவபூர்வமா கத்துக்கிட்டு, அதுக்காக எல்லாருமே இந்த கோர்ஸ் படிக்கணும்னு சொல்லல, அந்த டெக்னாலஜி ரிலேட்டட் பீப்புள பக்கத்துல வச்சுட்டு அவங்களோட கைடன்ஸோட செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும்.
0: சரிங்க,
1: இது ஒரு விஷயம். இது இல்லாம அந்த முதலீடு தயார் பண்றதுக்கு நிறைய நிறுவனங்கள், கவர்மெண்ட் நிறுவனங்கள், அதாவது MSME அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் இருக்கு, அது போன்ற நிறுவனங்கள் வந்து முதலீடு செய்யறதுக்காக கவர்மெண்டே ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க, இண்டஸ்ட்ரீஸ் என்கரேஜ் பண்றாங்க. ஸோ சிறு குறு தொழில்களுக்கு முன்னேற்றம் செய்யறதுக்காக கடன் உதவி நிறைய செய்யறாங்க.
0: ஸோ
1: அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து நிறைய செய்யலாம். இந்த தொழில், ஹோட்டல் தொழில் வந்து

0: ஈஸியா முன்னேறக்கூடிய ஒரு தொழில்.
1: சரிங்க. ஆனா இந்த துறையில பெண்கள் மட்டும் ஏன் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லைன்னு தெரியல, அது எதுனாலங்கய்யா?
0: எங்க கல்லூரியில படித்த மாணவர்கள் பெண் மாணவர்கள் ரொம்ப நல்ல நிலைமையில எல்லாம் இருக்காங்க. இப்ப துபாயில ரோஸ் வுட்ஸ் ஒரு ஹோட்டல், அதுல எங்களோட மாணவி 2003 முடிச்சுட்டு போனவங்க.
1: சரிங்க ஐயா.
0: இன்னைக்கு எக்ஸிகியூட்டிவ் ஹவுஸ் கீப்பரா இருக்கிறாங்க.
1: சரிங்க ஐயா.
0: அவங்களோட சம்பளங்கள் சம்பளம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் பக்கம் சம்பளம் ஒரு மாசத்துக்கு.
1: சரிங்க ஐயா.
0: அவங்க அந்த இதுல வந்து அவங்களோட லாங்குவேஜ நம்மளாலே பேச முடியாது.
1: சரிங்க ஐயா.
0: அந்த அளவு பெர்ஃபெக்ஷனோட இருக்காங்க.
1: சரிங்க ஐயா.
0: அது மாதிரி நிறைய வேலை வாய்ப்பு நிறைய இருக்கு. பெண்கள் தைரியமா முன்னேறி வரணும். எங்க கல்லூரியில பாத்தீங்கன்னா வருட வருடம் 10% டிஸ்கவுண்ட் அவங்க ஃபீஸ்ல பண்ணி கொடுக்கறோம் பெண்களுக்கு மட்டும்.
1: சரிங்க ஐயா. இப்போ இந்த உணவு துறையில நிறைய சவால்கள்லாம் இருந்திருக்கும், அது என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்க.
0: உணவு துறையில பெர்ஃபெக்ஷன் சொல்லுவோம்.
1: சரிங்க.
0: ஒரு உணவை செஞ்சு முடிக்கிறது மட்டுமே இது கிடையாது, அதை கஸ்டமர்கிட்ட போய் சேர்த்து அவங்களுக்கு பிடிச்சு சாப்பிட்டு அவங்க அனுபவிச்சு வெளியில போகும்போது அதே சந்தோஷத்தோட போகணும்.
1: சரிங்க.
0: அப்போ அதுக்கு வந்து கஸ்டமரை ஹாப்பியா கொண்டு வர்றதுக்கு பின்னாடி ஒர்க் பண்றவங்க நிறைய பேர்.
1: சரிங்க.
0: இந்த உணவை தயாரிக்கிறதுக்கு இதற்கு முன்னாடி இதை விளைய வைக்கிறதுக்கு விவசாயிகள்ல இருந்து எல்லாருமே இதுக்காக பாடுபட்டிருக்காங்க. இன்டெரக்டா கடைசியா இந்த உணவு டேபிளுக்கு வரும்போது பல பேரோட கைவண்ணத்துலதான் வருது. இந்த உணவு கைக்கு வர்றத கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. என்னென்ன பிரச்சனைகள்னா
1: சொல்லுங்கய்யா, கேக்குறோம்.
0: சமைக்கும் பொழுது கரெக்டான உணவுகளை போடணும். அதுல வந்து தவற உணவு முறைகளுக்கு சேராத விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா?
1: ஆமாங்கய்யா.
0: அதெல்லாம் பயன்படுத்த கூடாது. எக்ஸாம்பிள் கலரிங். இப்போ நம்ம சிவப்பா இருந்தா நமக்கு பிடிக்கும். வெளியில ஒரு கேசரி பண்றோம் அப்படின்னா அதுல ஒரு கலர் போட்டானா நமக்கு பிடிக்குது.
1: ஆமாங்கய்யா.
0: அது வந்து நேச்சுரல் கலரிங், உள்ளுக்குள்ள போனுச்சுன்னா அது கேன்சரை காஸ் பண்ணும்.
1: ஆமாங்கய்யா.
0: சாரி, இன் நேச்சுரல் இல்லாம இருக்கிற கலரிங் எல்லாமே கெடுதல்.
1: சரிங்க ஐயா.
0: ஃபுட்டால பர்மிசிபிள் கலரா இருந்தாலும் கொஞ்சம் தான் போடணும். சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் சவால்கள் என்னன்னு சொன்னோம்னா, ஒரு உணவை தயாரிக்க காஸ்ட்னு சொல்லுவோம், இன்கிரீடியன்ஸோட காஸ்ட் அது வந்து 35%. மிச்சம் அந்த 65% கேஸ் லைட்டிங் ரெண்ட் அவங்களோட எம்ப்ளாயிஸோட சேலரி இது எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கு. இதுக்கப்புறம் கடைசியா கிடைக்கிறது தான் ப்ராஃபிட்.
1: சரிங்க.
0: ஸோ இது எல்லாமே கலந்த விஷயங்கள்.
1: சரிங்க.
0: இந்த தொழில் ஈஸியா ஜெயிச்சிட முடியாது. ஜெயிக்கணும்னா இந்த தொழிலை நல்லா கத்துக்கிட்டு அனுபவத்தோட போய் நின்னோம்னா நல்லா வளரலாம்.
1: சரிங்க. இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம பேசிடலாம். வருக, வணக்கம் அம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேரு தேவிகா மேம், திருச்சி மாவட்டத்துல இருந்து பேசுறேன்.
1: தேவிகா?
2: ஆமாங்க மேம், தேவிகா
1: பேசுறேன். கேளுங்கம்மா உங்களுடைய
2: சந்தேகத்தை. ஐயா, என் பையன் பிளஸ் டூ படிக்கிறான் சார். அவன் வந்து கேட்டரிங் தான் போகணும்னு எய்மா
0: இருக்கிறான்.
2: அதுக்கு என்ன கோர்ஸ், எப்படி எத்தனை வருஷம் படிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க.
0: 12th முடிச்சிருக்காருன்னா என்னோட அட்வைஸ் என்னன்னா, அவர் ஒரு டிகிரி ப்ரோக்ராம் படிக்கிறது நல்லது.
2: டிகிரி படிக்கணும் சார்.
0: ஆமா. இதுல வந்து
2: டிகிரி அல்லாதவங்க
0: ஆமா, எனக்கு
2: அங்க படிச்சாக்க எவ்வளவு சேலரி கொடுப்பாங்க, எப்படி படிக்கணும் என்னன்னு அது சொல்லுங்க சார்.
0: இது மாதிரி நிறைய கோர்ஸ்கள் இருக்குமா?
2: சரிங்க சார்.
0: அதை தேர்ந்தெடுத்து படிக்கணும்.

0: அது வந்து திருச்சியில இருக்க கல்லூரிகளை தேடுங்க, தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நான் எங்களோட கல்லூரியையும் நீங்க கலந்துக்குங்க.
1: சரிங்க ஐயா. ஐயா இப்ப ஃபுட் டெக்னாலஜி படிக்கிற மாணவர்களுக்கு பிராக்டிக்கல் டெஸ்ட்லாம் வைப்பீங்களா?
0: கண்டிப்பா இருக்குங்கம்மா.
1: சரிங்க.
0: அவங்க ஒவ்வொரு இதுலயும் செமஸ்டர்ல அவங்களுக்கு செமஸ்டர் படி எக்ஸாம் இருக்கு.
1: சரிங்க ஐயா.
0: அவங்க கண்டிப்பா எக்ஸாம் எழுதி அதுல பாஸ் பண்ணணும்.
1: சரிங்க ஐயா. ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நம்ம பேசலாம்.
0: ஓகே.
1: நன்றி.
2: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT Jewelers-ன் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRT ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம். Yeah.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இணைஞ்சிருக்கோம். அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் ஐயா
1: சொல்லுங்க.
0: நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். பிளஸ் டூ முடிச்ச மாணவர்களுக்கு உணவுத்துறை சார்பா நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்த சுருக்கமா சொல்லுங்க ஐயா.
1: இப்போ முடிச்சுட்டு வர்ற எல்லா குழந்தைகளுக்கும் சொல்றது உண்மைதான். ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும். தன் தொழிலையோ அல்லது தன்னோட வளர்ச்சி முன்னேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த தொழிலை பயின்று வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அது போல உங்களுக்கு இந்த தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல சந்தேகம் இருந்தால் என்னோட முகம் போன் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க.
0: 9712-2999.
1: ரொம்ப நன்றிம்மா. மயிலப்பன் சாருக்கு என்னோட நன்றி.
0: ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்னைக்கு இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் உணவுத்துறை சார்ந்த படிப்புகளுக்கும் மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கும் குறித்து நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் தெளிவான விளக்கம் அளிச்சிருந்தார். நம்முடைய சிறப்பு விருந்தினரை வாழ்த்தி கோடை பண்பலை 100.5 சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நன்றி ஐயா.

கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் திருச்சி ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முதல்வர் பால்வண்ணன் அவர்கள். மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 7 மணிக்கு. இனி நம் கோடை பண்பலை 100.5 தொடரவிருக்கிறது இளமை பேசுகிறது. நிகழ்ச்சிக்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். ஜல்ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் புதுதில்லியிலிருந்தும், தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்தும் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு அவர்கள் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதல்கட்டமாக 18,123 கோடி ரூபாய் இத்திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய தொகையில் முதல்கட்டமாக 2,177 கோடி ரூபாய் நிதி உதவி கிடைக்கப்பெறும். கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான மற்றும் நிலையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் ஜல்ஜீவன் எனப்படும் உயிர்நீர் இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பத்திண்டா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், கிராம பஞ்சாயத்துகள் மூலமாக 30 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தொடர் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆஷா மற்றும் முன்கள மருத்துவ பணியாளர்கள் மூலம் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். 36 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு வாய் புற்றுநோய் பரிசோதனை மற்றும் 17 கோடி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு நட்டா தெரிவித்தார். பாதுகாக்கப்பட்ட அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மலைப்பகுதியை ஆக்கிரமித்துள்ள 118 அரசு அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மீது ஒழுங்கு மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா ஆகியோர் கொண்ட அமர்வு, ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக பிறப்பித்த உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என்றும், முன்னுரிமை அடிப்படையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. ஆக்கிரமிப்பை அகற்றும் திட்டத்துடன் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு அகஸ்திய மலைப்பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படவுள்ள ஒரு காலி இடத்தை நிரப்புவதற்கான இடைத்தேர்தல் அறிவிப்பை தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் இன்று வெளியிட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள பேரவையின் கூடுதல் செயலரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திருமதி தேன்மொழி, இம்மாதம் 8ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைத்தோட்டங்களை மாநில

அமைச்சர் திரு ஷாஜஹான் இன்று நேரில் பார்வையிட்டார். பாப்பநாசம் பகுதியில் சுமார் 432 ஹெக்டேரிலும், திருவையாற்றில் 295 ஹெக்டேரிலும் வாழை மரங்கள் பயிரிடப்பட்ட நிலையில், இதுவரை மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின்படி 82 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளிடம் சேத விவரங்களை கேட்டறிந்த அமைச்சர் திரு ஷாஜஹான், இந்த சேதம் குறித்து முழுமையான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நிவாரணம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தார். புஞ்சை நிலங்களில் விளைவிக்கப்படும் வேளாண் பொருட்களை விற்பனை செய்வதற்கான கூடங்களை அரசு ஏற்படுத்தி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்றபின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மக்கள் பிரச்சினை குறித்து குறிப்பாக குழந்தைகள் பெண்கள் வன்முறைக்கு ஆளாவது குறித்து எதுவும் பேசவில்லை என்று தெரிவித்தார். அரசு நிர்வாகத்திலும் மாநிலத்தின் பாதுகாப்பிலும் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் எதிர்வரும் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போதைய சூழ்நிலையில் மீண்டெழுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கட்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும், அதை கண்டு தங்களது கட்சியினர் துவண்டுவிட மாட்டார்கள் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மதுரை ரயில்வே கோட்டத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் விரைவு ரயில் வரும் 20ஆம் தேதி திண்டுக்கல் வரை மட்டுமே செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் விரைவு ரயில் அதே நாளில் திண்டுக்கல்லில் இருந்து இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருவாயூர் விரைவு ரயில் வரும் 7ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை மதுரை, மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி வழியாக இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேல்நிலை துணைத் தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்களின் நலன் கருதி இந்த அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்குநர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-10 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அஸ்டியூன், வி கியாங் டான் இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டாண்டனில் இப்போட்டி 11:00 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்தும் கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்க இளமை பேசுகிறது. இனிய வணக்கம் நேர்களே, வணக்கம் மாணவ கண்மணிகளே. புத்தகம் கையில், கனவுகள் நெஞ்சில், புதிய உலகம் தேடும் பயணம், கல்வி என்ற ஒளியை ஏந்தி காலம் எழுதும் வெற்றி காவியம், கேள்விகள் கேட்டு அறிவை வளர்த்து கற்றதை வாழ்வில் விதையாய் விதைப்போம். முயற்சி எனும் மழை பொழிந்தால் முளைக்கும் நாளை நிச்சயம் நமதே. தோல்வி வந்தால் தளர்ந்து விடாமல் துணிவின் பாதை திறந்து நடப்போம். வெற்றி எனும் மலர் மலரும் விடாமுயற்சியின் தோட்டத்தில்தான் என வாழ்த்தி இன்றைய நிகழ்ச்சிக்கு பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ கண்மணிகளை அன்புடன் அழைக்கிறது கோடை பண்பலை 100.5. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ரெண்டு விளையாட்டுகள் இருக்கு, நான் நிகழ் சிக்கு புக்கு. இந்த ரெண்டு விளையாட்டுகளை மாணவ கண்மணிகள் சுழற்சி முறையில் விளையாடலாம்.

விளையாட்டுக்களை விளையாண்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நிகழ்ச்சியை கேட்டும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, விளையாட்டுக்களை விளையாண்டதே இல்லை, நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததும் இல்லை அப்படின்னு சொல்கிற குட்டிச்சலங்களுக்காக விளையாட்டுகள் எப்படின்னு சொல்லிடலாமா? நா நெகிழ் அப்படின்ற விளையாட்டு எப்படின்னா டங் ட்விஸ்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது நாக்கு பயிற்சி தரக்கூடிய ஒரு விளையாட்டு. சொல்லக்கூடிய வாக்கியத்தை பிழை இல்லாமல் இரண்டு மூன்று முறை நீங்கள் தெளிவாக சொல்லிட்டாலே போதும், அப்படி விளையாடுற விளையாட்டுக்கு பேர் நா நெகிழ். சிக்கு புக்கு அப்படின்ற விளையாட்டு எப்படின்னா முதல்ல ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்லணும். ரெண்டாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில், ரெண்டாவது கேள்விக்கான பதில் பதிலை மட்டும் சேர்த்து சொல்லணும். மூன்றாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில், ரெண்டாவது கேள்விக்கான பதில், மூன்றாவது கேள்விக்கான பதில், இந்த மாதிரி பதில்களை மட்டும் சேர்த்து ஒரு ட்ரெயின் போல் நீங்கள் சொல்லி விளையாடுற விளையாட்டுக்கு பேர் சிக்கு புக்கு. என்ன குட்டிச்சிலங்களா, விளையாட்டுகள் எப்படின்னு தெரிஞ்சிருச்சா? வாங்க விளையாடலாம். அறிமுக மாணவ கண்மணிகள் 24, 24, 24 வழக்கமாய் பேசக்கூடிய மாணவ கண்மணிகள் 24, 24, 26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 045-42. நிகழ்ச்சியில் உங்களோடு விளையாட காத்திருக்கிறேன். நான் உங்கள் பிரேமா ஜெகன்.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: இசை வசந்தமாய் இது உங்கள் கூடை பண்பலை நூறு புள்ளி ஐந்து. நேரம் பாத்தீங்கன்னா 8:14.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: இசை வசந்தமாய் இது உங்கள் கூடை பண்பலை நூறு புள்ளி ஐந்து. நேரம் பார்த்தீங்கன்னா 8:14 ஆயிருச்சு. இன்னைக்கு இளமை பேசுகிறதுல நான் நிகழ்ச்சி புக்கு அப்படின்னு ரெண்டு விளையாட்டுகள் இருக்கு. இப்போ விளையாட வரும் மாணவ கண்மணி, வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில இருந்து ரூபினி பேசுறேன்க்கா.
1: ரூபினி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்க்கா.
1: என்ன படி?
2: நல்லா இருக்கீங்களா?
1: நாங்களும் நல்லா இருக்கோம். திருப்பூர்ல மழையா?
2: ஆமாங்கக்கா.
1: இப்பதானா இல்ல எப்ப இருந்த மழை?
2: திருப்பூர்ல
1: எந்த ஊர்ல இருக்கீங்க?
2: வெள்ளக்கோவில்.
1: வெள்ளக்கோவில். சரி, எந்த வகுப்பு படிக்கிறீங்க?
2: 9 முடிஞ்சு 10th போறேன்க்கா.
1: 10th போறீங்க, நல்லா படிங்க. இப்ப இருந்து ஆரம்பிச்சிருவாங்க வீட்டுல, படிக்கணும் படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும். ஆமாதானா? இது வந்து இன்னும் ஒரு வருஷத்துக்கு வந்து இதே வார்த்தைகள் தான் அடிக்கடி காதுல கேக்குற மாதிரி இருக்கும். அப்ப வந்து கோவப்படாம எரிச்சல் படாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சீங்கன்னா நல்ல மார்க் வாங்கிடலாம்ல. சரிங்க ரூபினி, இன்னைக்கு என்ன விளையாட போறீங்க?
2: என்ன
1: கலர் பிடிக்கும்?
2: ரூபினி, ஸ்கை ப்ளூ.
1: உங்களுக்கு என்ன பறவை பிடிக்கும்?
2: ரூபினி, ஸ்கை ப்ளூ, மயில்.
1: என்ன விலங்கு பிடிக்கும்?
2: ரூபினி, ஸ்கை ப்ளூ, மயில், பூனை.
1: உங்களுக்கு என்ன பூ பிடிக்கும்?
2: ரூபினி, ஸ்கை ப்ளூ, மயில், பூனை, தாமரை.
1: உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்?
2: ரூபினி, ஸ்கை ப்ளூ, மயில், பூனை, தாமரை.
1: என்ன கேள்வி மறந்துருச்சா?
2: இல்லைங்கக்கா.
1: விளையாட்டு மறந்துருச்சா?
2: தெரியலங்க.
1: நேரடியா பதில் சொல்லிட்டீங்க.
2: அப்ப
1: என்ன பண்ணலாம்? விளையாட்டை நிப்பாட்டிக்கலாம். சரிங்க, மூச்சு வாங்குதா பதிலாம் சேர்த்து சொல்றதுக்கு? இல்ல, ஆனா ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தடுத்து என்ன கேள்வி அப்படின்னு. இல்ல, சரிங்க சரிங்க ரூபினி, ரொம்ப அழகா விளையாண்டீங்க, வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
2: வெயில் படத்துல இருந்து வெயிலோடு விளையாடி.
1: வெயிலே விளையாண்டுட்டு இருக்கனால அந்த பாட்டா?
2: இல்லங்கா.
1: வெயில விளையாட மாட்டீங்களா?
2: நன்றிங்க.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.

0: என்றுமே தித்திக்கும் கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. நேரம் இப்போ 8:24. இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் நிகழ்ச்சிக்கு புக்கு அப்படின்னு ரெண்டு விளையாட்டுகள் இருக்கு. இப்போ நான் நிகழ் விளையாட வரும் குட்டி தங்கம் வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? அப்படியா, ஃபாத்திமா எங்க இருந்து பேசுறீங்க? என்னமா? அது எங்க இருக்கு?
1: திருச்சி.
0: திருச்சியா? திருச்சியில மழை பெய்தா?
1: ஆமா.
0: ஆமாவா? பெரிய மழையா சின்ன மழையா?
1: சின்ன மழை.
0: சின்ன மழை தான் இல்ல. சரி, என்ன படிக்கிறீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். போக போறீங்களா இல்ல முடிச்சிட்டீங்களா?
1: போக போறேன்.
0: அப்படியா, முத முதல்ல ஸ்கூலுக்கு போறீங்க அப்படிதானே? எல்லாம் வாங்கிட்டீங்களா? புதுசா எல்லாமே வாங்கிருப்பீங்க. என்னென்ன வாங்குனீங்க? புக்கு மட்டும் தானா? ஸ்லைடு வாங்கிருக்கீங்களா? சரி, அதுக்கப்புறம் நோட்டு. நோட்ல எல்லாம் எழுத விடுவாங்களான்னு தெரியல. சரி, அடுத்து ஸ்லைடு மட்டும் வாங்குனீங்களே, அதுக்கு ஒரு குச்சி இருக்குமே, ஸ்லைடு குச்சின்னு ஒன்று இருக்குமே, அது
1: வாங்குனீங்களா?
0: வாங்கியாச்சு. சாப்பிடுவீங்களா அதை நீங்க? சாப்பிடுவீங்களா ஸ்லைட் குச்சி? அப்படியா, சரிம்மா. பேக் வாங்கிட்டீங்களா?
1: வாங்கிட்டேன்.
0: அப்ப இதெல்லாம் எப்படி கையில தூக்கிட்டு போக முடியாதுல்ல? சரி, வேற என்ன வாங்கிருக்கீங்க புதுசா?
1: உங்க பேர் என்ன?
0: ஓ, ஏன் பேர் கேக்குறீங்களா? கேக்கலையா நீங்க? நிகழ்ச்சி தொடக்கத்திலேயே சொன்னமே பேரு. என்ன பாத்தீமா, கேக்கலையா? சொல்லுங்க. என் பேர் வந்து பிரேமா. நல்லா இருக்கா? பேர் நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சரி, சரிங்க பாத்திமா. நீங்க விளையாட வந்தீங்களா, என்கிட்ட பேசுறதுக்கு வந்தீங்களா? பேசிட்டு போயிடலாம் இல்ல? விளையாண்டு பாக்கலாமா? நான் சொல்றது அப்படியே சொல்லுவீங்களா? இது வந்து நான் நெகில்னு சொல்லுவாங்க, டங் ட்விஸ்டர்னு சொல்லுவாங்க. விளையாடலாமா? பத்து தோசையில் ஒரு தோசை தீஞ்ச தோசை, சொல்லுங்க பாப்போம். பத்து
1: தோசை,
0: பத்து தோசையில்
1: பத்து தோசையில்
0: ஒரு தோசை
1: ஒரு தோசை
0: தீஞ்ச தோசை,
1: தீஞ்ச தோசை.
0: எங்க, வேகமா சொல்லுங்க பாப்போம். மூணு தோசை, முறிஞ்ச தோசை. நிறைய என்னென்னமோ சொல்றீங்களே, மறுபடியும் சொல்லுங்க.
1: ஒரு தோசை,
0: பத்து தோசை, ஒரு தோசை தெரிஞ்ச தோசை. அப்படியா, பிடிக்குமா உங்களுக்கு தோசை? பிடிக்குமா? எத்தனை சாப்பிடுவீங்க? ரெண்டு சாப்பிடுவீங்க. சரிங்க, இப்ப என்ன பாட்டு கேட்கலாம் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. என்னது? அப்படின்னா ஆறா பத்துக்கு பத்தா? அப்படின்னா என்ன பாட்டா? அப்படின்னா என்னன்னு தெரியல, ஆனா பாட்டுன்னு தெரியும் இல்லையா? ஓ, பாடி வேற காட்டுறீங்களா? சரிங்க, பாட்டு கேட்கலாமா? அடிக்கடி வாங்க நம்ம பேசலாம். என்ன பாத்திமா?
1: ஓகே,
0: ஓகே, நன்றி.
1: நன்றி.

0: இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருப்பது கோடை பண்ணலை 100.5. இன்னைக்கு இளமை பேசுறதுல நான் நெகிழ் சிக்கு புக்கு அப்படின்னு ரெண்டு விளையாட்டுகளை மாணவ கண்மணிகள் ரொம்ப சிறப்பாக விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: ஹரிணி,
0: எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும்
0: ரொம்ப அருமையா இருக்கோம். சொல்லுங்க ஹரிணி, தேனி எப்படி இருக்கு? ஜில்லுன்னு இருக்கு எல்லா இடத்துலயும். இப்ப கொஞ்சம் மழை
1: பெய்யுதுன்னு.
0: சரி, என்னைக்கு உங்களுக்கு ஸ்கூலு? நாளை கழிச்சு. ரெடி ஆயிட்டீங்களா?
1: இன்னைக்கு
0: எல்லாம் எடுத்து வச்சிருப்பீங்க, என்னென்னலாம் கொண்டு போகலாம் அப்படின்னு
1: இல்ல?
0: சரிங்க ஹரிணி, இப்ப வந்து நம்ம நான் நெகிழ் விளையாட போறோம். விளையாடலாமா? உங்க ஊர் அப்படின்றனால உங்களுக்கு ஏத்த மாதிரியே ஒரு நான் நெகிழ் சொல்லட்டுமா? தித்திக்கும் தேன் தின்று திளைக்கும் தேனி தென்றலில் துள்ளி திரிகிறது. புரியுதா?
1: தித்திக்கும் தேன் தின்று திளைக்கும் தேனி துள்ளி திரிகிறது.
0: எதுல? இன்னொரு வாட்டி சொல்லட்டுமா? தித்திக்கும் தேன் தின்று திளைக்கும் தேனி தென்றலில் துள்ளி திரிகிறது. ஒரு வார்த்தையை
1: விட்டுட்டீங்களே.
0: ஒரு ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்க இடையில ஒரே ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்களே. மறுபடியும் சொல்லட்டுமா? தித்திக்கும் தேன் தின்று திளைக்கும் தேனி தென்றலில் துள்ளி திரிகிறது. சொல்லுங்க. இன்னொரு வாட்டி சொல்லிருங்க. எங்கனையுமே பிரேக் ஆகாம அப்படியே தொடர்ந்து இன்னும் ஒரே ஒரு வாட்டி சொல்லிருங்க. ஒரு வார்த்தையை மறுபடியும் விட்டுட்டீங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டக்குன்னு சொல்லிடலாம். தித்திக்கும் தேன் தின்று திளைக்கும் தேனி தென்றலில் துள்ளி திரிகிறது. அருமை அருமை, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, சூப்பரா சொல்லிட்டீங்க. சரி, என்ன பாடல் கேட்கலாம்? என்ன பாடல் கேட்கலாம்? பிடிக்குமா அந்த பாடல்? எத்தனை கேப்பீங்க ஒரு நாளைக்கு? அதேங்கப்பா, அப்ப அந்த அளவுக்கு பிடிக்கும் இல்ல? சரி, அப்ப பாட்டு கேட்கலாமா? நன்றி.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பன்மலையின் ஒரு புள்ளி ஐந்தலது இளமை பேசுகிறது. இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் நிகழ் சிக்கு புக்கு அப்படின்னு ரெண்டு விளையாட்டுகளை மாணவ கண்மணிகள் ரொம்ப சிறப்பா கவனமா விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் அக்கா.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பிச்சமத்தேரம்பட்டி.
2: பேர் மட்டும் கேட்கல, பேரை மட்டும் ஒரு வாட்டி சொல்லுங்களேன்.
3: ரூபாஸ்ரீ.
2: ரூபாஸ்ரீ, எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கக்கா.
2: நீங்க தயாரா இருக்கீங்களா? நாளை கழிச்சு ஸ்கூல் ஆரம்பிக்குது இல்லையா?
3: புதுசா
2: கேட்டீங்களா?

0: உங்கள் ஆர்வத்தை பாராட்டியே ஆகணும். சரிங்க ரூபா, என்ன விளையாட்டு விளையாடணும் தெரியுமா?
1: என்ன
0: விளையாட்டு? சிக்கு புக்கு. எப்படி விளையாடணும் தெரியும் இல்லையா? விளையாடலாமா? உங்க பேர் என்ன?
1: ரூபா ஸ்ரீ.
0: இப்ப மணி என்ன ஆகுது? உங்களுக்கு எத்தனை நண்பர்கள் உண்டு?
1: ரூபா ஸ்ரீ 8:25.
0: அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டோட பேர் என்ன?
1: ரூபா ஸ்ரீ 8:25. தர்ஷினி.
0: என்ன விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: ரூபா ஸ்ரீ 8:25. தர்ஷினி. கோகோ.
0: உங்க வீட்டில் செல்ல பிராணி இருக்கா?
1: ரூபா ஸ்ரீ 8:25. தர்ஷினி. கோகோ. பூனைக்குட்டி.
0: ஒரே சிரிப்பு வேற இடையில. என்னடா இந்த பிள்ளை சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லுது அப்படின்னு வீட்டில் கேட்டு இருக்காங்களா? விளையாட்டே அப்படிதான் சொல்லிருங்க. சிக்கு புக்கு அப்படின்னா ட்ரெயின் மாதிரி போயிட்டே தானே இருக்கும். அதனாலதான் அதுக்கு பேர் சிக்கு புக்கு இல்லையா? ரொம்ப சிறப்பா விளையாடுறீங்க, அருமையா விளையாடுறீங்க ரூபா. அடிக்கடி நிகழ்ச்சிக்கு வாங்க, உங்க நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்க இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் கூடை பண்பலையில இருக்கு, விளையாடலாம், படிச்ச பாட்டு கேட்கலாம் அப்படின்லாம் சொல்லணும். சரிங்களா? சொல்லிருக்கீங்களா? இனிமே தான் சொல்லணும். சரிங்க சொல்லுங்க. கோடை பன்மலையோட எண்கள் உங்களுக்கு தெரியுமா? எந்த நம்பர் கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்பரும் நீங்கள் சொல்ல தயாராக இருக்கணும். நம்பர்லாம் உங்களுக்கு தெரியும் தானே?
1: தெரியும்.
0: அப்போ வந்து நீங்கள் வந்து சொல்லி அனுப்புங்க, நீங்களும் வாங்க அடிக்கடி பேசலாம். சரிங்களா?
1: சரிங்க.
0: நன்றிங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: நன்றி.

0: எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பன்மலை 100.5 இது இளமை பேசுகிறது. மாணவ கண்மணிகள் ரொம்ப துரு துருன்னு அழகா அருமையா விளையாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் நெகிழ் சிக்கு புக்கு இந்த ரெண்டு விளையாட்டுகளை. நேரம் பார்த்தீங்கன்னா 8:45 ஆயிருச்சு. இப்போ நிகழ்ச்சிக்கு வரும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? ஜெய்யாதவ். எங்க இருந்து பேசுறீங்க? மதுரை. பக்கத்துல யார் இருக்கா? அவங்க பக்கத்துல
1: அம்மா இருக்கு.
0: அம்மாவை வந்து தூரமா போ சொல்லிடுங்க. போ சொல்லிட்டு நீங்களும் நானும் மட்டும்தான் பேச போறோம், சரியா? சரியா? ம், அம்மாவா இல்லையா? அம்மா பக்கத்துல இருக்கணுமா? அம்மாவா? சரி, அம்மாவை பக்கத்துல வச்சுக்கோங்க, ஆனா எதுவும் சொல்லி தர வேண்டாம் அம்மா, சரிங்களா? என்ன படிக்கிறீங்க ஆதவ்? என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போறீங்களா? உங்க கூட யாரெல்லாம் வருவா ஸ்கூலுக்கு? என்னம்மா? டென்னிஸான்னு ஒரு பொண்ணா பையனா?
1: பையன்.
0: பையனா? சரி சரி. வீட்டில் அம்மா அப்பாலாம் வருவாங்க தானே? முதல் நாள் ஸ்கூல் போறீங்க, உங்களை கொண்டு வந்து விட்டுட்டு வருவாங்கல்ல?
1: இல்லை.
0: இல்லையா? நீங்களா போயிடுவீங்களா?
1: இல்லை, வேனில் போயிடுவோம்.
0: ஓ, வேனில் போயிடுவீங்களா? சரி. ஆதவ் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க. நீங்கள் வந்து திக்குமுக்கு விளையாடணுமே. திக்குமுக்கு இல்லை, நான் நெகிழ், அதாவது டங் ட்விஸ்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விளையாட்டு இருக்கு, விளையாண்டுருவீங்களா? நான் சொல்கிறத பொறுத்துன்றீங்களா? ரொம்ப குட்டியாக உங்களுக்கு ஒன்று சொல்லலாமா? என்ன சொல்லலாம் உங்களுக்கு? கச்சேரியில் கச்சேரி நடத்தும் கச்சேரிக்காரன். சரி, நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் உங்களுக்கு. கச்சேரியில் கச்சேரி நடத்தினார் கச்சேரிக்காரன். சொல்லுங்க பாப்போம். கச்சேரி கச்சேரி அப்படியா? இன்னும் ஒரு வாட்டி சொல்லட்டுமா? நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே சொல்லணும், சரிங்களா? கச்சேரியில் கச்சேரி நடத்தினார் கச்சேரிக்காரன். கச்சேரியில் கச்சேரி நடத்தினான் கச்சேரிக்காரன். சரிங்க, ரொம்ப அழகா நீங்க முயற்சி செஞ்சீங்க, சொல்றதுக்கு ட்ரை பண்ணீங்கல்ல, அதனாலேயே உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம், வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இன்னைக்கு தான் முதல் முறையா பேசுறீங்க அப்படித்தானே? ரொம்ப அழகா பேசுனீங்க, அடிக்கடி வாங்க, நம்ம பேசலாம், சரிங்களா? நன்றிங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.

0: நேரம் 8:53, கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. நிகழ்ச்சிக்கு வரும் நிறைவான குட்டி செல்லம், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் மாவட்டம் கம்மதி வட்டத்துல அஜித் பாண்டி பேசுறேன்.
0: அஜித் பாண்டி, என்ன படிக்கிறீங்க?
1: 8 முடிச்சு 9 வரேன்.
0: அப்படிங்களா? ஏங்க கோவமா பேசுறீங்க? ஏன், என்னாச்சு? அப்படிலாம் இல்லையா, பேச்சே அப்படிதானா? சரி, உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? பொதுவா என்ன விளையாட்டு விளையாடுவீங்க?
1: கபடி,
0: கிரிக்கெட்.
1: ஓடி பிடிச்சி விளையாடுற விளையாட்டுகள் எனக்கு ரொம்ப.
0: ஓடி ஆடி ஓடணும் அப்படின்னா அது எந்த விளையாட்டுனாலும் பிடிக்கும் அப்படிதானா? சரி, ரொம்ப பிடிச்சது கிரிக்கெட்டா கபடியா?
1: கிரிக்கெட்.
0: பக்கத்தில் இருக்காங்களா நிறைய நண்பர்கள் வீட்டு பக்கத்தில்? ஏன்னா கிரிக்கெட் விளையாட குறைஞ்சது ஏரியாக்குள்ளன்னா ஒரு 5-6 பேர் இருந்தால் மட்டும்தானே விளையாட முடியும்.

0: இருக்காங்களா, அத்தனை பசங்க இருக்காங்களா? நீங்க என்ன, பேட்ஸ்மேனா பவுலரா?
1: பவுலர்.
0: பவுலர். எத்தனை விக்கெட் எடுத்திருக்கீங்க இது வரைக்கும்?
1: 13.
0: அடேங்கப்பா, ரன்னு எத்தனை எடுத்திருக்கீங்க?
1: 210.
0: அடேங்கப்பா, 210ஆ? 2 சதம் அடிச்சிருக்கீங்க. எத்தனை மேட்ச் விளாண்டுருக்கீங்க? ரன் இருக்கட்டும், எத்தனை மேட்ச்ல 210? 43 மேட்ச் விளாண்டு 210ஆ? சரிங்க, ரொம்ப அழகாக விளையாடுறீங்க, சிறப்பாக விளையாடுறீங்க, தொடர்ந்து நீங்கள் பயிற்சி எடுங்க. இப்போ என்ன திரும்ப விளையாடணும், நான் நெகிழ் விளையாடலாமா? சரி, ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு. இந்த கச்சேரின்னு ஒன்று கேட்டோம், அதே உங்கள்கிட்ட கேட்குறேன் நான். கச்சேரியில் கச்சேரி நடத்தும் கச்சேரிக்காரன், கச்சேரியில் நிலுங்க நிலுங்க, நான் முடிக்கல. கச்சேரியில் கச்சேரி நடத்தும் கச்சேரிக்காரன், கச்சேரியில் கச்சேரிக்காக காத்திருந்த கச்சேரிக்காரர்கள் கச்சேரி கேட்டார்கள். சொல்லிருவீங்களா? சுரிக்கலாமா? சரி, கச்சேரியில் கச்சேரி நடத்தினார் கச்சேரிக்காரர். சொல்லுங்க.
1: கச்சேரியில் கச்சேரி நடத்தினார் கச்சேரிக்காரர்.
0: என்ன காரர்?
1: கச்சேரியில் கச்சேரி நடத்தினார் கச்சேரிக்காரர்.
0: மறுபடியும் சொல்லுங்க.
1: கச்சேரியில் கச்சேரி நடத்தினார் கச்சேரிக்காரர்.
0: இன்னும் நிறைய இருக்கு, நீங்க முதல் முறையா வந்து கேட்டனால சுருக்கியாச்சு. சரியா, அடுத்து வரும்போதெல்லாம் பெருசாக சொல்லுவோம், நீங்கள் ட்ரை பண்ணணும்.
1: சரி, நான் ட்ரை பண்ணுறேன்.
0: ரொம்ப அழகாக விளையாண்டீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றிங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: நன்றி.

கோடை பண்பலை நொறுபள்ளியாய்ந்தில் இதுவரை பள்ளி பயிலும் மாணவ கண்மணிகளின் பங்களிப்பில் கேட்டு ரசித்தோம் இளமை பேசுகிறது. மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 8 மணிக்கு. நேரத்தை மதித்து நம்பிக்கையை நெஞ்சில் நிறைத்து நடப்போம். கல்வியை சிறந்த செல்வம், கற்றலே வாழ்வின் நிலையான வெற்றி. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே. கோடை பன்மலை நொறுப்பள்ளி ஆய்ந்தலினி கொடை தென்றல் விருந்தினர் விருப்பமாக.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இன்னிசை இளவரசன் உங்கள் கூடை பண்பலை 100.5 இப்பொழுது குடை தென்றல். செவ்வாய் கிழமைகள் தோறும் சீர்மிகு ஆளுமை கொண்ட, சிந்தனையின் சிகரம் தொட்ட, தன் முயற்சிகளால் முழு வெற்றி கண்ட பண்பாளர்களின் அன்பான பாடல் தெரிவுகள் பவனி வரும் நேரமாய், இந்த இரவு வேளையில் உங்கள் மனங்களில் இசை மழைதனை பொழிந்திட இப்பொழுது விருந்தினர் விருப்பம். இன்று தனது இசை தெரிவுகளால் நம் இதயம் நிறைக்க இணைகிறார் கொடைக்கானல் வானியல் ஆராய்ச்சி நிலைய விஞ்ஞானி முனைவர் கிறிஸ்பின் கார்த்திக் அவர்கள். உடன் பயணிக்கிறார் மயிலப்பன்.
2: கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய இனிய இனிய இரவு வணக்கங்கள். விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை 9 ஒரு விருந்தினரோட வாழ்க்கை பயண அனுபவங்களை நம்மோட சுவாரஸ்யமா பகிர்ந்துகிட்டு வரும். அந்த விதத்துல இந்த வாரம் நம்ம விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியை அலங்கரிக்க சிறப்பு விருந்தினர் நம்ம நிலையத்திற்கு வந்திருக்காங்க. இவங்களுடைய குரலை வந்து நம்ம பல முறை கேட்டிருப்போம், அறிவியல் தொடர்பா, வானத்துல இன்னைக்கு சூரிய கிரகணங்க, இன்னைக்கு இந்த கோள்கள் வரிசையா தெரியுங்க, இன்னைக்கு நிலா பாருங்களேன் நல்லா செக்க செவேர்னு இருக்கும், பிளட் மூன் அப்படின்னு இன்னைக்கு இருக்குங்க. இப்படி எக்கச்சக்கமா நமக்கு அறிவியல் சார்ந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி இருக்காங்க. குறிப்பா 4 வண்ணத்துருகை நிகழ்ச்சியில அப்பப்போ 5 வந்து பேசிட்டு போவாங்க இந்த அறிவியல் நிகழ்வுகளை பத்தி. நம்ம கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரியில விஞ்ஞானியா இருக்கிறாங்க, மக்கள் தொடர்பு அலுவலரா இருக்காங்க, அருங்காட்சியகத்தோட பொறுப்பாளரா இருக்காங்க, இப்படி பல பதவிகள் இங்க வகிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானி நம்ம நிலையத்திற்கு வந்திருக்காங்க, கிறிஸ்பின் கார்த்திக் ஐயா அவர்கள். சார் வணக்கம்.
3: வணக்கம்.
2: உங்களை பத்தின அறிமுகம் நானே சொல்லிட்டேன், எந்த ஊர் நீங்க, அப்பா அம்மா யாரு, உங்க வீட்டுல யார் யார் இருக்காங்க, அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லலாமா?
3: என்னோட ஊர் வந்து சிவகாசி, சிவகாசியில திருத்தங்கள்ன்ற இடம். நான் படித்த ஸ்கூல் வந்து சீரா அரசு மேல்நிலைப்பள்ளி, SRN கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். கிட்டத்தட்ட 1-12 வரைக்கும் அங்கே தான் படித்தேன். ப்ரீகேஜி அதெல்லாம் எதுவும் இல்லை, டைரெக்டாக 1st standardலேருந்து 12 வரைக்கும் தமிழ் மீடியத்தில் நான் படித்தேன்.
2: இதுதான் உங்களை பற்றின ஒரு சின்ன உங்கள் ஊர் படித்த விவரம். அப்பா அம்மா உங்கள் பேர் சொல்லலாமா?
3: அப்பா பேர் மைக்கேல் இக்னேசியஸ், செல்வராஜன் காலிங் நேமு. அம்மா வந்து ராஜாமணி. அப்பா வந்து டீச்சராக இருந்தாங்க. அதான் சில நேரம் எல்லாரும் கேட்பாங்க, என்னடா வாத்தியார் பையன் மக்கள், ஆனால் நல்லா

0: படிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் என்னுடைய.
1: நீங்கள் சொல்கிறப்ப ஒரு விஷயம், சிவகாசிக்காரவங்க சயின்டிஸ்டா அப்படின்னு கேட்குறத தாண்டி, தமிழ் மீடியத்தில் படித்தேன் தமிழ் வழி கல்வி, ஆனால் நான் இன்னைக்கு ஒரு விஞ்ஞானியாக இருக்கேன் அப்படின்னு அப்படி போகிற போக்கில் சொல்லிட்டேங்க. தமிழ் மீடியத்தில் படித்தவங்க விஞ்ஞானியாக இருக்கிறவங்க நிறைய பேரை பார்க்க முடியுது, ஆனால் இங்கே கொடைக்கானலில் உங்களை பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் பரவாயில்லையே, நம்ம ஊர் பக்கத்துலேருந்து ஒரு பெரிய விஞ்ஞானியா அப்படின்ற மகிழ்வு இருக்கும். முதல் பாடல் உங்களோட விருப்பத்தில் ஒரு பாடல் கேட்க இருக்கிறோம், என்ன பாடல் கேட்கலாம்?
0: டிக் டிக் டிக்.
1: கண்டிப்பாக விஞ்ஞானியாக இருந்துட்டு எப்படி டிக் டிக் டிக் பாடல் கேட்காமல் இருக்க முடியும்? உங்களோட விருப்பத்தில் இதோ பாடல், டிக் டிக் டிக்னு கோடை பண்பலை 100.5 ஒளி உலா வர இருக்கு. இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: சார், நீங்கள் இப்போ பேசுகிறப்ப சொன்னீங்க படித்ததெல்லாம் சிவகாசி அப்படின்னு சொல்லிட்டு. சிவகாசி, உங்கள் ஊரை பற்றி சொல்லுங்களேன், கேட்போம் உங்கள் ஊர் எப்படி இருக்கும் பார்க்க. உங்கள் ஊரில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம், சே எங்கள் ஊர்னா இதாங்க அப்படின்னு நீங்கள் சிவகாசியை பற்றி என்ன சொல்லுவீங்க?
1: சிவகாசியை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ரெண்டு, ஒன்று வந்து பிரிண்டிங்கு, இன்னொன்று கிராக்கர்ஸு பட்டாசு. அது இப்போ வரைக்குமே நல்லா இதுவாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட அப்பாவுமே கூட சைடாக ஒரு சில விஷயங்கள் கேலண்டர்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நானுமே இப்போ அந்த இதுவாக என்னன்னு தெரியல. நான் இன்ஸ்டியூஷனுக்காக தீம் பேஸ்டு இயர்லி இயர் பிளானர் போடுவோம். போன முறை பிளானட்ஸ் பற்றி, ஒரு ஒரு பிளானட்ஸும் பற்றி, இந்த முறை கான்ஸ்டலேஷன் பற்றி. அது போக எனக்கு மெமரிஸ்ன்னு சொன்னோன்னா, இப்போ இல்லாத அப்போ உள்ள மெமரிஸ்ன்னு சொன்னோன்னா, ஒரிஜிகலோன் பக்கத்தில் இருக்க, அப்புறம் இன்னொரு பக்கம் ஆற்று பக்கம் அங்கே போவோம் குளிக்கிறதுக்கு. அப்புறம் எங்கள் ஸ்கூல் மெமரிஸ் சொல்லவே தேவையில்லை, நல்லா இருந்தது அந்த டயத்துலலாம். நிறைய ஸ்போர்ட்ஸ் விளையாட்டில் நல்லா ஆர்வமாக இருப்பாங்க எல்லோரும். அதாவது ஸ்போர்ட்ஸில் தான் சேர்ந்துன்னு இல்லை, சாதாரணமாகவே நல்லா ஆக்டிவாக இருப்போம். அதாவது ஸ்கூல் முடித்தோடனே விளையாட்டுங்க, ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாலே பசங்கள்லாம் சேர்ந்து கிட்டி எல்லாம் விளையாண்டுருக்கோம் அப்படி இப்படின்ட்டு. அதெல்லாம் நீச்சல்லாம் கற்றுக்கிட்டு அந்த இது, அதெல்லாம் ஒரு மெமரிஸ். விளையாட்டு இது வந்து அப்போ அதிகமாகவே இருந்தது. அது வந்து எனக்கு இந்த ஜென்ரேஷன் மக்களோடு பார்க்கும்போது இல்லையோ அப்படின்ற ஒரு பயம் எப்பயுமே தோணும். ஏன்னா அப்போ வந்து நிறையா நாங்கள் ஆக்டிவிட்டி பேஸ்டு, அதுதான் ஒரு அழகான பழமொழியும் இல்லை, ப்ளே வைல் யூ ப்ளே ஸ்டடி வைல் யூ ஸ்டடின்ற மாதிரி. படிக்கும்போது படிக்கணும், விளையாடும்போது விளையாடணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து படிப்பு அங்கே தான் முடிச்ச உடனே டியூஷனுக்கு அங்கங்கே போயிட்டு எந்த நேரம் பிரெயினுக்கே அதிகமாக வேலை கொடுக்குறோமோ அப்படின்ற ஒரு இது தோணும்.
0: சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆற்றுல போய் குளிப்போம் அப்படின்னு, அந்த ஆற்று பக்கம் இப்போ போய் பார்த்தீங்களா? ஆறு இருக்கா முதல்ல?
1: நல்ல குவஸ்டின். ஆமாம், அந்த தண்ணி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலதான்.
0: சரி, அடுத்த வட்டம் ஊருக்கு போனால் நம்ம பார்த்துட்டு அதில் குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் ஒரு தடவை குளிக்கிறதுக்கு சந்தோஷமாக குழந்தை பருவத்தை ஞாபகப்படுத்துறதுக்கான வாய்ப்பாக இருக்கும்ல நிச்சயமாக.
1: கட்டாயமா?
0: சரி, இப்போ இந்த தருணத்தில் குழந்தை பருவத்துக்கு போயிட்டு வந்தாச்சு, என்ன பாட்டு கேட்கலாம் இரண்டாவது பாடலாம்?
1: எந்திரன் படத்தில் இந்த புதிய மனிதா.
0: புதிய மனிதா பூமிக்கு வா. சரி, புதிய மனிதனை பூமிக்கு கூப்பிட்டுருலாம். கோடை பண் வலையில் காற்று அலைகள் இல்லை. இதோ உங்கள் விருப்பத்தில் எந்திரன் படத்திலிருந்து பாடல் மலர் இருக்கு. இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: இப்போ உங்கள் ஊரை பற்றி நீங்கள் சொன்னீங்க, ஸ்கூல் போயிட்டு வந்தாலே சாயந்தரம் தெருவில் இறங்கி விளாடுவோம் அப்படின்னு
1: சொன்னேன். போலீஸ்லாம் விளையாண்டு தீபாவளி டயத்தில் வரும்போது துப்பாக்கி வச்சுட்டு அப்படின்ட்டு
0: இப்படி நிறையா விளையாட்டு விளாண்டோன்னு சொன்னீங்க. என்ன படிச்சீங்க?

0: இப்போ உங்கள் ஊரை பற்றி நீங்கள் சொன்னீங்க, ஸ்கூல் போயிட்டு வந்தாலே சாயந்தரம் தெருவில் இறங்கி விளாடுவோம் அப்படின்னு
1: சொன்னேன். போலீஸ்லாம் விளையாண்டு தீபாவளி டயத்தில் வரும்போது துப்பாக்கி வச்சுட்டு அப்படின்ட்டு
0: இப்படி நிறைய விளையாட்டு விளாடணும்னு சொன்னீங்க. என்ன படிச்சீங்க? படித்ததெல்லாம் டுவெல்த் வர சிவகாசியில் படிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் மேலே?
1: அப்பையும் சரி இப்பையும் சரி, மெயினாக அந்த டயத்தில் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், படித்து முடித்த உடனே இன்ஜினியரிங் ஆகணும், மெடிக்கல் போகணும், அது ஏன் எதுக்கெல்லாம் தெரியாது. இப்போ நான் வயசாகி திங்க் பண்ணும்போது இதுக்காக எல்லாத்தையும் மெடிக்கல் மெடிக்கல்னு போகணும், ஏன் அந்தளவுக்கு மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்களா, நோய்வாளியா இருக்கிறாங்களா, ஏன் அவங்கள நல்லா ஹெல்த்தியா வச்சா யாருமே அதை திங்க் பண்ண தேவையில்லைன்னு இப்போ தாட் ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கு. பட் அப்போ எதுனாலும் முடிச்சிட்டோமா இன்ஜினியரிங்கா டாக்டரா, ஸோ நானும் அதே லோப்புக்குள்ளே தான் இருந்தேன், எதிர்பார்ப்புக்குள்ள. ஸோ நான் எனக்கு இன்ஜினியரிங் பிடிச்சிருந்தது அந்த டயத்தில். அப்போ வந்து ஃப்ளைட் ஏரோடைனமிக்ஸ் அந்த ஸ்பேஸ் சம்மந்தப்பட்டது பிடிச்சதுனால ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆர்வம். ஸோ அது காட்டி எங்கள் அப்பா கிட்ட போராடி அதில் வந்து ஒரு ஏஎம்ஏஎஸ்ஐன்னு ஒரு டைப்பில் ஒரு கோர்ஸ் இருக்கும், ஸோ அதுக்காண்டி நான் ட்ரிவாண்டத்தில் அதை படித்தேன். அதுக்கப்புறம் தான் ஞானோதயம் வந்தது. நம்ம வானத்தை பார்த்து மெக்கானிக்கல் அந்த பார்ட்ஸை பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ளையிங் இது நமக்கும் அதுக்கும் மேலே ஸ்டார்ஸ்னால் என்ன, கேலக்சிஸ்னால் என்ன, உலகம் எப்படி உருவாச்சு, ஸோ அதை பற்றின ஆர்வம் வந்தது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையே, இன்ஜினியரிங் படித்து நம்ம என்ன போகிறோம்ன்ட்டு. அப்புறம் எனக்கு சயின்ஸில் ஆர்வம் வரும்போது அதை எப்படி படிக்கலான்ட்டு அப்போல்லாம் பயோபிக் இதெல்லாம் படிப்பேன், ஒரு ஒருத்தரோட சயின்டிஸ்ட் என்ன ஏதுன்ட்டு. அப்போது பார்த்ததில் எல்லாரும் சென்னையிலேருந்து அதிகமாக வந்த மாதிரி தெரிஞ்சது, சரி நம்மளும் சென்னைக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த அப்போ தான் அந்த கரியர் ப்ராக்ரஸ் தெரிஞ்சது. ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் அப்படி தான் வரணும், இன்ஜினியரிங் லைன் வந்து வேலை அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக நான் சென்னைக்கு வந்தேன். அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கிற வரைக்கும் ஸோ அப்பாவுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது பைசாவுக்குன்னு சொல்லிட்டு நான் அங்கே பசங்களாம் அங்கே படிக்கிறதுக்காக அதனோட கண்டினியூஷன் அங்கே இருக்குது, இன்னொரு ஒரு சென்டர் மூலியமாக படிச்சுட்டு நான் வந்து இந்த அப்ளிகேஷனுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் டெலிஃபோன் பூத்துலலாம் வேலை பார்த்துருக்கிறேன், அங்கே அதுக்கு ஒரு ரெண்டு பிரான்ச் உண்டு, எக்மோர் சென்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் மறக்க முடியாத சம்பவம் என்னென்னா, பூத்தில் வேலை பார்க்கும்போது ஃபோன் பண்ணுறதுக்கு லோயலா காலேஜ் பசங்கள்லாம் வருவாங்க. அப்போல்லாம் நான் கேட்பேன், எனக்கு சீட்டு கிடைக்குமா, அந்த மாதிரி நான் படிக்கணும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு. இல்லை இல்லை மார்க் என்னன்னு கேட்டுட்டு இந்த மார்க் என்னவனே அதெல்லாம் கிடைக்காது, லோயலா காலேஜுக்கு கிடைக்காது அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சேடாக இருக்கும், அப்படி ட்ரை பண்ணதான். பட்டு அது இதுன்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வரும்போது நான் அப்ளை பண்ணி, அதுக்கடையில் ஸ்டோரி கேட்டிங்கன்னா அவங்க 1 hour நான் தாண்டியே பேசிடுவேன், அந்தளவுக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. இப்போக்குள்ளே ஷார்ட்டாக முடிக்கணும்னா அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணி கிடச்சது எனக்கு லோயலா காலேஜில். ஸோ அது வந்து ஒரு பெரிய மறக்க முடியாத சம்பவம்.
0: லோயலா காலேஜில் என்ன படித்தீங்க ஆக்சுவலாக?
1: நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ்.
0: இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பழையபடி யூஜி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தீங்க?
1: ஆமாம்.
0: அது முடிச்சுட்டு
1: அப்புறம் எம்எஸ்சி ஃபிசிக்ஸும் அங்கேயே படித்தேன். ஸோ ஆக்சுவலாக வெளியே போகணுன்னு எனக்கு ஆர்வம், பூனேயில் அங்கங்கன்னு சொல்லிட்டு அப்பா வந்து சென்டிமெண்டலாக சொல்லிட்டாங்க. ஸோ இல்லை அக்கா அங்கே தான் இருந்தாங்க சென்னையில் மேரிட்டு, ஸோ நீ அக்காவுக்கும் பார்த்துக்கோ, நீ சென்னையில் இருந்துக்கோ, தூரம் தூரமாக போகாத. அந்த காலத்து மைண்டு அப்பையும் இல்லை இப்பையும் நான் பார்க்குறேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப தூரம் விடுறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. பட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிறது இல்லை. ஸோ பட் அப்பாவோட அன்பான வேண்டுகோள் தான், நான் அதுக்கு தகுந்த மாதிரி சரின்னு சொல்லிட்டு பிஜியும் அங்கே தான் பண்ணேன் லோயலா காலேஜில். அப்படி பண்ணும்போது தான் என்னுடைய எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் டயத்தில் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச சந்திரயான்ற ப்ரோக்ராம் அப்போ வந்து ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தது. அதில் 5th பிளானட்ஸ்ன்ற ஒரு ஒர்க் ஷாப்பில் பிஆர்எல் ஃபிசிக்கல் ரிசர்ச் லேபரட்டரி அகமதாபாத்தில் இருக்குது, அண்ட் டிஓஎஸ்கில. ஸோ அங்கே வந்து நான் வந்து 40 பேரில் 4 பேராக செலக்ட் ஆனேன் சந்திரயான் அந்த ப்ரோக்ராமில், ப்ராஜெக்ட் அசோசியேட்டாக அதில் இது பண்ணாங்க. ஸோ அது ஒரு மறக்க முடியாத சம்பவம். அதெல்லாம் செலக்ட் ஆகிட்டு ட்ரெயினில் வரும்போது சாதாரணமாக கேட்பாங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர், எங்கே போயிட்டு வந்தீங்க தம்பி என்ன இதுன்னு. அப்போது இதை வந்து குறைச்சும் என்னால் சொல்ல முடியாது, சந்திரயான்றது சந்திரயான் தான், நிலாவுக்கு அது சம்மந்தமான வேலைன்றது அதுதான். ஸோ அப்படின்னு சொல்லும்போது அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டே என் பின்னாடி ஆய் திரும்பி எல்லோரும் ஆய் நல்லா இருந்தது, அது மறக்க முடியாத சம்பவம். அப்புறம் வந்து அப்பா கிட்டையும் சொன்னேன், அப்பாவும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. பட் அஃப்கோர்ஸ் நம்ம நினைப்பது ஒன்று நடக்கிறது ஒன்று. நான் நவம்பரில் செலக்ட் ஆயிருந்தேன் 2004 நினைக்கிறேன், அப்பா இறந்தது டிசம்பர். ஸோ அந்த டயத்தில் எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரில. அப்போது அந்த இதில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அப்படி என்னோடய இதுவும் முடிஞ்சது. இதுக்கடையில் நான் இன்னொரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அந்த இன்டர்வியூ நீங்கள் பார்த்ததை பார்த்தீங்கன்னா அதுவுமே எங்கள் ஊரில் உள்ள லைப்ரரியிலேருந்து தான் என் வாழ்க்கை ஆரம்பிச்சு. திருத்தங்கள் லைப்ரரியில் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் ஒரு ஆடு பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டுக்குன்னு சொல்லிட்டு ஏரிஸ் நைனிடாலில். ஸோ அதை பார்த்து அதுக்கு அப்ளை பண்ணி அங்கேயும் போயிருந்தேன் நைனிடாலில். அந்த சம்பவம் மறக்க முடியாது, நைனிடாலில் போய் நான் அந்த இடங்கள்லாம் பார்த்துட்டு அது

0: என்ட்ரி பார்க்கும்போதே ஏதோ ஜுராசிக் பார்க் என்ட்ரி மாதிரி இருந்தது. நான் அந்த இடத்த போர்டை பார்த்த உடனே டப்புக்குன்னு இறங்கிட்டேன். இறங்கிட்டு டாக்ஸிக்காரரை போக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது உள்ளுக்குள்ளேயே ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கணும்ட்டு. அது ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக இருந்தது. அப்படின்னு நடந்தே போய் இன்டர்வியூ போய் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நானாக முடிவு பண்ணிட்டேன், இங்கே செலக்ட் ஆனாலும் நான் ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். சரி இதுதான் கடைசி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபோட்டோவெல்லாம் எடுத்துட்டேன். எடுத்துட்டு எப்பா, ஏன்னா இந்த இடம் போயிட்டு வந்தது வந்து எனக்கு ஏதோ வித்தியாசமாக இருந்தது. நம்ம அந்த மாதிரியே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை இல்லை, பிளெயின்லேயே இருந்திருக்கோம். அது சிவகாசி சரியான டெம்பரேச்சரு, ஸோ அது வந்து நல்ல ஹைட்டு, நைனிட்டால் மலை சார்ந்த இடம். ஸோ அப்போ முடிவு பண்ணேன் கட்டாயமாக இங்கே ஜாயின் பண்ணக்கூடாது, லாஸ்ட்டாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு திரும்பி வந்து அந்த கேப் இருந்தது. செலக்ட் ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறது ஓகேவா இல்லையான்னு, அது எனக்கு ரொம்ப நல்லதாக போயிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக நான் முடிவு பண்ணியிருந்தேன்னா வேணான்னு முடிவு பண்ணியிருப்பேன். அந்த 1 மந்த் கேப்பில் வீட்டில் வந்து உட்காரும்போது தோணுச்சு நல்லா தானே இருந்தது, ஏதோ ஒரு ட்ரீம் உலகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு, நம்ம ஏன் இப்படி பயப்பட்டோம், போனால் தான் என்ன அப்படின்னு தோணுச்சு சரின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த 1 மந்த் கேப் என்ன என்னோட ஆன்சர் சொல்கிறதுக்கும் அந்த செலெக்ஷனுக்கும் சரியாக இருந்தது, நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஸோ இட் வாஸ் எ வெரி குட் சாய்ஸ். அந்த டயத்தில் தான் என்னோட சந்திரயானில் செலக்ட் பண்ணியிருந்தபோது அந்த டைரக்டர் நல்ல பழக்கத்தில் இருந்தாங்க, கோசாமி சார். அவர்கிட்ட நான் ஓப்பனாக சொன்னேன், எதனாலும் நான் ஃப்ராங்காக சொல்லிவிடுவேன் சார், இந்த மாதிரி எனக்கு அங்கே நைனிடாலில் PhD கிடச்சிருக்கு, அதே நேரத்தில் உங்களோட சந்திரயான் இதுவும் கிடச்சிருக்கு, எனக்கு சந்திரயான் ப்ரோக்ராம் ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன பண்ண நீங்கள் சொல்லுங்கன்னு. அப்போது அவருக்கு கண்டிஷனும் தெரியும், அப்பா அப்போ தான் இறந்துருந்தாங்க. அப்போ சொன்னார், இல்லை நீ PhD வந்து ஜாயின் பண்ணுறது நல்லது, ஏன்னா PhD வந்து PhD தான், ஸோ அதை முடிச்சுட்டு நீ எப்போ வேணால் அந்த ப்ரோக்ராம்குள்ளே வந்துக்கலாம், ஸோ அதையே சூஸ் பண்ணுன்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க. அதே நேரத்தில் எனக்கும் சந்திரயான் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப கிரேஸியாக போயிட்டு இருந்தது, சயின்டிஸ்ட்லாம் ரொம்ப பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க, லீவும் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ நான் அதை பார்த்துட்டு அப்பாவுடைய ஒரு சில விட்டு போன கடமைகள் ஒரு சில ரெஸ்பான்சிபிள் எனக்கு இருந்தது, ஸோ அதுக்காக எனக்கு நான் இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன், சரி PhD பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்படி சூஸ் பண்ணால் தான் PhD இன் நைனிடால், ஆரியபட்டா ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் அப்சர்வேஷன் சயின்ஸில் நான் என்னுடைய PhD ப்ரோக்ராம் பண்ணேன். அது வந்து எக்ஸ்ட்ரா கேலக்டிக், அதாவது நம்ம கேலக்ஸி பேர் வந்து மில்கிவே, பால்வீதி மண்டலம்னு சொல்லுவோம். அந்த கேலக்ஸியை தவிர்த்து தூரத்தில் உள்ள மெகா பர்சக், ஒரு 10 சாம்பிள் ஆஃப் கேலக்ஸிஸ். மெகா பர்சக், ஒரு பர்சக்ன்றது 3.26 லைட் இயர், ஒரு லைட் இயர்ன்றது கிட்டத்தட்ட 1 டிரில்லியன் கிலோமீட்டரில் வரும். ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸில் உள்ள ஒரு 10 கேலக்ஸியில் லடாக்கில் உள்ள 2 மீட்டர் கிளாஸ் டெலிஸ்கோப் இருக்குது. ஸோ அது மூலிமா அப்சர்வ் பண்ணுறது, அங்கே போகணும்னு அவசியம் இல்லை, அது வந்து பெங்களூரில் உள்ள ரிமோட் சென்சிங் ஆப்ரேஷன். ஸோ இன்சாட்டோபி அந்த சேட்டலைட் மூலிமா எங்களோட ஆப்ரேஷன் ஃபுல்லாக பெங்களூர்லேருந்து தான் இருக்கும், டெலிஸ்கோப்பை மூவ் பண்ணுறது எல்லாமே. நம்ம என்ன ஆப்ஜெக்ட் விரும்புகிறோமோ அந்த கோஆர்டினேட்டை டைப் பண்ணோன்னா டெலிஸ்கோப் ஆப்ரேட் ஆகும். ஸோ அப்படி தான் என்னுடைய ஒரு சில கேலக்ஸியை அப்சர்வ் பண்ணேன். நைனிடாலில் உள்ள டெலிஸ்கோப்லையும் அப்சர்வ் பண்ணேன், இங்கே ஹிமாலயன் சந்திரா டெலிஸ்கோப் அண்டர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ், அங்கேயும் நான் பெங்களூருக்கு அடிக்கடி நைனிடால்லேருந்து இங்கே வந்து அப்சர்வ் பண்ணேன். ஸோ அப்படி என்னோட PhD முடிஞ்சது.
1: பிஎஸ்சி லேலாவில் ஆரம்பித்து எம்எஸ்சி அப்புறம் நைனிடால் போய் PhD முடிஞ்சிருக்கு. சரி, எவ்வளோ பெரிய படிப்பு நீளம். சொல்ல போனால் நீங்கள் சொன்னப்போ ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு, பொதுவாக அந்த படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க சரி சென்னை போவோம் வாங்க ஒரு படம் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி கிளம்புவாங்க. பொதுவாக இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வா சென்னை போவோம், எல்லா சயின்டிஸ்ட்டும் சென்னையில் இருந்தால் கிளம்பியிருக்காங்க, நம்மளும் சென்னை போவோம் அப்படின்றது நீங்கள் சொன்னது வந்து எனக்கு அந்த நினைவை கொடுத்தது. சரி, இப்போ என்ன பாடல் கேட்கலாம் உங்களோட விருப்பத்தில்?
0: பிளேலிஸ்ட்டில் ஒரு ஃபர்ஸ்ட் பாட்டு பாடல், இஸ்ரோவோட ஆந்தம் சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அந்த பாடல்
1: இஸ்ரோவோட ஆந்தம் உங்களோட விருப்பத்தில் கோடை பண்பலையில் உலாவரருக்கு இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
2: All engine running.

0: இப்ப உங்களுக்கு நைனிடாலாம் போயிட்டு ஒரு பிஹெச்டி முடிச்சுட்டு நான் ஒரு பிஹெச்டி வாங்கிட்டேன் அப்படின்றப்ப என்ன ஃபீல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன வேலை கிடைச்சதுன்னு சொல்லலாமா?
1: ஐயோ அது மறக்கவே முடியாது. ஃபன்னியா சொல்லணும்னா இந்த ஃபேஸ்புக்கில் நான் ஒரு போஸ்டே போட்டிருப்பேன், எப்பா போதுண்டா சாமி பிஹெச்டி முடிச்சது, இனிமேல் இந்த பக்கமே தலை வைக்கக்கூடாதுன்ற மாதிரி நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்னு சொல்ல மாட்டேன், ஹாப்பி ப்ளஸரபிள் பெயின்ஃபுல்னு சொல்லலாம். நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணுறோம், ஸோ அதே நேரத்தில் சொசைட்டி ரெகக்னைஷனும் இருக்குது. நமக்கு ஏஜ் போகுது, வேலை ஜாப்லெஸ்ஸாக நம்ம இருக்கிறோம், ஏன்னா விருப்பப்பட்டு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாளை பின்ன நம்ம மார்க்கெட்டில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மேட்ரிமோனியல் ஜென்ரலாக எல்லாரும் அதை தான் பார்ப்பாங்க, என்ன சம்பளம் என்ன இது, அதில் எதுலேயுமே நம்ம ஃபிட்டாகவும் ஆகலை, அந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதே போல் ஒன் வே ட்ராக், இது பாதி கடலை தாண்டுற மாதிரி, திரும்பி ஐயோ இது டைம் எடுக்குதுன்னு திரும்பிட்டோன்னா ஒன்று இந்த கரைக்கு வரணும் இல்லை அங்கிட்டு போயிடணும், இது பாதி தாண்டியாச்சு. ஸோ முடிச்சே ஆக வேண்டிய கட்டாயம். முடிச்சதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஹாப்பியாக இருந்தது, அந்த டாக்டர் டைட்டில் அது போடுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது முடிச்சுட்டு நான் அந்த லைனில் கொஞ்சம் குயிக்காக ஜாபுக்காக நான் தேடிக்கிட்டு இருக்கும்போது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் கெஸ்ட் லெக்சராக ஜாயின் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு அகாடமிக்கு ஒர்க் பண்ணிவிட்டு மலேசியாவில் வந்து எனக்கு போஸ்ட் டாக்டரல், எப்பயுமே பிஹெச்டி அப்போ சயின்ஸ் ஃபீல்டில் வந்து போஸ்ட் டாக்டர்னு ஒன்று சொல்லுவாங்க. பிஹெச்டினா அண்டர் கைடு கீடாக பண்ணுறது, போஸ்ட் டாக்டர்னா நம்மளாக இண்டிபெண்ட்டாக பண்ணுறது. ஸோ அப்போ மலேசியாவில் ஒரு ஆப்ஷன் கிடச்சிது, சரின்னு சொல்லிட்டு போனேன். அப்போ வந்து எக்கனாமிக்கலாக அந்த இதுன்னு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அந்த ரிங்கெட்ஸ். ஸோ அது ஒரு புதிய அனுபவம், மலேசியாவில் ஒரு வருஷம் நல்ல அனுபவமாக இருந்தது. நான் அங்கே தான் ஸ்கூபா டைவிங்கும் கற்றுக்கிட்டேன், கடலுக்கு அடியில் 100 feet டெப்த்து சர்டிஃபைடு டைவர். ஸோ ரெடாங் ஐலாண்டில் அங்கே தான் பண்ணேன், 30 feet ஆழத்தில் பண்ணேன். அப்புறமா இப்போ ரீசெண்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்தமானில் 100 feet ஆழம் பண்ணேன். அது வந்து அங்கே ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம்.
0: ஆக மொத்தம் பிஹெச்டி பண்ண ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னா, என்னடா இப்படி கிளம்ப போதேன்றதுலேருந்து
1: ஆமாம்
0: அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிராஃபோட கர்வ் பெருசாகிற மாதிரி வளர்கிற மாதிரி.
1: ஆமாம்,
0: போஸ்ட் டாக்டர் மலேசியாவில் அனுபவம், ஸ்கூபா டைவிங்,
1: ஆமாம்,
0: இப்படி நிறைய எக்ஸ்பீரியன்ஸை அங்கே கேதர் பண்ணியிருக்கேன்.
1: ஆமாம், ஸோ நான் அடிக்கடி எல்லா டாக்லையும் நான் சொல்கிறது இதுதான், அதாவது ஒரு ஆப்பிளில் வந்து அப்படியே சாப்பிட்லாம், ஜூஸ் போட்டும் குடிக்கலாம், பட் கடைசியாக வந்து அது கோஸ் அஸ் எ விட்டமின்ஸ், விட்டமின்ஸ் பிகம்ஸ் எனர்ஜி, எனர்ஜி இன் டு த ஆக்ஷன். அதே மாதிரி தான் நம்ம படிக்கிற படிப்பும், நீங்கள் தமிழ் படிங்க, ஹிஸ்ட்ரி படிங்க, காமர்ஸ் படிங்க, சயின்ஸ் படிங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ வந்து மக்கள் வந்து ஜாப் மார்க்கெட்டுக்காக அலைன் பண்ணுறாங்க, அது ஓகே, பட் அல்டிமேட் எய்ம் வந்து நீங்கள் என்ன படித்தாலும் அந்த திங்க் பண்ணுற கெப்பாசிட்டியை கொடுக்கணும். நான் இது தான் படிச்சிருக்கேன், அது சவுந்த ஜாப் தான் பண்ணுவேன் அப்படியெல்லாம் இல்லை. அது வந்து நீங்கள் அஃப்கோர்ஸ் இருக்க வேண்டியதான், ஒரு கோல் வச்சிருக்கும் போது அதை அலைன் பண்ணுறதுல தப்பு இல்லை, டு ரீச் த கோல். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த படிப்பை வந்து ஒரு நாலேஜபிள் ஸ்கில்லாக எடுத்துக்கணும், திங்க் பண்ணுற ஸ்கில்லாக எடுத்துக்கணும்.
0: நல்ல ஒரு திறமையையும் சேர்த்தே வளர்த்துச்சு அப்படின்றீங்க. இந்த தருணத்தில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு ஃபிலாசபி மோட்டிவேஷனல் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதே போல் அந்த காலத்து பாடலில் பறவையை கண்டான் விமானம் வளைத்தானா, அது
0: சரி, பறவையை கண்டான் விமானம் படைத்தான். பாடல் வர இருக்கு, இது கோடை பண்பலை 100.5 விருந்தினர் விருப்பம்.

0: இசை மொழி பேசும் கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். விருந்தினர் விருப்பம் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் கொடைக்கானல் வானியல் ஆராய்ச்சி நிலைய விஞ்ஞானி முனைவர் கிறிஸ்பின் கார்த்திக் அவர்கள்.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க, அது மாதிரி படிக்கிறது மட்டும் போதாது, அதிலிருந்து ஸ்கில்லை வளர்த்துக்கணும், நல்லா ரசித்து படிக்கணுன்ற மாதிரியான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. எல்லாரும் படிக்கிறது வந்து அது ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு வேலை கிடைக்கணும், அதன் மூலமாக வருமானம் ஈட்டணும், வாழ்வாதாரத்தோட தரத்தை உயர்த்தணும், வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் தான். அப்போ நீங்கள் படித்து முடிச்சுட்டு வேலைக்குன்னு எங்கே முயற்சி பண்ணீங்க? அது சொன்னீங்க, ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு பேராசிரியராக உங்களுக்கு வேலை கிடைச்சதுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சயின்டிஸ்ட் ஆகணும், இங்கே தான் போகணும் அப்படின்றது உங்களுக்கு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்குள்ளே எப்படினாலும் நம்ம வரணும் அப்படின்றதெல்லாம் எங்கேருந்து தோணுச்சு?
2: அது வந்து ஆரம்பத்தில் வேணால் சொல்லலாம், படிக்கும்போது அந்த கிட்டத்தட்ட 2005 போல் ஆரம்பித்தது, அதாவது அந்த உத்வேகம் ஃபிலாசபிக்கலாக ஆரம்பித்தது, அது 8th standardலேயே ஆரம்பித்தது. அப்போல்லாம் நல்லா ஸ்பிரிச்சுவலாக எல்லா இதுலேயுமே இருந்தேன், ஒன்று ஒன்றும் ஆராய்ச்சி நோக்கத்தோடய போய் போய் ஜாயின் பண்ணேன் ஒரு ஒரு விஷயத்துலேயும் ஒரு ஒரு குரூப்லேயும். அதே போல் மறக்க முடியாத சொன்னால் அந்த திருவள்ளுவர் பற்றி படிக்கும்போது 2000 வருடங்களுக்கு முன்னார் வாழ்ந்தார் அப்படின்னு, அப்போல்லாம் சூரியனை பார்க்கும்போது ஓ அத்தனை வருஷமும் அந்த சூரியன் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபிலாசபிக்கலி கொஸ்டின் ரைஸ் பண்ணி போய் தான் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ அப்படி தான் அந்த தேடுதலில் நான் அந்த மாதிரி பிஹெச்டி போனேன். பட்

0: ஒரு டயத்தில் வந்து அந்த ரியாலிட்டி பக்கம் நம்ம திரும்புவோம் இல்லையா, ஒரு ஏஜில் வந்து அடல்ட் டீனில் வந்து நம்ம திங்க் பண்ணவே மாட்டோம், நமக்கு வந்து இதில் ஆர்வம் இருக்குது ஆர்வம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போவோம். அப்புறம் ரியாலிட்டி வரும்போது, ரியாலிட்டின்னா என்ன, இந்த சொசைட்டி எக்ஸ்பெக்டிங் வித் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மணி அண்ட் த ஜாப் அண்ட் செக்யூர்டு திங், அப்போ தான் எல்லா இடமும் ஒர்க் அவுட் ஆகும், மணி ஜென்ரலாக எல்லா பக்கமும் சரி. அந்த ரியலைசேஷன் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஜாப் பண்ணும்போது தான் வந்துச்சு. ஸோ முத முதல்ல நான் பாண்டிச்சேரியில் ஜாயின் பண்ணும்போதுலாம் 10,000 தான் சம்பளம் வந்தது. பட் அந்த ஆர்வம் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது தான், பழையபடியும் இந்த லைனுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு. திரும்பி நான் மலேசியாவில் போயிட்டு திரும்ப வரும்போது பழையபடியும் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணும்போதும் எனக்கு லாயலா காலேஜில் ஆப்ஷன் கிடச்சிது பழையபடியும் டீச்சிங்க்கு, இங்கே வரணும் அங்கே வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க தவிர்த்து நான் அப்பப்போ அந்த தேடுதலை வந்து விடலை. லோயலா காலேஜில் மேனேஜ்மெண்ட் ஜாப்பில் இருந்தேன். ஆஃப்டர்நூன் எங்களுடைய இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணுற இன்ஸ்டியூஷனுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ முத முறை ஒரு ஜாப்புக்கு ட்ரை பண்ணும்போது அது கிடைக்கல, அது நல்ல வேலை கிடைக்கல, அது டெம்பரரி போஷன். பட் இருந்தாலும் அப்போ வந்து எனக்கு அது ஃபீலிங் ஆனிச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பட் விடாமுயற்சியாக திரும்பவும் ட்ரை பண்ணேன். அப்புறம் புனேயில் ஒரு இடத்துலையும் அப்ளை பண்ணேன், ஐயூகான் சென்டரில், அங்கேயும் கொஞ்சம் கிடைக்கல. அப்புறம் இப்போ நான் ஜாயின் பண்ணியிருக்கிறது 3வது அட்டம். ஸோ திரும்ப அட்டன் பண்ணும்போது கிடைச்சது. அதுவுமே இது வந்து அவுட்ரீச் டொமைனில் உள்ள விஷயங்கள், அதாவது சயின்ஸ் அவுட்ரீச்சில் இது பண்ணுறது. முதல்ல எனக்கு அந்த ஜாப் வந்து ஐயோ சயின்ஸ் அவுட்ரீச்சு கிடச்சிருக்கே, மற்ற இது ஹார்ட் கோர் இன்னும் சயின்ஸில் போயிருந்தால் நல்லாயிருக்குமோ அப்படின்னு சொல்லிச்சு. பட் எனக்கு இப்போ உண்மையிலே ஐ லவ் மை ஜாப் வெரி மச். ஏன்னா இது எல்லாரோடைய சயின்ஸுமே ஃப்ளேவர் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஐ ஹேட் டு பி எக்ஸ்பர்டைஸ் இன் எல்லா சப்ஜெக்ட்டுமே, ஸ்டார்ஸ், கேலக்சி, பிளாக் ஹோல், எல்லாரோட ரிசர்ச்சையும் தெரிஞ்சிருக்கணும். அதை மக்களுக்கு புரிகிற வகையில் எளிமையான ஒரு விளக்கத்தோட ரீச் பண்ணுற தன்மையும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஐம் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். இப்போது நான் பட்ட கஷ்டங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. என்ன ஆதி வயசாச்சு, அதுதான் ஒரு லெசன் போல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வி ஹாவ் டு இன்வெஸ்ட் ஃபார் த டெவலப்மெண்ட், அண்ட் செகண்ட் ஹாஃப் மேபி த அறுவடை.
1: சார், நீங்கள் சொல்கிறப்ப சொன்னீங்க இதை மாதிரி படித்து நிறைய ஸ்கில் வளர்த்துக்கிட்டேன், அப்புறம் வேலை கிடைக்கிறதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டேன். சொல்லப்போனால் சிவகாசியில் இருக்க திருத்தங்களில் இருக்க லைப்ரரியில் தான் ஆரம்பிச்சது அந்த பயணம் அப்படின்னு சொல்லி. இப்படி ஒரு சயின்டிஸ்ட் ஆகணுன்றது உங்களுக்கு 8th தோணுச்சுன்னு சொன்னீங்க. ஒரு 2000 சூரியன் இருக்கு, திருவள்ளுவர் எழுதின காலத்திலிருந்து இன்னும் இருக்கான் ஐயா இந்த சூரியன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னு சொன்னீங்க. சரி, இந்த தருணத்தில் என்ன பாடல் உங்களோட விருப்பத்தில்?
0: எனக்கு இந்த அலாங் வித் சயின்ஸோட இந்த மோட்டிவேஷனல் சாங்ஸ் எல்லாம் ஒரு சில இது ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வந்து பழைய உலகத்தையும் இந்த உலகத்தையும் கனெக்ட் பண்றாள், உன்னை அறிந்தால் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம்னு. சரி, போராடிடலாம். பாடலை கேட்டுட்டு அப்படியே திருப்பி பயணிக்கலாம். இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: நீங்கள் இப்போ நிறைய சொன்னீங்க உங்களோட பயணத்தில், படிக்கிறதுல தொடங்கி சிவகாசி திருத்தங்கள்ல ஆரம்பிச்சு இப்படி பயணம், வாழ்க்கை பயணம் நீண்ட நெடிய பயணமாக இருக்கு. இதில் வந்து குறிப்பாக ஒரு விஷயம் பிரதானமாக தெரியறதுன்னா, படிச்சுக்கிட்டே இருந்திருக்கீங்க. இப்போ யாரும் உங்களை எதுவும் சொல்லலையா, என்னப்பா நீ படிச்சுக்கிட்டே இருக்க எப்போதான் படிச்சு முடிப்ப நீ அப்படின்லாம் உங்களை யாரும் எதுவும் கிண்டல் பண்ணதில்லையா, கிண்டல் பண்ணியிருக்காங்களா? எப்படி?
1: அதே வார்த்தை தான் அந்த காலத்துலயும் யூஸ் பண்ணாங்க, அப்படியே நீங்களும் யூஸ் பண்றீங்க. இது அஃப்கோர்ஸ் ஏத்த வீடு பக்கத்து வீடு எல்லாரும் ஒரு நல்ல எண்ணத்துலையும் அதே நேரத்தில் அட்வைஸ் ரிலேஷன்ல அட்வைஸ் பண்றோம். அப்பா கஷ்டப்படுறாங்க, சீக்கிரமா ஏதாவது ஜாபுக்கு, ஏன்னா நம்ம அதே ரொட்டீன்ல இருந்துட்டோம் இல்லையா. அந்த ஒருத்தர் பேஷனேட்டாக இருக்கும்போது நம்ம அதை பார்க்கறது இல்லை. அந்த ரெண்டு உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். அஃப்கோர்ஸ் நம்மளுடைய பேஷனேட் வேர்ல்டு, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெனட்டிக்கல் ஆர் என்விரான்மெண்ட், நமக்குன்னு ஒரு ஆர்வம் அப்படி ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்துல வரும். ஸோ ஒரு அட்ராக்ஷன் வரும், அது சம்மந்தமாக படிப்போம். பட் ரியாலிட்டி வந்து வீட்டில் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம வேலை பார்த்து சம்பளம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதில், அதுவும் இந்த பர்டிகுலர் லைனில் செட்டில்மெண்ட் கொஞ்சம் டிலே ஆனது பிஹெச்டி முடிச்சுட்டுன்னு, இதே கொஸ்டின் தான் எல்லாருமே கேட்டது. உன் பிள்ளை படிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்ட்டு. ஸோ இப்போ கூட எங்கள் பெரியமாட்டை நான் அதை விளையாட்டாக சொல்லுவேன், எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மாட்ட சொல்லி இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கான் இப்போ அப்படி பண்ணதுனால தானே இப்போ சயின்டிஸ்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல் அப்பாவும் கஷ்டப்பட்டு பட்டிருக்காங்க எக்கனாமிக்கலாக, ஒரு சில ஃபினான்ஷியல் இதில் ரொம்ப எதிர்பார்த்தாங்க தான் நான் சீக்கிரமாக செட் ஆகிட்டு இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைத்தில் எனக்கு கொஞ்சம் நெருடலாக தான் இருக்கும், ஒரு பேலன்ஸ் பண்ணி பண்ணிட்டு. பட் அப்பாவை இழந்தும் போது எனக்கு ரொம்ப அந்த ஃபீலிங்காக இருந்தது, சே அப்பாவுக்கு நம்ம படிச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியும். பட் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஐ மீன் அப்பாவுக்கு பேர் சொல்லும் பிள்ளையாக நான் இப்போ இருக்கும்போது எனக்கு அது பெருமையாக இருக்குது. வாட் எவர் என்னென்னலாம் இப்போது நடந்ததோ அதை என்னால் இப்போ சாட்டிஸ்ஃபை பண்ண முடிஞ்சு. ஏன்னா பத்தில் ஒன்றா இல்லாமல் நம்ம காமிச்சிட்டோம், அந்த படிப்பனோட பலனை வந்து காமிச்சிட்டோம். மற்றபடி அந்த கொஸ்டின் எப்பயுமே இருந்தது தான்
0: அதுதான். ஆனால் கேட்டவங்க கேட்டுகிட்டே தான் இருந்திருக்காங்க.
1: ஆமாம்,
0: நீங்கள் இந்த தமிழில் ஒன்று கேட்டிருக்கீங்களா, போற்றுவோர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும்னு, அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் சொல்கிறப்ப. யார் என்ன வேணாலும் சொல்லுங்கள், என்னமோ பண்ணுங்கள், எனக்கு இது பண்ணுறதுல சந்தோஷம், நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு.
1: ஆனால் இந்த மாதிரி அட்வைஸ் சொல்லும்போது நான் இன்னொன்றும் சொல்லணும். இப்போ வந்து எல்லா எடுத்துக்காட்டு உதாரணங்கள் நல்லவங்களுக்கும் பொறுத்தது கெட்டவங்களுக்கும் பொறுத்தது. இது வந்து நம்ம சரியான பாதையில் உண்மையிலே போயிட்டு இருந்தோம், நம்ம பாஸ்ட் சக்ஸஸ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு இது ஒத்து வரும். இல்லாத போது ஒரு எக்ஸ்பர்டைஸ் யாராவது சொன்னால் அதை கேட்குறதுல தப்பு இல்லை. என்னுடைய விஷயத்தில் எனக்கு அந்த மாதிரி சரியான அட்வைஸ் எதுவும் வரல, நீ நிப்பாட்டிக்கோ நிப்பாட்டிக்கோ இது எதுக்கு அப்படி இப்படின்னு தான் சொன்னிச்சு. பட் நான் என்னுடைய கல்வியிலேருந்து ஸ்கூல்லேருந்து எல்லாமே அந்த சரியான இதில் தான் நான் போய்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை வந்து என்னால் காமிக்க முடிஞ்சது. அதே போல் எனக்கு ஸ்கூலில் வந்து ஊன்றுகோலாக இருந்தது, ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தது வந்து ஒரு மேத்ஸ் டீச்சர் காந்தி சார்னு ஒருத்தர். அவர்கிட்டருந்து நான் ஒருத்தரை பார்த்து நம்ம கற்றுக்கிடுவோம் இல்லையா, அடாப்டபிளாக, எதுவும் லாங்குவேஜே தேவையில்லை, அவங்க கூட இருந்தால். ஸோ அவருடைய தாக்கம் எனக்கு அதிகமாக இருந்தது. கரெக்டாக கிளாஸுக்கு வருவார், பாடம் நடத்துவார், புரிஞ்சு ஒரு ஒரு ஸ்டெப்பும் எடுப்பார். அதே போல் ஒரு ஃபிசிக்ஸ் சார், நியூட்டன்ஸ் தேர்ட்லாம் நம்ம வேர்டிங்கெல்லாம் போட்டு படிச்சுட்டு இருக்கும்போது மனுஷன் டக்குன்னு F=-F இவ்வளோ தான்ட்டார் தேர்ட்லாம், ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ஸோ அவரோட இன்ஸ்பிரேஷன் தான் இவ்வளோ இது. அப்புறம் ஃபிலாசபிக்கல் தாட்டு, ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு மோட்டிவேஷனெல்லாம் உத்வேகமாக இருந்தது.
0: அதனால இந்த பயணம் இவ்வளோ தூரம் சிறப்பாக வந்திருக்கு.
1: ஆமாம்.
0: சரி, இப்போ என்ன பாடல் கேட்க விரும்புறீங்க?
1: வெற்றி கொடி கட்டு அந்த பாட்டு.
0: படைய படத்தில் வெற்றி கொடி கட்டியாச்சு. நிச்சயமாக கேட்டுடலாம் உங்களோட விருப்பத்தில். இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: இப்போ இந்த பயணம் வந்து ரொம்ப சவால்களை ஏற்றம் இறக்கம் பொருளாதார ரீதியாக சந்தித்த சவால் இப்படி எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லா தருணங்கள்லையும் சே இவங்கெல்லாம் இல்லைன்னா நான் என்னால் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது, சிறந்த மனிதர்கள் இவங்களுக்குலாம் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன், இவங்களை நான் வந்து என் வாழ்க்கையில் இவங்களுக்கு மாற்று யாருமே இல்லை, அந்த மாதிரிலாம் நீங்கள் யாரையாவது உணர்ந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்களா?
1: இப்படி ஒருத்தர்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் நம்ம ஒரு ஒருத்தர் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு டெடிக்கேஷன் கோஸ் டு என்னோட பேரண்ட்ஸ் தான், அப்பா அம்மா. ஏன்னா இவ்வளோ பேர் சொல்லியும் சரி புள்ள விருப்பப்படுறான்னு சொல்லிட்டு படிக்க வச்சது, நம்பி படிக்க வச்சது. ஸோ அது வந்து அவங்களுக்கு உண்மையிலேயே அந்த இது சாரும். அதே போல் எங்கள் அம்மாவுமே 10th standard தான் படிச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் அப்போ வந்து 10th standardன்றது பெரிய விஷயம். அவங்க வந்து நான் அந்த மாதிரி ஸ்கூல்லேருந்து வரும்போது அப்போல்லாம் அந்த டிடி நியூஸில் +2 மாணவர்களுக்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அவங்க சொல்லும்போது எனக்கு சிரிப்பாக இருக்கும். நியூட்ரன்ஸ்லாம் அவங்க சொல்லும்போது இதெல்லாம், ஸோ அது வந்து அம்மாவும் அப்பாவும் உண்மையிலே ஒரு பெரிய ரோல். ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பையனை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு, அவனோட விருப்பத்துக்கு போக வைக்கணும்னு சொல்லிட்டு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க இல்லாட்டா ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஸ்கூலில் வந்து நான் சொன்ன மாதிரி மேத்ஸ் டீச்சர் காந்தி சார்னு ஒருத்தர், ஃபிசிக்ஸ் டீச்சர் அவரும், அப்புறம் லாயலா காலேஜில் சீட்டு வாங்கினது மறக்கவே முடியாது. அப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் தெளிவாக போட்டிருப்பாங்க இந்த ஏரியாவுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு. ஸோ சிவகாசிலேருந்து வரும்போது அதுவும் அப்போ வந்து எங்கள் ஸ்கூலில் என்னோட மார்க் வந்து 3rd, நல்ல ஒரு இது. பட் ஸ்டேட் லெவலில் பார்க்கும்போது கொஞ்சம் இது தான், அதுவும் காம்படிட்டிவாக சென்னை லாயலா காலேஜில் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அப்போ ஃபாதர் இன்யாசி முத்துக்கிட்ட வேற, ஸோ அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பார். அவர்கிட்ட சீட்டு வாங்குறது எனக்கு குதிர கும்பா இருந்தது. ஸோ இன்யாசி முத்து ஃபாதர், அப்புறம் ஜெயராஜ் ஃபாதர், அப்புறம் ஸ்பிரிச்சுவல் லீடரில் ஃபாதர் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களுடைய பிளெஸிங். ஸோ இவங்கெல்லாம் பேரண்ட்ஸு, அப்புறம் அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒரு மோட்டிவேஷனலாக, அப்புறம் இங்கே ஃபாதர்ஸு. அப்போவுமே நான் அப்துல் கலாம் ஏபிஜே புக்கை வந்து இந்த ஃப்ரீ டயத்தில், இந்த இன்ஜினியரிங்கில், இந்த டிரான்சிஷன் டயத்தில், அதெல்லாம் அக்னிச்சிறகுகள்லாம் நல்லா படித்து முடிச்சிருக்கேன். சில நேரங்களில் நமக்கு அந்த மாதிரி வாழ்க்கை ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது இதெல்லாம் நேரம் கிடைக்காது. ஒரு புக்கை படிக்கிறதோ, அதே போல் ஸ்டார் வாஸ் இந்த இங்கே ஆங்கில படம் இருக்குது, அந்த படங்கள் பார்க்குறதுக்கோ எனக்கு டைமே கிடைக்கல. இந்த மாதிரி டயத்தில் தான் எனக்கு டைம் கிடைச்சது. அக்னிச்சிறகுகள்லாம் கரெக்டாக முடிச்சிட்டேன் அந்த டயத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரு பயோபிக் படிக்கும்போதும் அது ஒரு உதயமும் இருந்தது. ஸோ எல்லாம் கலந்து
0: நல்ல ஒரு பாதையை அமைச்சிருச்சு. சரி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: அன்பே சிவம். மக்களுக்கு மோத முன்ன நிறையவே தேவைப்படுது. நம்ம வாழ்க்கை ஓடத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும், மோட்டிவேஷன் தேவைப்படுது, சயின்ஸ்ன்றது தேவைப்படுது, இந்த மாதிரி அன்பை பரப்ப போகிற விஷயங்களும் தேவைப்படுது. அன்பே சிவம் பாடத்துலேருந்து,
0: அன்பே சிவம் படத்துலேருந்து அன்பே சிவம் பாடல் கேட்டுடலாம். கோடை பண்பலை 100.5 உங்களோட விருப்பத்தில் மலர் இருக்குது. இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: ஐயா, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம் சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தோட ஏற்ற இறக்கம், படிப்பிற்கான முக்கியத்துவம், ஒரு விஞ்ஞானியாக ஒரு சமுதாயத்தில் நல்ல மதிப்போடு இருக்கக்கூடிய நிலை, இப்படி பல்வேறு நிலைகளை கடந்து வந்திருக்கீங்க. ஒவ்வொருத்தரோட கனவும் ஒரு விஷயத்தை நோக்கி தான் இருக்கும். ஒரு விஞ்ஞானியாக, ஒரு அறிவியல் துறை சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நபராக இன்றைய இளைஞர்களுக்கு என்ன விஷயம் சொல்ல இருக்கீங்க?
1: இது உண்மையிலே தேவையான க்வெஸ்சன் தான். முதல்ல ஒரு சில ப்ரொஃபஷ்னலான ஐடியாவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபேஸ் பண்ணது அதனோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுறேன். இப்போது இந்த மாதிரி விருப்பம் உள்ளவங்க இப்போ சயின்டிஸ்டாக ஆகணும்னு சொன்னால் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இன்ஜினியரிங் வந்து வர முடியாதா அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஒரு ஸ்பேஸ் டொமைன்றது எல்லா ஃபீல்டும் உள்ளே உள்ளது தான், அந்தந்த டொமைனில் வரலாம். பட் இருந்தாலும் ஸ்டார், கேலக்ஸி, அதில் பிக் பேங் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணணும்னு விரும்புனா ஃபிசிக்ஸ் வந்து மேண்டேட்ரி. ஸோ ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் ஜஸ்ட்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். அதை முடித்தா இந்தியாவில் உள்ள எல்லா ரிசர்ச் இன்ஸ்டியூஷனும் அஸ்ட்ரானமி சம்மந்தப்பட்டதில் உங்களுடைய மார்க்கு தகுந்த மாதிரி போகலாம், வித் ஸ்டைஃபண்டோட அப்ராக்சிமேட்டாக 40,000 பெர் மந்த், 4 இயர்ஸ் பீரியடில் பிஹெச்டி. அதே நேரத்தில் நம்ம ஆர்வம் வந்து இப்போது பசங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டாவில் இந்த ஃபியூ செகண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் மாதிரி யாருக்குமே ரொம்ப நேரம் உட்காந்து ஒரு லெக்சரை கேட்கணும்னு விருப்பம் இல்லை. அதே மாதிரி தான் இந்த ப்ரொஃபஷ்னல் சைடும் அப்ரோச் பண்ணுறாங்க, டக்கு டக்குன்னு இது பண்ணி வரணும். இப்போது அதுவுமே நான் வழக்கமாக எக்ஸாம்பிள் என்னுடைய டாக்கில் எல்லா டாக்லேயும் சொல்லுவேன். இப்போ ஒரு படம் பார்க்குறோம், இப்போது ஒரு படத்தில் இப்போ ரஜினி வராரு, உடனே ஒரு பாட்டு போட்டு அனிருத் மியூசிக் இவங்கெல்லாம் போட்டு கூஸ் பம்ப் ஆகுதுன்னா இட்ஸ் நாட் ஹேப்பனிங் ஜஸ்ட் லைக் தட் 1 மினிட்ல வர்றதில்ல. அதுக்கு நிறையா ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க, டைம் செட் ஆகிருக்காது, நிறையா எடிட்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிஜிஎம் போட்டு இந்த மியூசிக் அல்லாத இதில் மாற்றி தான் ஒரு கம்ப்ளீட் வெர்ஷனே வருது. நம்ம அந்த ஒன்றை பார்த்து நம்ம முடிவு பண்ணிடும். அதே போல் சாப்பாடு வந்து ஹோட்டலில் வந்து மாற்றிட்டே போகலாம், இது நல்லாயிருக்கு அது நல்லாயிருக்குன்னு. பட் குக்கிங் ப்ராசஸ் வந்து இட் டேக்ஸ் அ லென்தி. அதே மாதிரி தான் நம்ம இப்போ எல்லாத்துக்கும் சயின்டிஸ்ட் ஆகணும்னு விருப்பம் இருக்குது, வானத்தை பார்த்துட்டு வர்றாங்க, ஜூபிட்டர், ஸ்டார், கேலக்ஸி, ஃபிலாசபிக்கல் தாட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறோம். பட் ஃபிசிக்ஸ், மேத்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அந்த ப்ரோக்ராமிங் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங். ஸோ அந்த சிட்டிங் அவர்ஸ் வேணும், படிக்கிற தன்மை வேணும். அது மட்டும் போதாமல் இப்போ எனக்கு வர்ற மெயிலெலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஜெக்ட்லேயே எல்லாம் எழுதிடுவாங்க, ஐ எம் தேர் சார், ஐ வாண்ட் அ இன்டர்ன்ஷிப் அப்படி இப்படின்னு. ஸோ அவங்களுக்கு அந்த விஷயங்களும் கற்றுக்கணும். அதை வந்து காலேஜுமே என்ன பண்ணலான்னா, இப்போ இங்கிலீஷ் சொல்லித்தராங்கன்னா ஷேக்ஸ்பியர் இந்த மாதிரி கவிதைகளே சொல்லாமல் ஒரு எப்படி ஒரு லெட்டர் எழுதுறது ப்ரொசீஜராக, நம்ம அந்த காலத்தில் எழுதணும், எப்போ பார்த்தாலும் லீவ் கேட்டே எழுதுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயங்களை அதை வந்து ட்ரெயின் பண்ணுறது. ஸோ அந்த ரைட்டிங் ஸ்கில்ஸை எப்பயுமே வளர்த்துக்கணும். அதே போல் ஃபிசிக்ஸு, மேத்ஸு, சப்ஜெக்ட் நாலேஜை வளர்த்துக்கணும். அதுக்கப்புறந்தான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்றதெல்லாம். ஸோ அதை வந்து செல்ஃப் எவாலுவேஷனாக வச்சுக்கணும். அது வந்து நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல, சும்மா இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்னு வந்துட்டு நிறைய பேர் அதை அவுட் சைடை பார்த்து

0: வர்றாங்க. ஸோ நாங்கள் எடுத்தோடனே எந்த நேரம் ஸ்டார்ட் பண்ண போகிறது இல்லை, ஒரு டேபிள் பார்க்குறது மாதிரி தான். அவுட் சைடாக டேபிளை பார்த்தா டேபிளாக தெரியும், நீங்கள் மைனூட்டாக கண்ணை உத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள அந்த இப்போ டஸ்ட் பார்ட்டிக்கலோ அந்த மாதிரி தான் தெரியும். ஸோ ஓவரால் வியூ வந்து எப்பயுமே வச்சுக்கணும். ஸோ எல்லாம் உள்ளே வந்துன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாமல் மேஸ்குள்ளே ட்ராப் ஆகிடுவீங்க. ஸோ பசங்க வந்து கோல் வைக்கணும்னா அந்த இன்ட்ரெஸ்டோடு இருக்கணும், அதுக்குரிய பாத்தை வந்து அலைன் பண்ணணும், எல்லா ஸ்கில்ஸையும் தன்னைத்தானே வளர்த்துக்கணும். 2 வருஷம் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நான் அப்படி தான் வந்து ரீச் ஆகியிருக்கேன். பட் ஒரு செட்டன் டயத்தில் அவங்களுக்கு அது மேட்ச் ஆகலைன்னா அவங்களுக்கு அவங்களே புரிஞ்சிக்கிட்டு அவங்களுடைய இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபால்ஸ் ஹோப் இருக்கக்கூடாது, ஃபால்ஸ் மோட்டிவேஷனும் இருக்கக்கூடாது, அது கரெக்டான சேனலில் போய் ரீச் ஆகணும். ஸோ யங் ஜென்ரேஷனுக்கு சொல்கிற அட்வைஸ் வந்து நீங்கள் கோல் செட் பண்ணிங்கன்னா, இப்போ வந்து உலகம் எப்படி போயிட்டுருக்குன்னா அதாவது ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாம். ஸோ திடீர்னு தான் என்லைட்டன் ஆகிறாங்க, பிஎஸ்சி முடிச்சாச்சு எம்எஸ்சி முடிச்சாச்சு இப்போ தான் திங்க் பண்ணுறாங்க, ஐயோ திரும்பி பார்த்துட்டு எனக்கு இதில் இல்லை இன்ட்ரெஸ்ட்டு, நான் இப்படி படித்தேன் பேரண்ட்ஸ் சொல்லி படித்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வரக்கூடாது. கொஞ்சம் நிதானமாக இருங்க, இன்டர்நெட்டு இந்த மொபைலெல்லாம் ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கி வச்சுருங்க. அதுலேயே இருக்கும்போது நீங்கள் மெஸ்மரைஸ்டு வித் த வேர்ல்டு ஆக்டிவிட்டீஸ், யூ ஆர் நாட் ரியலைசிங் ஹூ யூ ஆர். எப்போ அந்த ஸ்கூலிங் முடிஞ்சு காலேஜ் முடிஞ்சு அப்போ தான் வென் யூ ஆர் லெஃப்ட் அவுட் வித் எனி திங் தான் திங்க் பண்ணுறாங்க, ரியலைஸ் பண்ணுறாங்க எனக்கு பிடிச்ச ஃபீல்டு இது அது அப்படி இருக்கக்கூடாது. ஸோ ஏர்லியர் ஏஜ்லேயே உங்களுக்கு என்ன விருப்பம் என்ன இதுன்னு சொல்லிட்டு க்ரூம் அப் பண்ணுங்கள், சப்ஜெக்டை புரிஞ்சு படிங்க. இப்போது கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ஏஐ டூல்ஸ் வந்துடுச்சு, யூடியூப் அல்காரிதமும் இருக்குது, யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் ஈஸியாக வருது. ஸோ அதை நீங்கள் க்ரூம் பண்ணிக்கலாம். அஸ் ஃபார் அஸ் இந்தியாவை பொறுத்தளவில் நீங்கள் எக்ஸாம் கிராக் பண்ணி வரணும், உங்களுக்கு நல்ல மற்ற இது எக்ஸ்போசர் நாலேஜ்னா நீங்கள் அவுட் சைடு அப்ளை பண்ணி போய்க்கலாம். ஏன்னா இந்தியா வந்து நம்ம எக்கனாமிக்கை பொறுத்தவரைக்கும் ப்ளஸ் பாப்புலேஷனும் அதிகன்ற போது இங்கே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து மேண்டேட்ரியாக போயிடுச்சு, அதை கிராக் பண்ணி உள்ளே வரவங்க உங்களுக்குன்ட்டு. ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்கள் ஃபீல்டு வந்து ஸ்டார்ஸு கேலக்ஸின்னு டீப்பாக போயிடுவீங்க. வெளியே வந்து தே நீட் அ இன்டர்ன்ஷிப், வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இருந்தால் அஃப்கோர்ஸ் தே ஆல்வேஸ் டேக் அவுட் சைட், அது வித் ஸ்காலர்ஷிப் வித்தவுட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கலாம். எங்களோட இதில் ஒருவேளை நீங்கள் எம்எஸ்சி ஃபஸ்ட் இயர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நாங்கள் நடத்துகிற சம்மர் ஸ்கூல் வின்டர் ஸ்கூல் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து ஒர்க் ஷாப் மாதிரி. ஸோ டிசம்பரில் வின்டர் ஸ்கூல் இருக்கும், இந்த மே மந்த்து ஜூன் மந்த்து போல் சம்மர் ஸ்கூல்னு இருக்கும், அது வந்து ஓவரால் எக்ஸ்போசரை நாங்கள் கொடுப்போம். ஸோ அதில் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்டர்ன்ஷிப்னு ஒன்று இருக்குது, யாராவது ஃபேக்கல்ட்டிகிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணுற ஐஏ ஃபேக்கல்ட்டி எழுதினீங்கன்னா நீங்கள் குவாலிஃபைடு நல்ல நாலேஜபிளாக இருந்தீங்கன்னா 15,000 per month மாதிரி ஸ்டைஃபன் வேணும், இல்லை வித்தவுட் ஸ்டைஃபன் ஒர்க் பண்ணாலும் ஓகே. அப்போது கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியை தகுந்த விதத்தில் யூஸ் பண்ணிக்கணும். இப்போது உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்போ யாராவது கொடுக்குறாங்கன்னா ஸோ அந்த ஆம்பியன்ஸில் போயிட்டு உங்களை நீங்களே அப்போ அந்த இடம் கிடச்சிடுச்சு, ஆம்பியன்ஸ் கிடச்சிடுச்சு, என்னோட உள்ளே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணிக்க பார்க்கணும். இந்த 2 விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். அஃப்கோர்ஸ் யூ கேன் ரீச் த கோல்.
1: நல்லா சொல்லியிருக்கீங்க. இதில் என்னென்னா முழுசாக ஒரு பிரியாணி சாப்பிட்டா கூட அதை ரசித்து எச்சி ஊற சாப்பிடணும், அது வந்து பிரியாணிக்கு மட்டும் பொருந்தாது, படிக்கிற படிப்புக்கும் பொருந்தும். ரசித்து படிங்க, ரசித்து வாழுங்கன்றிருக்கீங்க. இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை செலவு பண்ணி எங்களோட பயணிச்சிருக்கீங்க. ஒரு அறிவியல் விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய நீங்கள் நல்ல வாழ்க்கை பயணத்தை நல்ல அனுபவங்களை எங்களோட பகிர்ந்தீங்க. அதற்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக நன்றிகள் பல. வணக்கம், நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியாக உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
0: விடாமுயற்சியிலேருந்து.
1: விடாமுயற்சி படத்திலிருந்து உங்களோட விருப்பத்தில் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றினே நம்ம நிகழ்ச்சியை முடிச்சிடலாம். ரொம்ப நன்றி சார் இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேசினதற்காக. கோடை பண்பலை 100.5 சார்பாக நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி, தேங்க்யூ.
2: கானகங்கை உங்கள் கோடை பண்பலையில் இதுவரை இசை நடைபோட்டு இனிதாய் நிறைவு பெறுகிறது விருந்தினர் விருப்பம். தன் எண்ணங்களால் வண்ணங்கள் சேர்த்து வனப்புமிகு இசை தேர்வுகளை தந்து இதுவரை நம்மோடு பயணித்தார் கொடைக்கானல் வானியல் ஆராய்ச்சி நிலைய விஞ்ஞானி முனைவர் கிறிஸ்பின் கார்த்திக் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு மயிலப்பன், கணினியாக்கம் வை முகமது அலி. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: நாடி நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: எங்கேயும் எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை 100.5 இப்போது தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம். இனிய இரவு வணக்கம் நேர்களே, இரவின் அமைதியில் இதயம் பேசும், இனிய நினைவுகள் மெதுவாய் வீசும், நிலவின் ஒளியில் நெஞ்சம் நனையும், நிம்மதியின் தென்றல் மனதை தழுவும், நட்சத்திரங்கள் கண் சிமிட்டும் நேரம், நாளின் சுமைகள் மறையும் தருணம், நினைவுகள் வந்து நெஞ்சத்தை தொடும்போது நிமிடங்கள் கூட இனிமையாய் மாறும், கடந்து போன காலம் திரும்ப வராவிட்டாலும் கண்முன் வந்து கதை சொல்லும். நினைவு என்பது காலத்தின் ஓவியம், அது நெஞ்சில் என்றும் அழியாத காவியம். வாழ்க்கை தூரம் என்றாலும் நினைவே என்றும் இனிய சுகம். நினைவுகளை நேசிக்கும் இதயங்களுக்காக கோடை பண்பலை 100.5 இது நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி தமிழ்நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள முக்கிய கடலோர மாவட்டங்களுள் ஒன்று. ஆன்மீகம், கடல்சார் வரலாறு, தீவுகள் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தால் புகழ்பெற்ற மாவட்டமான ராம்நாடு என்று அழைக்கக்கூடிய மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்ட நேர்களே உங்களுக்காகத்தான். ராமநாதபுரத்தில் உள்ள அறிமுக நேர்கள் 24 24 24 வழக்கமாய் பேசக்கூடிய நேர்கள் 24 24 29 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. உங்கள் நினைவுகளோடு இனிய பாடல்களை தர காத்திருக்கிறேன். நான் உங்கள் பிரேமா ஜெகன்.

0: இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் 9:09. இன்றைய நினைவே சுகம் ராமநாதபுரம் மாவட்ட நேர்களுக்காக காத்திருக்கும் அன்புள்ளம், வாங்க வணக்கம். உங்க பேர் மட்டும் கேக்கல, விட்டு விட்டு கேக்குது, என்ன பேரு?
1: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வந்து சிந்து நதி பூப்படத்துல வந்து மற்றாண்டி மனசு
0: பாடல் உங்களுக்காக 100.5. நன்றிங்க.

சின்ன பிள்ளை.

0: நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கங்க.
1: நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் சித்தார ஹோட்டல் கிராமத்துல இருந்து ஜஹானாரா பேகம் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு வந்து கரகாட்டக்காரன் குடகு மலை காற்று.
0: அப்படியா, கொடைக்கானல் மலையில இருந்து அந்த பாட்டு கேட்கலாமா?
1: ஆமாம்மா.
0: நன்றிங்கம்மா.

இசைவாசம் வீசும் கோடை பன்மலை நொறுபுள்ளி ஐந்தலது நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக இணைப்பில் காத்திருக்கும் இனி

0: இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. ராமநாதபுர மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம். காத்திருக்கும் அன்புள்ளம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா.
1: மேடம் ராமநாதபுரம் ராமலிங்கம்.
0: நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது. ராமலிங்கம் அவங்க பேரு?
1: ராமநாதபுரம்.
0: பாட்டுங்க ஐயா, என்ன கேக்கலாம்?
1: படம் மருமகன்.
0: பாடல் கேட்கலாமா?
1: நன்றி.
0: நன்றிங்கய்யா.

0: என்றுமே தித்திக்கும் கோடை பன்மலை இன்னொரு புள்ளியாய்ந்துள்ளது நினைவே சுகம். நேரம் இரவு 10:23. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக இன்றைய நிகழ்ச்சி காத்திருக்கும் இனிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க.
1: பேரு ஜனார்த்தனன், ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரம்.
0: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நாங்க எல்லாருமே நல்லா சுகமா இருக்கோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: குங்குமை சிமில்ல இருந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு.
0: நிலவ வந்து நிலாவையே நம்ம தூங்க வைக்கலாம், அப்படி ஒரு பாட்டு.
1: சரி, ஓகே,
0: கேட்கலாம் ஐயா. நன்றிங்க.
1: நன்றி மேடம், நன்றி.

0: இசையால் உங்கள் செவிகளுக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக இன்றைய நினைவே சுகம். நேரம் 10:29 வாங்க வணக்கம்.
1: அன்பு சகோதரி பிரேமா ஜெகன் அவர்களுக்கு வணக்கம்.
0: வணக்கம். யா பேர் சொல்லுங்க?
1: ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை.
0: பேர் மட்டும் இன்னொரு வாட்டி சொல்லிருங்களேன் தெளிவா.
1: என்ன
0: பாடல் கேக்கலாம்?
1: நன்றிங்கய்யா,
0: நன்றி. பாட்டு
1: கிழக்கச்சிமை படத்துல இருந்து ஆத்தங்கர மரம்
0: பாடல் கேக்கலாம். நன்றிங்கய்யா,
1: நன்றி.

0: என்றுமே தித்திக்கும் கோடை பண்பலை இன்னொரு புள்ளியாய்ந்துள்ளது நினைவே சுகம். நேரம் இரவு 10:34. இடைக்கால இனிசை கானங்களை தந்து கொண்டிருக்கிறது 100.5 நினைவே சுகம். இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பேருங்க?
1: மீனா.
0: மீனாமா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: பாட்டு
0: கேட்கலாமா?
1: ஓகே,
0: நன்றிங்க.

0: உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாது ஒலித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக இன்றைய நினைவை சுகம் காத்திருக்கும் அன்புள்ளம், வாங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. கணேசன் ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: கருமேட்டு
0: பாட்டு கேட்கலாங்களா?
1: கேட்கலாமா? ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க.

0: இது உங்கள் கோடை பன்மலை 100.5. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக இன்றைய நினைவே சுகம் காத்திருக்கும் இனிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. வள்ளியம்மை. அப்படியா உங்க பேரு? சரிதானா? சரிங்க, என்ன பாட்டு கேட்கலாம்? பாட்டு கேட்கலாங்கம்மா. நன்றிங்க.

0: கவிதை செந்தேன் வடித்துக் கொண்டிருப்பது கோடை பன்மலை 100.5. நேரம் இரவு 10:50. நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணைய காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க.
1: ராமநாதபுரம்
0: முத்து ஐயா. என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் இன்றைக்கு ஏன் இந்த ஆழம்
0: கேட்டலாமா?
1: கேட்டலாம்.
0: நன்றிங்க.

0: நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு வரும் நிறைவான நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா.
1: ராமநாதபுரம் மாவட்டம் கடவாடி வட்டம் மேலச்செல்லூர் எம்எஸ் புதுக்கு முருகேசன்.
0: முருகேசன் ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து துள்ளாத மனமும் புள்ளும்.

கோடை பன்மலை 100.5 இதுவரை ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் இடம் தரும் இனிய பாடல்களை தந்து நிறைவுக்கு வருகிறது நினைவே சுகம்.

மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 10 மணிக்கு. ஒவ்வொரு இரவும் ஓர் இனிய பயணம், ஒவ்வொரு கனவும் ஒரு புதிய உலகம். விடியலின் ஒளியில் மீண்டும் சந்திக்க விழிகள் நம்பிக்கையுடன் காத்திருக்கட்டும். விடைபெறுகிறேன் பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே. இனி 100.5 இடைவிடா பாடல்களோடு இரவு சிறகு.

இனிய இரவு வணக்கம் நேர்களே. இரவின் அமைதிக்கு மொழி கொடுப்பது இசை, நிலவின் அழகுக்கு உயிர் கொடுப்பதும் இசை, தூங்க மறுக்கும் மனதிற்கு துணை நிற்பதும் இசை. இரவு என்பது நேரம் அல்ல, நினைவுகளும் இசையும் கைகோர்த்து நடக்கும் ஒரு அழகான பயணம். அந்த பயணத்தில் உங்களோடு இணைந்திருப்பது நம் கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு. நிகழ்ச்சியில் உங்களுடன் கௌரி.

இன்னிசை கீதங்களை கொண்டு இரவை மகிழ்வித்து நிறைவு பெறுகிறது இன்றைய இரவு சிறகு. மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 11 மணிக்கு. இசையோடு உறங்குங்கள், கனவோடு

செய்திடுங்கள் என்று கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். கௌரி. கோடை பண்பலை 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது நாளை நிகழ்ச்சிகள். 5 மணிக்கு கேட்கலாம் அருள்மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல், அதில் பொதுமறை பொழிவு இடம்பெறும். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. 6:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நேயின் வசந்த விடியல், அதில் சேவை செய்திகள் இடம்பெறும். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். 6:45 தமிழ் செய்தி அறிக்கை. 7 மணிக்கு கேட்கலாம் சுகமான காலை. 7:20 பாட்டும் பதமும். 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிருத்வி விமன்ஸ் இன்னர் வியரின் இன்று அன்று. 8 மணிக்கு கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நேயின் மனதோடு ராகம். காலை 8:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு கேட்கலாம் வானவில் வேளாண்மையின் பெண்களின் பங்கு, சிறப்பு விருந்தினர் முனைவர் சே சரத் அவர்கள். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில். 10 மணிக்கு திரையுலக கலை பயணம். 11:00 சிறப்பு தேடி வரும் பண்பலை. 12:00 ஆர்கேஜி நேயின் மகளிர் நேரம். 12:20 கேட்கலாம் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டுவின் இனிய வாழ்க்கை. 12:30 ஜெம் கேன்சர் சென்டர்.

புலர்ந்துள்ள விடியல் பொழுது அனைவருக்கும் இனிய நன்னாளை அமையட்டும். இன்று தொடங்கும் உங்களது பணிகளும் பயணங்களும் சிறக்க வாழ்த்தி வரவேற்கிறது உங்கள் கோடி பன்மலையின் 1.5 மெகாஹர்ட்ஸ். இன்று சகவரிடம் 1948 ஜெய்ஷ்ட 13 நாள் பராபவ ஆண்டு, வைகாசி திங்கள் 20 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஜூன் மாதம் 3 தேதி, 2026 புதன்கிழமை, நேரம் காலை 4:56.

இறைமையை இசையால் உணர கொடை பண்பலை நொற்புள்ளி ஐந்தில் இது அருள் மாலை. வணக்கம் நேர்களே,

நேரம் காலை 5:12 கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அருள் மாலை. எல்லா உயிர்களிடத்திலும் அன்பாய் இருப்பதே இறைவனை அடையும் எளிய வழி.

நேரம் காலை 5:27. இது உங்கள் கோடை பண்பலையின் 1.5 அருள் மாலை. நல்ல எண்ணங்கள் இருந்தால் நல்ல செயல்கள் தானாக பெருகும்.